எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

தத்தநாத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமின் சுஷீல சுலபாஷித பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்தநாத

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: வணக்கம். நீத்தார் பெருமையுடைய இரண்டாவது குறளை இன்று பார்ப்போம். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. வள்ளுவர் வந்து இங்க நீத்தாருடைய பெருமையை சொல்ல வரும்போது, இந்த வள்ளுவர் வந்து அவருடைய குறள் இன்றைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிறாங்க என்று சொன்னால், அதோடைய சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்றாரு. மனசுல நிக்கிற மாதிரி, புரிந்து கொள்கின்ற மாதிரி அந்த குரலை கூட நீங்க விளக்கமே இல்லாம புரிந்து கொண்டு விடலாம். அப்ப ரொம்ப அழகா இங்க சொல்கின்றார், துறந்தார் பெருமை, அதாவது துறவிகள் நீத்தார் அவர்களுடைய பெருமை, அவருடைய சிறப்பை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், துணை கூறின் எப்படி சொல்லலாம், வையத்து, வையம் என்று சொன்னால் உலகம், வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை, இந்த கணம் வரை, இந்த நிமிஷம் வரை எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து எந்த சென்சஸ் வச்சும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, நம்ம ஒரு நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் கூட சென்சஸ் சொல்றது வந்து துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியல. ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், உத்தேசமா தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு கணமும் ஒரு உயிர் பிறந்து கொண்டே இருக்கு, ஒவ்வொரு கணமும் ஒரு உயிர் இருந்து கொண்டே இருக்கு. அதனால அப்படியே பர்ஃபெக்ட் அக்யூரேட் என்று நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும். அப்போ உலகம் முழுக்க என்று சொன்னால் முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அதை போய் கேட்டு வரத்துக்குள்ளேயே 10 பேர் செத்து போகலாம், 10 பேர் பிறக்கலாம். அப்போ ஒரு தோராயமாக தான் சொல்ல முடியும். அப்போ அது எப்படி முடியாத ஒரு செயலோ, இப்போ என்ன அழகான ஒரு எடுத்துக்காட்டை இங்கே வள்ளுவர் சொல்கிறாரு. அதுவும் நமக்கு புரிந்த தெரிந்த விஷயத்த சொல்கிறாரு. எப்படி இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கங்கிற கணக்கெடுப்பு பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த துறந்தவர்களுடைய பெருமையெல்லாம் சிறப்பையெல்லாம் நீங்கள் திரும்பி மனசில் மறக்காமல் நினைவு வைத்துக் கொள்ளணும். வள்ளுவர் சொல்வதெல்லாம் உண்மையான துறவிகளை பற்றி, சரியான துறவிகளை பற்றி, ஒழுக்கமான நீத்தார்களை பற்றி. அந்த மாதிரி துறவிகள் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் இருந்தாங்க, நம்ம நாட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், அது ஒரு கேள்விக்குறியாக போய்விட்டது என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கே வள்ளுவர் சொல்லலை. 24 கேரக்டாக இருக்கக்கூடிய, 10.5 மாற்று தங்கமாக இருக்கக்கூடிய அந்த துறவிகளை பற்றி சொல்லுகின்றார். அப்போ அப்படிப்பட்ட அந்த துறந்தார் அவர்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வையத்து, இந்த உலகத்திலே இதுவரை எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்ற கணக்கை நம்மளால் எப்படி எடுக்க முடியாதோ, அது மாதிரி அவருடைய பெருமையை கணக்கிட்டு சொல்ல முடியாது. அது கணக்கிட முடியாதது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது என்று ரொம்ப அழகாக நச்சுன்னு ஒரு எடுத்துக்காட்டு வழியாக மனசில் புரிந்து கொள்கின்றபடி, மறக்க முடியாதபடி வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி. நாளை மீண்டும் அடுத்த குறளை பார்ப்போம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்குதானே பரவும். அதனாலதான் அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
0: சரிடா.
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சாலு உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் அங்க வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம.

0: போங்க. இல்லம்மா வேண்டாமா. இல்லம்மா இல்லாம நீங்க கண்டிப்பா குடிங்க. ஐயோ என்னம்மா குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, லைக் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும்.

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சந்திரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வரும் வழங்க உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
2: You're listening to MOP 107.8.

0: வர்ஷா, போன் அடிக்கிறது பாரு. போன் எடுத்து சொல்ல, நான் வீட்டுல இல்ல, வெள்ள போயிருக்கேன்.
1: 5 நிமிடம் கழித்து,
2: அம்மா ப்ளீஸ் டியூஷன் சார்க்கு கால் பண்ணி சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லான்னு, அதனால நான் கிளாஸுக்கு வர மாட்டேன்.
0: ஏண்டா, உனக்கு உடம்பு சரியாதானே இருக்கு, ஏன் அம்மா கிட்ட போய் சொல்ற?
2: அப்பா, எப்ப உன்னால போய் சொல்ல முடியாதோ, நான் ஏன் போய் சொல்ல கூடாது?
1: குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கணும். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அத பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சோ இன்னைக்கு பல பேருடைய லைஃப்ல ரொம்ப லாக்கா இருக்கிறது அப்படின்னு என்ன பார்த்தோம்னா கான்பிடன்ஸ் தாங்க. தன்னம்பிக்கையற்ற வாழ்வு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா நம்மளுக்கு ஜாப் எவ்வளவு முக்கியமோ, சேலரி எவ்வளவு முக்கியமோ, இன்னும் நிறைய எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியமானது நம்மளுடைய தன்னம்பிக்கை. நம்மளுடைய தன்னம்பிக்கைய எப்படி அதிகரிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு கேப்போம். முதலாவதாக தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மேல கவனம் செலுத்தணும். ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, அதுதாங்க ஆள் பாதி ஆடைப்பாதி. அதனால நம்ம எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மள ட்ரெஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்மள வந்துட்டு யாராவது வந்துட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம ட்ரெஸ் பண்ணணும். நம்மளுக்கு அது வந்துட்டு செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுதா, நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, சோ நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போறோமா, இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே நம்மளுக்கு வருமா அப்படின்லாம் தயக்கமே இல்லங்க. முதல்ல நம்ம ட்ரெஸ் தான் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குமே. ட்ரெஸ் மட்டும் இல்லங்க, அதுக்கு ஏத்த மாதிரி வாட்ச், அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி ஷூஸ், சோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அணியறதுனால நம்மளுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். இதனால நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். இரண்டாவதாக எதிர்மறை சிந்தனைகளை கைவிடணும். எப்படின்னா இப்ப நம்மளுக்கு வந்துட்டு யாராவது நெகட்டிவ் கமெண்ட் சொல்றாங்கன்னா அதையே குறிச்சு வந்துட்டு நம்ம செஞ்சிட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும், இல்ல பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கும், பாசிட்டிவான டேலண்ட்ஸ் இருக்கும். சோ அது என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண பாக்கணும். மத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதையே எடுத்துக்க கூடாது. ஒரு லேக் ஆக அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு நம்ம வரலையா, ஓகே அதை விட்டுலாம், பட் நம்மளுக்குன்னு ஒரு வரும், ஓகேவா, கரெக்டா. சோ அதுல நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ட்ரெயின் ஆகி அதுல அச்சீவ் பண்ணணும். சோ இப்படிதான் நம்மளுடைய கான்பிடன்ஸ நம்ம பூஸ்ட் பண்ணிருக்கணும். கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாருமே யாரும் உதவ மாட்டாங்க. நம்ம தன்னம்பிக்கைய நம்மளே தான் மேம்படுத்திக்கணும். அடுத்ததாக உங்க பழக்கங்களை மாற்றி அமைக்கிறது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது. எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்றது, உடற்பயிற்சி செய்யறது, அது இல்லாம நம்ம ஒரு வேலை செய்யற இடத்துல சுறுசுறுப்பா இருக்கிறது. ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு ஒரு வேலை வந்து காலையிலேயே போவோம், சோ காலையில வந்து மூட் அவுட் பண்ணிருவாங்க. சோ அந்த மூட் அவுட்ல இருக்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். சோ நம்மள வந்துட்டு நம்மளே பூஸ்ட் அப் பண்ணிக்கணும். சோ நிறைய எக்ஸசைஸ் செய்யலாம், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சோ அதன் மூலியமா நம்ம நம்பிக்கையே நம்மளே வந்துட்டு அதிகரிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் கூட இருக்கும், இல்ல சில நிறைய நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் இருக்கும், நிறைய பாட்டுகள் இருக்கும். சோ இப்ப உங்களுக்கு மூட் அவுட்னா, சோ அந்த மூட் அவுட்லயே போய் டம்ப் ஆக இருக்காம உங்களுக்கு எது பூஸ்ட் அப் கொடுக்குதோ, இது பார்த்தா நான் வந்துட்டு மேல வந்துருவேன், நான் சிரிச்சிருவேன், நான் வந்துட்டு நல்லா கான்பிடென்ட்டா இருப்போம். ஏன்னா கான்பிடென்ட் காணவே நிறைய பாடல்கள் கூட இருக்கு. சோ இது கேட்டா எனக்கு அப்படியே செம்ம வைபா இருக்கும். ஏன்னா நம்ம அத பார்த்தோம்னா நம்மள வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும், நம்மளால முடியும், யார் என்ன சொன்னா நம்ம எனக்கு என்ன, இது நம்ம வாழ்க்கடா, அந்த மாதிரி நம்மள முன்னேறுவோம். சோ உங்க தன்னம்பிக்கைய வந்துட்டு யார்கிட்டயுமே இல்ல, நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தன்னம்பிக்கைய நம்ம தான். கடைசியா புதிய விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணும். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை நம்ம நல்லா வந்துட்டு வைட் பண்ணிக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், நல்லா சோசியலா பழகணும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய சர்க்கிளை வந்துட்டு அதிகரிச்சுக்கணும். அது இல்லாம நிறைய புது புது விஷயங்கள்ல ஈடுபடணும். ஒண்ணு வராது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே வராது அப்படின்றது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் கிடைக்குதானுங்க. சோ எதுவுமே நமக்கு இம்பாசிபிள் இல்ல, எதையும் முயற்சி செஞ்சா எதையும் பாசிபிள். ஆனா எல்லாத்துக்குமே லேக் ஆகுற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை தான். இது நம்மளால முடியாது, மத்தவங்க மட்ட தட்டுறாங்க அப்படின்றதுனால நம்ம டம்ப் ஆகுறோம். ஒரு டைம்ல நம்மளே கான்பிடன்ட் இருக்கா, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நல்ல நிறைய இடத்துல வந்து நம்மளே நம்ம கீழ்படுத்திக்கிறோம். இதனாலதான் நம்மளால இம்பாசிபிள் அப்படின்ற அந்த வேர்டை வந்து முறியடிக்கவே முடியல. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் தாங்க. சோ எல்லாமே பாசிபிளா இருக்கும். எப்போ அப்படின்னா நீங்க உங்க மேல தன்னம்பிக்கையா இருக்கும் போது மட்டும்தாங்க உங்களால நிறைய அச்சீவ் பண்ண முடியும். உங்களால முடியாதது எதுவுமே இல்ல, எல்லாமே முடியும். தன்னம்பிக்கையா இருங்க, நிறைய அச்சீவ் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆஷா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அத பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

make up 49% of world's population. Wine is sold in tinted bottles because it spoils when exposed to light. The tea bag was invented in 1908. Carrots contain 0% fat. 1 billion snails are served in restaurants each year. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: இதயத்தால் உணர்வோம், இணையத்தில் இணைவோம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரலற்றோரின் குரலாக இயங்கும் MOP சமுதாய வானொலி 107.8. மற்றும் உங்களோட பேசிட்டு இருக்க நான் உங்கள் RJ மாயா. இன்னையோட டாபிக் இணைய வழி விழிப்புணர்வு. புதுசா இருக்குல்ல, வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், எக்ஸ் எனும் ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்ஆப், டெலகிராம், த்ரெட்ஸ், ரெடிட், லிங்க்டின் அப்படின்னு பல சமூக ஊடகங்கள் நம்முடைய கைபேசி அதாவது ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு வெறும் சோசியல் மீடியா பத்தி மட்டும் பேச போறதில்ல. நாம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா இங்கேயே இருக்க போற நம்முடைய டிஜிட்டல் ஐடென்டிட்டி பத்தி தான் பேச போறோம். நாம உருவாக்குற ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு அழியாத டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டா இங்கேயே தங்கிடுது. இது பேர் தான் டிஜிட்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏதாவது புரியுதா? இல்லல்ல. சரி, வாங்க இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் ஈவன் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற பல பேருக்கு ஒரு பியர் பிரஷர் இருக்கு. மத்தவங்களோட ஹைலைட் ரீல பார்த்துட்டு நம்ம லைஃப் மட்டும் ஏன் இவ்வளவு மொக்கையா இருக்கு அப்படின்னு நம்மளோட செல்ஃப் வர்த்தை நாமளே குறைச்சிக்கிறது. ஹைலைட் ரீல்னா ஒண்ணும் இல்லைங்க, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெஸ்ட் மொமெண்ட்ஸ கேப்சர் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில் போடுறாங்க. அண்ட் அது நம்மளோட ஃபீல்ட்ல பாப் ஆகுது. யாரோ ஒருத்தர் அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ போஸ்ட் பண்றத பார்த்துட்டு நம்மளை பத்தி நாமளே ஃபீல் பண்ணலாமா? அப்படியே ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை மூடி உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ யோசிச்சு பாருங்களேன். உங்களோட ஒரு பர்த்டே பார்ட்டி, நீங்க உங்க குடும்பத்து கூட வெளியில போனது, மழையில நனைஞ்சது, பிடிச்ச உணவை சாப்பிட்டது, பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இது எதையுமே நீங்க உங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனா அது எப்பவுமே உங்க நினைவுகள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். இந்த சோஷியல் கம்பாரிசன், ஃபோமோ மற்றும் டூம் ஸ்க்ரோலிங் பழக்கம் நம்மள அறியாமலேயே ஒரு டிஜிட்டல் இன்செக்யூரிட்டிக்குள்ள தள்ளிடுது. நீங்க கேக்கலாம், அது என்னங்க ஃபோமோ டூம் ஸ்க்ரோலிங் அப்படிலாம் சொல்றீங்களே அப்படின்னு. ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது என்னைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போறாங்க, ஆர் ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க, ஆர் ஒரே விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விஷயத்த பண்றது. ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட இன்ஃபுளுசர்ஸும் ட்ரெண்டிங் ரீல்ஸையும் எடுத்துக்கோங்க. அந்த இன்ஃபுளுசருக்கு அந்த ரீல் பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்களோட அக்கௌண்ட்ல லைக்ஸ் வரணுன்றதுக்காகவும் அதை ப்ரமோட் பண்றதுக்காகவும் அவங்க தினம் தினம் அதே ரீல்ஸ பண்ணிட்டே இருப்பாங்க. இது பேர் தாங்க ஃபோமோ. இது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன்ல யாருன்னே தெரியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஹேட் கமெண்ட்ஸ் ஆர் என்ன வேணா பேசலான்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஆன்லைன் டிஸ்இன்ஹிபிஷன் எஃபெக்ட். இப்போ அத பத்தி ஒரு குட்டி விழிப்புணர்வு நாடகம் பார்த்துட்டு வரலாமா? ஹே மாலினி, இங்க பாரு, இந்த பத்மாக்கு ஒரு உலக அழகின் நினைப்பு. புதுசா போட்டோவை போஸ்ட் போட்டிருக்கா, நான் அதுக்கு கீழே செம்ம மோசமா கமெண்ட் போட்டுட்டேன். இதை யாராவது படிச்சா அவங்க காதுல இருந்தும் கண்ணுல இருந்தும் ரத்தம் தான் வரும். அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? நான் இவளுக்கு என்னோட ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். பிரிட்டி டால் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்போ நான் கமெண்ட் கூட அதுலதான் பண்ணிருக்கேன். இங்க வந்து இத பாரு, செம்ம காமெடியில அவரை யாருக்குமே சுத்தமா பிடிக்காதுடி, எனக்கு செம்ம கெத்தா இருக்கு.
2: என்னடி இவ்ளோ மோசமா கமெண்ட் பண்ணிருக்க? என்ன ரம்யா சொல்ற, என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒருத்தவங்களோட தோற்றத்தை கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இட் இஸ் எ டிஜிட்டல் அஃபென்ஸ். அவங்க கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவ?
1: அட விடுடி, இதுக்கெல்லாம் யாரு போலீஸ் கேஸ் கொடுக்க போறாங்க? அப்படியே போனாலும்

0: அவங்களுக்கு பிரிட்டி டால் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாதடி, பாத்துக்கலாம் வா, நீ ஃப்ரீயா விடு.
1: இங்கதான் நீ தப்பு பண்ற ரம்யா. நீ போடுற ஒவ்வொரு கமெண்ட்லயும் உன்னோட ஐபி அட்ரஸ் மூலமா ட்ராக் பண்ண முடியும். நீ பிரிட்டி டாலா இல்ல ரம்யாவான்னு கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீஸ்க்கு 5 நிமிஷம் கூட ஆகாது.
0: நிஜமாவா சொல்ற மாலினி?
1: ஆமா, 2026 சட்டப்படி ஆன்லைன்ல ஒருத்தர் ஆபாசமா பேசுறதோ, வெறுப்ப தூண்ற மாதிரியான பேச்சுல ஈடுபடுவதோ தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவது போன்ற செயல்ல ஈடுபட்டா பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா செக்ஷன் 196 மற்றும் 79 படி 3 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம ஐடி ஆக்ட் வேற இருக்கு. உன்னோட படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாமே இந்த 1 நிமிஷம் கெத்துக்காக காணாம போயிடும்.
0: ஐயோ, நான் விளையாட்டா தான் பண்ணேன், இப்பவே அதை டெலீட் பண்ணிடுறேன், என்ன சும்மா பயமுறுத்தாத.
1: டெலீட் பண்ணாலும் அவங்க ஒருவேளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தா மாட்டிக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி முகமுடி போட்டுக்கிட்டு மத்தவங்க மனச காயப்படுத்தாத.
0: சரிடி, நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், சாரி.
1: சாரிய எனக்கு சொல்லாத, முடிஞ்சா பத்மாவுக்கு சொல்லு, பாவம் அவ ஹர்ட் ஆகிருப்பாள.
2: இப்படி உங்களை யாராவது தரக்குறைவாவோ அல்லது அவமானப்படுத்தும்படி அவங்களோட கருத்து, அதாவது கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா கோவப்பட்டு உடனடியாக சமூக வலைத்தளத்தில் பதிலடி கொடுக்காதீர்கள். பொறுமை மற்றும் அமைதியுடன் இருங்கள். அந்த கமெண்ட் மற்றும் அந்த நபரின் ப்ரொஃபைல் ஆகியவற்றை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சமூக வலைத்தளத்திலேயே ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்துங்கள். நிலைமை அதுக்கப்புறமும் மோசமாச்சுன்னா உடனடியாக www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கவும், அல்லது 1930 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கவும். முகமுடி போட்டுக்கிட்டு பேசுறது தைரியம் இல்ல, அது பயம். ஆன்லைன்ல நீங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லும் உங்களோட அடையாளத்தை குறிக்குது. டிஜிட்டல் உலகத்தை பொறுப்புடன் கையாளுவோம், விழிப்புணர்வுடன் இருப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: என்ன மக்களே, நல்லா கவனிச்சீங்களா? சில நேரத்துல நமக்கு யாருன்னு தெரியாத அனானிமஸ், முகம் தெரியாத ஆர் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வரும். அத நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிண்டல் கேலி நடக்கிறதெல்லாம் வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, அது பேர் தான் சைபர் புலியிங். ஒருவேளை உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஆச்சுன்னா நினைவுல வச்சுக்கோங்க, www.cybercrime.gov.in அல்லது 1930 1930 அப்படின்ற எண்ல புகார் கொடுத்து உதவிக்கு அழைக்கலாம். சரி, இது இல்லாம ஆன்லைன்ல பல விதமான மோசடிகள் நடக்குது, அதுல சிலது என்னன்னு பாக்கலாமா? முதல்ல இருக்கிறது தான் ஃபிஷிங். மீன் பிடிக்கிற ஃபிஷிங் இல்லங்க, இதுல போலி, அதாவது ஃபேக் மெயில்ஸ் ஆர் லிங்க் அனுப்பி உங்க பாஸ்வேர்டை திருடுறது. அதுலயே வாய்ஸ் ஃபிஷிங்னு கூட ஒன்னு இருக்கு. இதுல ஃபோன் பண்ணி உங்களுடைய குடும்பத்தினரோட குரல் மாதிரியே பேசி ஏமாத்துவாங்க. அட் டைம்ஸ் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ற இல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்சில இருந்து ஃபோன் பண்றேன்னு உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. இது மாதிரி பல செய்திகளை நாம தினம் தினம் செய்தித்தாள்ல படிக்கிறோம், வலைத்தளத்துல பாக்குறோம். அடுத்து இன்னொன்னு இருக்குங்க, அது பேர் தான் சோசியல் என்ஜினியரிங். வார்த்தையே வித்தியாசமா இருக்குல்ல. இதுல உங்க கூட தினம் தினம் சகஜமா பழகுற நண்பர்கள் மாதிரியே பேசி உங்ககிட்ட இருக்கிற ரகசிய தகவல்களை வாங்கிப்பாங்க. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது உங்க போட்டோவை வச்சு உங்களோடது மாதிரி அச்சசல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி மோசடி பண்றது. இது மாதிரி இன்னொன்னு இருக்கு, அது பேர் தான் கிரியேட்டிவிட்டி தெஃப்ட். நீங்க கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு உங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போடுற ஆர்டிஸ்டிக் ஒர்க், அதாவது ஒரு கவிதையோ இல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் போட்டோ, டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், என்னவா வேணா இருக்கலாம், இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவங்களே பண்ண மாதிரி அவங்களோட அக்கவுண்ட்ல போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி தெஃப்ட். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க. அது பேர் தான் ஹேட் ஸ்பீச். மத்தவங்களை இழிவுபடுத்தும் விதமாவோ அல்லது வெறுப்பை தூண்ட கருத்துக்களையோ பதிவிடுவது. இந்த மாதிரி புதுசு புதுசா டிசைன் டிசைனா பிளான் பண்ணி ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல இருந்து நாம தான் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்பாவும் இருக்கணும். அதுக்கு உதவுற ஒண்ணுதான் 2FA அப்படின்னு சொல்லப்படுற 2-factor authentication. இது உங்க பாஸ்வேர்ட் தவிர உங்க போனுக்கு வர ஒரு OTP மூலமா உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு தரும். இப்பவே போங்க, உங்களுடைய எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயும் 2-factor authentication-ஐ செயல்படுத்துங்க. சரி, இவ்வளவு நேரமா எப்படியெல்லாம் நம்மள ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சட்டப்படி இப்படியெல்லாம் பண்ணா என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப வேற இந்திய அரசியல் சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்திட்டாங்க. வாங்க அதுல சிலது என்னென்னு பாக்கலாம். முதல்ல ஒருத்தரோட அடையாளத்தை திருடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் உண்டு அப்படின்னு IT Act Section 66C குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல ஒரு பெண்ணின் கண்ணியத்தை குறைக்கும் மாதிரி ஆன்லைன்ல பேசினா அல்லது ஹேட் ஸ்பீச் மூலமா தாக்கினா 3 வருஷம் வரை சிறை தண்டனை உறுதி அப்படின்னு பாரதிய நியாய சங்கீதா DNS செக்ஷன் 79 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களோட பர்சனல் போட்டோவை உங்க அனுமதி இல்லாம யாருமே பயன்படுத்தவே கூடாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நடந்தா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்குதான் டேட்டா பிரைவசி லாஸ் அப்படின்ற செட் ஆஃப் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய லாஸ் இருக்குங்க, நான் ஒரு நாள் இதை பத்தி கண்டிப்பா திருப்பி பேசுறேன். என்னதான் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் நாமளும் சோசியல் மீடியால என்ன அப்லோட் பண்றோம் அப்படின்ற விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்க மத்தவங்களோட போட்டோக்கு கீழே ஒரு மனக்கஷ்டம் ஏற்படுத்துற மாதிரியான ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரே 1 செகண்ட் உங்க லைஃப் அண்ட் அவங்களோட லைஃப பத்தி யோசிச்சு பாருங்க. கேஸ் போட்டா உங்க வாழ்க்கையும் போயிடும். நீங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸ் கேட்டு ஓவர் திங்க் பண்ணி லைக்ஸ் வந்தாதான் டோபமைன் ஹிட் கிடைக்கும்னு நினைக்கிற நிறைய பேர் சில நேரத்துல மிக ஆபத்தான முடிவுகளை எடுக்கிறாங்க. அண்ட் அது அவங்க மன அழுத்தத்தையும் அதிகரிக்குது. நமக்கோ இல்ல நமக்கு நெருக்கமான யாருக்கோ இப்படி நடந்தா நாம சும்மா இருப்போமா? இல்ல நம்ம மனசாட்சிதான் நம்மள கில்ட் இல்லாம இருக்க விடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. இது எல்லாமே சரிங்க, ஆனா நாம மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட டிஜிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட போஸ்ட், வீடியோ, அக்கவுண்ட் இது எல்லாத்தையும் யாரு நிர்வகிக்கணும்னு இப்பவே முடிவு பண்ணலாம்னு சொல்றாங்க. ரொம்ப புதுசா இருக்குல்ல, நானும் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல இருக்கிறது தாங்க லெகசி கான்டாக்ட். இது ஒரு டிஜிட்டல் உயில் மாதிரின்னு கூட சொல்லலாம். உங்க மரணத்திற்கு பிறகு அதாவது இறந்ததுக்கு அப்புறமா உங்க அக்கவுண்ட்டை நிர்வகிக்க ஒரு நம்பிக்கையான நபரை அப்பாயிண்ட் பண்ணலாம். சோஷியல் மீடியா அக்கவுண்ட் மட்டும் இல்லங்க, நீங்க விளையாடுற கேம்ஸ்ல சேர்த்து வச்ச பாயிண்ட்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட், யூடியூப் பேஜ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் அசெட்ஸ்னு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு விட்டுட்டு போகலாம். தங்கம், நகை, நிலம், வீடு, வாசல் இந்த மாதிரி இப்போ டிஜிட்டல் அசெட்ஸையும் விட்டுட்டு போலாம்னு சொல்றாங்க. மேபி நம்மளும் ஃபியூச்சருக்காக தங்கத்துக்கு பதிலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 யூடியூப் பேஜ் வாங்கி வைக்கணும் போல, கொஞ்சம் யூஸ் ஆகும்ல. அதே மாதிரி இன்னொன்னுதான் மெமரியலைசேஷன் ஒண்ணு இருக்கு. இதன்படி நீங்க இல்லாதப்போ உங்க அக்கவுண்ட்டை ஒரு நினைவிடமாக மாத்தலாம். அங்க உங்க நினைவுகளை மத்தவங்க வந்து பார்க்கலாம், ஆனா புதுசா எதையும் மாத்த முடியாது. முன்னாடிலாம் இறந்ததுக்கு அப்புறமா என்ன இந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க, அவர் வந்து இந்த இடத்துல பாருங்கன்னு சொன்ன காலம் போய் இப்போ என்னடானா என்ன இந்த சோஷியல் மீடியா பேஜ்ல போய் ஃபாலோ பண்ணி நினைவுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற காலம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் டிஜிட்டல் மற்றும் சோஷியல் மீடியா பத்திய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அப்படியே நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்துட்டோம். சோ கடைசியா நம்ம கேட்க போறது டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் பத்தி தாங்க. நீங்க கேட்கலாம், அது என்னங்க டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப்? நான் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்ல ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எப்படி ஒரு நாட்டுடைய குடிமகனாக இருக்க நமக்கு சில பொறுப்புகள் இருக்கோ அதே மாதிரி சோஷியல் மீடியாக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களுடைய டோபமைன் அதாவது உங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா நடத்துங்க. பாதுகாப்பான இணைய பயன்பாடு மற்றும் சைபர் செக்யூரிட்டி பத்தி விழிப்புணர்வோட இருங்க. வருங்கால சந்ததியினருக்கு நாம எந்த மாதிரியான கண்டென்ட்ட விட்டுட்டு போறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்துதான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. நாம நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வளர்றோம், நம்ம அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி காலத்தை பார்த்து வளர்ந்தாங்க. அப்போ இப்போ இருக்கிற சமூகம் யார பார்த்து வளருவாங்க? நம்மள பார்த்து தானே. அப்போ அவங்கள ஒழுங்கான பாதையில கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கையிலயும் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்காக மட்டும் அபாயகரமான சாகசம் பண்றதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டியதுங்க. இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால நான் இந்த மலை உச்சியில இருந்து போய் போட்டோ எடுத்து போடுவேன், இல்ல ரயில் தண்டவாளத்துல நின்னு போட்டோ எடுப்பேன்னு சொல்லி என்னென்னவோ ஆகிற செய்திகளை நம்ம தினம் தினம் கேட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்காக நம்ம உயிர ஒரு பணயமா யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதுகாப்பா இருங்க, பொறுப்பா இருங்க. நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க நம்ம நிகழ்ச்சியை எங்கிருந்து வேணாலும் கேட்கணும்னு விரும்புறீங்களா? அப்போ டவுன்லோட் பண்ணுங்க MOPCRS ஆப். இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மீண்டும் ஒரு முறை இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் RJ மாயா. பாய் மக்களே, என்ஜாய் பண்ணுங்க. டாடா.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிபி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும்.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இருமுன இருமும் போது கர்ச்சி வச்சுட்டு இருமணும். அப்படி இல்லாட்டி இருமிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இருமுன்னா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இருமுனாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இருமணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
2: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்தேன், வந்துகிட்டே இருந்தேம்மா.
0: ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நான் வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டேன். ஜூஸ்
1: மாதிரி நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா?
0: சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணமா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கும், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: தூக்கிடும். ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும்.
2: ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரோட்ல நடக்கும்லையா? சோ வாட் டு திங்க் ஆர் தி காசஸ் ஃபார் ஆல் திஸ் ஆக்சிடென்ட்ஸ்? பேசிக்கலி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், பிளைண்ட் டிரைவிங் அண்ட் பீப்பிள். யூ நோ தேர் ஆர் many many causes. இஃப் ஐ ஹேட் டு டெல் யூ, லெட் மீ டெல். மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன் ஹஸ் பிகம் அ நியூசன்ஸ் இன் எவ்ரிவன்ஸ் லைஃப். யா, இட் இஸ் ரியலி தீஸ் டேஸ் many ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். many people cross the road while talking on phone and they don't realize other they just see one side of the road. Yeah, there's no traffic, no car or you know any vehicle coming, but they don't see other side. That's how they meet an accident. Or maybe because of them, the other person, that person who's driving, puts sudden brake, and you know that might also lead to an accident. With I mean, when there's a sudden brake in the front, other cars might tend to dash the car. Like that's one cause of accident. Secondly, people don't wear helmet, and yeah, while driving also they talk. That's also one major, you know, mobile phone drawback. Well, I have met with an accident like some few months back. I'll tell you the story how it happened. The auto, it was an auto. Everybody got shocked when I used to say my accident was an auto. It like seeing my leg, they think it's a bike accident, but it was an auto accident. Auto was going towards one lane. That person blindly was crossing one lane, and there was another bike coming speed, and that the bike he dashed the bike. And the bike felt, you know, urge of escaping from that accident, that thing that because of that automan accident happened, that automan was trying to take a turn and it got toppled. And there, my leg came underneath the auto and I met for an accident. It was like a serious issue. Like that, only one more accident happened because of auto, where one girl, again, auto got toppled till 1 kilometer. It was going, you know, after getting toppled, it got stretched along 1 kilometer, and that girl, full half of her body got fully injured, and she underwent plastic surgery, full half body. You know, like being a girl, so much of problems she had to face because of that. And like accidents, and there was another accident in ECR Road. It was like a very bad accident. 3 youngsters were going, 2 guys and 1 girl, and there one truck came and dashed them, and the other car, 2 cars met each other and they dashed, and one car was in such a condition that whoever was inside was for sure to die. But in that, only one person died. Another person met a very severe accident. He had undergone, like, you know, he was in ICU for so many days, and they took his brain, this other part of the brain, and put in the stomach for, you know, healing it and all. And finally, that person is all right now after like months of recovery. Another person got paralyzed from, you know, full, her leg got fully paralyzed, and now right now she's fine, but still see her life is like in such a big, you know, sad thing. And yeah, accidents happen because of many other things. You should never drive fastly night, especially night. Doors might look empty, but there are trucks are the maximum you can find at night, and they go at a speed and they don't even bother who's in front and who's at back. They go at their own, it's like either their road. Night time, it's for the truck. Speed might thrill, but it really kills. So remember that. Wear helmet while driving, wear seat belt. Though it's in Chennai, there's no rules as like that, but in other cities, there are rules, compulsory rules to wear helmet, you know, belt. You should also wear, though there's no rule, you make up the rule that you will wear seatbelt, because safe is what your life is. That car is of no use if you are not there. So remember that. So, and if you drive properly, people outside are walking, it will be safe for them also. Your life depends on others' people's life also. So, accidents happen only because of carelessness, and if you are not, you know, careful enough. Thank you.
3: என் பேர் திவ்யா, நான் எம்எப்பி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
2: ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோடில் ரொம்ப காமனாக ஹேப்பன் ஆகுது இல்லையா? ஸோ என்ன மாதிரி காசஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
3: நான் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்பர் 2, செல்ஃபோன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோனில் பேசினே இருப்பாங்க. இவனும் அவங்க செல்ஃபோன் கையில் எடுத்து பேசுறது இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது வந்து கவனக்குறிப்பு இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. 3 நினைக்கிறேன். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு, வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட். ஆனா நீங்க சொல்றீங்க இவ்வளவு வெயில்ல ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது, எங்களால ஓட்டவே முடியல. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இன்கேஸ் நான் சொல்லல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும், இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலோட இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்ப வந்து காப்பாத்தும். சோ நீங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும். நீங்க வந்து போன்ல இன்கேஸ் பேசுறீங்கன்னா அதை பிளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எதனா இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா கவனக்கிருப்பு கண்டிப்பா காமியாகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நிறைய பேர் பண்றாங்க. மார்னிங் டே டைம்ல பண்றதுனாலும் ஈவினிங் டைம்ல இல்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது பண்றாங்க, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரேஷ் டிரைவிங். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பீடா ஓட்டுறீங்கன்னா காலியா ரோடு ஹைவே இருந்தா ஓகே, பட் நீங்க டிராபிக்ல வந்து அர்ஜென்டா இருக்குன்னு சொல்லி ஸ்பீடா ஓட்டுறீங்க, அது ரொம்ப தப்பு. சப்போஸ் உங்களுக்கு எதனா அர்ஜென்டா இருந்தா நீங்க வந்து சீக்கிரமா கிளம்பிடணும், இல்ல வேற எதனா வழி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சீக்கிரமா போவோம், அந்த ஆட்டோக்காரரும் நீங்க கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆட்டோ ஓட்டுறாங்க, பட் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. யாருக்கு எவ்வளவு ஆட்டோல கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சீக்கிரமா கிளம்பி உங்களை நீங்க தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
1: தேங்க்யூ திவ்யா.
3: தேங்க்யூ.
4: என் பேரு லக்ஷ்மி. இங்கே ஆக்சிடென்ட்ஸ்னால் சொல்லிங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் சென்னையில் ஐ ரோடில் மெயின் ரோட்டில் அப்படி ரேஷ் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இண்டிகேட்டர் போடுறதே கிடையாதுங்க, அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறாங்க, ரைட்டில் போட்டாங்கன்னா லெஃப்டில் போகிறாங்க. இப்போ எப்படி போட்டாங்க ஓட்ட தெரியாதவங்களுக்கு, பாதி பேர்லாம் தெரியவே தெரியாது, அவங்களாம் எப்படில போவாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த டிராஃபிக் பயங்கரம், அது அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. சடன் பிரேக் போடுவான், பின்னாடி இந்த டொம்முனு மோதுவானுங்க, அப்பா பயங்கரங்க. வேற ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஒழுங்காக ஓடணும், ஸ்லோவாக அந்த ரேஷ் டிரைவர்ஸ் கிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக ஓரமாக கார்னரில் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். வேற என்ன நமக்கு தெரியல. தேங்க்யூ.
2: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் ஸ்வேதா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். ஓகே, வந்து இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுல, ரொம்ப ஜாஸ்தி டிராபிக் ஜாம் ஆனதுனால. ஸோ என்னென்ன வந்து மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சிடென்ட்ஸ்க்கு?
5: ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட், அதாவது இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து சுத்தமாக டிராஃபிக் ரூல்ஸ்லாம் என்னன்னே தெரியறதில்ல, ஏன்னா லைசன்ஸே அவங்க காசு கொடுத்துதான் இப்பெல்லாம் வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ வந்து அவங்க டிராஃபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாம எப்படி அவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸாக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால தான் வருது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸே கிடையாது இப்போ இருக்கிற பீப்புளுக்கு. அண்ட் ஈவன் இஃப் தே ஹாவ் கான்ஷியஸ்னஸ், அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, மித்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணமே ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன்.
2: ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
5: யா, ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அண்ட் இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லாம் முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு நிஜமாலே எலிஜிபிளாக லைசன்ஸ் கொடுக்கன்னு. 16 இயர் ஓல்டுக்கெலாம் சும்மா லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அண்ட் டூ வீலர் ரொம்ப அவங்களே சென்சார் பண்ணணும், சில பேர் இப்போ ஓட்டக்கூடாது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஆர்டிஓ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங், ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் தே வில் நோ வாட் தி ஆக்சுவல் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர். அதனால அண்ட் ஹெல்மெட், ஆஃப்கோர்ஸ் ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும். இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் யாருமே இது பண்ணுறதில்ல. நம்ம காலேஜில் கூட ஹெல்மெட் வந்து உள்ள வரைக்கும் போடுறாங்க, வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கலன்னா உடனே எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நினச்சா தான் மாற்ற முடியும், நம்ம போய் எவ்வளோ தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ளஸ் செல்ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபோன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.
2: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
6: நான் மத்தூர் பேசுகிறேன்.
2: ஓகே, நீங்கள் வந்து ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு, எப்போ எங்க பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் டிராஃபிக் ஜாம்னால. ஸோ மெயினாக வந்து என்ன காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு?
6: மெயினாக வந்து டீனேஜர்ஸோட ரேஷ் டிரைவிங், ஆஸ் அன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். நம்மளுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஐ மீன் நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் ரேஷாக ஓட்டுறதுனால உங்களுக்கு மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, ரோட்டில் ஓட்டுற மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தோன்னா வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களும் ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அன் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இடிச்சு தள்ளிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற ஒரு தைரியம் இருக்கிறனால தே டோன்ட் இவன் ஸ்டே தர், அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அதை தாண்டி பெஸ்ட் திங் வந்து டு யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் தேன் டு யூஸ் யோர் ஓன் டிரான்ஸ்போர்ட். நிறைய ஓன் டிரான்ஸ்போர்ட் வர வர நிறைய ரேஷ் டிரைவிங், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குமே தவிர. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் யூஸ். அண்ட் கண்டிப்பாக பெட்ரோலே அது கம்மி பண்ணும்.
2: இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க?
6: ப்ரிவென்ட் பண்ணது ஆஸ் ஐ செட், யூசிங் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ பெஸ்ட் ப்ரிவென்ஷன். இந்த சென்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கணும். நம்ம ஓட்டினா வந்து ஒழுங்கா ஓட்டணும், அது மத்தவங்களையும் பாதிக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் போன் கண்டிப்பா பேசவே கூடாது. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சைடா நிறுத்தி நீங்க மொபைல் போன் பேசலாமே தவிர அப்படியே பேசிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இயர் போன் போட்டுட்டு பாட்டு கேட்டு ஓட்டுறது வந்து இஸ் அனதர் வெரி பிக் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். அவ்வளவுதான்.
2: தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
2: இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
7: நான் மனசுவினி, எம்ஓபி வைஷ்ணவில் படிக்கிறேன்.
2: இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான் ரொம்ப காமனாக நடக்கிறது. எதனால இதெல்லாம் நடக்கிறது நினைக்கிறீங்க?
7: கேர்லெஸ்னஸ் ஆஃப் த டிரைவர்ஸ், ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப அலட்சியம். தே நாட் பாதர்ட் அபவுட் லைஃப். சரி, ஸ்பீடாக ஓட்டலாம், அது ஒரு த்ரில் மாதிரி அவங்களுக்கு. தே டோன்ட் வேல்யூ எவ்வளோ ஸ்லோவாக போனால் தே ஹாவ் அ ஃபேமிலி வெயிட்டிங் ஃபார் தேம், தே ஹவ் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் தேம். அதெல்லாம் அவங்களுக்கு கண்டுக்கிறது இல்லை. சும்மா எல்லாரும் பார்க்கணுமே, நான் ஃபாஸ்ட்டாக போகணுமேன்னு பாதி பேர் ஓட்டுவாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அண்ட் ஹெல்மெட்லாம் போடாமே ஓட்டுவாங்க. நான் நிறைய கேசஸ் நானே பார்த்துருக்கேன், வேற பைக் ஓட்டுவாங்க ஹெல்மெட் போடாமல் அப்படியே கிரஷ் அண்டர் அ பஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப வயலண்ட், தேவையில்லாத விஷயங்கள் விச் ஒன் கேன் அவாய்ட். ஹெல்மெட்டோ போட்டு அண்ட் சேஃப்டியாக நல்ல ஸ்லோவாக ஓட்டி, யூ ஹவ் டு திங்க் ஆஃப். அந்த டைமில் ஒரு செல்ஃபோன் கால் வச்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆச்சுன்னா யூ ஷுட் அவாய்ட் தட் கால். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூ கேன் டாக் டு தட் பர்சன் லேட்டர். ஸோ செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்மெட் போட்டு. ஸோ இதான் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார். தேங்க்ஸ்.
2: இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க.
8: ஹலோ, ஐ எம் தீக்ஷிதா, ஐம் ஸ்டடிங் இன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்.
2: Okay, what do you think are the causes for major road accident?
8: The causes for major road accident is again attitude problem. People think they know everything and they drive, and few people think they own the road and they walk in the middle of the road and then scold the person who is driving. The person who is driving would be driving properly, but then the person who is walking would think they own the road and keep walking. I think again the person who is walking on the road, they should know that they have a pathway created for them, pavement created for them, and also zebra crossing. So all that is very important. And person who is driving, again he should be very careful when driving, because he has the responsibility of taking a particular bunch of people, if he is traveling in a car, to another place safely. Or if he is traveling in a bike, he must realize there's a family waiting for him. If not a family, there's someone waiting for him to come back home very safely. If that person is in another place and a family is in another place, when you hear a news of an accident of your child from other place, it's really heartbreaking. I have seen a family friend of mine. You should not drive when you're in tension, because this family friend of mine, he drove when he was in tension. Instead of the accelerator, instead of the brake, he pressed the accelerator and he put himself to death, though wearing a helmet. So again, helmet, you should wear helmet, but wear it in such a way that it doesn't just fall down when driving.
2: Okay, thank you.
8: Thank you.
9: ஆக்சிடென்ட்ஸ் எதுனால ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்பில் வந்து எங்கேயாவது ஜல்தியாக போனோம். ஃபீ லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ்பெஷலி நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஐல் ஹோப், ஐல் ப்ரே என்னோட டிரைவர் இல்லைன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ஜல்தி ஜல்தி ஜல்தி பண்ணுவோன்ட்டு. நானே வந்து ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணேன்னா ஐ சம்டைம்ஸ் டிரைவ் இட் வெரி ஃபாஸ்ட். தேட்ஸ் ஆக்சுவலி அ பிக் ப்ராப்ளம். நம்ம எங்கேயாவது போகணுன்னா, எஸ்பெஷலி ஸ்கூட்டர் இல்லைனா கார் எங்கேயாவது போகணுன்னா, ஃபீ ஆர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் ஏர்லி, ஸோ தட் யூ நோ யூ கேன் ஸ்பெண்ட் that whatever driving time you have, that is spent in a very good time, so that you don't come up with any accident. Edana problem analo in the middle, you can actually cope up with it. So start. And lot of thing is that people don't tend to see their surroundings, especially motorbikes kaara vandu vandu oru chinna sandu irukum adla vandu or cycle or manushanu walk panna mudiyadhu adla poonduvaanga ellarum. So adu periya nuisance adu, especially for people who are in autos and cars. It's a very big nuisance. சடனா அந்த வந்து டிரைவர் வந்து ஜர்க் பிரேக் போட்டுவிடுவாங்க, நம்ம ஜர்க் ஆயிடும். அந்த ஜர்க் எவ்ரி ஒன் மை திங்க் இஸ் ஜஸ்ட் காமன். எங்கே ரோட்ல போகும்போது பம்ப் பண்ணும்போது ஜர்க் ஆகும். பட் த ப்ராப்ளம் இஸ் யார் உட்காந்துருக்காங்களோ, தே லிட்டலி கெட் ஃப்ளங் ஃபார்வர்ட். ஸோ மோர் தென் ஹூ இஸ் டிரைவிங், த பர்சன் ஹூ சிட்டிங் பேக் இஸ் கெட்டிங் மோர் அஃபெக்டட். அண்ட் ஜர்க்ஸ் ஆர் நாட் எவ்ரி டைம் குட், பிகாஸ் இஃப் யூ ஹிட் யுவர் செல்ஃப் அகேன் சம்திங், கேன் ஈவன் பிரேக் யூர் நோஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஜஸ்ட் பிகாஸ் பீப்பிள் அண்ட் தே ஹாவ் டைம் கன்ஸ்டென்ட் அண்ட் தே ஒன்ட் ரீச் சம்வேர் வெரி ஃபார் அண்ட் தே டோன்ட் டென் டு லுக் அரவுண்ட் தி சரௌண்டிங்ஸ் வித்வுட் நோயிங் யூனோ. அவங்க வந்து எதுவுமே பார்க்காம யோசிக்காம வந்து ஜல்தி போயிடுவாங்க அவங்க. ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் காஸ் I think for accidents. Thank you.

0: our community, our pride.
1: Hello listeners, you are tuned into MOPCRS 107.8 and we have a guest with us today who is Sabrish Venkat, the CEO of Kadhe Shots. Welcome sir.
2: Thank you so much for having me here. En per Sabrish Venkat, now 23-year-old entrepreneur. Now start panadhu Kadhe Shots. Kadhe Shots vandu oru micro drama OTT platform. Micro dramas na enna nu kettingana TV series or TV serial lo reels format la irundha eppadi irukum. அதான் பேசிக்லி கதை ஷார்ட்ஸ். ஸோ நாங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு கம்யூனிட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கால் கதை கிளப். இங்கே வந்து யார் வேணாலும் ஃபிலிமில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, கிரியேட்டர்ஸ் ஹூவர் அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா தே கேன் கம் ஹியர். வி எஜுகேட் தெம், வி கிவ் தெம் ஒர்க் ஷாப்ஸ், வி கிவ் தெம் ஆடிஷன்ஸ், வி ஹோல்ட் காம்படிஷன்ஸ், வி கோ டு காலேஜஸ், வி எஜுகேட் தெம் அண்ட் வி ஆல்சோ கிவ் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஷூட் அ பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறதுக்கு வி கிவ் தெம் த ஃபண்டிங். And this pilot project, we put it on our platform. And if it does well, nanga vandu or a bigger project and more opportunities, we give it to these talented individuals. So that is what we are doing right here, right now.
1: And what inspired you to start a reel format drama or, you know, the Kadhe Shots? What is the inspiration behind it?
2: So, neenga over the years, paathirundingana, ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து வெரி ஷார்ட்டாக இருக்குது. இப்போ ரீல்ஸ் இருக்குது, யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்குது, எவ்ரி ஒன்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஒரு 7 seconds, 8 seconds தான் இருக்குது. ஒரு ஹுக் இருக்குது, யூஆர் அடிக்டட் டு இட், யூஆர் வாட்சிங் இட், அது ஒரு பில்டப் ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் ஒரு கிளிஃபேங்கரில் விடுது. இந்த ஃபார்மேட் தான் பீப்புள் ஆர் கன்சியூமிங் ஆன் அ டெய்லி. அண்ட் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு 1 billion ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இருக்காங்க அண்ட் மொபைல் டேட்டா இப்போ வந்து வெரி அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ திஸ் இஸ் அ வெரி க்ரோயிங் மார்க்கெட் அண்ட் இந்தியாவில் வந்து இப்போ தான் மைக்ரோ ட்ராமா ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் ஆகி புதுசாக பெருசாகிட்டு இருக்கு. சைனாலையும் யூஎஸ்லேயும் ஏற்கனவே வந்து ஒரு $14 billion வேல்யூடாக இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் இனிஷியலி ஐ வாண்டட் அ மீடியம் வேர் ஐ வாண்டட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் தீஸ் கிரியேட்டர்ஸ் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ஷோகேஸ் எ talent and their portfolio, as well as I wanted to cater to the audience's short attention span.
1: Okay, so how do you think AI is changing the filmmaking process and the drama series that you are taking up?
2: If AI on the it is not completely replacing, I would say adu or enabler mari. So instead of thinking AI vandu and the cost cut pandrathukena paakama, you should see it in a way that AI vechi innu evlo periya project pannala, enna pudusa explore pannala. In the terms that AI vechi ipo vandu or Mahabharata series mari or 1000 people vechi or war setting la vechi adellame vandu in the matter of less cost as well as less time la execute panna mudiyum. In a traditional way le panningana you need to put a lot of you know, funding into the set for all the cast and crew, and it's a lot of effort. So that is how AI helps right now. It is pretty much an enabler.
1: But what about the human emotions and the aspects behind it? Do you still feel that AI will convey the same emotions with the same genuinity?
2: In terms of creativity, AI could help in showcasing a lot of things which weren't possible, like I said, in the Mari mythological things and everything. In terms of creativity, it still needs a human touch. At the end of the day, and the human person is the person who's doing the prompt engineering. Avanga da prompt porranga, they are using their creativity. AI is just helping them get the output faster and in an easier span of time.
1: Okay, as a lot of people are using AI to use content today, one thing as one warning or risk factor that creators should be very aware of, Abna, neenga enna solvinga?
2: AI use பண்ணுறது ஆக்சுவலி கேன் பி குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். யூ நீட் டு லேர்ன் த ரைட் ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேலண்ட் டு ஹேவ் இன் திஸ் ஏஜ் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட். ஐ வுட் சே ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபிகரிங் அவுட் ஹவு டு ப்ராம்ப்ட் இன் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பாசிபிள் இன் ஆர்டர் டு சேவ் ஆல் யுவர் காஸ்ட் அண்ட் ஹேவ் த மினிமல் அமௌண்ட் ஆஃப் மார்ஜினல் எரர் இன் யுவர் ப்ரொடக்ஷன்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் ஆன்சரிங் அவர் க்வெஸ்சன்ஸ்.
2: தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: பசிக்குது பசிக்குது பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? ரொம்ப பசிக்குது பசிக்குது பசிக்குது.
2: உங்களுக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில். எஸ், இது சமையல் நேரம்.
3: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நேத்து நீங்க தானிய வகையை பத்தி நிறைய ரெசிபிஸ் கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா ஒரு கிரேவியோட பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: இன்னைக்கு நான் சொல்ல போறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியா, டேஸ்டியா, நல்ல டெக்ஸ்சரோட பண்ணியிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போற பன்னீர் பட்டர் மசாலா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாய்லிங் பாயிண்ட் வர வரையும் அது ஒரு சைடை வச்சிடுங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில கொஞ்சம் தேவையான அளவு, இப்போ வந்து நீங்க பெரியவங்களுக்கு தரணும்னு நினைச்சிங்கன்னா கம்மியாக கூட ஆயில் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சண்டே கார்லிக் வந்து நல்லா குட்டி குட்டி சாப் பண்ணி வச்சுட்டு அந்த கார்லிக் வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் வேணால் இஞ்சி வந்து அப்படியே கூட கட் பண்ணி போடலாம், பட் நிறைய பேருக்கு அது வந்து வாயில் பட்டால் பிடிக்காது. ஸோ வந்து நான் பேஸ்ட் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்லிங் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஆனியன், டொமேட்டோ. ஸோ ஆனியன் வந்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியும் 2 தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த பேஸில் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. அந்த ப்ராசஸ் பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து கொதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சைடு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்களா, அது சூடானோன்னு ஒரு மாதிரி பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த டைமில் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், 2 தக்காளினா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அந்த காய் போட்டு வெந்தோடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த முதல் லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தக்காளியோட லேயர் ஃபஸ்ட் லேயர்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளியோட ஃபஸ்ட் லேயரை நீங்கள் வந்து அதாவது வெளித்தோலை நல்லா பிரிச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் வெங்காயத்தையும் வந்து பிளான்ச் ஆன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் கடையில் என்னென்ன போட்டிருக்கேன், சாப்டு கார்லிக் போட்டிருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து அந்த ஆனியன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து அந்த கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். எங்கள் அம்மா எப்பயுமே ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து வெங்காயம் போடும்போது சால்ட் ஆட் பண்ணால் டக்குன்னு வந்து வெங்காயம் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் எனக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கின உடனே 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், இதுதான் வந்து ரேஷியோ. இது நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் நீங்கள் இதே ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சில்லி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த ஸ்பைசஸோடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா தக்காளி, தக்காளி அந்த பேஸ்ட்டு வந்து இந்த கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டே தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வந்து கடையிலேருந்து வேணாலும் நீங்கள் பன்னீர் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து நிறைய பேருக்கு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த கொஞ்சோடனே பாலில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ அந்த திரிஞ்ச பாலில் அந்த திக்காக ஒரு மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்க பால்லாம் வந்து தனியாக வரும். அதை வடிகட்டி கொஞ்சம் நேரம் அது மேலே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பன்னீராக மாறிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணுங்கள், அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்குங்க இல்லைங்களா, அதில் வந்து இந்த பன்னீரை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட உடனே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், கலர் அப்படியே அழகாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டே க்ரீம், இது வந்து நம்ம பசங்களுக்குலாம் வந்து அவங்கள ஏமாற்றி தான் கொஞ்சம் தரணும், இல்லைனா அவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுட்டை எப்படி டேஸ்டியாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டிங்கன்னா ஃபுட் ஒன்று ஸ்வீட் ஆகிடாது ஆனால் அந்த சால்ட்டோட தன்மையை ஏற்றி காட்டும். ஸோ வந்து ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது சுகர் ஆட் பண்ணிட்டோடனே ஒரு 1/2 பவுல் இல்லைன்னா ஒரு 8 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலாங்க. ஸோ பட்டர் எல்லாமே இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதுல லாஸ்ட்டாக ஒரே 1 ஸ்பூன் வந்து பட்டரை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லைங்களா மேலே பச்சை கலரில், ஸோ அந்த அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே சும்மா தூவிட்டு சுட சுட போய் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் ஏன் பசங்களும் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ நேயர்களே, கேட்கறதோட விட்டுறாதீங்க, உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.
3: என்ன நேர்களே, இன்னைக்கான பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருப்பீங்களா? ரொம்ப ருசியா இருந்ததுல, கேட்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருந்தது. இதோட மட்டும் விடாம இதை வீட்டுல செஞ்சும் பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும், 100% ஷியார். ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷாந்தினி ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஹாய் பூர்ணி, எக்ஸாம் எப்படி பண்ண?
2: ஹா, நல்லா பண்ண நேஹா. நீ?
1: சூப்பர் சூப்பர். எஸ் டி, நானும் நல்லா பண்ணேன். அப்புறம் நாளையில இருந்து சம்மர் ஹாலிடேஸ், ஏதாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கியா?
2: இல்லடி, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஏ நைஸ் டி, எந்த கம்பெனி?
2: அது எனக்கு இந்த ஆஃபர் மெசேஜ்ல தான் வந்ததா. அதுல கம்பெனி நேம்லாம் அவங்க சரியா மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம கோர்ஸ்க்கு ரிலேட்டட் தான்டி. வர்க் ஃப்ரம் ஹோம் பிளஸ் ஸ்டைஃபன் வேற தராங்களாம். அதான் நேத்தே ஜாயின் பண்ணிட்டேன்.
1: என்னடி சொல்ற, மெசேஜ்ல வந்ததா? சரி, உன் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்ல எதுவும் இன்னும் கொடுக்கலல்ல நீ?
2: இல்லடி, அந்த மெசேஜ்ல ஒரு லிங்க் அனுப்பி அதுல இருந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லிருந்தாங்க. அதுல இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஆதார், பான் அண்ட் பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருந்தேன்டி. ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் கேட்பாங்க தானே? இதுல என்ன இருக்கு?
1: பூர்ணி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல உன் பிரைவசிடி. இதெல்லாம் நீ உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட ஷேர் பண்ண கூடாது. ஆனா நீ என்னடானா ஏதோ ரேண்டம் நம்பருக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்ற. First, இந்த மாதிரி unknown நம்பர்ல இருந்து வர லிங்க்ஸ் கிளிக் பண்ண கூடாதுடி. அதெல்லாம் ரிஸ்க்.
2: இதுல என்னடி ரிஸ்க்? இன்டர்ன்ஷிப் தானே நேஹா. உனக்கு ஒன்னு தெரியுமா, நேத்தே நான் வர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க எனக்கு 100 ரூபீஸ் கூட கிரெடிட் பண்ணிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த டீடைல்ஸ்லாம் கேட்றாங்க.
1: ஜாப்க்கு நம்ம டீடைல்ஸ் கேக்குறது நார்மல் தான்டி. ஆனா நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பணும். ஒருவேளை ஃபேக்கா இருந்தா உன் மணிலாம் லூட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நீ நியூஸ்லாம் பாக்குறது இல்லையாடி? இப்போ ரீசெண்டா கூட நியூஸ்ல போட்டிருந்தாங்களே, ஒருத்தர் இப்படிதான் ரேண்டம் மெசேஜ்ல வந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி பல லாக்ஸ் இழந்துட்டாரு.
2: ஐயோ, அப்படியா? என்னடி சொல்ற, இப்போ நான் என்னடி பண்றது?
1: சரி சரி, ஃபர்ஸ்ட் பானிக் ஆகாத. சைபர் கிரைம் ஹெல்ப்லைனான 1930 1930க்கு கால் பண்ணு. www.cybercrime.gov.in ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. அப்புறம் உடனே உன் பேங்க்குக்கு கால் பண்ணி உன் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண சொல்லு.
2: ஹே, ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லு.
1: திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 1930க்கு கால் பண்ணனும். www.cybercrime.gov.in ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனும். அப்புறம் உடனே உன் பேங்க்குக்கு கால் பண்ணி உன் அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண சொல்லணும்.
2: ஓகே டி, தேங்க் யூ சோ மச் டி.
3: ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நமது தனிப்பட்ட தகவல்களான ஓடிபி, பாஸ்வேர்ட், பேங்க், ஆதார், பேன் டீடைல்ஸை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தெரியாத எந்த ஒரு லிங்க் மற்றும் QR கோடையும் கிளிக்கோ அல்லது ஸ்கேனோ செய்யாதீர்கள். ஜாப் ஆஃபர்ஸ், பேங்க் கால்ஸ் வந்தால் வெரிஃபை செய்யுங்கள். ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் மற்றும் 2-step வெரிஃபிகேஷன்ஸை பயன்படுத்துங்கள். சமூக வலைதளங்களில் உங்களது தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாக இருங்கள். Let us stay cautious and safeguard our information privacy to build a safe and informed society. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது தேசம்.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
5: ஒரு வீட்டுல டிவி வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஏசி கார், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்குறாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனும் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தர் போன் வாங்கினா நம்மளும் அது வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி வாங்கிட்டு சந்தோஷமும் படுறோம். அது வாங்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இஎம்ஐ கட்டணும், ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கணும், இல்லனா பேங்க்ல லோன் வாங்கணும், அதுவும் இல்லனா நம்ம யார்கிட்டயாவது கடனாச்சு வாங்கணும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருள் ஏன் நம்ம வாங்கணும்? அது வாங்குறவங்க உண்மையாவே அது யூஸ் பண்ணணும்னு வாங்குறாங்களா, இல்ல வெட்டியா வந்தா பண்ணி தன்னோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல அவ வச்சிருக்கா இவ வச்சிருக்கா நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவச
6: அப்படின்னு வாங்குறாங்களா? இது மாதிரி மத்தவங்க பார்த்து பொருள் வாங்குவது சரியா? அது மாதிரி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? அது வாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து போன் வாங்கினா நம்மளும் போன் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ், ஏசி எது வாங்கினா நம்மளும் வாங்குறோம், இது மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறது கரெக்டா தப்பு?

0: வாங்க பிரியங்கா, இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம அதை வாங்கணும் இது வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இப்ப அதை வந்து நம்ம இஎம்ஐ லோன் எல்லாம் கட்டி நம்ம காசு செலவு பண்றோம், அது சரியா தப்பா? நீங்க அந்த மாதிரி வாங்கிருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நான் அந்த மாதிரி வாங்கினது இல்லை ஃபர்ஸ்ட் திங், பட் நான் அந்த தாட்க்கு அகேன்ஸ்ட் தான். பிகாஸ் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்களை நம்ம அந்த ஆனந்த் ஓகே இவங்க இதை வச்சிருக்காங்க அதுக்காக நான் அதை பார்த்து அதை வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் தாட். பிகாஸ் அவங்க லிவிங் அவங்க ஸ்டாண்டர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் லிவிங். ஸோ நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் பெட்டர் இஃப் யூ கெட் திங்ஸ். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். சில பேர் வந்து ஐபோன் அவங்க வச்சிருக்காங்க, ஓகே லெட் மீ ஆல்சோ டேக் அன் ஐபோன் 6 நானும் வாங்கிக்கிறேன், இட் காஸ்ட் 50,000. பட் அந்த 50,000 ப்ராப்ளி அவங்களுக்கு இட் மைட் பி இன் அ வெரி ஸ்மால் டேர்ம், பட் கம்பேர்ட் டு அவர் சிச்சுவேஷன் அது ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் ஸ்டில் தேவையில்லாம வி ப்ரெஷர் அவர் ஃபேமிலி, எனக்கு ஐபோன் 6 வேணும், ஸோ வி ப்ரெஷர் அவர் ஃபாதர் மதர் தே கெட். ஸோ அந்த இஎம்ஐல யா இட் வில் பி அ ப்ராப்ளம் அவங்களுக்கு, இன்டைரக்டா வி ஆர் கிரியேட்டிங் அ ப்ரெஷர்.
0: தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க ஆண்டி.
2: ஆக்சுவலி என்னன்னா, மணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியஸ் ஆகும் இல்லையா. ஒருத்தர் பார்த்து நம்ம வாங்கணும்னு நினச்சி அவங்க கிட்ட பணம் இருக்கும், அதனால கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கின ராசினால கடன் வாங்கும் போது அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான செலவுகள் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கும் அது இது இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம அம்மாவும் கடன் வாங்குறாங்கல்ல, அப்போ அதே அது வந்து குழந்தைங்களுடைய இதுவும் வந்து குறைக்கிற மாதிரியும் இருக்கும்.
0: நீங்க சொல்லுங்க ஆண்டி இதை பத்தி. எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சிலர் இந்த மாதிரி பார்த்ததுமே நம்ம தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்கிடுவோம், அதாவது அன்வான்ட் அவங்க வாங்கியிருக்காங்க, ஸோ இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ நம்மளும் வாங்குறோம் அப்படின்னு மாதிரி நம்ம அது வந்து நம்மளுக்கு உண்மையிலே அது இட்ஸ் நாட் அ நெசசிட்டி, அது ஒரு லக்ஸரியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்க, நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கணும். சும்மா அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க இது பண்றாங்க, அப்புறம் லோன் கட்டுறது அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும், கொடுக்க வாங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்புறமா நம்ம ரீபே பண்ணும் போது அப்பல தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அப்புறம் ஃபேமிலி அப்பதான் யோசிப்போம், நம்ம அவங்க வாங்கிருக்காங்கன்னு வாங்க, அவங்க மேபி இதே மாதிரி வெள்ளம், ஸோ நம்மளுக்கு அவ்வளோ இது இருக்காது. ஸோ அதனால அது வந்து பார்த்து வாங்குறது இட்ஸ் நாட் குட்.
3: என்னோட பாலிசி என்னன்னா, எப்போ வந்து மணி இருக்கோ அப்பதான் எதுவும் வாங்குவேன், கடனே வாங்க மாட்டேன். அது உண்மையிலே என்ன மத்தவங்க அவ்வளவு பெருசு வாங்கினா கூட அதை பார்த்து நான் ஆசைப்படக்கூடாது. அது எப்போ எனக்கு என் கையில மணி இருக்கும் போது அந்த தேவைய என்னோட இஷ்டத்துக்கு ஃபுல்லா வாங்கிப்பேன். மற்றபடி கடன் வாங்கி வாங்குற என் பாலிசி கிடையாது, அதனால எப்போ பைனான்சியல் கஷ்டம் வராது.
0: நீங்க சொல்லுங்க அங்கிள்.
4: ஆட்டோ டிரைவர் தானே. இப்ப என்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு அமௌண்ட் அதை வச்சுதான் நான் இது பண்ண முடியும். இப்போ என்னை விட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த இது இது பண்ணலாம். லோன் வாங்குறதா சரி, இல்ல எந்த பொருள் சூஸ் பண்றதுனால அதாவது அவங்கவுங்க தரா தரத்துக்கு மாதிரி பண்ணலாம், அவ்வளவுதான்.
0: தேங்க்யூ. சொல்லுங்க அங்கிள்.
5: கஷ்டத்தை தான் நான் வாங்குறேன், திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு தப்பு கிடையாது.
0: அது வாங்குறதுல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லுங்க.
5: வாங்குறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்கறோம், கொடுக்குறோமோ கொடுக்குறாங்க, அது நம்ம வட்டி போட்டு கொடுக்குறோம்.
0: மற்றவங்க போன் வாங்குறாங்க, லேப்டாப் வாங்குறாங்க, கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்குறாங்க, நம்மளும் அதுக்காக லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்குறோம், அது சரியா தப்பா?
6: இல்ல, மற்றவங்க வாங்குறதுக்காக எல்லாம் வாங்க முடியாது. நம்மளோட நம்மளோட நீடு இருந்தா, நம்மளுக்கு தேவையா இருந்தா அது வாங்கலாம். சப்போஸ் வந்து நம்மளோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப அது வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வாங்கலாம். பட் ஆனா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்ற இதுல எல்லாம் வாங்கிட்டோம்னா லோன் அப்புறம் யாரும் அடைக்கிறது? அவங்க அடைக்க மாட்டாங்க, நம்ம தானே அடைக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மந்த்லிங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: தேங்க்யூ ஆண்டி. சொல்லுங்க.
7: நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்தணும். கடன் வாங்கி எந்த சேவை செஞ்சோம்னாலும் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும், சிரமபூர்வம் கஷ்டப்படும்.
0: தேங்க்யூ. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, அது பந்தாக்காக வாங்குறோமா, இல்ல மத்தவங்க வாங்கிக்காங்கன்றதை வாங்குறோமா, அது எதுக்காக வாங்க, அது வாங்கி கஷ்டப்படுறோம்ல, அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க.
8: ஆக்சுவலா வந்து மத்தங்காக நம்ம எதுவும் வாங்கல, சோ நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம வாங்குறோம். சோ இந்த இஎம்ஐ கட்டுறது, அதாவது மற்றவங்களுக்காக வாங்குறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. அல்லாம வேற அது ஒரு நல்லதா எனக்கு தோணுது, வேற எதுவும்
0: சொல்லுங்க ஆண்டி உங்க கருத்துல பத்தி.
9: இது வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. பசங்க வந்து சில பேர் இது லோன் வாங்கி ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் பயங்கரமா பிரச்சனைகளும் இருக்குது அந்த பசங்களுக்கு. ஏன்னு கேட்டா அது நெட்டில் வர்றது, இந்த மாதிரி பசங்க அந்த போன்லயே பேசிட்டே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. பசங்க இது கவர்னர் குறைவே கம்மி ஆகிப்போகுது. அதனால வந்து இதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனா எப்படி பண்ணோன்றது மட்டும் பசங்க கொஞ்சம்

0: தெரிஞ்சு நடந்துக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா. அதனால இந்த போன் வாங்குறதுனால வந்து பசங்க வந்து ரொம்ப வீட்டுல டார்ச்சர் வேற, போனுங்களை எப்படியாவது வாங்கிடுறாங்க. எந்த பகுதியிலயாவது கடன் வாங்கணும், இல்ல இந்த போன் லோன்ல வாங்கணும், இல்ல அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கணும். அதனால வந்து பசங்களுக்கு தவறான வழிகள்ல எத்தனையோ பயன்படுத்துறாங்க. அதை கரெக்டான முறையில பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.
1: தேங்க்யூ.
2: எந்த பொருளுமே யூஸ் ஆகி நினைச்சா யூஸ் ஆகி, தவறா நினைச்சா தவறு. லோன் வாங்குறது அவங்க சௌகரிய ஏற்ற மாதிரி, வசதியா இருக்கும் லோன் வாங்குவான், வசதி இல்லாதவன் கொஞ்சமா பார்த்து சின்ன பொருளா
1: வாங்கிப்பான்.
3: மொபைல் தேவைதான், பட் ஆனா வந்து கேமரா போன் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒண்ணு. ஒண்ணு போன் வந்து பேசுறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் போதும், தேவையில்லாத நம்ம வாங்கி பேசணும் அவசியம். அதுக்காக கடன் வாங்கணும், லோன் போடணும், இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி தேவையில்லாத ஒண்ணு ஃபர்ஸ்ட் அவாய்ட் பேன் பண்ணா நல்லது. இந்த மாதிரி கேமரா போன் எல்லாத்தையுமே தவறுதான், கண்டிப்பா அதை ஏத்துக்க முடியாது. தேவை என்னமோ அதை மட்டும் போட்டா போதும், நம்மளால முடிஞ்சு மத்தவங்க ஹெல்ப் பண்ணுமா கண்டி. நம்ம வந்து மேல மேல வந்து நல்லா இருக்கணும், சோம்பேறி தான் நம்ம உடம்புக்கு தான் கேட்டது. எவ்வளவு எவ்வளவு நம்ம மேக்கப் இருக்கணும் வைக்கணுமோ அவ்வளவு நம்ம பாடி வந்து மேக்கப் ஆயிடும்.
1: இப்ப மத்தவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே ஆகாது, ஆனாலும் பண்டாக்காக வாங்குறோம். கடன் கொடுத்தாச்சும் கொஞ்சம் வாங்குறாங்க, அது வாங்க அது பண்றது சரியா தப்பா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான், மத்தவங்க வச்சிருக்காங்கன்றதுக்காக நம்மளும் வச்சிருக்க முடியாதுல்ல. அவன் இன்னைக்கு கார்ல போவான், நாளைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான், நம்மளும் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனோம்னா யோசிப்போம். நம்ம தேவை என்னையோ அதுக்குதான் நம்ம யோசிக்கணும், நம்மளால என்ன முடியுமோ அதான். இப்ப எனக்கு ஐபோன் வாங்குற அளவுக்கு தேவை இருந்தது அப்படின்னு நான் அதை பத்தி யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கினாலும் அது தப்பு இல்ல. தேவையே இல்லாம ஒரு பொருளை வாங்குறது அந்த பொருளுக்கோட வேல்யூவே இல்லாத மாதிரிதானே இருக்கு. ஐபோன் தேவை இருக்கு இல்ல, இண்டிவிஜுவல் திங். ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக வாங்கி சூப்பர். ஒருத்தனுக்கு காசு இருக்கு தேவையே இல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்காங்க, அது யூஸ் பண்ண கூட தெரியாது, பட் இருந்தாலும் வாங்குவான். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி அட் ஆல். போன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் எது வாங்கினாலும் வாங்குறோம். ஆமா, நிறைய ஆண்டிங்க நான் பாத்திருக்கேன், பக்கத்து வீட்டு ஆண்டி இதை வச்சிருக்காங்க, நானும் போய் அங்கிள் டார்ச்சர் பண்ணி அதே நைட் அன்னைக்கே போய் அதை வாங்குவாங்க. தேவைனா கண்டிப்பா வி நீட் இட், வி யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் வே. தேவையில்லாத அதை வாங்கினா கண்டிப்பா இட்ஸ் அ வேஸ்ட். எல்லாருக்குமே செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கு, சோ நம்மளுக்கு நம்மளா இருக்கணும். நம்ம மத்தவங்க இப்படி இருக்காங்க சொல்லி நம்ம அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நம்ம நம்மளா இருந்தாதான் எல்லாரும் நம்மள அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்காக சில பேர் கடன் எல்லாம் வாங்குறாங்க, அது கரெக்டா தப்பா இல்ல? ஆப்வியஸ்லி அது தப்புதான், பிகாஸ் கடன் சொல்றது நம்ம எதுக்கு வாங்கணும்னா, சப்போஸ் ரொம்ப நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் இருந்தாதான் நம்மளுக்கு அவசியம் இருந்தா மட்டும்தான் வாங்கணும். சும்மா கடன் வாங்கினா ஆக்சுவலி நம்மளோட டெட் தான் இருமே தவிர வேற பிரயோஜனம் எதுவுமே. இப்ப மத்தவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு யூஸே இல்லாம கூட போலாம், ஆனா நம்ம வாங்குறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம், அது வாங்குறது தப்பா கரெக்டா? சில பேர் பந்தாக்காக கூட வாங்குறாங்க, அது வாங்குறது தப்பா கரெக்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேரு
4: என்னோட பேரு ஸ்ரீவித்யா. கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி வாங்குறது நான் தப்புன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ மத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கு அதனால அவங்க வாங்குறாங்க. இது வந்து இது நடுத்தர மக்கள் முடியுமா அப்படின்றது கஷ்டம். இப்போ அதே இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில இருந்து வர ஒரு பையனுக்கும் நடுத்தர நிலையில இருந்து போற ஒரு பையனுக்குமே எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் பையன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே அது வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதே காலேஜ் லெவல்னா ஐபோன் லெவல் அந்த மாதிரி தான். சோ நான் வந்து பேசிக்காவே இது தப்புன்னு தான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க, அவங்க படுற கஷ்டம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அதாவது நல்லபடியா படிச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவ இதை வச்சிருக்கா இவ இதை வச்சிருக்கா என்கிட்ட இது கூட இல்ல நீங்க எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த விதத்திலுமே அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்ல. பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்ம வாழ்றது நம்மளுக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக. அதை விட்டுட்டு நம்ம சும்மா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அதை வச்சு அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்திலுமே சரியில்லை. பிளஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கஷ்டம் தான் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா தப்புதான். இப்போ ஹவுசிங் லோன்ஸ் எவ்வளவோ ப்ரொவைட் பண்றாங்க, அது வந்து இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு வீடு இருக்கு, இப்ப ஈஸியால எத்தனையோ பேருக்கு பங்களா இருக்கு, இருக்கிறவங்க இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா பணம் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இன்னொரு பிளாட் வாங்குறது, இது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அதே மாதிரி இப்போ ஆப்வியஸ்லி எங்க பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படிதான். அவங்க வந்து எவ்வளவோ வந்து வசதி இருக்கு, அது வந்து அந்த வசதியை வந்து அவங்க நல்ல முறையில பயன்படுத்தாம மத்தவங்களுக்காக வாழ்றது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் நம்ம நம்மளுக்காக வாங்கணும், மத்தவங்கக்காக வாழ்றது, மத்தவங்க பார்த்து நம்மள பாராட்டணும் அப்படின்னு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றது ரொம்பவே தப்பு.
5: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் வாங்குறோம்ல, அது தப்பா? சரி, அந்த மாதிரி உங்க லைஃப் நீங்க இதை வாங்கி நீங்க லோன் கட்டி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
6: என்னோட பேர் சங்கீதா. நான் வந்து நான் எதுவும் வாங்கி கஷ்டம்லாம் பட்டது இல்ல. பட் நீங்க கேட்ட தப்பா ரைட்டா அப்படின்றது பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா எல்லாம் அதே மாதிரி அவங்கள பார்த்து இதை பார்த்து அவங்க வச்சிருக்காங்களே எந்த பொருளும் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் சேம் டைம் அந்த மாதிரி வாங்குறவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா வந்து நம்ம வாழ போறது கொஞ்ச நாள், லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஸோ நம்ம நினைப்போம் அதுக்கு நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை வாங்கலாம், அவங்கள பார்த்து இந்த நேரத்தில் எதுவும் வாங்க வேணாம் நினைக்கிறப்ப, இப்ப காலேஜ் படிக்கிற பையன் ஐபோன் வாங்கணும்னு நினைச்சா அவன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அப்பயே அந்த காலேஜ் பையன் செய்யறான் அப்படின்றப்ப அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் நிறைய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவன் அதனால அதை வாங்காம அவனோட சாக்ரிஃபைஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ஏஜ்ல அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம தேவையானதை வாங்கிப்போமே, வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல பாத்துக்கலாம். இருக்க போறது ஒரு லைஃப் வாழ்ந்தே ஆகணும், அதை என்ஜாய் பண்ணி தான் வாழ முடியும். இப்ப விட்டா அது பின்னாடி எதுவும் வயசானதுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண நினைக்க முடியாது. ஈவன் பெரியவங்க கூட சொல்றேன், பெரியவங்க பக்கத்துல இருக்கவங்க சேரி வச்சிருக்காங்க அது வாங்க, வீட்டு அவங்களுக்கு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிடாம இல்ல வீட்டுல கடை அடைக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு புடவையால அவங்க ஒண்ணு அவங்களோட லைஃபே அவங்க இழந்துட போறது இல்ல. சோ அவங்களுக்கு பிடிச்சதா அந்த ஏஜ்ல தேவையானத வாங்கிக்கலாம். மத்தவங்களை பார்த்து வாங்குறதுனால ஒண்ணு அவங்க
5: அதுக்காக கடன் வாங்குறாங்களே, தப்பு இல்லையா?
6: இல்லாத சூழல கடன் தான் வாங்கி ஆகணும். எல்லா யாருமே கடன் வாங்காதவங்க இருக்க மாட்டாங்க. சோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிறைய காசு கொடுத்து வாங்காம, நிறைய கடன் காஸ்ட்லியான பொருளை ரொம்ப வாங்காம முடிஞ்சு இப்ப 10,000 ரூபாய் சேலை வாங்கினா நம்மளால ஒரு 7,000 தான் முடியும்னா அது வாங்கலாம். 5,000 முடியும், 2,000 தான் கடன் வாங்கலாம். 10,000 கடன் வாங்குறது கொஞ்சம் தப்பு தான். மற்றபடி அதுக்காக எதுவுமே வாங்காம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், இருக்க முடியாது லைஃப்ல. தேங்க்யூ.
5: இப்போ மற்றவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே இருக்காது, ஆனாலும் நம்ம வாங்க நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜு, ஏசி அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வருமானம் அவ்வளோ கட்டுப்படி ஆகாது, ஆனாலும் கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம். அது வாங்குறது கடன் வாங்கியாச்சும் வாங்குறது கரெக்டாக தப்பா? நம்ம எதுமாலே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குமா இல்லை பண்டாக்காக வாங்குறோமா, அதை பற்றி கொஞ்சம் உங்கள் கருத்துக்களை சொல்ல முடியுமா? உங்கள் பேர்?
7: சையது என் பேர், சென்னையில இருக்கேன். இங்கே நம்ம யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம், பட் பண்டாக்காக வாங்குறது வேஸ்ட்டு. நம்ம யூஸ்ஃபுல் பண்ணாலும் நல்லது.
8: வீட்டுல வச்சிருந்தா ஒரு பால் கேட்டு போவாது, குழம்பு கேட்டு போவாது. வச்சிருந்து மறுநாளைக்கு மறுநாள் டைம் இருக்காது வேலைக்கு போறது, அது மறுநாள் வச்சு சுடு வச்சு சாப்பிடலாம்.
9: நம்ம கையில பணம் இருந்து வாங்கி யூஸ் பண்ண அது மாதிரி வேறதான் கடன். இப்ப இது வரைக்கும் நான் எந்த பொருளும் மத்தவங்க பந்தாக்காக வாங்கி நான் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன். நாங்க எல்லாம் மிடில் கிளாஸ் தான், இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருக்குதே என்கிட்ட இல்லையே நான் நான் இதுவரை வருத்தப்பட்டதும் இல்லை. சரி, நம்ம கடவுள் இவ்வளவு கொடுத்தாரு, நான் அது வந்து சந்தோஷப்பட்டுட்டேன். அத்தனை கடை வாங்கி பந்தாவுக்காக செய்யறதெல்லாம் என் பேர் பல்லாது. என் பொண்ணோட டூ வீலர் வேணும்னு கேட்டுச்சு, கையில பைசா இல்லை, 30,000 தான் இருந்தது. 30,000 எங்க தம்பியை கேட்டேன், அவன் இல்லைன்னா அதை கொடுத்தான். இப்போ புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது போல அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே கால் பண்ணுவோம். நம்ம கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கும். அவ்வளோ.
5: மத்தவங்க வந்து காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆவாங்க, இதுங்க கூட போகலாம். ஆனா நம்ம அது வாங்குறோம்னு நினைக்கிறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வாங்குறது தப்பா கரெக்டா பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே அது யூஸ் ஆகுது அதுக்காக வாங்குறோமா, அதை பத்தி கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
10: நான் கார்த்திக். இல்ல, இந்த மாதிரி யூஸ் ஆகாம இருக்க பொருளா வாங்குறது வேஸ்ட் தான். சும்மா லக்ஸரின்ற பேர்ல இல்ல ஷோ ஆஃப் அப்படின்ற பேர்ல வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது, நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்குறது என்கரேஜும் பண்ண மாட்டேன்.
11: அவளுக்கு அவன் படிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் தேவை இல்லாம சும்மா வாங்கி வீட்டுல பந்தாக்க வச்சுக்கிட்டு வேஸ்ட்.
5: இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்கான், நம்மளும் ஐபோன் வாங்கணும். ஃப்ரிட்ஜ் ஏசி காஸ்ட்லியானது வச்சிருக்கான், நம்மளும் வாங்கணும். நம்மளுக்கு அந்த வருமானம் இல்லாம கூட இருந்தாலும் நம்ம வாங்கணும் ஆசைப்படுறோம். அது வந்து கரெக்டா தப்பா? கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது கரெக்டா தப்பா? அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வாங்குறோமா, அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
12: ராஜு. பத்தி சொல்லணும்னா பந்தாக்கெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கணும், ஒரு பொருளை வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பந்தாக்காண்டி ஒரு கடனை வாங்கிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு கடை கஷ்டப்படணும் நம்ம. அதுக்காகவேண்டி அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிறவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம இல்லாதவங்க அது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஏகப்பட்ட மகா தப்பு. அது சொல்ல போனால் அது நம்ம தான், நம்ம பிள்ளைகள்லேருந்து நம்ம பெரியவர்கள் வரைக்கும் அது பாதிக்கப்படும். ஒன்று நம்ம சம்பாதித்தெல்லாம் வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணணும், அது நல்ல ஒரு இது. அது இல்லாமல் நீ வாங்கிட்டியாப்பா நான் வாங்குறேன் பாரு, ஒரு பக்கம் 100,000 ரூபா 50,000 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்கி வாங்கினோம்னா நாளைக்கு நம்ம தான் மாட்டிடுவோம். நாளைக்கு ஒரு கேஸு கேஸு போகிறப்ப நம்மளை ஏதாவது இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கருத்து தான்.
5: சில பேர் பந்தாக்காக ஐபோன் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, காஸ்ட்லி மொபைல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் அது வாங்குறாங்க. அது வாங்குறது கரெக்டா தப்பா? அதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கிட்டு அதுக்காக கடன் கட்டி ரொம்ப கஷ்டப்படும். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க.
13: என்னோட கருத்து என்ன சொல்றதுன்னா, கடன் வாங்கலாம், அது ஒன்று அதிகமாக வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமலும் இருக்காங்க, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
5: மற்றவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கலாமா?
13: இப்போ தான் அது. இப்போ காசு நம்ம கிட்ட இருந்தால் பரவாயில்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எது ஒன்றா பண்ணிக்கலாம். வாங்காம நம்ம கடன் வாங்கிட்டா அது வேஸ்ட்டு தானே. அது
5: இப்போ நம்ம வந்து மற்றவங்க ஃபோன் வாங்கினா நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல, ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல. கடன் வாங்கியாவது அட்லீஸ்ட் இது வாங்கணும்னு பார்க்குறோம். ஆனால் கடன் வாங்கிட்டு அதை வாங்கி சந்தோஷப்பட்டு அப்புறம் அது கடன் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க. அது வாங்குறது தப்பா கரெக்டா இல்லை, அது கடன் வாங்கி வாங்குறது தப்பா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்க.
14: கடன் வாங்கி
5: உங்கள் பேர் சொல்லுங்க.
14: என் பேர் ஐஸ்வர்யா. அது கடன் வாங்கி வாங்குறதுலாம் தப்பு. நம்ம கிட்ட இருந்தா வாங்கலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க இப்போ வந்து சம்பாதனா 2,000 இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸஸ் தான் மணி போடலாம், வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை, மற்றவங்க வாங்குறாங்கன்னு நம்ம வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம கிட்ட இன்னும் இருக்கும், அதை வச்சு வாங்கணும்.
5: உங்களோட கருத்து சொல்லுங்க.
10: சிலர் பாத்தீங்கன்னா பந்தாவுக்காக வாங்குவாங்க, ஆனா சிலருக்கு தேவைப்படும். அது வாங்குறது அவங்கவுங்க டிசிஷன் சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ரிச்சா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மிடில் ஆவரேஜ்ல இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மணிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு இப்ப 30,000 வாங்குறோம்னா, ஆனா நம்ம 10 மந்த்துக்கு அதிகமா வாங்கி போடுறோம் இல்லையா, அது ஏன் அது மேக்சிமம் தப்புதான். நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையானதை வாங்கிக்கணும்.
5: சில பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்கல்ல, அது கரெக்டா தப்பா?
10: கடன் வாங்கலாம், தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. சும்மா பந்தாவுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படி எல்லாம் கடன் வாங்கக்கூடாது.
5: சில பேர் பந்தாக்காக அவங்க போன் வாங்கிருக்காங்க, நியூ மொபைல் வாங்கிருக்காங்க, வாஷிங் மிஷின் பிராண்டட் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிருக்காங்க. நம்மளும் வாங்கியே தீரணும்னு நினைப்போம். அது வாங்குறது கரெக்டா தப்பா? சில பேர் கடன் வாங்கியாச்சும் வாங்குறாங்க, அது வாங்குறது கரெக்டா தப்பா? நம்ம பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே நம்மளுக்கு யூஸ் ஆகுதா?
15: அதாவது நமக்கு பக்கத்துல உள்ளவங்க வாங்குறத பாத்துட்டு நம்ம வாங்கலாம், நம்ம வீட்டுல இல்ல அந்த பொருள், நம்ம வீட்டுல இல்ல நமக்கு அவசியம் அந்த பொருள் தேவைப்படுது, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் நமக்கும் அவசியம்னா வாங்கலாம், கடன் வாங்கி கூட வாங்கலாம், தப்பு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிக்கலாம் இப்ப இருக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனா நமக்கு வசதி இல்ல, அடைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம வாங்க கூடாது.
5: நம்மளும் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறோம்ல, கண் வாங்கியாவது வாங்கணும் கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம், ஆனா கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து அவங்களுக்காக வாங்குறது கரெக்டா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு
16: அவங்களுக்காக வாங்குறது அவங்களோட விருப்பம், எது அதிகமா வாங்கலாம் கம்மியா அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க விருப்பம் தான், அவங்கவுங்க விருப்பம் தான்.
5: மத்தவங்களை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க,
16: அது தப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்க கூடாது.
5: கடன் வாங்குறாங்க,
16: ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு ஏதோ வீடு வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கினா பண்ணோம், பண்ணா பண்ணோம் கடன் வாங்குறோம்.
5: கடன் வந்து அதுக்கு வாங்கலாம் ஆண்டி, இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்குறாங்களா?
16: அதுக்கு அரசுக்கு பரவ முடிச்சு வாங்கலாம்.
5: வாங்குறாங்களே சிலர், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம சும்மா பந்தா காட்டுறதுக்காக வாங்குறாங்களே, அது சரியா தப்பான்னு மக்கள் கிட்ட கேட்டு அவங்களோட கருத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எது வாங்கினாலும் வாங்கலனாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்ணவே வேண்டாம். நமக்கு ஏதாவது வாங்கணும்னா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிச்சுதான் வாங்கணும். தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜி நந்தினி.

0: ஆப் ரயன். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்களோட அர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்மளோட கான்க்ளேவ்ல நம்மளோட இணைஞ்சிருந்த மிஸ் சௌந்தர்யா ஒப்பிலி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி என்ன இன்வைட் பண்ணதுக்கு.
0: Thank you, ma'am. And we also enjoyed your session. So, to start with, in the conclave, you had a panel where we talked about AI. So, how is the panel? How was the experience, ma'am?
1: இன்னைக்கு வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தேன். ஸோ எப்போவுமே கிளாஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டே இருப்போம், பேசுங்க பேசுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்போம். இன்னைக்கு யாரோ ரெண்டு பேர் பேசினாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ இட் வாஸ் தே ஹேட் அ லாட் ஆஃப் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அதை கேட்க எங்களுக்கு வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஈவன் த ஆடியன்ஸ் எக்ஸ்பிரஷனில் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு தெரியும் போது, ஸோ இட்ல ஆல்சோ கிவ் அஸ் மோட்டிவேஷன். நம்ம என்ன டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் கிளாஸில், இன்னும் இதை பண்ணால் மேபி பண்ணுவாங்களா இல்லையா, ஏதாவது மாத்தி பண்ணா பண்ணுவாங்களான்னு எங்களுக்கும் தெரியும். ஆஸ் ப்ரொஃபசர்ஸ், ஆஸ் அகாடமிஷியன்ஸ், எங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் அ பூஸ்ட். நாங்க பண்றது சரியா தப்பான்னு எங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். ஐயோ, இப்போ நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்றோமே, இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோமே, இல்ல அவங்களை யூஸ் பண்ண சொல்றோமே அப்படின்னு. நான் கரெக்டா கடைசியா கொடுத்த அசைன்மெண்ட் கூட, நீ இந்த ஆறாளுமா ஏஐ யூஸ் பண்ண, நான் ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளோஷர். எதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நீ ஏ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே முடியாது. இன்னொன்னு, ஐ கே நாட் ஸ்கேர் த ஸ்டூடெண்ட்ஸ் அவே. நான் வந்து நீ வந்து இப்படி கரெக்டா பர்ஃபெக்டா எழுதினாதான் நான் வந்து, நானும் இங்கிலீஷ் கிடையாது, நீங்களும் இங்கிலீஷ்லாம் கிடையாது, நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டா எங்க செமிகோலன் அந்த இது எதுக்கு வரும்னே தெரியாது. எல்லாத்தையும் ஏஐ ஃபார்மேட் பண்ணிடும். யூ ஹாவ் அ வாய்ஸ், எதுக்கு யூஸ் பண்ணுமோ, இப்போ ஒரு ஃபார்முலா ஒரு இது ஒரு ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், ஸோ யூ நீட் எல்லா கரெக்ஷன்லாம் பண்ணி போட்டாதா இட் லுக் ஃபார்மல், பிகாஸ் வி ஹாவ் சம்திங் கால் ஃபார்மல்னு ஒன்று இருக்கு, ஃபார்மல் ஸ்டைல்னு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா, சில சமயம் நான் ஃபார்முலா பண்றதுக்கு போடுவேன், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போஸ்ட், நானே இவ்வளவு அழகா இருக்க ஏதோ ரசி ரசி போடுறேன்னா, நான் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் போடுவேன். ஏஐ டேக்கின் ஃபார்ம்ஸ், அதுதான் சொல்றேன், எந்த ஸ்கில்லுமே ஒப்சலீட்டே கிடையாது, எதுவுமே ஒப்சலீட். லாங்குவேஜ் இருக்கிற வரைக்கும் இஸ் நத்திங் ஒப்சலீட். சைனு, எக்ஸ்பிரஷன், அப்புறம் திருப்பி நம்ம இமோஜிக்கே வந்துட்டோம், இமோஜி காலத்துல இருந்து இமோஜிக்கே வந்துட்டோம் நம்ம திருப்பியும், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு இப்பதான் தெரியும், லிபால வந்து எக்ஸாமினேஷன் கிடையாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கும் ஆசை தான், பட் வி ஆர் ஆல் டைட் அப் நோ, இந்த சிலபஸ் அந்த சிலபஸ் K1 K2 C. ஆனா தட் இஸ் ஆல்சோ குட், அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி ஏதாவது வந்து அவங்களை வந்து கத்து கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு. வீ ஆல் ஹாவ் கிளா, இதுதான். அப்பவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துருச்சு, எக்ஸாம் இல்லாத கான்செப்ட் வந்து. ஈவன் வென் வி வேர் இன் ஸ்கூல் ஆர் இதுல வந்து அப்ப சொல்லுவாங்க, எங்க இந்த ஃபாரின் ஸ்கூல்ல யூஎஸ்ல எல்லாம் வந்து எக்ஸாமே வைக்க மாட்டாங்க, கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போலாம் இப்படிலாம் சொல்லுவாங்களா, எங்களுக்கே வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணும். ஸோ இட் இஸ் அபவுட் ஹவ் வி அடாப்ட் டு AI. அப்படிதான் ஆர்ட்ல வந்துருச்சு, இட் ஹாஸ் டேக்கன் அ டிஃபரெண்ட் ஃபார்ம். இன்னொரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் தான், ஹி கேன் டேக் அ டிஃபரெண்ட் ஃபார்ம். அதையும் அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ஸ்கில். ஐயோ எனக்கு இது வந்துருச்சு, இப்ப என்னோட இது பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்காம, நான் எப்படி ஏஐ இன்னும் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. யூ ஹாவ் யுவர் ஓன் வாய்ஸ். அதனாலதான் இப்போ வந்து ஏஐல வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ் அண்ட் ஈவன் இன் கான்பரன்சஸ், பேப்பர் பப்ளிக், இட்ஸ் நாட் ஓன்லி பேப்பர் பப்ளிகேஷன், தேர் இஸ் விஷுவல் வீடியோ பிரசன்டேஷன், விஷுவல் ப்ரொஜெக்ஷன், போஸ்டர் பிரசன்டேஷன், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன் வந்துருச்சு ஈவன் இன் கான்பரன்சஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிரசன்டிங், ஒரு பேப்பர் எழுதிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்து இது பண்றது கிடையாது. நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆசைல, எப்படி யூஸ் பண்ணலான்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட போது, I want to tell நீங்க வந்து instead of going to இந்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் எழுது அப்படின்னு கொடுக்கறதோட, நான் போய் இதுக்கு என்ன புக் படிக்கலாம், நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இருந்தா இருந்தோம், எனக்கே லெட்டர் எழுதணும்னா ப்ரொஃபஷனலா என்ன திட்டு விழுவோம், எங்களோட ப்ரொஃபஸர் திட்டு விழு சொல்லிட்டு மெயில போய் ஹவு டு ரைட் அ ஃபார்மல் லெட்டர் ஃபார் காலேஜ் அப்படின்னு டைப் பண்ண கூகுள்ல வரும். அது ஏஐன்னு சொல்லலாம், அதுவும் இன்டர்நெட் தான். வி யூஸ்ட் சம்திங், வி ஹவ் பின் யூசிங் எவ்ரி திங். பிளேஜரிசம்ங்கிற கான்செப்ட் இருந்துட்டு தான் இருந்திருக்கு, காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்கு, எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. பட் எப்படி வந்து நம்ம அதை மாத்தி மாத்தி பண்றோம். இப்போ ஒரு ராமாயணத்தை எடுத்துட்டு அதையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ராமாயணம் எழுதலையா. அண்ட் நவடேஸ் ஆத்தர்ஸ் புக்ஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்காங்க, இட் ஹாஸ் பிகம் வெரி வைட், இன்னும் கம்மியா ஒன்னும் ஆகல. இப்போ நீங்க இன்னும் கம்யூனிட்டி ரேடியோல என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கீங்க, பட் யூ யூஎஸ்ஏஐ இதுக்கு ஒரு கட் பண்றதுக்கோ இதையே வந்து இவங்க வீடியோ எடுத்து போடுறதுக்கோ எடிட்டிங்கோ யூ வில் யூஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் அன் எடிட்டர். இங்க உங்களால பேச முடியும், யுவர் ஸ்கில் இஸ் டு டாக் டாக் so you know how to talk adha neenga you have to hold it tight adha yaru misuse pannidavo adha yaru overthrow pannidavo adha eppadi neenga pandringiradhu ungaloda skill
0: okay
1: ana idhu vandu video ungalku theriyadhu neenga vandu ungal video editing theriyanum adukku neenga skill use pannikalam idukaga 4 per 40 per hire panni adukku na skill pandrathukku thevailla
0: correct
1: இல்லையா உங்களோட ஸ்கில்ல எப்படி ஒரு ஆப்பா மாத்தணும்னு பாருங்க. அதுதான் வந்து ஐடியா வந்து ஒரு ஸ்பார்க் தான், அந்த ஸ்பார்க் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வர எல்லாமே எவ்வளவு பெருசா ஆக்கணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ ஷார்டன் பண்ணுமோ எவ்ரி திங். நானும் ஏஐ யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு டைட்டில் வேணும், ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங், என்னோட மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே மிஸ் ஆகுதே வாங்கல, அந்த மிஸ் ஆகுற இது நம்மளுக்கு ஏஐல கிடைக்குமான்னு நான் போட்டு பார்ப்பேன். அது வரும், நிறைய வொக்காபுலரிஸ் வரும், புதுசு புதுசா வேர்ட்ஸ் வரும், நம்மளுக்கு அவ்வளவு வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருக்கிற அத்தனை வேர்டும் தெரியாது, பட் இட் கிவ்ஸ் யூ வேர்ட்ஸ். அதனால அதை எடுத்து நான் வந்து என்னோட இதுக்கு எப்படி வேணுமோ அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பேன்.
0: ஐ
1: வில் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் இதுக்கு ரிலேட்டடான டெர்மினாலஜிஸ் என்ன, இந்த இந்த பேப்பர் இருக்கு, எனக்கு ஒரு பேப்பருக்கு லிங்க் கொடு, ஐ வில் ஆஸ்க் தம். இல்லைன்னா இதெல்லாம் என்னோட ஐடியா, நான் போட்டு கச்ச கச்சன்னு கொடுத்துட்டேன், நாளைக்கு நான் இதை கொடுக்கணும், எல்லா ஐடியாவும் ஐ ஹவ் கிவன் யூ, ஐ ஹவ் ஃபெட் யூ. அதான் சொன்னேன், ஏஐ டிட் நாட் ஈட் யுவர் ஹோம்வொர்க், ஏஐ யூ ஆர் ஃபீடிங் யுவர் ஹோம்வொர்க் டு ஏஐ, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துட்டு அது என்ன வருதோ ரிசல்ட் வந்தோ அது செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏஐ கொடுத்தோடனே அதுதான் ஸ்கில் அங்க, ஏன் ஏஐ வந்து இது பண்ண முடியாது, யூ ஹாவ் டு செக், யூ ஹாவ் டு பி எ ஃபேக்ட் செக்கர் அகேன். அதான் அவங்க சொன்னாங்கல்ல 300-600 எத்தனை ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, யூ ஹாவ் டு பி எ ஃபேக்ட் செக்கர். நீங்க வந்து இன்டெலிஜென்ஸை வந்து இது பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸ்னா என்ன முதல்ல, கிரியேட்டிவிட்டினா என்ன, யூ ஹாவ் டு கோ டு த பேசிக் குவெஸ்டின், ஹவு டு யூ அசஸ் யார். இதெல்லாம் டாமினன்ட் நரேட்டிவ்ஸ்னு இருக்கு நிறையா, அது ஒரு ஒரு ஹைரார்க்கிலேன்னு வந்திருக்கு, டாமினன்ட் நரேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ என்ன முதல்ல இன்டெலிஜென்ஸ்னா, இது தெரிலன்னா உடனே படிக்க முடியாதவனா ஆயிடும், அது கிடையாது. உனக்கு அது தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது, உனக்கு ரசம் வைக்க தெரியாது, அதுக்காக யாருமே கல்யாணம் பண்ணிக்க, சமைக்க தெரியலன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, அந்த மாதிரி தான். இட்ஸ் எவ்ரி திங் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், தட்ஸ் வாட் யூ ஷுட் நோ. ஈவன் வித் அதர் சொன்னால் வித் ஆர்ட், சம்திங் கால் போஸ்ட் ஹியூமன் ஏஐ ஆர்ட் இந்தியன் ஏஐ, தேர் வாஸ் ஆக்சுவலி ஒரு ஐஐடிஎன் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த ஜெண்டர் அந்த பயஸ் இதை வந்து அல்காரித்மிக் ஆர்டா காமிச்சிருப்பார். யூ கேன் சி ஆல் ஏஐ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்மளோட கல்ச்சர் எப்படி ப்ரொபகேட், பார்பிக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம், பார்பிக்கு முன்னாடியே நம்ம ட்ரெஸ் நல்ல சோளி லெஹங்கா எல்லாம் போட்டு சாரி போட்டு விட்டுருக்கோம், இப்போ அதை ஏஐ பண்ணுது, டிஃபரெண்ட் ஃபார்மேட் தான். We have already had the idea. Idea comes, it is a circle. அந்த சர்க்கிள்ல திருப்பி சுத்தி சுத்தி சுத்தி வந்துதான் ஆகணும், ஏதாவது ஒரு இதுல ஒரு எண்ட் இருந்துதான் ஆகும்.
0: ரைட், பியூட்டிஃபுல். நான் நிறைய விஷயங்களை கவர் பண்ணி பேசினீங்க. பிஃபோர் வி எண்ட், ஒரே ஒரு க்வெஸ்சன். சோ நீங்க அடாப்டபிலிட்டி பத்தி பேசுனீங்க இல்லையா, சோ நீங்க படிச்ச காலகட்டங்கள்ல ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளவா நீங்க பயன்படுத்திருக்க மாட்டீங்க, அண்ட் இப்போ நீங்க டீச்சரா இருக்கும் போது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இதை பயன்படுத்துறாங்க, சோ எப்படி உங்களால அடாப்ட் பண்ண முடிஞ்சது இந்த டெக்னாலஜிக்கு?
1: அடாப்டபிலிட்டி வந்து உண்மைதான் ஆக்சுவலி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வந்து ஏஐ இல்லாம இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு ரைட். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதை திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணாதான், எதையும் நீங்க ஒரு மாசம் விட்டுட்டேன் அப்படின்னா யூ வில் ஃபர்கெட் இட், யூ வில் நாட் ஹாவ் தட் ஸ்கில் எனிமோர். ஒரு வருஷம் விட்டுட்டேன், நான் கோமால இருக்கேன்னு கோமால இருக்கிற மாதிரி தான் அது. உங்களால திருப்பியும் வந்து அதை திருப்பி பிராக்டிஸ் வேணும், அதை ஒரு ஹேபிச்சுவலா கொண்டு வரணும், எல்லாமே அந்த மாதிரி தான். இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஆல்சோ, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் அக்செப்ட் பண்ணி தான், அந்த டிஃபியூஷன் ஆஃப் இனோவேஷன் தியரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான், ஏதாவது ஒண்ணுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நீ ஸ்லோவா அடாப்ட் பண்றியா இல்ல சீக்கிரமா அடாப்ட் பண்றியா, அவ்வளவுதான். யூ வில் அடாப்ட் டு இட். ஒன்னுத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தா ஒப்பீனியன்ஸ்கே நம்ம அடாப்ட் ஆகிறோம். ஒரு டெக்னாலஜி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, வி கேன் ஈஸிலி அடாப்ட் டு இட். ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியணும், சும்மா லெட் லூஸ் நீ எதுவுமே கத்துக்காத அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ ஹாவ் த ஜாப் ஆஃப் ட்ரெயினிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வாட் தட் இஸ் ரிக்வயர்ட், விச் கேன் நாட் பி ரீக்ரியேட்டட் பை ஹியூமன் அப்படி, ஐ மீன் பை ஏஐங்கிறது தான் நான் பார்க்கணும். என்ன ஏஐ பார்க்க முடியும், அதான் சொல்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பை இது பண்ண முன்னாடியோட இப்பதான் நிறைய ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறோம். இப்ப நான் முன்னாடியோட இப்பதான் டிப்ரெஷன் பத்தி பேசுறோம், ஆங்ஸைட்டி பத்தி பேசுறோம், எவ்வளவு குடும்பம்னா முக்கியம்னு பேசுறோம், டிவி சீரியல் ஃபுல்லா பேசுறாங்க, இப்பதானே நிறைய பேசுறோம். முன்னாடியோட வி டாக் அபவுட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அகேன். இருக்கு அல்காரித்மிக் பயஸ் இருக்கு, பயஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி நாவிகேட் பண்றோம், எப்படி வந்து நியூஸ் ரூம்ல இருக்கு, நியூஸ் ரூம்ல பயஸ் இருக்கு, அல்காரித்மிக் பயஸ் இருக்கு, நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து பயஸ் இருக்கு, ஜெண்டர் வச்சு பயஸ் இருக்கு. ஆனா பயஸ் இப்ப மட்டும்தான் இல்ல, பயஸ் எப்பவுமே இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் எப்பவுமே இருந்திருக்கு. எப்படி நம்ம அதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணோம், எப்படி வெளில வந்துட்டு இருக்கோம், அதுவே இன்னும் ஸ்லோவா தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் வீல் ஹாவ் டு டூ தட். ஆனா இப்ப சேஞ்ச் ஆயிட்டு, ஏஐக்கு அப்புறம் ஏஐ எப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நான் ஒண்ணும் அவ்வளவு ஓல்டும் கிடையாது. நான் 10 வருஷத்துல இந்த நான் படிச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ ஸ்டடிட் யூஜி. இப்ப அந்த 10 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு மாறி இருக்கு, இட்ஸ் நாட் ஈவன் அ டெக்கேட். மாற்றத்துக்கு ஏஐயோட பெருசா ஏதாவது ஒண்ணு வரும், அப்புறம் அதை பத்தி பேசுவோம் நம்ம.
0: சரி,
1: எதுக்கு எப்படி அடாப்ட் பண்றோம், பட் இட் இஸ் ஆல் அபவுட் லைஃப், த இமோஷன்ஸ் அண்ட் த ஃபீலிங்ஸ், த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இதுதான் யூ ஹாவ் டு லுக் இன் டு. வாட் இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சப்ஜெக்டிவ், இதுதான் நீ அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொன்ன மாதிரி ஹீபா வந்து அவங்க எம்சி வந்து நீங்க தானே இது அப்படின்னு, இட் இஸ் அ சப்ஜெக்ட். எனக்கு நீ யாரு அவ்வளவுதான், எனக்கு ஹூ ஆர் யூ டு மீ. எனக்கு இங்க பாக்க ஜாலியா தான் இருக்கும், யூ கோ அண்ட் ஆஸ்க் மை ஹஸ்பண்ட், ஹி வில் டெல் அவளோட ஐயோ அப்படின்னு நினைச்சுப்பாரு, அப்படிதான் இப்படி பேசிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு தான் நினைச்சுப்பாரு. சோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சப்ஜெக்ட்.
0: ஓகே, நைஸ் மேம், பியூட்டிஃபுல்லி சேட். இந்த குட்டி ஷார்ட் இன்டராக்ஷன்லயே எனக்கு ஒரு டீச்சரோட வைப்ஸ் வந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிஃபோர் எண்டிங், இன்னைக்கு நம்மளோட சிஆர்எஸ்ல வந்து இந்த நேர்காணல் கொடுத்ததுடைய அனுபவம்,
1: This is my first time and wow. you have என்னோட லைஃப் லாங் ஆசையை வந்து நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ஸோ ஐ எவ்ரி டைம் ஐ திங்க் நம்ம ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கணும், ஸோ ஐ ஹாவ் டு கெட் த செட் அப் அப்படிலாம் நினைப்பேன். லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஆடியோ ரூமும் இருக்கு, பட் ஐ டோன்ட் டீச் ஆடியோ அண்ட் பாட்காஸ்ட். டெக்னிக்கல்லாம் கொலீக் ஆஃப் மை நியூஸ் டு டீச் முன்னாடி ப்ரீவியஸ்லி. ஸோ எனக்கு பேசுகிற சான்ஸ், என்ன ஆடியோ ரூம் போய் பார்ப்போம் அவ்வளோதான், ஸ்டுடியோக்கு போனது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல பேசுது, ஆனால் எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். ஐ கேன் டாக்,
0: ஓகே,
1: I can interact, I can talk. நானும் சொல்லலாம், நீங்கள்
0: கேட்டுக்கொள்ளியின்
1: சமுதாய வானொலி, நானும் ஜாலியா பேசலாம் அந்த மாதிரி. சோ இட் இஸ் ஒரு பெரிய ட்ரீம் தான் இது எனக்குமே. எனக்கு ஜென்ரலா பேசுறது பிடிக்கும், சோ இட் வாஸ் அ குட் இன்ட்ராக்ஷன், அவ்வளவுதான். அண்ட் ஐ ஹோப் தட் எல்லாருக்கும், ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் காட் பெனிஃபிட்டட், காட் சம்திங் ஆர் தி அதர். இட் வாஸ் ஒன்லி 2-3 points தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், பட் ஐ ஹோப் இட் ரீச் தெம் அண்ட் தேல் ஆல்சோ திங்க் பெட்டர். இந்த மாதிரிலாம் வரும், இதெல்லாம் ஏஐ பண்ண முடியுமா, பேனல் டிஸ்கஷன் ஏஐ பண்ண முடியுமா, சௌந்தர்யா மேம் இப்படி பேசுவாங்கன்னு ஏஐ பண்ண முடியுமா, பண்ண முடியும். சௌந்தர்யா மேம் எப்படின்னு சௌந்தர்யா மேம்கே நாளைக்கு தெரியும், அதனால நானே நாளைக்கு எப்படின்னு நான் தான் யோசிக்கணும். So that cannot be recreated by AI.
0: Beautiful.
1: But you can enjoy the process. Always enjoy. Whatever comes, adapt to it. Enjoy the process. End la prachana varama paathukonga, avladhaan. What is the boundary? Don't, there is boundary in everything. There is boundary in everything.
0: Right.
1: Human, non-human, ellame. Adhu dhaan the post-human theory nu sonnadhu. It's a human, non-human integration dhaan post-humanism. We are more than humans now. எதுக்கு அதை இதா பாக்கணும், அது எனக்கு ஏதோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி, அதுதானே சொல்லுவோம், who are super villains and super heroes. அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சு, அந்த அயன் மேனுக்கு அந்த இது ராடு கிடைச்சதுனால தானே, அந்த மாதிரி ஒண்ணு நினைச்சு திங்க். அப்போ ராடுக்கு ஒண்ணும் யாரும் சொல்றது இல்லையே, ராடு தான் பிரச்சனை. ஸ்டில் அயன் மேன் இஸ் அயன் மேன் தான், ஸ்பைடர் மேன் இஸ் ஸ்பைடர் மேன் தான், ஸ்பைடர் வெப் இருக்கிறதுனால கிடையாது. சோ திங்க் ourselves that we are like பெரிய ஆளு, நம்மளே நினைச்சு வாஸ்டுவா மோட்டிவேட் பண்ணிக்க
0: வேண்டியது. அண்ட் நீங்க பேசும் போதே அந்த ஆர்ஜேயோட ஷேட்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. சோ ஹோப் உங்களுடைய கனவும் கூடிய சீக்கிரத்துல அத வந்து சமுதாய வானொலி மூலமா உங்களுக்கு நடத்தி கொடுத்ததுல we are also very happy. Thank you so much.
1: Thank you so much. Thank you so much for inviting.
0: Yes.
1: Nice talking to you.
0: Thank you.

ஆப்ரை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜியில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பற்றிலாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு நம்ம ஐடி ஃபீல்டில், அதை வந்து டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவியிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதை ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திடுவாங்க, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்ட பிறகு அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு அடிக்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா சாவி இருக்கிற இடத்துல சொல்லுவோம். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துடுச்சுனாக்கா, மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த இப்போ சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டுறோம். 3D பிரிண்டிங்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி பேனாவுக்கே போவோம், உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி வீட்டில் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அது டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்களையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்ன்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்ன்னு. நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று, நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அதை டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா, அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார்? டெய்லி லைஃப்லயோ இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லயோ சொல்லுங்க சார்.
1: ஸ்மார்ட் போனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு போனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அந்த ஃபோனு என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடைநிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களும் தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் கிரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜில் எல்லோரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனா அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் தான் சொல்கிறேன் டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வில் பி எனிதிங் எல்ஸ் ரைட் ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகள்லாம் செட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங். பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு சால்வ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்க திட்டி திட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூ நீட் டு யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனா ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம் நம்ம, அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்கள ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்றது வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல,
0: ஆட்டோமேட்டிக்கா
1: பண்ணலாம் போட்டாதான் அதுக்கான அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லைன்னா என்ன ஆகுனா யூ வில் நாட் ஃபைண்ட் தி சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோடய டிஎன்ஏலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தேர் மோர் ஸ்மார்ட்டர் தன் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காரு சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டலப்போ. கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டுறது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ், உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும், சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது வரும் சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களை மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்ட படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டணும். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆகிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
0: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு, தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
1: அது அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவுமே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இது நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா சொசைட்டி பண்ணுறாங்க, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பாயிண்ட் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம், லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லேயே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டுருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்ற என்ன, நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி த சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் இட். அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆன்லைனில் பேமெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க, நீ அங்கே போய் இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யுவர் குவெஸ்டின், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுவான்னா தேவையே இல்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா, வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள், அன்னாடம் பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் GPS இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருனா பண்ணி பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல.
0: ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
1: பண்ண மாட்டேன்றதுக்காக தான் அது வந்து யாரை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அதை யூசேஜோடு நிறுத்திக்கிறோம். அதை அப்ளை பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூஆர் கோயிங் டு சீ ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டிவ்லாம் அந்த எக்ஸாமை கிராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. ஸோ அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டிங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாம்

0: இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது. இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. உங்கள் காலேஜ் கேம்பஸுக்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க. ஐய், உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின். நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அந்த வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட். இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, திடீர்னு நடுராத்திரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி இது ஏன் வேலை செய்யலன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: Thank you. Welcome and wish you all the best.

0: கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
1: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர் ட்ரீட்மென்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
2: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
3: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
4: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர் கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்ததா தெரியல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
5: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது

வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானே. அதுக்கு முன்னாடி நான் யாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் எ கேரியர். சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளோ மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ் எல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. ஆனா என்னன்னா, பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலயும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைடன்ஸ்.

0: Welcome back, listeners. You are listening to MOP FM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவரு ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: போர் அடிக்கிறது, சரி வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலான்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா விருத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமே தான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன எடுக்க போற ராதா?
1: நான் நர்சிங் தான் எடுக்கணும்னு இருக்கேன், ஆனா தெரியலடி எங்க அப்பா என்ன சொல்வாரோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: நீ உங்க அப்பா சொல்றத பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்கவே தானே.
1: ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லை, என்னோட உனக்கே தெரியும், கசின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கிறது. நீ நர்சிங் யூ ஹாவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட் எல்லாம் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும், எனக்கு தெரியும், பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே பயம், அதே டென்ஷன் எனக்கு 1 week ஃபுல்லா, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
3: ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸாம் டென்ஷன், இப்போ இது ஃபுல்லா கோர்ஸ் என்ன எடுக்கிறதுனே டென்ஷனா இருக்கு அவனுக்கு.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. உனக்கே தெரியும், நான் எப்ப பாரு அந்த நர்சிங் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எங்க அப்பாவை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கணும்.
3: ஓகே சம்யுதா, நீ
2: சரி சயின்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கிருக்கேன்?
1: சயின்ஸ்ல நல்ல டோட்டல் தான் எனக்கு, நர்சிங்க்கு அந்த டோட்டல்லாம் நான் கரெக்டா தான் இருக்கு, அத பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய பிரச்சனை இப்ப எங்க அப்பா தான், அவர் ஸ்டேட்டஸ் பாப்பாரு, எனக்கு அது ஒண்ணுதான் பயமா இருக்கு.
2: பட் நர்சிங்கும் நல்ல ஸ்டேட்டஸ் தானே, அதுக்கு என்ன குறைச்சல்?
1: அது எங்க அப்பாக்கு தெரியணும், ஏன்னா எங்க அப்பா பாரு, எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பா அதுதான் எடுக்க சொல்வாரு, ஆனா எனக்கு பயமா இருக்கு.
3: அது சரி சமிதா, உங்க வீட்டுல ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பாங்களா?
2: தெரியல, இனிமேதான் சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார் நினைக்கிறேன், ஏன்னா அவர் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு விட்டுருவார்ல.
2: ஆமா, யூஸ்வலா தனி தெளிச்சுவார், பட் இந்த விஷயத்துல தெரியல, ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன். ஏன்னா என் வீட்டுல எல்லாரும் இன்ஜினியர், ஸோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் தெரியல, இனிமே கேட்டு பாக்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன்.
2: என்ன சொல்றானு கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே, மெசேஜ் பண்ணிக்கலாம். பை
2: பை.
1: அம்மா அப்பா வந்துட்டாராமா?
3: இல்லம்மா, அப்பா இன்னும் வரல, வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்கா அப்பாவ?
1: இல்லம்மா, உனக்கே தெரியும் ரிசல்ட் வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
3: வண்டி சத்தம் கிட்ட மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே, நான் போய் பாக்குறேன்.
4: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
3: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
4: என்னதே பேசணுமா, காஃபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு, இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
4: நை நை நைன்னு உன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
4: ஃபெயில் கீழ் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயிலா இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே எப்படி கேக்குறீங்க, ஃபெயிலாம் ஆக மாட்டேன் நானு.
4: பின்ன ஏன் பொண்ணாச்சே, அதான் எனக்கு ஒரு பயம்.
1: இல்லப்பா, பாஸ் பா எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன், அம்மா கிட்ட கூட காமிச்சிட்டேன், அம்மா எல்லாம் ஹாப்பி தான், நீங்க கூட ஹாப்பி தான் நினைக்கிறேன்.
4: அதே உங்க அம்மா வக்காலத்தா உனக்கு, நீ பேசு எது வந்தாலும். இங்க
1: சரிப்பா, நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு.
4: நாது
1: நர்சிங் படிக்கணும்.
4: உன் வாயில இன்னொரு தடவை இந்த வார்த்தையே கேட்க கூடாது. நானு நர்சிங்கா? அதெல்லாம் நம்மளால முடியுமா? அதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கே தகுதியே கிடையாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இன்ஜினியரிங் தான் தகுதி.
1: ஏன்ப்பா, ஏன் இன்ஜினியரிங்? அப்பா, நான் வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பா. உங்களுக்கே தெரியும், இப்ப வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங் எல்லாம் நான் படிக்க மாட்டேன்.
4: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராகவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கு நடுவுல பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமா, எனக்கு நர்சிங் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு என்ன, என்னோட எய்ம் சின்ன வயசுல இருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
4: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ?
1: என்னப்பா, பிளீஸ் படிக்கிறேன்.
4: என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்ல. தெரியும், படிப்பு எக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்ன முடிச்சேன்? இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நர்சிங்ல நினைச்சு பாரு, எங்கெங்கயோ போனோம்னு வாங்க, நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு போனோம்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நம்ம ஸ்டேட்டஸ் சுத்தமா வராது.
1: பா, நீங்களே நினைச்சு பாருங்கப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது.
4: நான் ஒத்துக்கவே முடியாது. நீ 1008 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணா?
1: யாரும் இல்லப்பா, எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாரும் அந்த இந்த நர்சிங் இந்த டாக்டர் கேம்ப் ஒன்னு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த நர்சிங் பண்றத பார்த்தேன் நானு. அதுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் 12th லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன் என்ன ஸ்கோப்பு, அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு. அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
4: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா?
1: அம்மாக்கு தெரியாது. அம்மா வந்து உங்ககிட்டே கேட்டுக்கோங்கன்னாங்க.
4: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க.
1: அம்மாக்கு இல்ல இந்த இதுவும் இல்லப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
4: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
1: அப்பா, நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. மோர் ஓவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்து அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
4: இதெல்லாம் எங்க பாத்த? நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்த?
1: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்து. நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துலதான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும். ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோன்னே சரி, இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ப்பா, நர்சிங் எடுத்தா என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
4: நீ சின்ன பொண்ணு, எத்தனை ஹாஸ்பிட்டல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
1: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
4: அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது. ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
1: இல்லப்பா, நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நான் எனக்கு அதோட எய்ம், எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம். கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்டுல செய்யறத பார்த்தலாம் என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐ மீன் அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, நான் நல்லா தான் படிப்பேன்.
4: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ். அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
1: அப்பா, நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க. நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃபு, என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா, சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் துவைச்சுப்பேன். அவ்வளவு கிளீனா வச்சுப்பேன் எல்லாத்தையும். ஈவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே துவைச்சிருவேன். எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களேப்பா? நர்சிங்க கிளீனிங் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும். நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா
4: தான் சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும்?
1: ஸ்டார்டிங் அப்படிதான் போயிருந்த, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து திருந்திட்டேன்னா, எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்தனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
4: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங்க படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவேன். கரெக்டா?
1: அப்படி இல்லப்பா, நீங்களே நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னா என்னால அதை எப்படி படிக்க முடியும்?
4: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க.
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
4: ராதா, இங்க பார், பொறுமையா சொல்றேன், கேட்டுக்கோ. என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சுப்பார், நர்சிங் படிச்சாலும் நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பார்.
1: அப்பா, நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது? என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
4: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
1: இன்ஜினியரிங்.
4: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
1: தெரியும், நல்லாதான் சம்பாதிக்கிறான்.
4: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: அப்பா, காசெல்லாம் பார்த்தா என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
4: உன்னோட எய்ம தூக்கி குப்பையில போடு, அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
1: கண்டிப்பா
4: நர்சிங் படிக்கவே முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத. நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா குடுக்கறேன். இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
5: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம். இல்ல, அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் எவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. கடைசியில அவங்க அப்பா சொல்றது அந்த பொண்ணு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் கிடையாது, பொண்ணுக்கும் சந்தோஷம் கிடையாது. ரெண்டு பேருமே சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ ஒண்ணு, நம்ம இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் ஃபோர்சிங் அஸ், அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைக்காலஜி. அந்த பொண்ணு வந்து நான் பண்றது, நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுலயோ அதுலதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதும், அவங்க அப்பா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ இதை தான் படிக்கணும்னு சொல்றதும் ஒரு ஒரு வீட்லயும் நம்ம காமனா பாக்குற விஷயங்கள் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? அவளோட வெயிட் பண்றீங்கல்ல, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அர்ச்சனா பிரசாத் மேடம் நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப வந்திருக்காங்க. அர்ச்சனா பிரசாத் கிட்ட நம்ம ராதா கேள்விகள்லாம் கேட்க போறாங்க. வாங்க இந்த டிஸ்கஷனை கேட்கலாம்.
6: ஹாய் மேம், வெல்கம் டு our show. இஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் டிசைடிங் ஃபேக்டர் இன் சூசிங் அ கேரியர்?
7: Social status as such, I don't think largely influences choice of career. Maybe to a small extent, but family background and maybe even to some extent the community a person belongs to, maybe to an extent it influences. For instance, why do I say family background? If a child has doctor parents and she sees these doctor parents, you know, as she grows up, maybe she is influenced towards taking up doctor as a profession, the medical profession itself. The positives from that are a large influence on her life. When I say community, I mean in a very, very specific sense. Say, for example, a child is born in a business community, a family with a business, where they run a family business. She would be largely influenced. There is a lot of temptation for her to take up her family business because there are a lot of positives. She can see her money, her family wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career.
6: As an educationalist, whose choice is important in deciding one's career? Is parents or children?
7: I think it should be a combined decision, with the child's interest levels being the most important factor. The aptitude of the child, of course, the parents' guidance is very, very important, simply because they've seen life for a longer period of time, so they are in a position to analyze certain pros and cons better. The child might be able to perceive only the nicer aspects of a career. The parent can put forth to her the pluses and minuses, but the child's aptitude interest levels are very, very important. So it's a joint, it should be done with a joint counseling session, I think. Parent and child, open talk between the parent and child should be what leads to the final decision.
6: How successful would you rate yourself in career you have chosen?
7: I can't rate myself. I can't rate myself simply because you'll have to check with the stakeholders. The parents' feedback, the students' feedback as to how they think I am performing in my job. But I am very happy in the career I've chosen if that is any indicator of my success rate. I think if you love a job, then it does not seem dull or dreary at all. Half the battle is won because of your interest levels.
6: Is it your choice or is it your parents' choice?
7: It has been completely my choice, but supported by my parents right from the beginning. I am a qualified company secretary, but I did not choose to take up a professional career, a corporate career. I always wanted to be a teacher and they have supported me wholeheartedly.
6: As a parent, will you give your child the freedom to choose his or her career?
7: Absolutely, absolutely. I mean, that would be, as a parent, I think my only role would be to give him maximum exposure, to give him the knowledge as to what are the career options that are available, give him opportunities to explore these career options, interact with people from varied professions, and then the choice will ultimately be his. Yes, as a parent, I will point out to him what I think are the pluses and minuses of those careers, just as the way my parents did. For instance, when I wanted to become a teacher, an academician, they did point out to me that if money cannot be the sole motivator of an academician, there has to be something more. Secondly, as an academician, I would have to constantly update myself. I can never give up on my reading habit. These were things that were pointed out to me. At the same time, my parents did point out that if I wanted to balance home as well as a career, a teacher's job is slightly easier simply because you get, your working hours are shorter. It can match with the time schedules of your child. Those were also the advantages that they pointed out to me. You can always remain young in this profession because you interact with younger people. But there are certain minuses, like you cannot expect to become a multimillionaire. Yes. At the same time, you have to keep updating yourself. There were lots of things that were pointed out to me. So tomorrow when my son chooses his career, I will take the initiative of finding out what the pluses and the minuses of that career are, and I will explain to him, but the decision will be ultimately his. And I will support him irrespective of what decision it is. At least I think I will support him.
6: Assume that your child choosing a career path that is totally different, not in a line with your expectation and dream. What will be your reaction?
7: Something totally different. The world needs all people from all professions, right?

0: if you there has to be someone who has to take up sports, someone who has to take up media. So it's perfectly okay with me. And if it's a line that I don't know much about, I will try to do some reading, try to find out more about the profession, give him some exposure, maybe give him a chance to take up a certificate program, something like that, to see whether that is the line in which he wants to be. And if he still wants to do it, yes, why not?
1: Money and fame versus satisfaction and happiness. Which one do you choose? Money or satisfaction?
0: According to me, job satisfaction and happiness in the job is most important. It surpasses anything else. It might sound very, very idealistic. It might look like as if it's a line from a moral science textbook. But ultimately, I think if you are satisfied and happy in the job, the money will seem sufficient, whatever it is. And today, academicians are not paid that badly. They are paid well, but definitely not when compared to a doctor or a lawyer. But satisfaction and happiness in a profession is most important.
1: Parents advise as a result of their experience, but children have their own perception about what they want. So which one works better?
0: Again, I will say the guided decision, a child's decision. Guided by the parent. Parent has more experience maybe, but a child has more exposure. I mean, a child of today will definitely have more exposure to the developments, what his peers are thinking, what his classmates are thinking. There is more enthusiasm. There is more adventure in a child's decision, and I think it has to be encouraged.
1: What is your message to the aspirants and the parents in choosing a career path?
0: Choose a profession you love and you will feel like as if you have not worked a single day in your life. It will just seem a part of your life.
1: What's your opinion about today's topic we have discussed so far?
0: I think it's something that requires intensive thought. Because there are so many examples of people who have chosen careers which and then have regretted it, have come to a stage in their life when they find their job a drab. Having to go to work itself is very dull. There are many examples of people who have chosen something they've had a passion for and have done so well in it. I think at a school level, or maybe even at a college level, in the first year, there should be parent-child counseling sessions. There should be career... We have so many career fairs, but I feel in essence these career fairs are actually marketing exercises by companies who want to pick up people for jobs. I think career fairs should be more in terms of counseling, where people are taught about, you know, if you get into banking, what are the various careers, where can you go? You join at this level, this is your entry level, where do you go from here? You join, if you're a software programmer, you join here, what can you do from here? Can you diversify? I think that is important. And as you must be aware, we have something called an interdisciplinary program in our college. I think programs like that are also very, very important, because maybe, for example, a student has chosen BSc Nutrition and Dietetics. She has done so because at that point she felt that was a good career choice. Her parents felt that was a good career choice. She has gotten in there. But after she joins the course, her mind changes. Her point of view changes. At that stage, she is given an interdisciplinary elective. Maybe she does a course on journalism. She feels that she has a better aptitude doing journalism. So she can always diversify there. So counseling, opportunities for other to taste other disciplines is very, very important. That will be something that we have to focus on. And that way, I feel this topic is good, because at least today you have made me think about several questions. Maybe the listeners of this program will also start thinking. They may not agree with whatever you say, they may not agree with whatever I say, but they will at least start giving it a thought, and somewhere we can make a difference.
1: Does a choice change according to the sex of the child?
0: It shouldn't. Ideally speaking, it shouldn't. I mean, Kalpana Chawla is an example. Kiran Bedi is an example. So it shouldn't change according to the sex of a child. But realistically, as a mother, if you ask me, if I had a girl child, I would tell her that there are certain professions which lend itself slightly better to a woman, because as per nature is intended only women to bear children, so she has to take a career break. There are certain professions which lend itself beautifully to career breaks. Or a woman can always operate out of home. If she works out of home, she does not have to even take that career break. So there are ideally speaking, no. But realistically, I think there are certain professions which are better suited for women. Any profession where you can work from home, where you can do freelance work, are slightly better suited for women and have less demanding hours.
1: Thank you, ma'am. Thank you for coming here.
0: Thank you for giving me this opportunity.
1: Thank you, ma'am.
2: ஸ்டூடெண்டோட லைஃப்லயும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போனா 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளவு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்ல பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ. அவங்க எந்த கரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல போய் குப்பை கொட்டி, இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஸ்காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களை தான் வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சனுக்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துக்கலாம்.
3: அவசியம் இப்பத்திக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம விசாரிச்சு தான் பண்றோம். அதுக்காக நம்ம எல்லாரும் கேட்கணும், திருப்பியும் 10% கொடுக்கணும்னா இல்லை, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். நம்ம பிகாஸ் இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து நம்ம தான் லீட் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம்.
4: எல்லாமே வந்து இனி நாங்கள் படிக்கிற இதுல எல்லாம் எங்க இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்ப எல்லாம் பசங்களே டிசைட் பண்ணி தான் அவங்க செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் சொல்ற அளவுக்கு ஒன்றும் எதிர்பார்க்கறது கிடையாது, அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
3: ஆமா சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கப்புறம் வர லைஃப் வந்து உங்க லைஃப் வந்து டிஃப்ரெண்ட் டோட்டல்லா. அப்ப வந்து டாக்டர்னா டாக்டர் நல்லா ஸ்கோப் இருக்கு, இல்ல அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிறதுல அப்படி இல்லை. டாக்டர் இப்பெல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வொகேட் எல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல.
5: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
3: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு. சோ நீங்க அப்ப இருக்க காலம் வரை இப்ப இருக்க காலகட்டம் வரை அதுக்கேத்த மாதிரி நம்மளதான் மாறிக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி எங்களால மாற முடியாது.
5: நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட், ஓகேவா? ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்போதுன்னு வச்சுங்க, நீங்க வந்து ஒரு இதுல போய் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருக்கிட்ட வருவீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்போ ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்னேன், என்ன ஏன் நீங்க வந்து கவனிக்கல, அப்புறம் பிளேம் யார்கிட்ட வரும்? எங்ககிட்ட தான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம். சின்ன போதுல இருந்து உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம், எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு
3: கொடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கூட இப்ப வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணா, இப்ப வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுவுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
4: ஆனால் நாங்கள்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்தோம். நீங்கள்லாம் இப்போ பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும்னு நினச்சி நீங்களே குப்பையில் விழற மாதிரி விழறீங்க. நீங்கள்
6: இல்லை மேம், நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாமல் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன்னா அப்புறம் கோர்ஸும் நான் சரியாக பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேல்யூ சரியாக பண்ண மாட்டேன், கடைசியில் எல்லாமே வேஸ்ட்டாகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸே இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி என்ஜினியர் டாக்டர் ஐடி அதை தவிர, பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா நம்ம எதுக்காக வேலை போறோம், நம்மளுக்கு தான் அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும். நாளைக்கு வந்து என் பையன் மாதிரி இன்ஜினியரா இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான், நீங்களும் சந்தோஷமா இருக்கு.
7: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டரேட்டா, அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அது அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
5: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்ல.
4: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தானா, எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும்போது, எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும்போது, என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
7: அதாவது பேரண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கும்போது, நீ ஏன் ஹையஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணாமல் அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க.
3: நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டுலாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படித்தவங்களாம் இப்போ எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமிலியில் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய காலேஜில் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க, 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால அவங்களால படிச்சு முடிக்க முடியாது. சோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது. அதான் நான் சொல்ல வரேன்.
5: ஏமா, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், இதுக்கு லாஜிக்கலா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம். ஒரு மலைக்கு போற ஒரு பாத வழியா, அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வரியா, இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா? அந்த நம்பிக்கை எங்க மேல இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம், ஏன் நம்ப மாட்டீங்க? சின்ன போதுல இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்ன போதுல இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த கோர்ஸ் ஒரு 12th முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
3: அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணின்னு, அவ வந்து டூரிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து, ஐ மீன் ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க, 20,000 பே பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அவளை அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப டஃப், அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட்டர் சே லைக் சயின்ஸ் குரூப்ல பியூர் சயின்ஸ் தான் பண்ணா, ஆனா அவளை வந்து டூரிசம் ஃபீல்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அவளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியல, அதுல இருந்து டிராவல் ஏஜென்சிலும் போக முடியல. சோ ஓன் பண்றதுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ண முடியாது அவங்களால. சும்மா ஏதோ கடமைக்கு படிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும்.
5: ஏமா, லைஃப்ல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சவால் எடுக்கிறீங்க, ஏன் அந்த அந்த பொண்ணால முடிஞ்ச அந்த கோர்ஸ் படிச்சு சூப்பரா வெளியே வந்திருக்க முடியுமே?
3: முடியும், பிடிச்சிருந்தா வந்திருக்க முடியும், பிடிக்காம எப்படி வர முடியும்?
5: அதுதான்மா உங்க மனசுலதான் இருக்கு, இதுவும் அதேதான். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மனசுலதான் இருக்கு, உங்க மனசுல.
3: நானும் உங்ககிட்ட சொல்றேன், அதே மனசுலதான் இருக்கு, இதுவும் சாட்டிஸ்பாக்சனும்.
6: ஏய், நம்ம சண்டை போறோம்.
3: ஓகே, ஃபைன். எனிவே இல்ல, சண்டை தான்
6: போறோம். டேக் அஹிம்சா,
3: டேக். ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
4: எது முடியலன்னா முடியாம தான் போவோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும்.
3: அதை
4: நீங்க முடியல சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
3: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த படிப்பை வந்து நாங்க வேல்யூபிளா, நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்து
5: கேட்டோம் கேட்டு நடந்தாலும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம். உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம், உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம், உங்களை விட உங்களுக்கு தெரியறத
3: விட பேசுறீங்க.
7: அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர்
3: கேக்குறாரு. நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போம், அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரேன். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
7: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா சொன்னதை ஏதோ அவங்க பண்ணாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
3: அப்பத்துக்கு என்ன வந்தது, ஒரே நோய் டைஃபாய்டு, அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தா திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றா, இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்ப வந்து
7: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டெவலப் ஆயிடுச்சு
3: சொல்றீங்களா? டாக்டர் என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போதுமா, அதுக்கேத்த மாதிரி எம்எஸ் பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ அதனால எங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏத்த மாதிரி படிச்சனோ அதுல ப்ரூவ் பண்ணிட்டு அதுல நல்ல
7: கம்மியா படிக்கணுமோ அதை எடுக்கலாம்ன்றீங்க. அதாவது சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இவ்வளவு நாள் ஸ்கூல்ல கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப பிரஷர் கொடுத்துட்டீங்க, நீங்க சொன்னதெல்லாம் என் மேல திணிச்சீங்க, நான் அப்ப கேட்டேன். இப்ப ஐ எம் நாட் நோ மோர் அ சைல்டு, இப்ப வந்து ஐ நோ வாட் இஸ் மை லைஃப், எனக்கு டிசைட் பண்ணணும்னு, ஐ நீட் ஃப்ரீடம். சோ நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க.
5: எங்க ஃப்ரீடம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்னைக்குமே எங்க பசங்களுக்கு நாங்க சொன்னதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, வேகம் இருக்கணும், அதே சமயம் விவேகமும் இருக்கணும். அது இப்ப இருக்க யங் ஏஜ் கண்டிப்பா கிடையவே கிடையாது, கண்டிப்பா. ஏன்னா உடனே கோர்ஸ், இப்போ யாராவது போய் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கும் கார் வேணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, அந்த காருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், அது எவ்வளவு செலவாகும் யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கவே மாட்டீங்க நீங்க எப்பயுமே, லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்டிப்பா நாங்க பெஸ்டா செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல எங்க மேல நம்பிக்கை இருக்கும்.
6: இல்ல பட் நீங்க எதுக்காக டாக்டர் வந்து ஒரு ஹையான ஒரு கேரியர், மத்த கேரியர்ஸ் லோ, அது மாதிரி ஏன் நீங்க பிரிச்சு பேசுவீங்க? இப்போ ஜேர்னலிசமே எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியரா? ஒன்லி டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க?
5: மணி சொல்றதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க சொல்ற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த டைம்ல வேணா போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணா அது பண்ணணும், அது வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இருங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத விஷயம். நம்மளால என்ன முடியும் பாயிண்ட், இப்ப நம்மளால வந்து தெரியாத விஷயத்துல போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இல்ல இல்ல நான் சொல்றேன், 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அத பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாமே. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே
6: இருக்கீங்க? பிடிச்ச விஷயம்ல, பிடிக்காத விஷயம்ல கால் போட்டோம்னா அது அப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியல. சப்போஸ் இப்ப நான் டாக்டர் சேர்ந்தேன், எனக்கு டாக்டர் போய் இஷ்டமே இல்ல, எதுக்காக டாக்டர் போய் இஷ்டம் இல்லாம பண்ணி அதோ
3: அதெல்லாம் நீங்க சொன்னது. திடீர்னு கூப்பிடுவாங்க, திடீர்னு போகணும், நைட்ல வரணும், என் டாக்டர்ஸ்க்குலாம் அது மாதிரி இல்லையா? திடீர்னு ஒரு பேஷண்ட் 12 o'clock வருவான், 12 o'clock முடியலன்னு சொல்ற, நீங்க போய் என்னால முடியாது, எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், நான் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல போய் பாப்பீங்களா? அதுக்கும் வந்து இயர்ஸ் ஆகுது, 4 years படிக்கணும், அதுக்கு மேல ஒரு 4 years படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு லைக் நியூராலஜி, அதுக்கே நீங்க எத்தனை வருஷம் ஆகணும், ஒரு 10 years நல்ல மாஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல சர்ஜரி பண்ண முடியும். சோ எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா இயர்ஸ் ஆகும், ஒரு 10 years ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன், எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அந்த, அது சீக்கிரமா பண்ணிட்டு ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். உங்க ஸ்டேட்டஸ் கேத்த மாதிரி நாங்க வரணும்னா எங்களை நீங்க இழுத்து பிடிச்சி ஒரு 12 years பிடிச்சாலும் நாங்க அதே இடத்துலதான் நிப்போம்.
5: சரிமா, உனக்கு உடம்பு சரியில்லை, யார்கிட்ட போவ? ஜேர்னலிஸ்ட் கிட்ட போவியா இல்ல டாக்டர் கிட்ட போவியா?
6: இல்ல பா, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா
5: நீங்க, இல்ல இல்ல நான் கேட்டது உடம்பு சரியில்லைனா ஜர்னலிஸ்ட் கிட்ட போவீங்களா?
3: உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட போவோம். உங்ககிட்ட டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சுத்தமா போயிடுச்சுனா ஜர்னலிஸ்ட் கிட்ட போவோம்.
5: கண்டிப்பா அது வந்து டாக்டர் கிட்ட போய் அது வந்து மெசேஜ் வந்து ஜர்னலிஸ்ட் கிட்ட தான் போவோம்.
3: கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. மதிப்பு இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்குறது?
5: மதிப்புன்றது யார்கிட்ட போவோம்? டாக்டர் கிட்ட தான் போவோம். ஒரு டாக்டர் வராருப்பா சொல்லுவே தவிர ஜர்னலிஸ்ட் வராருனா வழி விட
3: மாட்டேன். இப்போ இந்தியாலயே பாத்துட்டீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்ங்களா நிறைய இப்போ நிறைய வந்து நல்ல ஆபரேஷன் பண்றது இல்ல, நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலர் ஆபரேஷன் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்குனால வருது? ஒழுங்கா படிக்கிறதுனால, படிப்பு அவங்களுக்கு சும்மா திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையில திணிக்கிறதுனாலதான் அவங்களால வந்து கரெக்டா படிச்சதை வந்து வெளியே கொண்டு வர முடியல. ஒரு நல்ல ஆபரேஷன் எப்படி பண்ணுவாங்க? பிடிச்சிருந்தா நல்லா, உனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல ஃபெயிலியரா போகாம சக்சஸ் ஆயிருக்கும். சோ அதை தான் நான் சொல்ல வரேன்.
5: நீ சொன்னதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான்
3: செய்யும்,
5: பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலே வச்சுக்கோங்க, சென்னையிலேயே வழி வழியா உங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும், அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவன் படிக்கிற

0: ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. தாத்தா கொல்லு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? ஏன் அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே? இருங்க அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே. அப்படி ஏன் அப்படி போல?
1: ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வர ஜெனரேஷன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷன் கஸ்டமர்ஸ் வரணும்ன்றதுக்காக மட்டும்தான்.
2: இங்க வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜேர்னலிஸ்ட் பெருசா இல்ல டாக்டர் பெருசான்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு ப்ரொஃபஷனுக்கும் மியூச்சுவலா எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்டதான் வந்து ஒரு டாக்டர் போய் அவரோட கிளினிக் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுப்பாரு. ஜேர்னலிஸ்ட் உடம்பு சரியில்லனா அவர் டாக்டர் கிட்டதான் போவார். சோ தட் இஸ் நாட் த டிபேட். இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, பேரண்ட்ஸ் சொல்றது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக படிக்கிறதா இல்ல சாட்டிஸ்பாக்சன்காகவா? சோ வி கோயிங் டு த டாபிக் நவ்.
1: சாட்டிஸ்பாக்சன் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நான் தான் சொன்னேனே, வயசு ஆயிட்டதுனால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
0: எல்லாருக்குமே வயசு தான் ஆகும். உனக்கும் ஏஜ்ல
3: வந்தீங்கன்னா
1: அதான் சொல்றேன், உங்க ஏஜ்ல நான் வந்தேன்னா உங்க லெவலுக்கு அதே லெவல்ல தான் நான் இருக்க முடியும். உங்க ஸ்டேட்டஸ் மாதிரி நான் சொல்றேன், என்னோட லைன்லயே நான் போனேன்னா என்னோட வழியில நீங்க விட்டுருங்களேன். என்னோட சாட்டிஸ்பாக்சனுக்கு ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேன்னா இல்லையா அதான் பேச்சு.
4: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம்? நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா? நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
0: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ் முடிக்கலன்னு சொல்றது பெருமையா
1: முடிச்சுட்டான்னு இல்லாம படிக்க முடியாம சொதப்பெல்லாம் போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு அவ இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கா? அது சொல்றது உங்களுக்கு மாறத்தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அததான் நாங்களும் சொல்றோம்.
0: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா பொண்ணு அதனால பெஸ்டா
1: வருவான் போகுது. உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது. சாட்டிஸ்பாக்சன் எங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
0: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், பட்டு ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல, டுவெல்த் முடிச்சிருப்பீங்க. டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல குடுக்கறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க, உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
3: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம். முடியுன்ற நம்பிக்கை, ஏன்னா உங்களை பார்த்ததுலேயே பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் நாங்க உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றது தெரிஞ்சா நாங்க சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனாலதான் உங்களை அதுல சேர்க்கிறோம். நீங்களாம் எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும்? முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும் போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
4: இல்ல பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும் கரிஸ்ல? அது சொதப்புறோம்ல அந்த கோர்ஸ். அது விட
0: இஷ்டமே இல்லாத வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா வச்சுக்கிறீங்க, எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க. அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
1: முடியும்னு சொல்றேன், அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படி நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறட்டோமே, நம்ம சான்ஸ் குடுக்கலாமே, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுதான் நானும் சொல்றேன்.
2: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்து எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வர செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: Hi, what's your name? What are you doing?
1: My name is Hemlata. I'm doing my first year MA Communication in MOP Vaishnav College for Women.
0: Okay, what do you think is important? Is parent status or satisfaction is important in choosing a career?
1: I personally feel that personal satisfaction is more important in setting your career, because only when you choose a field which you are more interested in, you can put up your best to set a career for you to live well and to earn well and to get settled well.
2: Hi, this is Soumya, studying at MOP. I'm doing my PG and working as a part-timer also. To answer for your question, it's not parents who decide your future. It's only you who have to decide your future. I mean, you are dependent to them, but they're not like completely for you. I mean, they're not going to come till you die or something like that. You're going to grow up and it's your life. So I think it's your whole responsibility to decide on your future. So I prefer choosing my career and not my parents deciding on my career. It's solely my responsibility and my wish satisfaction.
3: I'm Sarah George and I'm doing my Master's in Communication from MOP College. I seriously don't think, like parents' consent is that important, because when it comes to my case, my parents literally begged me to do my engineering, but I wanted to do journalism, so I adopted in the media field. It was entirely my satisfaction, because ultimately it's me who's going to have a career and get settled in life. But I do try, since they are parents, it's our duty to, convince them that this is our choice and what is the reason for a choice. And it's very important at the same time that you have your own perceptions about life, taking into your parents' considerations also. Thank you.
4: Hi, I'm a communication student. To the question that's been asked, I would like to take a neutral perspective here, because I think nowadays, I think you have more satisfaction in your job than looking at your status or anything like that. But overall, if I see right now, I think parents have also taken a very understanding view towards this, and they're very helpful. They do not force us to choose our career anymore. They do not force their dreams on us anymore, because now they want us to work and do what we want, because ultimately you're the person who's going to be facing the consequences of whichever career you're going to choose. Only if you have an interest to do the work, you will work properly. I completely believe in that. So I think it's based mostly on satisfaction. And in my personal case, if I have to tell you, I think my parents have been very, very understanding. They've never forced me to choose my career based on my status or anything. They wanted me to follow what I was passionate about. And I think only that makes them happy. If I'm passionate about something and I'm doing it with a will, and if I'm doing it with a lot of happiness, I think that makes them more happy.
5: Hi, Naishwarya, doing BCom evening. எனக்கு ஆக்சுவலாக விஸ்காம் பண்ணணும்னு இருந்தது, பட் இப்போ ஏன் பிகாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஸ்காம் இஸ் லிட்டில் டஃப் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் விஸ்காம் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக எதாவது பண்ணலான்னு இருக்கேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹாவ் டு டூ பிகாம். இதுக்கப்புறம் நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படியாக பிஜி பண்ணலான்னு இருக்கேன்.
6: Hi, this is Purnima, doing my BSc Biotech in Etheraj. Probably I don't like this course, but it's because of my dad's status that he wanted me and he compelled me to do my BSc Biotech, and I'm more interested in communication, but it's all because of my parents' compulsion that I'm forced to join this course, but I don't like this course. So I've chosen this career due to my dad's status and compulsion.
7: I'm Aisha. I did my UG in BA Communications from Jyothi Nivas College, Bangalore. I have chosen my career based purely on my interests. My parents have always been very supportive throughout my career, throughout my education. They always wanted to choose me what I want and what I am interested in. And, I've always been very grateful especially towards my dad for, being so supportive.
8: Parent of C. Priyanka, who's studying in Fatima Convent, and she is in 5th standard right now. And regarding her career, I think so, it is up to her choice. Like, we should never force her opting for some other profession like that, depending on the status or whatnot. Definitely I opt for this first option only. So that's it.
9: Hi, I'm a parent of Sudha. She's doing her BA TTM in Ethiraj College. நான் வந்து தாமஸ் குக்கில் ஒர்க் பண்ணுறேன். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மை ஸ்டேட்டஸ் என்னோட பொண்ணு வந்து லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் நான் வந்து அதுலேயே என்னோட லைன்லேயே வந்து என்னோட பிஸ்னஸ் ஓரியன்டாகவே கொண்டு போனால் நான் ஐ கேன் ஓன் மை ஓன் ட்ராவல் ஏஜென்சி, நானே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் அவ்வளோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பிஏ டூரிசம், ஐ மீன் டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பொண்ணு வாண்டடாக அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன டிடிஎம். ஸோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதை அவள் தான் இப்போ அதை என்னதான் அவள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சாலும் இப்போ டிடிஎம் ஒழுங்காக தான் படிக்கிறான்.
10: என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் பையன் வந்துட்டு லயலா காலேஜில் பயோடெக்னாலஜி படிக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து மிஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பயோடெக்னாலஜியை சேர்த்து விட்டோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு மிஸ்காம் தான் படிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டோம். என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு எஸ்ஆர்எம்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு வந்துட்டு அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. அவனுக்கு நான் விஸ்காம் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கான். எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம். ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், அதனால் நாங்கள் வேணால் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம்.
11: ஹாய், மை நேம் இஸ் மைட்லி. ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏபிஎன் ஆம்ரோ பேங்க். Talking about a career or a satisfaction, I have my daughter. Since our family is fully doctors, some family is based fully on doctors, so I chose my daughter's career also. I wanted her also to become as a doctor, so that's why I wanted her to get inside a medical college. So status is very important for our family.
12: Hello, my name is Krishna and I'm doing my second year in law college. Hello, my name is Tafsneem and I'm doing my first year in my law college. And well, I really wasn't interested in law, but it was because of my father who, you know, gave me this idea of doing it. Okay, after I left 12, I was pretty much confused and I didn't know what to do. And basically, I was, you know, I'm interested in painting and, you know, things like theater and artistic things like that. But then there was this huge discussion with my dad, who, and then we both of us discussed, like, you know, what's, you know, good and what's bad. And later on it was decided that, you know, whatever artistic thing I can pursue, like, on as a part time, and, you know, my basic thing should be something which should reflect the status. And since my dad is into a similar field, he wanted me to do law as well. So that's how I am a law student. But given a choice, I think I'd always you know, give my artistic abilities a shot.
13: Hi, I'm Shalini. I'm doing my final year BDS. And the reason I even chose this course in the first place is because it was a compulsion made by my parents. And it's due to their status. They're pretty... Both my parents are doctors. One is a gynec and one is a surgeon. And, you know, they actually pushed me into taking up this course in the first place. And initially I found it a little difficult coping up with classes, and it was very tedious. And but then now it seems like I have a lot of you know, job prospects, and I'll make you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor, all, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
14: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்படுறமே படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன்.
15: தமிழ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட், நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ரெண்டு சன், ஒரு டாட்டர். ரெண்டு சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸ், எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ், மேக்ஸ் தான் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும் பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போகிறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூண்ணா. ஓகே உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான் நான் பிசிஏ பண்ணுறேன், ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறைய இருக்குது, அதனால் நீ உன்னிஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான், கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது. ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு படிக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல, ஓகே மார்க்கெட்டிங் பண்ணுன்னு. மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டாண்ட் சார்ட்டில் ஒர்க் பண்ணால், பொண்ணு

0: நல்ல டேலண்டா படிக்கிறாங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, பேங்கிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால மேக்சிமம் 90% வந்து அவங்களுக்குடைய ப்ரியாரிட்டி தான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும். அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
1: தேங்க்யூ சார். ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து என் பெயர் சுவாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்தது காரணம் என்ன, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஐஎம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன். எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ எம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மே டுவெல்த். எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், 4 இயர்ஸ்ல யூ வில் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
2: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன். செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் டென்த்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்தே இந்த கோர்ஸ் தான் விடாப்பிடியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன், விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியம். விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன், அதில் கிடைக்கல. மோசமாக எழுதுனேன், எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதை தான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே.
3: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பேரண்ட்ஸ் சைடில் இருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன தெரியுமா தோணுது, ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது ரெண்டு சைட்லையுமே ஈகோ இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸை தெள்ள தெளிவாக நிதானமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு தரப்பும் ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம்.
4: ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸை மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளி உலக அனுபவமும் வேணும். நீங்க உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்க பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்த கத்துப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதுல விருப்பமோ அதுவே படிக்க வைங்க.
3: இவ்வளோ நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ காமனாக பண்ணுற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனாக நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமாக அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
4: கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படிலாம் பேசணும்ன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான் விஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன்ட் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கேரியருக்கு ஒரு ப்ராப்பரான

0: ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீடைல்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலைனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து நீங்க சீரியஸா ஆர்கியூ பண்றப்போ உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க. அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸ் பத்தி டீடைல்டா பாசிட்டிவா சொல்லுங்க. அடுத்து எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கோர்ஸ் பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க.
1: இவ்வளவு நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமா அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்றதுங்கிறத பத்தி. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க சைட்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம், இது ஒரு பெரிய கேள்விக்குறினா. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கறது எல்லா குடும்பங்களிலயும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இதை அலர்ட்டா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
0: டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்க. சப்போஸ் உங்க குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா உங்க குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல்லா டீடைல்டா கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்கெல்லாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி செயல்படணும். உதாரணமா உங்க குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல்ட், மேத்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு உங்க பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த இதுல சேர்த்து விடாதீங்க. நீங்க அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வெறுப்போட படிப்பாங்க. அதனால அவங்களோட ஃபியூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு என்ன கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து எப்பவுமே உங்க குழந்தைங்களை பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்க பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னா, சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படிச்சனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போலாம், அந்த மாதிரி பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணுங்க. கூடுதலாவே நீ கேட்டரிங் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா நெகட்டிவா மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து உங்க குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போங்க. அப்போ அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க.
1: இவ்வளோ நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனாக நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இவ்வளோ நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்டு பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போறாங்க, எதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்றதுலதான் அவங்களோட லைஃபே இருக்கு. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி நம்ம போனம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
2: The most preferred career by a today's youth. Popularity of the media with the younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in depth analysis of the multifarious aspects of media and inoculate a professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations. Media management introduces the students to the nuisance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering. Medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical students. The effect of a new 4-week attachments in a general practice on career choice and changes a career choice towards a general practice. This cohort of a doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers design and build much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us all. Studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every type of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified well in higher level for the job. That can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome. It is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
1: இவ்வளோ நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம், டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு தாங்க சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, என்டர்டைனிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா, saying bye-bye. Keep listening to MOP FM 107.8. It's enriching.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. நாங்களும் அது நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டு அவர் மேடை ஏறிவாங்க. நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்களா தொடர்ந்து கேளுங்க.
5: எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
6: We can develop every day if you listen to what we say.
7: You're listening to MOP 107.8. It's enriching.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்,
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுள்ளாய் உள்ளுள்ளாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க. வெல்கம் டு MOPCRS 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாமல் தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்ணுறதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போகுது. அதனால மலைகளில் இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில் வந்து கார்பன் டை ஆக்சைடுனு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமாக இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8. குளோபல் வார்மிங் பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
8: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து என்ன சொல்றது, நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல சோ இதெல்லாம் பிரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்க, இந்த இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
9: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
8: ஓகே, பை.
7: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் சென்ட் பீட்டர் ஸ்கூல் கொடைக்கானல்.
10: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
8: குளோபல் வார்மிங் பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா
10: ஓகே
8: தொழிற்சாலைகள் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுக்கு வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடு பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விஷயம், எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுக்க, வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நம்ம
10: கிடைக்குதான்.
8: இதெல்லாம் வந்து அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயும் தோட்டங்கள்லயும் மற்ற இடங்களிலயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
7: இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
11: புவிவெப்பம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல சில முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்ப ஹைலைட் பண்றேன். ஒண்ணு வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலா இப்ப எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புதுப்பித்துக் கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகள்ல இருக்கிற மரங்கள் வந்து எப்பவுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி உண்டு. மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழித்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழித்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த புக்கம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியுது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆயிருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்த அந்த மாதிரி இப்ப நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதான் மனிதனுடைய அன்றாட வாழ்வின் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய இந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசித்து கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும்.
12: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்.
13: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
11: சரி, சுத்தி வர இருக்கு லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதாவது எங்கதான் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டி ஏற்ற மாதிரி டிஸ்போஸ் லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
12: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல் ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
14: மோட்டார் வெஹிக்கிள் வர கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனை விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உண்ட உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்து கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் கேஸும் வெளியேறுகிறது. அது தவிர மாமிச உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் இருக்கு நல்லது.
12: ஓகே, தேங்க்யூ.
14: தேங்க்யூ.
12: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
15: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா, உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராம போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவமழை பருவ காலங்கள் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்கள்ல மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனால, குளோபல் வார்மிங்னால. அதனால உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்ப இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்கள்ல சில நார்த் இந்தியால மழை பெய்யும், சவுத் இந்தியால மழை பெய்யாது. சவுத் இந்தியால நார்த் இந்தியா மழை பெய்யாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரேதான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாம இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்றாங்க. இதே நேரம் மாறிட்டே போச்சுன்னா, நமக்கு கவலீனமா நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகளால புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு.
12: தேங்க்யூ சார்.
15: ஓகே பாய்.
12: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போகுது. இப்ப நாங்க யாரை இன்டர்வியூ பண்ண போறோம்னா, மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர்

0: மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்போ வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால சேர்மனா இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
1: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தி சொல்றோம் இல்லையா, நிலக்கரி எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு பாட்டு முறையை நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இது எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது, அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
0: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷன்க்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
1: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 7-8 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேவினுடைய வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயர நாம வந்து அத அழிச்சுன்னு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
0: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
1: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிக்கிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னா நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனோம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு கணக்கு போடுவாங்க. அவங்க கேட்டிருக்க அந்த ஏக்கர் வந்து பூமியில இருக்க மொத்த ஏக்கரை விட அதிகமான ஏக்கரை நம்ம பூமி கிட்ட வந்து நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, குளோபல் வார்மிங் போயின்னு சில பேர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு ஐ மீன் வேலிட், இது இது இது எப்படி நம்ம உண்மை உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
1: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ரோபகண்டா செய்யறாங்க. இது செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கட்ட தடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க லாபத்து நோக்க அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நாம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ரோபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
0: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே நிலையில இத மாதிரியே நீடிச்சு இருந்ததுன்னா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
1: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும்.
0: ஓகே,
1: அது ஒன்று. இன்னொன்னு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகாச நடவடிக்கை எடுக்காம
0: விட்டுட்டோம்னாக்க
1: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 அடி உயர்ந்து போயிடும்.
0: 80 அடி
1: உயர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும், சென்னையெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். சோ அதனால அந்த அளவுக்கு கடல் மட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸு, வடதுருவம், தென்துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்த
0: என்னன்னாக்க,
1: உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும்.
0: ஓகே,
1: பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும். அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்கமோ அப்ப பெய்யாது, நம்ம எதிர்பார்க்கிற சமயத்துல மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பல விதமான அழிவுகள் இருக்கு.
0: அதனாலதான்
1: விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இது சொல்லிருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
0: ஓகே
1: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பை பை.
1: Bye.
0: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்ப ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கும் கட்டுப்படுத்தலாம்.

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்ப திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance, make a change.
1: இப்ப பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியா செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்றதுல இன்னொன்று இருக்கு, இந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ள தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டரா யூஸ் ஆகும். அது அப்போ வந்து மின்சாரம் நமக்கு சேமிக்க முடியும்.

0: How many of us use air conditioners in our daily lives? Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and whatnot. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்ன நீ கேக்கலாம்?
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்க கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறத பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைன்னா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேஸஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோட்ல பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்ப போகி கூட இப்போ குப்பை எரிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் இதை ஃபாலோ பண்றது இல்லை. அதனால கொஞ்சம் பண்ணாக்க கண்டிப்பா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: வெப்பமாகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்க சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்ளோ போக எங்கேந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்குதானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே. அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடானா சாதாரண நாள்லயே இவ்ளோ குப்பையை எரிக்கிறாங்க.
1: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனால தான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
2: அப்படியா? இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனியெல்லாம் உருகி வெள்ளம் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்ப குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா? ஆமா கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம்.
1: கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம்,
0: டீச்சர் டீச்சர், நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னன்னு கேப்போ. கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டுல ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க,
0: நீங்க நம்மள சுத்தி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பத்தி பேசினீங்கல்ல, இது ஏற்கனவே நம் பூமியில இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனா உலகத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமா இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆளுமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க,
2: இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட்
2: ராஷ்மிகா
0: ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமாக நம்ம காப்பாற்றலாம்.
1: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகையை வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சால் குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணும்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
1: இப்போ நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்க கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேக்கலாம். ஹலோ, உங்க பேர்
2: என்ன?
1: சரி, இப்ப வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, குப்பையெல்லாம் தனித்தனியா அள்ளி போடணும்னு. மக்கி போற குப்பை மக்காத குப்பைய எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது
2: அப்படின்னு?
1: பிளாஸ்டிக் அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க, மக்கி போறது மக்கி போகாதத?
2: பிளாஸ்டிக் மட்டும் அது பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்கிற பொருளை அப்படியே குப்பை தொட்டியில போட்டுருவோம்.
3: சொல்லி ரிப்பேர் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: என் பேர் கலா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: இஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் பூமிக்குள்ள போய் புதஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால பூமிக்குள்ள போய் புதஞ்சிடுறது, ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியாதுங்களா?
1: நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா, இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது கரிகா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கும் போது ஏதாவது துணி பை இல்ல பேப்பர் பை எடுத்துட்டு போற பழக்கம் உண்டா, இல்ல நீங்க அங்க
4: குடுக்கறதுல வாங்கிட்டு வருவோம்?
1: அங்க குடுக்கற பிளாஸ்டிக் கவரையே நீங்க வாங்கிட்டு வருவோம்.
4: ஆமா,
1: வீட்டுல இருந்து துணி பை
4: இல்ல கூட எடுத்துட்டு போவோம், லஞ்ச் கூட இல்லன்னா அங்க குடுக்கறதுல வாங்கிட்டு வருவோம்.
1: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்ஸ்.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
5: சௌந்தரராஜன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஆட்டோ ஓட்டுறேங்க.
1: சரி, இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், அது மரம் வெட்ட வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இது இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மை, அது உண்மைதான், அது புகை அதிகமா வரதெல்லாம் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக ஆகும்னா கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, செடி எல்லாம் வளர்க்கறது உண்டு என் பழக்கம்.
1: நீங்க செடி எதனா வீட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
5: ஆ, வச்சிருக்கேன். சின்ன ஆலமரம் வந்து ஒரு சின்னதா ஒரு போனிஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி சின்னதா வளர்க்கறது ஆக்சுவலா, அது என்னுடைய இது.
1: இந்த மாதிரி மரம் வளர்க்கறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா?
5: அதாவது கேட்டா எனக்கு கொஞ்சம் அழகுக்கு, வீட்டுக்கோசம் கொஞ்சம் அழகுக்கோசரம் நான் வச்சு பண்ணிருக்கிறேன், வேற எதுவும் இல்லை. அதாவது இன்னொரு செடிங்கெல்லாம் வளர்க்கறது வந்து அந்த பூ இந்த முள்ளுங்கள்ல வந்து சில பொடி பூவெல்லாம் வரும், அதுவும் வளர்க்கறேன் நான்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ.
5: தேங்க்யூ மேடம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
6: கஸ்தூரி.
1: நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யுங்க.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படி நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுரும், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில.
1: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
6: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம். இடம் கிடையாது, அவசியம் போட்டுல இருக்கிறான்.
1: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லன்னா பால்கனில வளர்க்கலாம்
6: இல்லையா? அதுல சும்மா ஒரு மணி பிளான் செடி ஒரு பல்ப்ல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமிக்கு பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: அது தெரியாது, நாங்க கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆனா கூட இத பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசிடுறத வச்சே நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோமே வழிய, நிறைய பேருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்கள்ட்ட பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல, மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இதை பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
0: மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
7: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
0: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
7: ஏன், வீட்டுல அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
0: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
1: இல்ல பொறுமைதான் இருக்குமா?
7: இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
7: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டச்சத்து கிடைக்காம போகுது.
0: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
1: முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
0: இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போச்சு.
1: இனிமே நாங்க பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மற்ற பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
0: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்ப பூமி வெப்பம் அடையறத பத்தி ஒரு ஒர்க்கிங் விமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இத பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நம்ம ஒரு ஒர்க்கிங் விமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
8: ஹலோ, என் பேர் தேவிகா.
1: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: குளோபல் வார்மிங் பத்தி தெரியும், ஏன்னா இப்ப நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மீடியால, எஸ்பெஷலி வந்து டெலிவிஷன்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, அப்புறம் நிறைய வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்ப குளோபல் வார்மிங் பத்தி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
1: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
8: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும், இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும், ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது, வருது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க. அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு இவ்வளவு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க, சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல, இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது. அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா, எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்ன்னு வரலாற்றை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர, இப்போ வந்து யாராவது மரம் நட்டுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ, விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது. அப்படிங்கறதுனாலதான் இப்போ வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்போ பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா, நிறைய இந்த ட்ரீ சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நிறைய வந்து அவங்க அவங்களோட

வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனால தான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்லை இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பிளாஸ்டிக் இப்போ நம்ம நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணை மக்கி, சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம், விவசாயிகள்லாம் பட்னி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்கா அரிசியெல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்குதுன்னா விளைச்சலோட பற்றாக்குறையினாலதான். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறதா, அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது, அந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா செய்தி நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன். அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது, அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான அது விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக்குக்கும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கெட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்றாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டா வந்து அது கம்ப்ளீட்டா வந்து அது பேன் பண்ணிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமா வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்போ வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லயும் வந்து ஒரு டெஃபினட்டா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார், ஒரு ஒய்ஃப் ஒரு கார், ஒரு மேல்தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கூட அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஏன் அதை ஏன் நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே கார்ல யூஸ் பண்ணலாம். நிச்சயமா வந்து நாங்க நடந்து போங்க சைக்கிள்ல போங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இப்ப சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால அந்த யூஸ் பண்ற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிபிக்கா வந்து இன்னும் அதை வந்து யூசேஜை குறைச்சி நம்ம வந்து எப்படி அது பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத வந்து யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க ஒரே ஏரியாவுக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியா ஒரு வண்டியோ இல்ல ஒரு காரோ யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு காமனா ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆறதோட
இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சம்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்ல ஆப்ரேட் பண்ற வேன் இல்ல பஸ் யூஸ் பண்ண

0: எல்லாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியா வர்றவங்க வந்து ஈஸியா வந்து அந்த டிராவலிங்க்கும் டிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பொல்யூஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாம ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோல்ல வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நடை தூரத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாம சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்க நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. மோரோவர் அட் எ டைம்ல எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோட இருக்குங்க, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு வந்து நன்மை பண்றோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லயே அதிகமாக யூஸ் பண்றோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமா ஆயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்றதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும் இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ற மென்டாலிட்டி நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கத்து கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாம எங்கெங்க வந்து கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாததப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்ம எல்லாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சியில நம்ம நாட்டுல வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில பீஸ்ஃபுல்லா வாழலாம். அதனால நிச்சயமா வந்து இந்த பவர் கன்சப்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்ட் எல்லாத்துலயுமே உலகத்துல எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு இவெண்ட் மாதிரி இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எங்கெங்க தேவை எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மென்டாலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி அதை கூட நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம், தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சம்மர்ல எத்தனையோ பேர் ஒரு குடத்துக்கு வந்து எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். பாலை விட தண்ணி வந்து இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, மினரல் வாட்டரோட பாட்டில் வந்து நீங்க பால் விலையோட ஜாஸ்தியா விற்கிறாங்க. ஸோ அப்ப அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணி வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வந்து மீடியா எஸ்பெஷலி மீடியாவோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் சரி மேகசின்ஸும் சரி எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியான செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாய்ன்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளவு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தாட்சியமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களாம் எஜுகேட் பண்ணுங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
1: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க, குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளானா வாழும். இல்லனா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியாதுங்க.
2: வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம். குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றத கேட்டோம். நம்ம கூட இப்ப 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் நானு. இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளாக இருக்கும். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
2: வணக்கம் மா, உங்க பேரு என்ன?
4: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இத பத்தி இப்ப நடந்துட்டும் இருக்கு, நம்ம பாக்குற நடந்துட்டு இருக்கு. எனக்கு முக்கியமா படுறது என்னன்னா, இப்ப எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமா தெரியுது. மழை வர வேண்டிய காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனா வந்துடுறது. அது அதனால நிச்சயமா அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
2: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு இது பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
4: நிச்சயமா இது இருக்கும்னு பார்த்தாலே இப்ப தெரியுது, இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
2: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
5: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி.
2: ஓகே,
5: எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும்.
2: ஆமா,
5: அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது. அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டாக பண்ணுறது பெட்டர். இப்போ டிவியில் மீடியாலெல்லாம் எல்லாம் தள்ளுபடி இதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பற்றி. அப்போ தான் எல்லா மீடியாலும் தெரிய வரணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
3: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமா இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வருது, குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ ரியல் எஸ்டேட்டில் நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க. எல்லா இடத்துலையும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பாக உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாக தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதற்கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீன் வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
4: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு. அதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனங்கிறது போய் இப்ப எல்லாம் 2-3-4 சக்கர வாகனமே 2 வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க எடுத்துட்டு போய் இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாருது. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியறது.
5: அதுக்கு ஒரு சொல்யூஷனா அந்த கார் பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. பட் இதை நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காம அது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார் பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆறுது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியாவில் போற பசங்களெல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் டேர்ன் போட்டு ஐஷீட் போறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன் மோர், அந்த ஏர் ஃபிளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்சிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறையா, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்டில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோன்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அது மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோன்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
4: நீங்க சொல்ற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறைய ஏற்படுறது அதனால.
3: ஆமா, இதை தவிர்க்கறதுக்கு இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும். எந்த ரோட்ல போனாலும் எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதுல இருக்காது, மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்களையும் ஆரம்பிச்சோன்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே, பொல்யூஷன் இல்லாம இருக்கும் அதே சமயம் எக்ஸசைஸும் முடிஞ்சிடுது. உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்கிள்.
5: சைக்கிள் இப்போ ஹைபிரிட் கார்ஸ் டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ். பட் இப்ப ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் ஸ்லோவா நம்ம ஒரு எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
4: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
5: பாதிப்பு தான்.
3: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்னன்னா அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்ப நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு. அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
5: பயன்படுத்தலாம்
3: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
5: அதே மாதிரி
3: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
5: அதே மாதிரி இ வேஸ்ட்னு சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிடேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுல இருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்னு பண்ண அது ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம்.
4: அத மாதிரி பண்ணாம வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், புதுசு வாங்கிக்கலாங்கிறது. அதனால கார்பேஜ் தான் சேருறது, இதனாலயும் பாதிப்பு நிறைய.
5: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. சோ அதுல இருந்து வர எமனேட் ஆற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணா கூடுமானது ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்றேன்.
3: ஆமா, முக்கியமா இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை
5: மாநகராட்சியில
3: இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக கொடுத்துட்டு போயிருக்காங்க.
5: ஓகே,
3: அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ் உடஞ்சு போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள் கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன இருக்குன்னா இந்த பிளாஸ்டிக்கு வந்து அழிக்கவே முடியாது. இட் டேக்ஸ் லாங்
5: ஆயிரம் வருஷம் ஆகும் சொல்றாங்க
3: ரொம்ப. அதனால என்ன இருக்கு நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 days நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்கறோம் சொல்றாங்க. வெதர் வி டேக் இட் ஆர் நாட் தட் இஸ் அனதர் திங். பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட். வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
1: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கேட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலாக அதை கொண்டு அதே கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன இது மாதிரி உடஞ்சு போன செல்போன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா?
3: கரெக்ட்.
5: எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்கிற பெரிய கைமாறி. அதுதான்
4: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது. அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டு இருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இத பத்தி தெரிய வரும்.
3: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள் எல்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்ல ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டா அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சுட்டு இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
5: இது தவிர இப்ப நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரி இவாளெல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள் கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம்.
1: அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
4: நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மினிமம் ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
1: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே இப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல பாதிக்கும்.
3: போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின்னு இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதுல அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
4: இதெல்லாம் மரம் நடலாம் ஒண்ணு
1: கண்டிப்பா,
3: நிறைய மரங்கள். அதாவது மெயின் ரோட்ல ஒன்னு மரங்கள் நட முடியலன்னா கூட அங்கெல்லாம் டிராபிக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டதுங்கிறதுனால ஒரு காரணம் சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்கள பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிட்டோம்னா இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதோட இஃபெக்ட் வந்து
5: நிறைய இருக்கும். இது தவிர ஒரு இது வந்து இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக் நம்ம சொருகிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி அன்வான்டா லைட் எல்லாம் இது பண்ணாம வேணாம்னா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சிடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா லைஃப்ல அதுவே நிறைய இந்த ஒரு எர்த் டேன்னு ஒண்ணு எர்த் ஆர்னு ஒண்ணு ஒரு 9:00 அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அது நிறைய அந்த மீடியா வந்து மேக்ஸிமம் மக்களை கவர்ந்துடும். அதுல அந்த அட்வர்டைஸ் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாருக்கும் இதை பத்தி நான் விவரம் தெரிய வந்துடும். அதை ரெகுலரா பண்ணினா டெஃபினட்டா எல்லாருக்கும் இப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே.
3: அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்ல
4: பவர் சேவிங்.
3: அந்த பல்பு அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
1: அப்புறம் இவ்ளோ பேசிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை பிரிச்சு மக்கற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்க வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதனால நம்ம வீட்டை சுத்தி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறச்சே அது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். சோ நம்ம ரோடுகள்லயும் குப்பை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனா ஆக்டிவா வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாம பாத்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லயும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல இந்த குண்டு பல்பு யூஸ் பண்றது போல நம்ம
1: எனக்கு
5: ரொம்ப இம்பார்ட்டண்டா படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்சிமம் நம்ம குறைக்க பார்க்க பார்க்க நமக்கு டெஃபினட்டா நிறைய அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். மெயினா இந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கூல் பண்ணி பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து.
1: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகா நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
4: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுனா இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு நிச்சயமா நடக்க நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும் தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறைய நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
1: நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நான் என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கத்துல எங்கேயா போகறச்ச எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டு போனோம்? பக்கத்து கடை பக்கத்து கரிகா கடைக்கெல்லாம் நம்ம நடந்தே போலாம், இல்ல சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாமே. நம்ம
3: ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் நமக்கு.
1: தேங்க்யூ நம்ம ஷோக்கு வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
5: தேங்க்யூ.
3: தேங்க்யூமா.
1: ஓகே, இப்ப நம்ம நேயர்கள்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க குளோபல் வார்மிங் பத்தி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இனிமேல் அது குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
6: ராஷ்மிகா,
7: சப்னா
1: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன். பாய்.

0: community our pride. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்ப நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் கிருஷப் சுரேஷ், 3rd BSc விஸ்காம் DG வைஷ்ணவால இருந்து. சோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க?
1: ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சோ ஹவ் இஸ் யுவர் காலேஜ் லைஃப் கோயிங்?
1: இட்ஸ் கோயிங் பிரிட்டி ஹெக்டிக் ரைட் நவ். ஏனா வி ஆர் பிளானிங் சம் ஈவென்ட்ஸ் இன் आवर காலேஜ் டூ. சோ அதுக்கு அது பண்ணலாம்ன்றதுக்காக ஐ நீட் சம் டைம்.
0: ஓகே, ஸோ எல்லா காலேஜ்லையுமே ஈவெண்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு போயிட்டுருக்கு போல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை ஆஸ்கிங், நீங்கள் இந்த கான்க்ளேவ் அட்டன் பண்ணிங்க, வை டூ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மீடியா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்றது?
1: இப்போது ஏஐ, நீங்கள் நான் அங்கே சொன்னது ரிப்பீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, பட் சிம்பிளாக சொல்கிறேன். ஏஐ வந்துட்டு இஸ் யுவர் ஃப்ரெண்ட், அது ஒரு டூல். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கத்தி இருக்குது, ஒரு கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. அதனால கெடுதல் வந்துட்டு நிறைய நடக்குது, அதனால அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இட் இஸ் சம்திங் லைக் யூ ஆர் டேக்கிங் அ ரிஸ்க் ரேதர் தென் கெட்டிங் பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஸோ நீங்கள் இஃப் யூ வுட் லைக் டு டேக் ரிஸ்க், இல்லை ஏ இல்லாமல் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் லாங் டேர்ம் யூ ஓன்ட் பி ஏபிள் டு சஸ்டெயின். இல்லை அதை அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டு அதை அது எப்படி எஃபிஷியண்ட்டாக நான் யூஸ் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் யூ ஒன்லி. அவ்வளோதான்.
0: பியூட்டிஃபுல்லி சேட் சார். இப்போது சின்ஸ் யூர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், டூ மெனி ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டே இருக்குது. ஸோ டூ யூ திங்க் திஸ் இஸ் கிண்ட்லிங் த ஆர்டிஸ்டிக் இது, ஆர் இல்லை நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா ஈஸியாக வந்துடும்? எஸ் அடாப்டிங் டு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் மோஸ்ட் பீப்புள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் அண்ட் தென் போஸ்டர் வந்துடுது ஆர் மூவி வருது. அண்ட் எஸ்டே வி வர் டாக்கிங் டு மிஸ்டர் சபரிஷ் வெங்கட், த சிஇஓ ஆஃப் கதைஷாட்ஸ்.com. ஸோ அவர் சொன்னது வந்து ஏஐ இஸ் ஹெல்பிங் டு கிரியேட் மோர் ஈஸியர் அண்ட் அஃபோர்டபிள் மூவிஸ் அண்ட் ரீல்ஸ் அப்படின்னு வரும்போது, வாட் இஸ் யோர் டேக் ஆன் இட்?
1: I would like to say, Sabrish sir சொன்னது வந்து கரெக்டு. எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணிட்டு, சரி ஓகே, ஐ வாண்ட் டு மேக் ரஜினிகாந்த் ஹாவ் ஒன் எலக்ட்ரிக் பைக், ஒரு ஸ்டண்ட் பண்ண வைக்கணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட போஸ்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும்னு வச்சுக்கிட்டா, அது நான் வந்து ஃபோட்டோஷாப் எடுத்துக்கணுன்னா, ஐ நீட் அ சோர்ஸ் இமேஜ் ஃபார் ரஜினிகாந்த், அவரோட ஃபேஸ் எனக்கு வேணும், அந்த எலக்ட்ரானிக் பைக் எப்படி இருக்குன்றது எனக்கு வேணும், இல்லை அந்த ஸ்டண்ட்டில் எந்த போஸ் இருக்குது, எந்த போஸ் வேணும் வேணாம், எந்த ஆங்கிள் வேணும் வேணாம், ஷார்ட் எங்கேருந்து வைக்கணும், எந்த எங்கேருந்து அந்த ஃபோட்டோ கிடைக்கணும்னு எல்லாமே வேணும். அதுக்கான சோர்ஸ் இமேஜஸ் தேடிட்டு எடுத்து எடிட் பண்ணிட்டு உட்கார்றத விட, நான் வந்துட்டு ஏஐ கிட்டே போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஒரு போஸ்டர் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்டரை நான் வந்து எடிட் பண்ணலாம் ஈஸியாக. ஐ வுட் ரேதர் ஹாவ் ஆல் தி சோர்ஸ் இமேஜஸ் கிவன் டு மீ இன் ஒன் ஃபார்மேட் ஆர் லைக் இன் ஒன் வே, தென் கோயிங் அண்ட் டேக்கிங் இட் ஃப்ரம் எவ்ரிவேர். நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா சாப்பாடும் கிடைக்குது, அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இது வாங்கணும் அது வாங்கணும், எனக்கு அப்பளம் ஒரு கடையில் கிடைக்குது, ரசம் வந்துட்டு சங்கீதாவில் தான் கொடுக்குறாங்க, அப்பளம் வந்து அடையார் ஆனந்த பவனில் தான் கிடைக்குதுன்னா, நீங்கள் சுற்றிட்டே இருக்க முடியாது. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும் போதுட்டு யூ கேன் யூஸ் இட். இல்லை எனக்கு அது ஏஐ, எனக்கு அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லாங் டேர்மில் இட் இஸ் கோன் அஃபெக்டிவ், பீப்புள் ஆர் கோன் அடாப்ட். என்ன தான் ஏஐ பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி, ஒரு விதத்தில் வச்சு ஏதாவது ஒரு ஏஐ அவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஏ இல்லாமல் எவனாலையும் இருக்க முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் அவனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அக்செப்ட் இட் ரதர் தென் ரெஃப்யூசிங் இட்.
0: சார் அக்ரீட், பட் வாட் டு யூ திங்க் ஆஃப் த ஹியூமன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட்? இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் சே நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் ஒரு ஈவி வெஹிக்கல் ஸ்டண்ட், இட் இஸ் ஆல் ஃபைன், பட் ஏஐ இஸ் ஆல்சோ ப்ராம்ப்டிங் அதர் பீப்புள் டு கிரியேட் மோர் வல்கர் அண்ட் மோர் ப்ராப்ளமேட்டிக் பிக்சர்ஸ். அப்போது இதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஃபஸ்ட்டு கேள்விக்கு நான் சொன்ன பதில் தான், கன் இருக்குது, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தான் பொறுத்து. அது எடுத்து நாம் காப்பாற்றிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை மற்றவனை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோமான்றது அந்த கையில் தான் இருக்குது. யூஸ் பண்ணுற மைண்ட் செட்டு இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் யூஸ் பண்ணோம். அதுக்காக இது அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் வந்து இது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் ரைட்ன்றதை நான் சொல்லுவேன். பட் அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லது மற்றவங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் நல்லது.
0: ஓகே சார், வெரி பியூட்டிஃபுல்லி ஆன்சர்ட். நம்ம ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பற்றி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தோம், அண்ட் ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் பேசினாங்க. வாட் டு யூ திங்க் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் யூசிங் ஏஐ இன் டு த கரிக்குலம்?
1: அவங்களுக்கு இன்னும் ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நாம் பதில் சொல்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏஐ கிட்டே கேட்குறோம், அவங்க நாலு கேள்வி அசால்ட்டாக கேட்கலாம் அதை வச்சு கேட்டு. பட் லைக் அவங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போது அவங்க கேட்குற கேள்வி வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, வேறு கேள்வி வேணும்னு தோணுன்னு அவங்க கேட்குறாங்கன்னா, இல்லைன்னா அந்த ஆஸ்பெக்டில் எனக்கு வேணாம் இந்த ஆஸ்பெக்டில் எனக்கு கொடு. ஏன்னா ஏஐ கிட்டே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா மெனி ஆஃப் தம் ஒன்ட் கிவ் இட் டீட்டெயில்டா, அது ஜென்ரலாக கொடுப்பாங்க, ஜென்ரலாக யூ வில் கெட் அ பதில் வரும். இல்லை நான்லாம் ஏஐ கிட்ட கான்வர்சேஷன்ஸே வச்சுருக்கேன், எந்த மாதிரினா வந்துட்டு ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் எங்கள் காலேஜில் கொடுத்துட்டான், நான் வந்துட்டு எதுக்கும் ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் விக்கிபீடியா போய் பண்ணுறத விட ஐ தாட் லைக் ஐ டேக் ஃப்ரம் ஏஐலேருந்து நான் என்னோடய இன்புட்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். விக்கிபீடியாவிலேருந்து எடுக்காமல் டேரக்ட்லி வென் டு ஏஐ, சாட்ஜிபிடி கிட்ட ஹாய் ஐ நீட் திஸ் ஹெல்ப் ஹெல்ப் இதெல்லாம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன், வந்துச்சு. எந்த அளவுக்கு அது வந்துச்சுன்னா வெரி வெரி ஜென்ரலாக ரொம்ப இப்போது மேலோட்டமாக அப்படியே போயிட்டான். எனக்கு வந்துட்டு இல்லைப்பா இது எனக்கு வந்து நான் வந்துட்டு சப்மிட் பண்ண நாளைக்கு எனக்கு டீட்டெயிலாக கூடி, நீ என்ன நீ இப்படி டீட்டெயிலாக தராமல் என்ன பண்ணுற நீ அப்படின்னு இருந்துச்சு. நான் போயிட்டு கேட்டேன் கிவ் மீ டீட்டெயில் டாபிக் இது இதுன்ட்டு, அதுலேயும் வந்துட்டு திஸ் இஸ் வர 2 மார்க் இதுதான் அப்படின்னா, நான் இல்லைப்பா எனக்கு 16 மார்க்குக்கு வேணும் நீ கூடு அப்படின்னேன். இது 16 மார்க்குக்கு இவ்வளோ இருக்கும் பட் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குண்ணா, அது தெரிஞ்சதுனால தான் நான் உங்ககிட்ட வரேன், நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு. பட் லேட்டர் வந்துட்டு நான் சொன்னேன், நானே வந்து சிலது ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இது இந்த மாதிரி இந்த மாதிரி இது எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி இட் கேவ். பட் லைக் அதான் சொல்கிறேன், எப்படி ப்ராம்ப்ட் போட்டு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து நம்மக்கிட்ட இருக்குது.
0: இப்போ அதே மாதிரி வரும்போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் ஃபுல் ஏஐ ஜென்ரேட்டட் எடுத்தா அதில் ஹியூமன் பங்களிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் வெரி லாஸ்ட் மினிட் அப்படின் போது ஓகே, பட் இந்த மாதிரி சில டைம்ஸ் ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்ம கிரியேட்டிவிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வச்சு கேட்டிங்கல்ல ஸ்டார்டிங்கில், அதை வச்சே நான் எடுக்கிறேன். ஐ கேன் ஆஸ்க் ஏஐ டு ஜென்ரேட் எ ஸ்கிரிப்ட் ஃபார் அ ஃபிலிம், பட் அது நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, பிளாங்காக இருக்கும் வித்தவுட் எனி எமோஷன். ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு எமோஷன் கன்வே ஆனால்தான் உங்களுக்கு அது பிடிக்கும், அட்லீஸ்ட் சோகமோ ஹாப்பி சேட் ஆங்கர் இல்லை அந்த படம் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ரொம்ப லைக் எனக்கு பிடிக்காத விஷயத்தை குளோரிஃபை பண்ணுறாங்க அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த எமோஷன் ஆச்சு கன்வே ஆகுதுல. ஆனால் நீங்கள் அது ஏஐ வச்சு பண்ணீங்கன்னா இருக்காது, அது எப்படின்னா பாய் கம்ஸ் வாக்ஸ் சிட்ஸ் கோஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அதுலேயே முடிஞ்சிடும். நீங்கள் டீட்டெயிலாக எனக்கு இது கூடு இது கூடுன்னு கேட்டால் கூட இட் வில் பி லைக் ஒரு ஹியூமன் எமோஷனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பையன் அழுவுறான், ஐ நீட் அ சேட் சீன் ஆஃப் லைக் அ கை கிரைங், அது அந்த பையனோட எதுக்காக அழுவுறான்றது எனக்கு தெரியும், பீங் அ டைரக்டர் பீங் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஐ வில் நோ இட், ஒரு ஏஐக்கு தெரியாது. அதுக்கிட்ட போட்டு ஐ நீட் அ கை கிரைங்னா ஒரு 5 வயசு பையன் இல்லை 10 வயசு பையன் லாலிபாப் தொலைச்சிட்டான்றதுக்காக உட்காந்து அழு வைக்கும். நான் என்ன நினச்சேன்னா ஐ வுட் லைக் அ 20-year-old கை அவன் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான், லைக் அரியர் இருந்திருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு, ஸோ இப்போ அவனுக்கு ஜாப் வேணும், ஜாப் இல்லை அதனால வந்துட்டு ஒருத்தன் ரோட்டில் உட்காந்து அழுதுன் இருக்கான்றது வந்துட்டு எனக்கு தெரியும். எனக்கு அது எமோஷனாக நான் கன்வே பண்ணால் கூட அது வந்து வில் கிவ் மீ அண்ட் ஈவன் மோர் ஜென்ரல் இதுதான், கை கோஸ் இன்சைட் அ காலேஜ் கம்ஸ் அவுட் கிரைங் அவ்வளோதான். அதுக்கு நீ வந்துட்டு எப்படிலாம் ஷார்ட் வைக்கலான்றது அது சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து லாங் ஷார்ட் வைக்கலாம் க்ளோஸ் அப் வைக்கலாம் வேணாம் இவனுக்கு இங்கே நீ வந்துட்டு அழுகிற மாதிரி வை டாலி ஷார்ட் வை எதாவது சொல்லுவோம், ஆனால் அது எமோஷன் கன்வே ஆகாது. எமோஷன் கன்வே ஆகணும்னா வாட் யூ கேன் டூ இஸ் தட் யூ கேன் யூஸ் தட் ஆஸ் அ ஃபார்மேட், அதுலேருந்து ஃபார்மேட் எடுத்துட்டு நான் எமோஷன்ஸ் ஆட் பண்ணிப்பேன் அதில், அது நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு பார்டர் லைனாக ஒரு ஏணி வேணால் நீ போட்டுக்கொடு நான் ஏறிக்கிறேன்ன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணீங்க. மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மாயா.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரொஃபஸர் டாக்டர் சோமசேகர் இருக்காரு. அவர் எம்சிசியில வந்து பீடியாட்ரிக் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஹி இஸ் ஆல்சோ த பிரசிடென்ட் ஆஃப் நியூ பார்ன் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் ஃபவுண்டேஷன். அவர் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. நேம் பண்றதுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் டாக்டர் அவார்ட், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு.
1: அண்ட் மனசா நீ மறந்துட்டு நினைக்கிறேன், இல்ல சொல்ல இது பண்ணிட்டியான்னு தெரியல, ராஜீவ்காந்தி அவார்டும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தலைவர் NYCF-லயும் அவார்ட் வாங்கியிருக்காரு. வி ஆர் வெரி கிளாட் டு ஹாவ் யூ சார், அண்ட் ரொம்ப பெருமையா இருக்குது உங்களை இன்டர்வியூ.
2: ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு பங்கேற்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றி சார். சார், உங்களுக்கு ஏன் சார் இந்த பீடியாட்ரிக் இது மேல ஒரு தனி விருப்பம், நீங்க ஏன் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்க சார்?
2: ஆரம்பத்தில் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும்னு என்னுடைய விருப்பம் இருந்தது. நம்ம மருத்துவ உலகத்தில் தான் நிறைய மர்மமான முறைகள், நிறைய புலப்படாத உண்மைகள்லாம் தெரிய வருது. உடல் கூறுவை பற்றி தெரிஞ்சுக்கணும், உடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு இதயம் வந்து எவ்வளோ துடி துடிக்குது, ஆனாலும் அதுக்கு எந்த ஒரு ஓய்வே இல்லாமல் எப்படி அது இயங்குதுன்றது எனக்கு ஒரு பயங்கர ஒரு இந்த ஒரு ஆர்வம் என்னையை வந்து இந்த முதல்ல கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன் MBBS முடித்த உடனே. அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, அந்த குழந்தை நலத்தில் எனக்கு ஒரு அலாதி இன்பம் வந்துடுச்சு. அதாவது குழந்தைகள் நலம்னாலே இந்த குழந்தைகள் தான் நம்மளுடைய வருங்கால எதிர்காலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வைரமாக அவங்க ஜொலிக்கும் பொழுது, அவங்க சிரிக்கும் பொழுது என்னுடைய கஷ்டங்கள்லாம் மறந்துற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த குழந்தை நலத்தில் எனக்கு மிக்க ஆர்வம் ஏற்பட்டது என்னுடைய அந்த ஆர்ப்பரிப்புனால தான்.
3: ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நியூ பார்ன் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் ஃபவுண்டேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கீங்களா? ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா?
2: அதாவது இந்த தாய்ப்பால் ஊக்குவிப்பு கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கும்பகோணத்தில் இருக்குது. எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக தாய்ப்பால் கொடுப்பதனுடைய அவசியத்தை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு செல்கிறோம். இது வந்து ஒரு அந்த தாய்ப்பால் ஊற்ற தாய்க்கு மட்டும் பொறுப்பு அல்ல, அந்த கம்யூனிட்டி அஸ் அ ஹோல், அடுத்தது வந்து அந்த வீட்டு சூழல், அந்த உறவினர்கள் முறை, அவருடைய கணவன்மார்களுடைய என்ன அவங்களுடைய ரோலு, அது மட்டுமல்லாது இந்த செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா, யார் வேணாலும் ஒரு கவுன்சிலர்ஸ் ஆகலாம் தாய்ப்பால் கொடுப்பதை பற்றி. இது ஒரு சயின்ஸ். அந்த காலத்தில் சொன்னாங்க, நான் தாய்ப்பால் தான் கொடுத்தேன், 7 குழந்தை பெற்றேன், 8 குழந்தை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காலங்காலமாக வந்துட்டுருக்க ஒரு செயல். 4450 பாலூட்டும் உயிரினங்கள் இருக்குது. யாருக்கும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறத பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கை தந்த ஒரு வரம். அதை நிறைய தாய்மார்கள் அதை வந்து இப்போது மாறி வரும் கால சூழலில் அவங்களால அதை முறையாக கொடுக்க முடியாத ஒரு தடைகள் நிறையா இருக்குது. அதுக்கு தடைகள்கள் இருக்குது, மனநிலை சரியில்லை, சுற்றுச்சூழல் சரியில்லை, இவங்களெல்லாம் செம்மைப்படுத்தி ஒரே பாதையில் ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். அதனுடைய பரிபூரண நன்மை என்ன? The life begins with breastfeeding. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு கவுன்சிலர்ஸ் தேவைப்படுது. இது ஒரு ஸ்கில் பேஸ்டு கவுன்சிலிங். இது வந்து ஒரு நியூ

0: இன்ஃபண்ட் அண்ட் யங் சைல்டு ஃபீடிங்கிறது ஒரு சயின்ஸாக நான் இதை வந்து கருதுறேன். அதுக்காக தான் இந்த கூட்டமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
1: அண்ட் இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க சார், தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அது வந்து எல்லாருக்குமே, ஏன்னா எல்லா குழந்தைக்கும் அது தேவைப்படுற ஒரு விஷயம். அவங்க வளர வளர அவங்களுக்கு எனர்ஜி எல்லாமே அதுலேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாய்மார்கள் வந்து ஒன்று ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க, குழந்தை வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே ஒன்று ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க. அந்த நிறைய பேம்பரிங் தவழ கூட விட மாட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா ஹைஜீன் அவங்களோட இது பாக்டீரியா இதுவாகிடப்போகுது, எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு சைட் நம்ம வந்து பார்த்தோம்னா சில பேர் அவ்வளோ கேர் எடுத்துக்கிறது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ ரொம்ப ரெவல்யூஷனாகவே நடந்துட்டுருக்க ஒரு விஷயம். நிறைய பேர் இதை பற்றி இது பண்ண, அவங்கள மாதிரி நிறைய யூனோ டாக்டர்ஸ் எல்லாருமே அதை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் மெயினாக சொல்லுங்கள் சார். இந்த தாய்ப்பால்னால அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான சக்திகள்லாம் அவங்களுக்கு வருது, என்ன மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு நோய்கள்லாம் எப்படி கம்மியாகுது அவங்களுக்கு?
0: அதாவது ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் குழந்தைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்கும், அலர்ட்டாக இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்ஸ், ஒரு அதிச்சய செயல்பாடு. அந்த பிறந்த உடனே அது உச்ச நிலையில் இருக்கும். அப்படி அந்த குழந்தை சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருக்கும் பொழுது சரியான முறையில், ஈவன் சிசேரியன் பானாக இருந்தால் கூட சரியான முறையில் வாயை கொண்டு அந்த சேயை தாயோடு கரெக்டாக பொருத்தி வாயில், இதுக்கு அசிஸ்டட் ஃபீடிங்னு பேர். இந்த கட்டத்தில் இன்னும் அவங்களால திரும்ப முடியாது டெலிவரியான சிசேரியனான மதரால். இன்னும் ஒருத்தர் அசிஸ்ட் பண்ண தேவைப்படுது அந்த குழந்தைய தூக்கி மாரில் சப்ப விடுறதுக்கு. அப்படி விடும்பொழுது பாச பிணைப்பு அதிகமாகிறது. தாய்க்கும் சேய்க்கும் அம்மாவுக்கு என்ன நினைக்கிறாங்க, என் குழந்தை என் மாரில் போட்டு பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு உண்மையான விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மாரில் குழந்தைய சும்மா அப்படி வச்சாலே அதுவே தானாகவே நகர்ந்து மாற தூக்கி போயிடும், மாறு கண்டுபிடிச்சிடும். அது எங்கே இருக்குது, அது காம்பை நோக்கி நகர்ந்து வாயை வச்சு சப்ப ஆரம்பி, இதுக்கு பேர் பிரஸ்ட் கிரால்னு பேர். அந்த அளவுக்கு இது ரிஃப்ளெக்ஸ் இஸ் இன்பில்ட்னு சொல்ல வரேன். ஸோ இப்படி குடிக்கிற அந்த எவ்வளோ சீக்கிரம் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பந்தம் அதிகமாகுது. முக்கியமாக தாய்க்கு பிரசவத்திற்கு பின்னாடி ஏற்படும் உதிரப்போக்கை குறைக்குது. குழந்தை பிறந்த உடனே முக்கியமாக அடுத்தது சுரக்கும் பால் வந்து சீம் பால்னு பேர். இதில் தான் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முதல் தடுப்பு மருந்தே, தடுப்பு ஊசியை விட போடுறதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு கிடைக்கிற முதல் தடுப்பு மருந்தே இந்த சீம்பால்ன்ற கொலாஸ்ட்ரம் தான். இதில் கோடானு கோடி நன்மைகள் இருக்குது. லைசோசைம் இருக்குது, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் இல்லாத கோடிக்கணக்கான நோய்களை எதிர்க்கிற சக்தி பெற்றது தான் அந்த சீம்பால். அது 2 மில்லியிலிருந்து 4 மில்லி தான் வரும் ஃபஸ்ட்டு 3 டேஸ். இது மதர்ஸுக்கு தெரியாது. அது மஞ்சள் கலரில் எல்லோவாக லிக்விடாக இருக்கும். இதை சீம்பால பிழிஞ்சு வெளியே விட்டுருவாங்க கிராமத்தில். இது தேவையில்லை, கொடுக்கக்கூடாது. எவ்வளோ ஒரு தவறு செய்கிறாங்க பாருங்கள், பண்ணவே கூடாது. இது கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு பிறந்த உடனே கிடைக்கணும். 2 நாள் தொடர்ந்து கொடுக்கணும், 3 நாள் தொடர்ந்து கொடுக்கணும். 3 நாள் முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு நிறைய பால் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் கம்ஃபர்டபுளாக ஆகிடும். அது வரைக்கும் குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும். குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வேற எந்த பாலையும் அவசரப்பட்டு ஆத்திரத்தில் அந்த தாயோ கூட இருக்கிற உறவினர்களோ தயவு செய்து கொடுக்கக்கூடாது
1: சார். அதே மாதிரி இந்த தாய்ப்பால் எவ்வளோ நாட்களுக்கு அவங்க கொடுக்கணும் சார் குழந்தை பிறந்து, அதோட எவ்வளோ டைம்ஸ் கொடுக்கணும் ஒரு நாளுக்கு?
0: நல்ல கேள்விமா. அதாவது குழந்தை பிறந்த உடனே நான் சொன்னேன், எவ்வளோ சீக்கிரம் மாரில் போட்டு சப்ப விடுறீங்களோ நல்லது. சீக்கிரம் தாய்க்கு செய்க்குள்ள பந்தம் உறவெல்லாம் பற்றி சொன்னேன். இதே மாதிரி குழந்தைக்கு தொடர்ந்து அடிக்கடி மாரில் போட்டு சரியான முறையில் பால் சப்ப விடணும். அப்படி சரியாக வாய் பொருத்தி மாரில் சப்ப விடும்பொழுது தான் பால் நிறைய வரும். அழும்பொழுதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அழுறதுக்கு முன்னாடியே குழந்தை சப்பு கொட்டும் போதே சிணுங்கும் போதே அதுக்கு அந்த கெமிஸ்ட்ரி தெரியும் அம்மாவுக்கு. அது கூடவே வச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியும் குழந்தை பால் குடிக்க வருது, சிக்னல் கொடுக்குது. அந்த அழுகுரல் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன குரல், அந்த குரலை வச்சே பால் குடிக்க வருதுன்னு சொல்லி அம்மா உடனே பால் கொடுத்தணும். இப்படி 8 முறையேனும் கண்டிப்பாக கொடுக்கணும் பகலில், இரவில் கண்டிப்பாக 2 முறை கொடுக்கணும். தொடர்ந்து தாய்ப்பால் தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. அன்லெஸ் அன்டில் விட்டமின்ஸு பரிந்துரையின் பேரில், மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் கொடுக்கலாம். முழுமையாக 6 மாதம் முடிகிறது வரைக்கும், 180 டேஸ் கம்ப்ளீட்டட், தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கக்கூடாது.
1: சார், அந்த இரவு நேரத்தில் 2 வாட்டி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அது ஏன் சார்?
0: அந்த இரவு நேரத்தில் தாய்ப்பால் ஊட்டும் பொழுது தான் அந்த தாய்க்கு புரோலாக்டின்ற ஹார்மோன், இரவு நேரத்தில் தான் அந்த புரோலாக்டின் தான் பால் சுரக்கிறதுக்கு உற்பத்தி ஆகிற போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் அம்மாவனுடைய சிறுமூளை அந்த பின்னாடி போஸ்டீரிய பிட்யூட்டரியில் ஒரு பகுதியிலிருந்து சுரக்கிற ஹார்மோன் தான் புரோலாக்டின் ஹார்மோன். இந்த புரோலாக்டின் ஹார்மோன் இரவில் நிறைய தூண்டப்படும், அப்போ தான் அதனால்தான் நிறைய பால் சுரக்கும். அதனால தான் கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்மாரும் 2 முறையேனும் தாய்ப்பால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது, இரவில் பால் கொடுக்கும் பொழுது அந்த தாய்க்கும் என்ன நடக்குதுன்னா, ஒரு முக்கியமாக தாயினுடைய உடல் ஓய்வுக்கும் அந்த சாந்தி, அமைதியாக ஒரு சாந்தா சொரூபியாக ஒரு கம்போசிட்டா ஹாப்பி மொமெண்ட்ஸில் இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் உதவி செய்யுது. இன்னொரு ஹார்மோனை பற்றியும் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இது வந்து குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்கு, அது வெளியாகிறதுக்கு சுரந்த பால் வந்து அந்த கருவுத்தத்தில் பால் குழாய்கள் இருக்குது, குழல்கள், அதில் சுரந்து தேங்கி இருக்குது. அது வெளியே பீச்சுறதும் வெளியாகிறதும் வெளியாகாததும் அம்மாவினுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஹார்மோன், அதுக்கு பேர் தான் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் பாலினுடைய அது வெளியேறதுக்கு, அதுக்கு லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்னு பேர். குழந்தை அழுகுரல் கேட்ட உடனே சில தாய்மார்கள் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது, ஐயோ நம்ம குழந்தை அழுதே அப்படின்னு வாரி இணைச்சிட்டு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சொட்ட ஆரம்பிச்சிடும் பால். அது எப்போ வரும்னா, அந்த தாய் வந்து நல்ல ஒரு மன நிலையிலையும் சந்தோஷமான சூழல்லையும் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஹார்மோன் வந்து நல்ல உச்சகட்டத்தில் போய் ஃப்ரீயாக சுரந்து பாலை வெளியேற்றும். இதுக்கு பேர் தான் ஆக்சிடோசின் ஹார்மோன், லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ்.
1: அண்ட் ஒரு க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு நினச்சிது சார், இப்போ வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது ப்ராப்ளம்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே பால் கொடுக்க முடியாது, பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் என்னோட ஏஜ் குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது வந்து மெயினாக வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்னாலையா, அது சம்டைம்ஸ் அவங்களோட ப்ரெக்னென்சியும் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்ற ஒரு காரணத்தினால. இது வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கா?
0: இது வந்து பொதுவாக நம்ம மக்களிடையே எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி, நல்ல கேள்வி தான். இதற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக நான் வந்து பதிலளிக்கணும். ஒரு தாய் கருவுற்ற உடனே அவங்களுக்கு தாய்ப்பாலின் நன்மைகளை, அதுக்கு பேர் பிரஸ்ட் ஃபீடிங் ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ், BFHI, இது ஒரு பெரிய இயக்கமாக இயங்கிக்கிட்டு வருது. ரிட்டன் கன்சன்ட், தாய் கருவுற்ற உடனே அந்த தாய்க்கு தாய்ப்பாலுடைய நன்மைகளை எடுத்து சொல்லணும், அவனுடைய ப்ரிப்பரேஷன் அதை பிரஸ்ட்டு ஆன்டினேட்டல் ப்ரிப்பரேஷன் அந்த பிரஸ்ட்டை எடுத்து சொல்லணும், தன் உடலை நல்லா பேணி பாதுகாத்துக்கணும். இரத்த சோகை நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய அவலம். இதை வந்து நம்ம, அது ஏன் வருது, அது குழந்தை பேறுகாலம் வரும்பொழுது அது 40% இருந்தது 60% வந்துடுது. ஆன்டினேட்டல் மதர்ஸ் ஆர் அனீமிக், இந்த அனீமியாவை தடுக்கணும் முதல்ல. அதுக்கு நல்ல அயன் ரிச் ஃபுட்டு, த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்ணும். காய்கறி கீரை பழங்கள், ஈட் த ரெயின்போன்னு சொல்கிறான். இந்த ரெயின்போவில் உள்ள 7 கலர்ஸுகளும் இருக்கக்கூடிய அந்த காய்கறி கனிகள் பழங்கள் கீரைகள் அத்தனையும் அந்த தாய்மார் சாப்பிட்ணும் கருவுற்ற நாள்லேருந்து. முக்கியமாக நிறைய பேர் நம்ம தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்க, பப்பாளி பழம் சாப்பிட்டா அதில் தான் விட்டமின் ரிச்சி இருக்குது, விட்டமின் ஏ, அயன் எல்லாமே இருக்குது. கீரை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும், பப்பாளி பழம் சாப்பிட்டா ஐயோ அபாஷன் ஆகிடும் இல்லையா, முட்டை சாப்பிட்டா ஐயோ குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும். இப்படி நம்ம நாட்டில் பரவலை ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அந்த தாய் நல்ல ஒரு மனநிலையில் சந்தோஷமான சூழலில் நல்லா சாப்பிட்ணும். பட் அவங்க வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கணும், ஓவர் த பீரியட் ஆஃப் 10 months பிரெக்னன்சியில் மினிமம் ஒரு ட்ரெமஸ்டர், இதை 3 trimesters பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 months, 2nd 3 months, கடைசி 3 months. இந்த கடைசி 3 months தான் குழந்தையுடைய வெயிட் நல்லா ஏறும். அந்த சமயத்தில் நம்ம மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஏம்மா அதிகம் சாப்பிடாத, சாப்பிட்டா குழந்தை ரொம்ப குண்டாயிடும், நார்மல் டெலிவரி ஆகாது, சாப்பிடவே விட மாட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டரில் அந்த அம்மாவுக்கு வாந்தி இருக்கும், அது இயற்கையாகவே சாப்பிட முடியாது. கடைசி 3 months நல்லா பசி எடுக்கும், சாப்பிட நினைப்பாங்க, குடும்ப சூழல் சாப்பிட விடாது. ரெண்டும் கெட்டானா இருதலை கொள்ளி எறும்போ அந்த அம்மா மாட்டிக்கிட்டு கிடைக்கிறதெல்லாம் தாறுமாறாக கண்ணா பின்னான்னு நொறுக்கி தள்ளணும். அது முக்கியமாக த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லணும். இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம். அடுத்தது அந்த குழந்தை பிறந்த உடனே இந்த மனநிலை, நான் சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப நல்லது. இந்த பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை சிசேரியனில் தான் வருது, அதுக்கு தேவை ஒரு அசிஸ்டட் ஃபீடிங். கொஞ்சம் மெனக்கெடணும், கஷ்டப்படணும், குழந்தைய தூக்கி வச்சு கரெக்டாக மாரில் பொருத்தி அடிக்கடி பால் சப்ப விடுறதுக்கு வி நீட் டு ஹாவ் சம் அசிஸ்டண்ட்டு. அந்த அசிஸ்ட் பண்ணி ஃபீட் பண்ண வைக்கிற பாத்திரத்தில் பால் இல்லாமல் போகிறதுக்கு அவசியம் இல்லை. வாய் வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும், அது சரியா இந்த முறையில் வாய் பொருந்தணும். தி சைன் ஆஃப் குட் அட்டாச்மெண்ட்டுன்னு 4 சொல்லி கொடுக்குறோம் நாங்கள். அது என்னன்னா, வாய் நல்லா அகலாக திறந்துருக்கணும், கீழ் உதடு வெளிப்பக்கம் திறந்துருக்கணும், தாடை மாரோட ஒட்டியிருக்கணும், கருவித்தம் அந்த ஏரியோலாம் மவுத் ஃபுல் இருக்கணும். இந்த சைன் ஆஃப் 4 signs of குட் அட்டாச்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கருவித்தத்துக்குள்ளே தான் பால் குழல்கள் இருக்குது, அதில் ப்ரெஸ் பண்ணி அமுக்கும்போது காம்பிலிருந்து பால் நல்லா பீச்சி வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு 2 நாள் 2 மில்லி, 4 மில்லி, 6 மில்லி, 10 மில்லி, 20 மில்லி தான் வரும். வாய் வச்சு அழுதுகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் ஐயோ பால் இல்லைன்னுட்டு வேற பாலோ, ஆல்டர்னேட்டிவ் மில்க், எல்லாம் ஃபார்முலா ஃபீடிங் எதோ, அதுவும் முக்கியமாக பாட்டிலில் கொடுக்குற பட்சத்தில் என்ன ஏற்படும் தெரியுமா, அங்கே தான் ஆபத்து உங்களை நோக்கி வருது. ஒரு முறையேனும் பாட்டிலில் கொடுத்து வாயில் சப்ப விட்டீர்களானால் அந்த காம்பு பாட்டிலில் சூப்பி குடிக்கிற குழந்தை அதை வாய் வச்சோடனே ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி காம்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கும், ஃபால் வரணும் தானாகவே அப்படின்ட்டு. எப்படி வரும், எந்த ஒரு ஆக்டிவ் மூமெண்ட்டும் இல்லாமல். ஸோ நம்மளுக்கு தவறான முறையில் அட்டாச்மெண்ட்டு போயிடுது, நிப்பிள் குழப்பம் ஏற்பட்டுருது, பால் இல்லாமல் போயிடுறது. அந்த அம்மாவும் சே வாய் வச்சாலும் சப்பவே மாட்டேங்குது, சே பாட்டிலில் எல்லாம் அழகாக சப்புறது பாரு குழந்தை அப்படின்னு தன்னைத்தானே ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு பாட்டில் பால் கொடுக்குற பட்சத்தில் பால் இல்லாமல் போயிடுது அந்த குழந்தைக்கு. பாவம் இல்லையா, ஒரு பரிதாப நிலைமை ஏற்பட்டுறது இல்லை.
1: சார், இந்த காலத்தில் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்க வந்து இப்போது பகல் நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க 8 times அவங்க பால் கொடுக்கணும் அப்படின்னு, அது எப்படி சார் முடியும், என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது அதுக்கு?
0: நல்ல ஒரு கேள்விமா. இது வந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு வேலை செய்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தொடர்ந்து தாய்ப்பால் ஊட்ட நிறைய வழிமுறைகள் இருக்குது, அது ஒன்றுன்னா நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு இருக்கிற இந்த மெட்டர்னிட்டி லீவை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை எக்காரணத்தை கொண்டும் டெலிவரிக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் மேக்ஸிமம் 8 weeks தான் எடுக்கணும். மொத்தமாக உங்களுக்கு கொடுக்கப்படுற லீவு 24-26 weeks, 6 months. அதை இப்போ நம்ம அரசாங்கம் 9 months அதிகரிச்சிருக்குது. இதை நிறைய கார்பரேட் கம்பெனி பீப்புள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஐடி செக்டார்ஸில் தெரிய மாட்டேங்குது, காலேஜில் தெரியுது, ஸ்கூலில் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. நேற்றைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது சார். மெட்டர்னிட்டி லீவ் அது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் லீவுன்னு இதை நான் சொல்லணும்னு சொல்கிறேன். பேறுகால விடுப்பு மட்டும் இல்லை, தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட லீவ் இது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 months தான், மீதி 4-6 months நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு முதல் குழந்தைக்கு மட்டும் இல்லை, 2nd குழந்தைக்கு லீவ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடாப்ஷன் ஆகிற குழந்தைக்கு லீவ் இருக்குது, இது உங்களுடைய ரைட்டு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு 2017 பாஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் யுவர் ரைட். எப்படி உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ரைட்டோ குழந்தையினுடைய ரைட்டோ இந்த லீவும் உங்களுடைய ரைட்டு. இதை நீங்கள் எவ்ரி யூ ஹாவ் எவ்ரி ரைட் டு கிளைம் அண்ட் என்ஜாய். ஸோ இந்த முழுமையான அந்த லீவை முதல்ல

0: பிரேக் இருக்குது, லஞ்ச் பிரேக் இருக்குது, மார்னிங் டீ பிரேக் இருக்குது, காஃபி பிரேக் இருக்குது. அதை எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன்னா, டீ பிரேக் காஃபி பிரேக்குன்னு சொல்லாமல் லாக்டேஷனல் பிரேக்குன்னு சொல்கிறேன். பாலூட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. வேலைக்கு செஞ்சால் கூட கீழே வந்து உங்கள் குழந்தைய வச்சுக்கிறதுக்க க்ரச்சு யூஸ் பண்ணணும். க்ரீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, க்ரீச்சர்ஸ் அந்த க்ரீச்சர்ஸில் குழந்தைய யாராவது ஒருத்தர் கேர்டேக்கரோ அம்மாவோ மாமியாரோ இல்லை அந்த அலுவலகத்தில் ஒரு க்ரச், யாராவது பேபி கேர் சிட்டர் இருந்தாங்கன்னா நடுவில் வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா வேலைக்கு செல்ற அந்த அலுவலகத்து பக்கத்துலேயே உங்கள் வீட்டை மாற்றிக்கலாம். பக்கத்து காம்பவுண்டாக இருந்ததுன்னு வைங்க, நடுவில் போயிட்டு பால் கொடுத்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்டு வந்து பணி செய்கிற இடத்துல போய் கறந்து பீச்சி அவருடைய முப்படில் எடுத்துகிட்டு வந்து அவரே வீட்டில் உள்ள குழந்தைக்கு ஸ்பூனில் அந்த கறந்து பீச்சி எடுத்த பால் அவர் புகட்டுவார். இப்படி ரெண்டு முறை காலையில் மாலையில் ரெண்டு முறை அவரே எடுத்துகிட்டு வந்து பீச்சி இது பண்ணுவார். இன்னொன்று ஒர்க் அட் பிளேஸ், வீட்டிலே உட்காந்து நீங்கள் வேலை செய்யலாம். இப்படி வேலை செஞ்சீங்கன்னா அந்த தாய் வந்து ஒரு நல்ல மனநிறைவோடு, என் குழந்தைக்கு நான் பாலும் கொடுக்குறேன், நல்ல வேலையும் செய்கிறேன், உங்கள் எம்ப்ளாயருக்கு எந்த விதமான ஃபுல் பொட்டன்ஷியல், லீவ் எடுக்க மாட்டீங்க, குழந்தைக்கு நோய்வாய்ப்படாது, வயிற்றுப்போக்கு ஏற்படாது, வேறு எந்த பாலும் கொடுக்காத பட்சத்தில் சந்தோஷமாக லீவ் எடுக்காமல் ஹாப்பியாக வேலை செஞ்சு உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலில் உங்களுடைய திறனை ஆளும். இதுதான் உமன் எம்பவர்மெண்ட். உங்களுடைய எம்பவர்மெண்ட் இதில் அதிகமாகுது இப்படி பண்ணுறையில் பண்ணும் பொழுது. இதை தான் நான் முக்கியமாக வேலைக்கு செல்லும் தாய்மார்களுக்கு நான் எடுத்து சொல்கிறது இந்த இதுதான்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைக்கி நலம் வாழ நிகழ்ச்சியில் நம்ம டாக்டர் சோமசேகர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். மேலும் நிறைய விஷயங்களை கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் வித் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. அதோட இந்த காலத்தில் சில தாய்மார்கள் வந்து வெளியில் போகும்போது தான் குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் கூச்சப்பட்டு சில நேரம் கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் வந்து அவங்களுக்கு அவங்களோட அழகு குறைஞ்சிருமோ அப்படின்ற சில கான்ஷியஸ் இது கூட இருந்து சில பேர் கொடுக்கறது இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க?
0: முதல்ல தாய்ப்பால் கொடுக்கறதுனால அவங்க அழகு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இதுதான் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாய்ப்பால் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த முகம் தாய்மை அடைஞ்ச உடனே ஒரு பொலிவோட பளபளப்பாக ஒரு அழகு அதிகமாகி காணப்படுவாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த தாயை பார்த்தீங்கன்னா முகத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம், இவங்க நல்லா தாய்ப்பால் கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க, கொழு கொழுன்னு பூசினாப்பில் அழகாக வந்துட்டாங்க அப்படின்னா தாய்ப்பால் மட்டும் கொடுக்குறாங்க, எந்த விதத்துலேயும் அழகு குறையாது. புரியுறதா? வெளியே செல்லும் பொழுது கூச்சப்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒன்றும் நம்ம நாட்டில் வந்து அந்த இப்போ வந்து ஏர்போர்ட்டில் கூட பிரஸ்ட் ஃபீடிங் ரூம் வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம கடந்த அரசாங்கத்தில் உமன் ஒர்க் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது சஸ்டெய்னிங் எஸ்டிஜி கோலில் வந்து எப்படி தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு நம்மளுடைய சமுதாயம் கடமைகள் என்னன்றதை நாங்கள் எடுத்து சொன்னோம். இதில் வந்து நிறைய 372 பிரஸ்ட் ஃபீடிங் ரூம்ஸ் நம்ம அரசாங்கம், நமது தமிழக அரசு செஞ்சு கொடுத்தது. பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இப்போ நேற்றை கூட பேப்பரில் பார்த்தேன், நம்ம மெட்ரோவில் ஒரு பேபி சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிந்து பேப்பரில். இந்த மாதிரி நம்ம கூச்சமே கிடையாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, எந்த இடம் தேவையே இல்லை, பால் கொடுக்கறது கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம ஜிப்சி குருவி காரிச்சியை நினச்சிக்கணும், உங்களுக்கு எந்த கூச்சமும் வராது. புரியுதா?
2: கரெக்ட் சார். 2 வயசு வரை தாய்ப்பால் மட்டும் குடிச்சு வளர குழந்தைங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி சொல்கிறீங்களா சார்?
0: பொதுவாக நிறைய நன்மைகள் இருக்குது தாய்ப்பால் கொடுக்கறதுனால. அந்த நான் ஊட்டச்சத்து நிறைந்த இதை ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக தான் நம்ம தாய்ப்பாலை பார்க்குறோம், இட் இஸ் எ லிக்விட் கோல்டுன்னு சொல்கிறோம். நல்ல முக்கியமாக இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இன்டெலிஜென்ஸ் புத்தி சாதுரியத்துடன் இருக்கணும்னா இந்த டிஹெச்ஏ அந்த இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது.

0: அது அறிவாற்றல், நினைவாற்றல், அந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அந்த தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 60% ஆஃப் த பிரெயின் க்ரோத்து 1 இயரில் முடிஞ்சிடுது. 2 இயர்ஸில் 80% ஆஃப் அடல்ட் பிரெயின் வந்து வளர்ந்து முடிஞ்சிருது. அதற்கு இந்த தாய்ப்பால் ரொம்ப உதவியாக இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஆஸ்மா, அலர்ஜி, அடுத்தது வந்து அந்த ஒற்றுமை, குடலில் வந்து ஏற்படுற அந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, நிமோனியா, இப்படி நிறைய நன்மைகள் தாய்ப்பாலில் இருந்துக்கிட்டே இருக்குது. பேசிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாய்ப்பால் கொடுக்குற நன்மைகளில் இந்த தடவை நம்ம தாய்ப்பாலை எல்லாரும் ஒன்று சிணைந்து ஊக்குவித்து தாய்ப்பால் கொடுக்க நம்ம வந்து அதை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மளுடைய எல்லோரும் ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு நமது மத்திய அரசாங்கத்தினுடைய நமது பிரதமர், பாரத பிரதமருக்கு ஒரு மனுவை அளிக்கிறதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் ப்ரமோஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா அப்படி பிபிஎன்ஐ என்ற மாபெரும் இயக்கம், நமது இந்தியாவில் இருக்கிற ஒரு இயக்கம், நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் பாரத பிரதமருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலோகேட் டெடிக்கேட்டட் பட்ஜெட், இதுக்கு இந்த ஹெல்த் பட்ஜெட்டில் டு அலோகேட் டெடிக்கேட்டட் பட்ஜெட், ஹெல்த் பட்ஜெட்டில் பிரஸ்ட் ஃபீடிங்க்கு இன்டர்வென்ஷனுக்கு ஒரு டு சேவ் நம்மளுடைய பச்சிளங்குழந்தைகள் இறப்பை தடுக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும்னு ஒரு மெமரண்டம் சைன் பண்ணி எழுதுறதுக்கு எல்லாருக்கும் எழுதிக்கிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த தாய்ப்பால் பூரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுக்குற பட்சத்தில் 2 வயது வரைக்கும் அதுக்கு வந்து டயரியா 50 விழுக்காடு குறையுது, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் 1/3 குறையுது. நம்ம நாட்டினுடைய உயிரிழப்புக்கு காரணமான குழந்தைகள் இறப்பில் அண்டர் 5 மார்ட்டாலிட்டியில் இந்த 2 நோய்கள் தான் முதலிடத்தில் இருக்குது. வயிற்றுப்போக்கு, வாந்திபேதி, டயரியா, அடுத்தது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நிமோனியான்னு சொல்கிறேன், இதை குறைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7% ஆஃப் த டோட்டல் டெத்து பிரஸ்ட் கேன்சர் 2025 நம்ம நாடு வந்து முதன்மையில் இருக்கும்ன்றாங்க. நம்ம ஹோல் குளோபில், நம்ம உலகத்திலே இந்தியா வந்து 2025 பிரஸ்ட் கேன்சரில் 1 இருக்குன்றான். அந்த 7% ஆஃப் டோட்டல் டெத்தை எல்லா தாய்மார்களும் ஒன்று கூடி இந்த ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்தி தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து முழுமையாக 6 மாதம் மட்டும் அதை தொடர்ந்து 2 வயது வரைக்கும் கொடுக்குற பட்சத்தில் 7% ஆஃப் த டோட்டல் டெத்து டியூ டு பிரஸ்ட் கேன்சரை குறைக்க முடியுன்றாங்க. அடுத்தது டயபெட்டிஸ், Type 2 டயபெட்டிஸ் நம்ம நாட்டில் அதிகமாகிட்டு இருக்கு 2020. ஒபிசிட்டி அதிகமாகிட்டு இருக்குது, ஒபிசிட்டி இஸ் பிகம் அ குளோபசிட்டி, உடல் பருமன். இதையும் நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ஒரே வழி பூரணமாக 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே, தொடர்ந்து 2 வயது குழந்தை அடிக்கடி நோய்வாய்ப்படுறது இந்த 2 வயதுக்குள்ளே தான். இந்த நோய்வாய்ப்படுற இதை வந்து குறைச்சி நோய்வாய்ப்பட்டாலும் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியேறி நலம் பெற இந்த தாய்ப்பால் 2 வயது வரைக்குமே புகட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் இதை வந்து நம்ம வலியுறுத்தி நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு, பாரத பிரதமருக்கு இதை வந்து ஹெல்த் பட்ஜெட் அலோகேட் பண்ண சொல்லி நம்ம கையெழுத்து போட்டு நீங்கள் அனுப்பணும்.
1: சார், இப்போ வந்து ட்வின்ஸ் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சார் இந்த தாய்ப்பால் கரெக்டாக போகுமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சத்தில் குறைபாடு ஏதாவது வருமா சார்?
0: இது வந்து ஒரு அருமையான கேள்வி தான். ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுக்குறோம் அது 10 நினைக்கிறோம். 2 குழந்தைகள் பிறக்கும்போது ஒரு குழந்தை முழுமையாக தாய்ப்பால் மட்டுமே குடித்து அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கும். 2 குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மெனக்கெடணும், சிரமப்படணும். 2 குழந்தைகள் அல்லவா, அதை வந்து அந்த குழந்தை 3 மணி நேரம் தூங்கும், 2 மார்லேயும் சரியாக பொருத்தி ஃபுட்பால் ஹோல்டுன்னு சொல்கிற 2 குழந்தையும் சேர்ந்து ஒரே நிலையில் ஒரே நேரத்துலையும் பால் கொடுக்கலாம். இல்லைன்னா கரெக்டாக சைக்கிள் பண்ணி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரில இந்த குழந்தை, அடுத்த தடவை இந்த மாதிரில இந்த குழந்தை, பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணும் பொழுது அந்த மாரில் முழுமையாக எம்டி ஆகிடுது, ஃபுல்லி எம்டி ஆகிடுது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய குழந்தை வந்து பால் சப்புறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பால் சுரக்கும். சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, இறக்கிற கிணறு தான் சுரக்கும். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குழந்தை, 1 குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, ஈவன் 3 குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், நான் பெற்ற குழந்தை. என் குழந்தைக்கு நான் ஏன் பால் மட்டும்தான் கொடுப்பேன், தாய்ப்பாலுடைய நன்மை எனக்கு தெரியும். அது எப்படி இல்லாம போகும்? கர்ப்பத்துக்குள்ள ரெண்டு குழந்தைன்னு வளர்ந்தது ஒன்னா, அப்ப எங்க போச்சது? என்கிட்ட தானே உணவு கிடைச்சது. பிறந்த உடனே எப்படி என்னால முடியாம போயிடும்? நான் தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாலெட்ஜ் இருக்கணும். இதை வந்து நம்ம சொசைட்டி, வீட்டு சூழல், இல்லைன்னா நண்பர்கள் யாராவது பார்க்க வருவாங்க, ஐயோ என்னம்மா உனக்கு ரெண்டு குழந்தையா, நீ எப்படி பால் கொடுக்க போற, பத்துமா அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பிட்டு போயிட்டாங்கன்னா, அதையே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நெகட்டிவ் தாட்டு அவங்க மனசில் வந்துடுச்சுனாலே சந்தேகம். நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சிடோசின் ஹார்மோனை என்ன பண்ணோம், வெளியே தூண்டப்படாது. அதனால் பால் இருக்கும், வெளியேறாது, பீச்சாது. கண் இருந்தும் குருடனாய் அந்த அம்மா பால் இருக்கும், வாய் கொண்டு போவாங்க, வெளிவராது, பயத்தில் தடங்கல். அந்த பால் பத்துமா பத்துமா அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கும் பொழுது பால் இருக்கும், ஆனால் வெளியே பீச்சாது, வாய் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு சார் எப்போ கூட பத்தலைன்னு அவங்க நினச்சிக்குவாங்க.
1: அவங்க மன அளவில் உறுதியாக இருக்கணும்.
0: எக்ஸாக்ட்லி
1: சார். அப்புறம் 6 மாசத்துக்கு பிறகு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் சார்?
0: 6 மாசத்துக்கு அப்புறமா, நல்ல கேள்வி இது. முக்கியமாக இப்பொழுது நம்ம வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் வேறு கடையில் விற்கிற இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாபெரும் தவறு. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, பரிபூர்ண வளர்ச்சிக்கு எந்த விதமான கடையில் வைக்கப்படுற வாங்கப்படுற உணவுகளும் தேவையில்லை. வீட்டிலே கொடுக்கக்கூடிய இணை உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது கூட உட்காந்துட்டு ஒரு கிண்ணம் உணவு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பருப்பு சாதம் நல்லா பிசைஞ்சு அதில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ கூட்டு பதார்த்தம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் முட்டையினுடைய மஞ்சள் கருவு டு ஸ்டார்ட் வித்து, இல்லை சிக்கன் மட்டன் நல்ல வெந்தது ஸ்டீம் பாயில்டாக உள்ளது போட்டு பிசைஞ்சு நல்ல கைமா மாதிரி, இல்லைனா ஒரு ஃபிஷ் இருக்குது நல்ல வெரி குட் ஒண்டர்ஃபுல் ஃபுட்டு, பிகாஸ் அது வந்து அதில் எல்லா ப்ரோட்டீன் புரத சத்தும் அடங்கியிருக்குது. அதை சாதத்திலே போட்டு பிசைஞ்சு ஒரு கிண்ணம் உணவு 6 மாதத்துலேயும் 9 மாதம் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அது நல்ல அந்த அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மிக்சியில் அரைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி கேட்பாங்க, நம்ம கையாலேயே பிசைஞ்சு அன்பால் அழகாக கூட்டணும். பிகாஸ் இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லும்போது அது லிக்விடாக இருக்கக்கூடாது. பிகாஸ் வி ஹவ் கிவன் 6 மாதம் வரைக்கும் லிக்விட் தாய்ப்பால் தானே கொடுத்தோம், அது திரவ உணவு இல்லையா? இனிமேல் திட உணவு கொடுக்கணும். திட உணவு கொடுக்கும்போது செமி சாலிட் டு ஸ்டார்ட் வித்து, எனி திங் ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதை அப்படியே ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட சாப்பிட சாப்பிட சாப்பிட அது ஏற்றுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டி கூட்டணும். 9 மாசத்துலேருந்து அடுத்தது 12 மாதத்துக்குள்ளே அந்த குவான்டிட்டியை கூட்டணும். ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கணும். நடுவில் 1 இயர் ஓல்டு சைல்டு நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனையும் சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு வந்து பழகிருக்கணும், நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கணும். அண்ட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 50% ஆஃப் நம்ம பெரியவர்கள் அடல்ட்டு உண்ணு உணவை அந்த 1 வயசு குழந்தை தானாகவே நம்ம கூடவே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அதை நீங்கள் தயார்படுத்தியிருக்கணும், கற்றுக் கொடுத்துருக்கணும்.
2: சார், தாய்மை அடைய போகிற ஒரு பெண்ணை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ தாய்ப்பால் கொடுக்கணுன்றதை எப்படி என்கரேஜ் பண்ணலாம்?
0: தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றத இப்போ எல்லாருமே பொதுவாக தாய்ப்பால் கொடுக்கணுன்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது. அது கொடுக்கக்கூடாதுன்னு யாருக்குமே கிடையாது. அப்படி கொடுக்குற மாத்திரத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத தான் நம்ம எதிர்கொள்ளணும். சிசேரியன் பார்ன் பேபிஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையை பற்றி நான் பேசிட்டேன். ஆன்டினேட்டலாக இருக்கும் பொழுது நிப்பிள் சரி வர அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ் போடணும். அதை வந்து நிப்பிள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்களே சொல்லணும் உங்களோட மகப்பேறு மருத்துவர்கிட்ட, அவங்க கீழே யூட்ரஸினுடைய ஹைட்டு லெங்த்து ஃபண்டல் இதெல்லாம் செக் பண்ணும்பொழுது, நீங்கள் ஒருத்தரும் ஆன்டினேட்டல் விசிட் போகும்பொழுது என்னுடைய மார்பகத்தையும் கொஞ்சம் பரிசோதனை பண்ணி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏதுவாக, பிகாஸ் ரிட்ராக்டட் நிப்பிள் இஸ் அன் அனதர் இஷ்யூ பிகாஸ் ஆஃப் வேரிங் டைட் பிரேசியர்ஸ். அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது நிப்பிள் இஷ்யூஸ் அண்ட் பிரஸ்ட் ப்ராப்ளத்தில். இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது வந்து குழந்தை பிறந்தவுடனே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு கிடைக்கிறது சீம்பால் அப்படின்னு அவங்களுக்கு தானாகவே. பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் தேர் என்னது நான் சொன்னேன், ஒரு கடமையாக எடுத்து அவங்க செய்யணும். பிகாஸ் பேபி வந்து சக் பண்ணுது, அம்மா வந்து சர்க்கிள் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு அது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பாப்பா வந்து ஒரு உரிமையோட, அதுக்கு வேற என்ன அதுக்கு கிடைக்குது, கிடைக்க போறது எந்த ஒரு அதர் விலங்கினங்களுக்கும் நம்ம செயற்கை உணவுகளை பற்றி தெரியாது இல்லையா. பசுவனுடைய பால் அதுக்கு, நம்ம மனித நம்ம ஹியூமன் மில்க் ஃபார் பேபிஸ் தானே, மாம் மில்க் ஃபார் பேபி இல்லையா, வேற எதுவும் அதை இது பண்ண போறது இல்லை. இயற்கையா கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு, அவங்க மன ரீதியாக ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி இரண்ட குழந்தைகள் பெற்றவங்க, அடுத்தது பணிக்கு செல்லும் தாய்மார்கள், அவங்க மனசில் கொஞ்சம் பதட்டம் பயம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக அட் அ கம்யூனிட்டி லெவல் ஆர் அட் அ ஃபேமிலி லெவல், ஹஸ்பண்டாக கூட வெளிநாட்டில் இருந்தால் கூட இப்போல்லாம் நிறைய இதிலெல்லாம் பேசிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாய்ப்பால் ஊட்டுதலை மிகுந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால செயல்படுத்த முடியும், அந்த தடங்களே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
3: இன்னொரு எல்லாரும் வந்து செய்கிற ஒரு தப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா உடனே வந்து பசும்பால் கொடுக்கலாம், அந்த மாட்டோட பால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்ன ஒரு விஷயமா முன்னாடியிலேருந்தே வந்துட்டுருக்குது, அதோட சக்தி தான் இதுக்கும் இருக்குது, அது குடித்தாலும் நல்லபடியாக தான் இருக்கும் குழந்தை, அது உண்மையாக இல்லை உண்மையாக தாய்கிட்டேருந்து கிடைக்கிறதுக்கு தான் அதிகமான ஒரு இது இருக்கா?
0: ஃபஸ்ட்டு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும், இல்லைன்றது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது மனம்போல் மாங்கல்யம், அதுக்கு தேவை தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் குடும்ப சூழலும், சப்போர்ட் ஃப்ரம் அட் த ஃபேமிலி லெவல் அட் தி கம்யூனிட்டி லெவல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஏஜென்சி. அந்த மெட்டர்னிட்டி அமெண்ட்மெண்ட்டை பற்றி பேசிட்டோம். அடுத்தது அந்த இல்லை, இந்த அதர் தேன் தி பிரஸ்ட் மில்க்கு 2 வயதுக்கு மேலே கொடுக்கலாம், 2 வயதுக்கு மேலே கொடுக்கலாம். அதற்கு முன்னாடி கொடுக்கும் பட்சத்தில், ஏன்னா பரிபூர்ணமாக அந்த சக்ஸஸ் ரேட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதனுடைய அர்த்தம் என்னென்னா தாய்ப்பால் மட்டுமே, அதை எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாயை, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத, குழந்தை அழுறதுக்கு முன்னாடியே பால் கொடுக்கணும், சரியான முறையில் பால் கொடுக்கணும், வெயிட் கெயின் எவ்வளோதுன்னு பார்க்கணும். பால் பொதுவாக ஒரு குழந்தை 8 முறை பால் கொடுக்குது, ராத்திரியும் 2 முறை பால் கொடுக்கும்போது புரோலாக்டின் ஹார்மோன் நிறைய சுரக்குது. குழந்தை கருத்தரிச்சு குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவுக்கு சில சமயம் ஒரு சைக்கோசிஸ் வந்துடும், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். அப்போ தன் குழந்தைய தனக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது யாராவது எடுத்து அந்த குழந்தைய மாரில் சப்ப வச்சு பால் கொடுக்க தூண்டப்படும் பொழுது கண்டிப்பாக பால் வரும். சில ஆன்டி சைக்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பாலை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, அவங்களால குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படும் போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. மற்றபடி மெட்டர்னலாக தாய்க்கு வந்து ஆன்டி கேன்சர் மலிகினன் ட்ரக்ஸ் சாப்பிடும் பொழுது மட்டும் வேறு பால் கொடுக்கலாம், புரியுறதா? அதுவும் நம்ம வந்து மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது, மாட்டுப்பால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது, அது மெல்ல கொல்லும் பால்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகமே வெளியிட்டிருக்காங்க. அந்த விலங்கு நல்ல இருந்து வர மாட்டுப்பாலோ எந்த பாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பட்டு திட உணவில் ஒரு சீஸு பட்டரு இல்லையா, அந்த மாதிரி திட உணவுகளில் பாலில் செய்யப்பட்ட திட உணவுகள் வேணால் 2 வயது மேலே கொடுக்கலாம். இந்த தின்பண்டங்கள் சாப்பிடும்போது கொடுக்கலாமே ஒழிய, பால் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி மாட்டுப்பாலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது அப்ரோச் பண்ணணும், எந்த தாய்க்கு என்ன பிரச்சனை, குழந்தைக்கு என்ன பிரச்சனை, பால் குடிக்க முடியலையா, மனதளவு பிரச்சனையா, உடல் ரீதியாக பிரச்சனையா அப்படின்றது அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து, இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு அன்னப்பிளவோட இந்த உதட்டில் வந்து அன்னப்பிளவு கிளஃப்ட் லிப்பு பேலட்டோட ஒரு குழந்தை பிறந்து நிற்போம் நான் பார்க்கும் பொழுது, அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப பயந்து போய் பால் கொடுக்க முடியல. மாமியார் என்ன கேட்குறாங்க அடுத்தது, சார் இந்த குழந்தைக்கு இப்போ என்னதான் சார் கொடுக்குறத, வாய் வச்சுட்டு அழுது சார், வேற என்ன மாட்டுப்பால் கொடுக்கலாமா டின்பால் கொடுக்கலாமா அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், இப்போ நல்லா பிறந்திருந்துன்னா அந்த கேள்விக்கு இடமே இல்லை, இது உன் மனசில் பாதிச்சிருக்குது எனக்கு புரியுது. இப்போ இந்த கிளஃப்ட் லிப்பு வந்து பெரிய ஒரு அனாமலி கிடையாது, ஊனம் கிடையாது, இதை வந்து குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு லிப்பை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிடுறோம், உடனே 2 மாதத்தில் 3 மாதத்தில் உள்ள இருக்க பேலட்டை வந்து 9 months டு 1 year நம்ம ரிப்பேர் பண்ணி குழந்தைய நார்மல் ஆக்கிடுறோம். இதற்கு தேவை ஊட்டச்சத்து உன் தாய்ப்பாலில் மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்படாமல் இருக்கும், ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தையாக இருக்கும், சரியான வெயிட் கெயின் இருக்கும். கண்டிப்பாக 9 kilo வந்தால் தான் அந்த குழந்தைய அன்னப்பிளவு பேலட்டை ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த கிளஃப்ட் ஆக்ட் பிரஸ்டில் சேர்த்த உடனே இந்த பிரஸ்ட் டிஷ்யூ வில் ஆக்ட் லைக் எ குஷன், அப்படியே சீல் ஆகிடும். அப்படி குழந்தை என்ன ஆக்டிவாக அழகாக சக் பண்ணிச்சு பால் அந்த அம்மாவுக்கு. நம்ம 9 months முதல்ல இதை சரி பண்ணிடுறாங்க. 9 months உள்ள தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா வெற்றி அப்படின்னு அந்த மனசில் ஒரு பூரிப்பு வந்த உடனே 2-3 days குழந்தைக்கு பால் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிச்சு. குழந்தையும் நல்லா அழகாக இடம் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2 operations முடிஞ்சிச்சு. குழந்தைக்கு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். கொழு கொழுன் இருக்கு, அழகாக இருக்கு. முடியாது, ஒன்றுமே கிடையாது
1: சார். இப்போ வந்து ஆக்சுவலாக சிசேரியன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது சார் நாளுக்கு நாள். இப்போது நீங்கள் சொன்னீங்க சிசேரியனால் இந்த பால் கொடுக்கறதுல வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது.
0: கஷ்டமும் கிடையாதுமா, அதுக்கு மன ரீதியாக ஒரு பிணைப்பு வரணும். அதை வந்து ஒரு கொஞ்சம் மெனக்கெடணும். வி மஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ஒரு சான்ஸாக எடுத்துக்கணும். இப்போ மாறி வரும் காலச்சூழலில் இன்க்ரீஸிங் சிசேரியன் ரேட் இருந்துட்டு தான் இருக்குது.
1: அப்படி இருக்கும்போது
0: கொஞ்சம் தடங்கள் இருக்குது. குழந்தையையும் அம்மாவையும் முதல்ல பிரிக்கக்கூடாது. முதல்ல என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் படிக்கிற காலத்தில் குழந்தைய ஒரே ரூமில் வச்சுக்கணும், ரூமிங் இன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஐயோ குழந்தைய பெட்டிலே போட்டுக்கணும், அப்போ தான் பால் நிறையா சுரக்கும், பெட்டிங் இன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயோ குழந்தைய டெலிவரி ஆன உடனே அப்படியே மதரிங் இன், அம்மா மேலேயே மார்பகத்துக்கு மேலேயே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அது அவங்களால போட்டுக்க முடியுமா சிசேரியன் பான்னா? யாராவது ஒருத்தர் உத்தாச உதவி தேவைப்படுது இல்லையா? இதை சொல்லி புரிய வச்சா சிசேரியன் மட்டும் இல்லை, நார்மல் டெலிவரி மாதிரி தான் அதுவும் கண்டிப்பாக பால் இருக்கும், கிடைக்கும், இல்லாமல் போகிறதுக்கு சாத்தியமே இல்லை.
1: சார் இப்போ நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் டிப்ஸ் சொல்லணும்னா இந்த மாதிரி?
0: நார்மல் டெலிவரிக்கு டிப்ஸ் என்னென்னா, அவங்க ஆஸ் யூஷுவல் நார்மலாகவே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கணும், கொஞ்சம் மெனக்கெடணும், கஷ்டப்படணும். நோ பெயின் நோ கெயின், வலியை தாங்கி தான் ஆகணும், வலி இல்லாமல் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு இந்த ராசி பலன் பார்த்து எனக்கு டெலிவரி ஆகி இந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் பிறக்கணும்னு நினைக்கக்கூடாது. கடவுள் கொடுத்த ஒரு இது பெரிய வரம், அதை வந்து நேரங்காலமே கிடையாது, எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் பிஹேவியரல் சேஞ்ச், நீங்கள் தான் மாற்றணும், நீங்கள் தான் எல்லா. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் அ நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி பிறக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த நார்மல் அந்த அம்மாவினுடைய சேலையிலே அந்த குழந்தைய தாங்கி பிடிக்கும்போது பேபி நோஸ் த ஸ்மெல் ஆஃப் த மதர். அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த அம்மனுடைய குரல் நல்லா கேட்கும், தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். கணவர் கிட்ட பேசும்பொழுது, கிட்ட வந்து பேசும்பொழுது அந்த அப்பாவனுடைய குரலும் கேட்கும். முகம் வந்து ஹியூமனாய்டு ஃபேஸஸ் ரவுண்டாக தெரியும். ஈஸியாக நார்மலாக அழகாக குழந்தைய வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஆல் தி பெஸ்ட்.
1: ரொம்ப நன்றி சார், தாய் சேய் உறவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சார் நீங்க இங்க வந்ததுக்கு.
0: நன்றிமா, ரொம்ப நன்றி
1: சார்.
0: நன்றி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நேரமா
1: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
0: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஆப்ரை. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நாங்களோட ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அனுபவம் மிக்க அட்வொகேட் இருக்காங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டூ, லெட் இஸ் வெல்கம் மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே அட்லீஸ்ட் எங்க ப்ரொஃபஷன்ல படிக்கிறத நாங்கள் நிறுத்தவே மாட்டோம். ஸோ படிக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த காலேஜில் இருக்கிறது ஐம் வெரி ஹாப்பி.
0: ரொம்ப நன்றி சார். வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி டு பி ஹேவிங் யூ ஹியர். ஸோ முதல்ல நீங்கள் கான்க்ளேவுக்கு வந்திருந்தீங்க, ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருந்தீங்க. ஸோ இந்த மீடியா கான்க்ளேவ் பற்றி, ஏஐ பற்றி பேசுனது, இந்த கான்க்ளேவுடைய அனுபவம் எப்படி இருந்தது சார்?
1: இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னாலும் ஏஐ, டிவியை திறந்தீங்கன்னா ஏஐ. ஏஐ இல்லாத வாழ்க்கையை இப்போ நம்மளால் எதிர்பார்க்கவே முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் படிக்கிற பருவத்திலிருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்குமே அது ஒரு கட்டாயமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு எனக்கு தெரிஞ்சு எம்ஓபி வைஷ்ணவா மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் இதெல்லாம் நடக்கும்போது அதனுடைய விசிபிலிட்டியும் இருக்கும், இதனுடைய தகவல்கள் நமக்கு வெளியில் போகும்போது இதில் வராதவங்களுக்கு கூட அந்த தகவல் கிடைக்கும், அவங்க அதனால் உபயோகப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்க்ளேவோட முக்கியமான சாராம்சமாக இருக்கும். அந்த வகையில் என்னால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்.
0: சூப்பர் சார். அண்ட் நம்ம ஏஐ பற்றி நிறைய பேசுவோம், அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பர்டீஸ் ஐபிஆர் அண்ட் காப்பிரைட் இன்ஃப்ரின்ஜ்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது, இது ஒரு மீடியா கான்க்ளேவ். ஸோ மீடியாவில் இப்போ நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன், இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு மீடியா ஃபீல்டில் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எந்த அளவுக்கு ஒரு இந்த லாசூட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஐபிஆர் பற்றின நாலேஜ்?
1: ஐபிஆர் தொடாத விஷயமே காமர்ஸில் கிடையாது, அதாவது வியாபாரத்திலேயோ அல்லது ஒரு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையிலேயே கூட ஐபிஆர் சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க, முதல்ல
0: எந்திரிப்போம், ப்ரஷ் பண்ணுவோம்.
1: அந்த ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். தூங்க போகிறப்ப ஃபேன் போட்டு ஏசி போட்டு தூங்குவீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். ஸோ ட்ரேட்மார்க் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, காப்பிரைட் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. டெய்லி நம்ம எவ்வளவோ கண்டென்ட் யூஸ் பண்ணுறோம், எவ்வளவோ நியூஸ் கேட்குறோம், எவ்வளவோ என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம், சினிமா டெலிவிஷன் இப்பெல்லாம் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாத நிறைய கண்டென்ட் வருது, இதெல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஐபிஆர் அப்படிங்கிறது இஸ் நோ லாங்கர் அ லா சப்ஜெக்ட், வெறும் சட்டக்கல்லூரிகளில் மட்டும் படிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு வந்து சாதாரண கல்லூரிகளிலும், சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும், அதில் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் கிடையாது.
0: ஓகே, பியூட்டிஃபுல் சார். அண்ட் இப்போ காப்பிரைட்ஸ் பற்றி பேசும்போது நிறைய யங் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் உள்ள வராங்க. ஸோ இதை பற்றிலாம் அவ்வளவாக நாலேஜ் இல்லாமல் கான்டென்ட் கிரியேஷன் தொடங்கிடுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால காப்பிரைட் இன்ஃப்ரின்ஜ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லா சூட்டுக்கெல்லாம் அதை ஃபைல் பண்ணுறது, அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
1: கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சட்ட நுணுக்கமும் தேவையில்லை. As long as you create the content.
0: Correct.
1: அது உங்களுடைய சொந்த முயற்சியில் தயாரிக்கப்படும் அத்தனை விஷயங்களுக்கும் காப்பிரைட் இன்ஹெரண்டா உண்டு. காப்பிரைட்டை பதிவு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது.
0: ஓகே.
1: இது இது இது சட்ட விதி. காப்பிரைட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமா, முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நல்லதா, அந்த கேள்வியே கிடையாது. காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தன்னிச்சையாக தயாரித்திருக்க வேண்டும். தன்னிச்சை அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டி அப்படின்னு காப்பிரைட் சட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒரிஜினாலிட்டினா என்னன்னா, இன்னொருத்தர்கிட்டருந்து நான் காப்பி அடிக்கலைன்னா அது அது என்னுடையது, அவ்வளவுதான். சில விஷயங்களில் சில ஒற்றுமைகள் இருக்கும். ஸோ இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கல அப்படின்னா சில ஒற்றுமைகள் இருக்கு, அது நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அது சப்ஜெக்ட் வைஸ் ஆக இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 1967 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஒரு வழக்கு நடந்தது. ரெண்டு பேரும் முருகன் படத்தை வரைவாங்க. ஒருத்தர் வந்து இது என்னுடைய படம், அவர் காப்பி அடிச்சிட்டாருன்னு வழக்கு
0: போட்டிருப்பாரு.
1: அந்த கேஸ்ல காப்பி அடிச்சிட்டதாக சொல்லப்பட்டவர் என்ன டிஃபென்ஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் படம் வேற எப்படிங்க வரைவீங்க, ஒரு வேல் இருக்கணும், மயில் இருக்கணும், மலை இருக்கணும், சின்ன அழகா ஒரு அழகான ஒரு முகம் இருக்கணும். இதை தவிர வேற என்னங்க இருக்கு முருகனுக்கு, வேற எப்படிங்க வரைவீங்க, என்ன முருக்கு மீசையை வச்சுட்டு பார்ச்சாரதி மாதிரியா வரைவீங்க அப்படின்னே ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனா கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, காப்பி அடிக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம், நீ ஒரிஜினலா பண்ணிருக்கியான்னு பாக்குறது ரொம்ப சுலபம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த முகத்தினுடைய அளவு எவ்வளவு, இந்த கையில ருத்ராட்ச மாலைகள் போட்டிருப்பாங்க, அந்த ருத்ராட்ச மாலைகள்ல எத்தனை மணிகள் இருந்தது, வலது கையில வேல் இருக்கா, இடது கையில வேல் இருக்கா, இந்த மாதிரியான கம்பாரிசன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நீங்க காப்பி அடிச்சிருக்கிறது இவ்வளவு நல்லா தெரியும் பொழுது, நீங்க இது வந்து காமன் ஃபீச்சர்னாலதான் வருதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அவரை வந்து நீங்க பண்ணது தவறுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இதுதான் இதுதான் காப்பிரைட் சட்டத்தோட சாராம்சமே. நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடும், ப்ரூவ் பண்றது ஈஸி. காப்பி அடிக்காத பொழுது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை இன்னொருத்தர் தவறுதலாக பயன்படுத்தும் பொழுது சட்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய கூட இருக்கும். பட் நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது அது உங்களுடையதாக மட்டும் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
0: பியூட்டிஃபுல்லி செட் சார். அண்ட் இப்போ வந்து சொல்றாங்க கண்டென்ட் கிரியேஷன், அந்த கிரியேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் காப்பி ரைட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற, தட் இஸ் த பேசிக் ஐடியா. ஆனால் ஆன் த ஃபிளிப் சைட் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக நான் ஒன்று கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண விடாம, என்ன அந்த லென்த்தே எக்ஸ்ப்ளோரே பண்ண விடாம காப்பி ரைட் வந்து என்னை ஹிண்டர் பண்ணுது, எனக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன?
1: இது உலகத்தில் நிறைய இது ஒரு எதிர்வினையா எப்பவுமே இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட. காப்பி ரைட் அப்படிங்கிறது தான் சட்டம். தெர் இஸ் அ குரூப் கால்ட் காப்பி லெஃப்ட்.
0: ஓகே,
1: அவங்க சொல்றது என்னன்னா எதுவுமே யாருக்குமே சொந்தம் கிடையாது. நீ வெளியில போட்டாச்சுன்னா அது பப்ளிக்கு வந்துடுச்சு, அதை நான் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணணும், அதுதான் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியான சில சில சில சாரார் இருக்காங்க. அந்த மாதிரியான சில வியூஸும் இருக்கு. பட் காப்பிரைட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. அது சட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கிரியேஷன் ஆஸ்பெக்டோட நின்னாலும் சரி, காப்பிரைட் சட்டம் ஒரு தடை அல்ல. இன்ஃபேக்ட் காப்பிரைட் சட்டம் உங்களுக்கு

0: நீங்க கிரியேட் பண்றத ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருக்கு. ஸோ உங்களுடைய உங்களுடைய கிரியேஷன். நான் எப்பவுமே உங்க காலேஜுக்கே போன ஒரு 10 நாள் முன்னாடி வரும்போது கூட சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாருமே கிளாஸ்ல ஒரே இடத்துல தானே உட்காருவீங்க, ஏன் அதை செய்யறீங்க? ஒரு காலேஜ் ஒரு ஒரு சினிமாவுக்கு போறீங்க, உங்களுக்கு A24 அப்படின்னு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்கன்னா அந்த இடத்துல வேற யாராவது ஒதுக்குனா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? லோவர் பர்த் நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த பர்த்ல வேற யாராவது படுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம சண்டை போடுறோமே. ஒரு குறைந்த நேரம் ஆகிலும் அது என்னுடையது அப்படிங்கிற அந்த உரிமை அதுதான் காரணம். அப்படி ஒரு டெம்பரரி உரிமைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க கிரியேட் பண்ணும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாமா? அந்த ப்ரொடெக்ட் பண்ண வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த சட்டம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்? காப்பிரைட் சட்டம் தானே. அதனால காப்பிரைட் சட்டம் உங்களுடைய கிரியேஷனுக்கு எதிரானது அல்ல, உங்களுடைய கிரியேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் காப்பிரைட் சட்டம்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரூல். நீங்க காப்பி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்ங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்.
1: ஓகே, நைஸ், பியூட்டிஃபுல் சார். ஐ திங்க் இதை விட ஒரு சிறந்த எக்ஸ்பிளனேஷன் காப்பிரைட்டுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஏஐ பற்றி பேசும்போது, இப்போ நம்ம வந்து ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சில டைம்ஸ் வேற யாராவதோட ஒரு கண்டென்ட்டை வந்து பிளேஜரிசம் பண்ணி ஏஐ வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுற ஏஐ மேலே மட்டும்தான் தப்பா, இல்லை அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களும் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா சார்?
0: மனிதர்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிள்மா இது. நான் இப்போ ஜஸ்ட் இந்த கான்க்ளேவ்ல பேசிட்டு வரும்பொழுது நான் கடைசியாக தான் சொன்னேன், நெருப்பு இருக்கு. மனுஷன் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச சில விஷயங்கள்ல நெருப்பு ஒண்ணு, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த நெருப்பை நான் சமைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துறேன், கொளுத்துறதுக்கும் உபயோகப்படுத்துறேன். எப்படி உபயோகப்படுத்துறேங்கிறது நம்ம கையில தான் இருக்கு லிட்டரலா. அதே மாதிரி தான் ஏஐயும். இது ஒரு டெக்னாலஜி, ஒரு ஃபிசிக்கல் டெக்னாலஜியாக இருக்கலாம். இன்னைக்கு வந்து இது ஒரு இன்டர்நெட் பேஸ்டு டெக்னாலஜி, அவ்வளவுதான். ஸோ நம்ம இந்த டெக்னாலஜியை ஒரு பயத்தோடையோ அல்லது ஒரு ஆச்சரியத்தோடையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உங்கள் ஜென்சி பாஷையில் சொல்லணும்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இது. இதை நான் எவ்வளவு எனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ சாதகமாக உபயோகப்படுத்திக்கிட்டு அதனால எனக்கு பெனிஃபிட் இருக்கணுமே ஒழிய என்னால் அதுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அது ஒரு கட்டுக்கடங்காத குதிரை, இட்ஸ் அன் அன்பிரிடில்ட் ஹார்ஸ். அதனால இன்னைக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங்ல ஆரம்பிச்ச ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நான் கொடுத்த ப்ராம்ப்டில் அது கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு வரும்பொழுது நம்ம அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது கட்டாயம். ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சுனாலே யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்துடும். நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குற நம்ம தான் கரெக்டாக பண்ண முடியும். இந்த டீப் ஃபேக்கெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம கொடுக்குற தவறான ப்ராம்ப்ட்னால தானே. ஸோ யார் ரெஸ்பான்சிபிள்? இப்படி தான் பார்த்துக்கணும்.
1: ஓகே, பியூட்டிஃபுல் சார், ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கான்க்ளேவுடைய அனுபவம் பற்றி சொன்னீங்க, இன்னைக்கு இங்கே MOPCRS உடைய அனுபவம் பற்றியும் சொல்லுங்க.
0: கான்க்ளேவை பொறுத்த வரைக்கும் முதலியே நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி த சாய்ஸ் ஆஃப் பீப்புள், யார் வந்து பேசுகிறாங்கங்கிறது. நீங்கள் ஒரு டைமென்ஷன்லேருந்து ஒரு வியூ மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஆங்கிள்லேருந்து, இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்களோட ஆசிரியர்களுடைய ஆங்கிள்லேருந்து, மாணவர்களுடைய ஆங்கிள்லேருந்து, லீகல் ஆங்கிள்லேருந்து, இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றவங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஐ திங்க் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் முடிவு இதுக்கு வராங்க, வேலிடிட்ரிக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமில் உங்களுக்கு தாட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதுதான் ஒரு இவெண்ட்டோட சக்ஸஸ். ஒரு இவெண்ட்டோட சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒரு டைமென்ஷனாக கற்றுக்கிறது இன்னைக்கு பொழுதுக்கு போதாது. ஸோ மல்டி டைமென்ஷனல் அப்ரோச் இருக்கிறது தான் இந்த கான்க்ளேவுடைய சக்ஸஸாக இருக்கும், இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள் ஃபார் தட். அண்ட் சிஆர்ஐ பொறுத்த வரைக்கும் திடீர்னு கேட்டீங்க, எனக்கு சப்ஜெக்ட் மேலே ஒரு ஒரு பயங்கர ஆசை உண்டு,
1: தெரியுது சார்.
0: ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா எனக்கு சோர் போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் மேலேயும் இந்த ப்ரொஃபஷன் மேலேயும் ஒரு அலாதி பிரியமும் பற்றும் உண்டு. அதனால எனக்கு நீங்கள் போய் நீங்கள் கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லி வந்துட்டேன். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் நான் வரும்போது தான் சொல்லிட்டு இருந்தீங்க 21 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோங்கிறது. தகவல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஏஐயோட இன்க்ரீடியன்ட். நம்ம மற்ற விஷயங்களுக்கு எப்படி ஒரு பேஸ் இன்க்ரீடியன்ட் வேணுமோ அந்த மாதிரி ஏஐ காலத்திலும் தகவலுங்கிறது தான் இன்க்ரீடியன்ட். அந்த தகவலை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். அதை வெற்றியடைய எங்களுடைய பணிவான பிரேயர்ஸ் இன்னைக்குமே இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி,
1: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.

0: ஆப் ரைட். யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பேசு சென்னை பேசு நிகழ்ச்சி. இதுல பங்கேற்க வந்திருக்கிறவங்கள் கத்திவாக்கம் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் கவி நிலவின், நளினி, முத்துசெல்வி, வேதவல்லி, அபி ஃபாத்திமா, யோகலக்ஷ்மி, ரூபன் சக்கரவர்த்தி. இவங்க அவங்களோட பேச்சு திறனை நம்ம கிட்ட வெளிக்காட்ட போறாங்க. நிறைய தலைவர்கள் மற்றும் நல்ல விஷயங்களை பத்தி பேச போறாங்க. கேப்போமா?
2: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நான் விரும்பும் தலைவர். நான் விரும்பும் தலைவர் வ.உ. சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை உள்ளாக்கி தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் திறந்து தியாகம் செய்த நல்லவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார் ஆவர். இவர் கப்பலோட்டிய தமிழன் என்றும், செக்கிழித்த செம்மல் என்றும், தொண்டு திலகர் என்றும் போற்றப்படுகிறார். இவர் சிறந்த இலக்கண தொண்டர், விடுதலை வீரர். எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதம் பிள்ளைக்கும் கிராமாயி அம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் கல்லூரி படிப்பை முடித்த பின் ஒட்டபிடாரத்தில் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் தந்தையின் அனுமதியுடன் திருச்சி சென்று சட்டக்கல்வி பயின்று 1896 சட்டக்கல்வி தேர்வு எழுதி வ.உ.சி. வழக்கறிஞர் ஆனார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லை, உப்பு எடுக்க உரிமை இல்லை. இதை கண்டு வருந்திய வ.உ.சி. நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இவரது பேச்சை கேட்ட மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயினர், சிதம்பரனாரின் தொண்டர்களாயினர். ஆங்கிலேயர்களது வணிகத்தை இந்தியாவை விட்டு ஓட வைக்கும் என்பதே வ.உ.சி.யின் போராட்ட கொள்கையாகும். அதன்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் கப்பல் ஓட்டினார். அந்நிய துணியரிப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது போராட்டங்கள், பத்திரிகைகள் இதன் மூலமாக தமது போராட்ட உணர்வை அனைவருக்கும் உணர்வூட்டினார். நம் நாட்டுக்கும் மொழிக்கும் நன்மைகளை பலவற்றை செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். நாமும் அவர் காட்டிய வழியில் இன்று நம் நாட்டையும் மொழியையும் பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓர் அநாதையான ஆதரவற்ற சூழலில் ஓர் உருவம் என் மனக்கண் முன்னே தோன்றி மறைகிறது. விசும்பும் சத்தமும் உறும்பும் உறும்பலும் கேட்கின்றன. கண்ணை மூடி ஆழ்ந்தேன். யாரது, யாரது என தேடினேன். ஆம், அதே உருவம். கருப்பு கோட்டு, முறுக்கு மீசை, கனல் தெரிக்கும் அக்னி பார்வை கொண்ட உருவம். யார், யார்? அவரே பாரதியார். பாரதத்தில் ஏறி பாரதமெங்கும் தம் கவித்திறனால் விடுதலை வேள்வியை வளர்த்தவர். இன்று தமிழனுக்காக தமிழன் மட்டுமே போராடுகின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். ஆனால் இம்மரத்தமிழன் இந்தியாவின் ஏனைய அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். பட்டி தொட்டி எங்கும் சோம்பி கிடந்த சொரணையற்ற மக்களை தம் பாட்டால் தட்டி எழுப்பினார். சம்பட்டையால் அடிப்பட்ட எக்கு போல பாமரன் படை வீரனானான். விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் வீரநடை போட வைத்தான். ஆங்கிலேயன் அதிர்ந்தான். யாரடா பாரதி, அவனை பிடி என்றான். கிடைத்தானா பாரதி, உனக்கும் பெப்பே, உன் பாட்டனுக்கும் பெப்பே என்றான். சாதியை ஒழிக்க நினைத்த பாரதி அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணி முதலில் குழந்தைகளிடம் இருந்து ஆரம்பித்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றான். பெண் கல்வியை வலியுறுத்திய பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்து அவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலை கவிழ்ந்தார் என சாடினார். மேலும் ஆங்கிலேயனுக்கு மிரட்டல் விடும் பொருட்டு நம் இந்திய வீரர்களின் வலிமையை உணர்த்தவும், நம் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை யாங்கோர் காட்டினில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலையில் வீரத்தின் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. தத்தி தருகிட தத்தி தருகிடதித்தோம், தத்தி தருகிட தத்தி தருகிடதித்தோம். யாமறிந்த புலவரிலே பாரதியை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இனிதங்கும் காணோம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மகளின் முன்னேற்றத்தை பற்றி. மாதர் போற்றும் மாந்தருக்கு மாலைகள் தர வேண்டும் என்று பாடினர் கவிஞர் பெருமக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி கூறியுள்ளார். பெண்ணை தாயாக கருதி வந்த பாரத நாட்டில் பெண்கள் அடிமைப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் வருகிறார்கள் என்பது உண்மை. பெண்களை பெண்களே அழிக்கவும் முற்படுகிறார்கள் என்பது வேதனை. பெண்ணின் நிலை. புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது. அதனால் தான் தாய்நாட்டை நதிகளையெல்லாம் பெண்ணின் பெயர் கொண்டு அழைத்தார்கள். சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்களின் மீதான அடக்குமுறை வளர தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட தொடங்கினார்கள். இன்றளவும் சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடமே தரப்படுகிறது. நடு இரவில் ஒரு இளம்பெண் தனித்து வீதியில் நடந்தால் நாட்டில் அமைதி நிலவுகிறது என்று ஏற்றுக்கொள்வதாக காந்தியடிகள் கூறினர். ஆனால் பட்ட பகலிலேயே பெண்களை சீரழிக்கும் கான்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அரசும் பல திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டியுள்ளது. வரவேற்கத்தக்கது. மாநில அரசும் மத்திய அரசும் வரதட்சணை எதிர்ப்பு சட்டம், மகப்போர்கால உதவி சட்டம், தொழிற்சாலை வீதிகள் சாரத சட்டம், சம ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களை உருவாக்கி மகளிர் முன்னேற்றத்தினை மகளிருக்கான 33% இட ஒதுக்கீடு தரவும் ஏற்பாடுகள் நடத்த வண்ணம் உள்ளன. நன்றி.
5: காடுகள் பாதுகாப்பு. காடுகள் நாட்டின் அரண் என்றார் சான்றோர்கள். அக்காடுகள் பாதுகாக்க மாநில அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றனர். காடுகளினால் கிடக்கும் நற்பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. காடுகளினால் நமக்கு உண்டாகும் பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காடுகளை பசும் பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை. காடுகளின் பயனை அறிந்து நாம் மத்திய அரசும் வனத்துறையும் பாதுகாப்பு என்று ஓர் அமைப்பு சட்டத்தை நிறுத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு. காடுகளே மழைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கருமேகங்களை குளிர்வித்து மழையாக பொழிகின்றனர். காடுகளில் உள்ள மரங்கள் வேர்கள் மண்ணில் உருவாகின்றனர். நன்றி, வணக்கம்.
1: சாலை விதிகளை கடைபிடித்த நாட்டின் ஒழுங்கு முறைக்கும் நடைமுறைக்கும் சட்ட ஒழுங்கை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதே போல் சாலை விதிகளையும் பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனின் கடையாகும். விபத்துக்குள் ஏதும் நிகழா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்டமே சாலை விதிமுறையாகும். சாலையின் நடுவே நடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் நான் எங்கு வேண்டுமானாலும் நடப்பேன், அது என் உரிமை என்று கூறி வாகனங்கள் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சாலை விதிகளை பற்றி எண்ணி பாருங்கள். காவல்காரர்கள் கை காட்டி நமது வாகனத்தை நிறுத்தும் போது நமக்கு கோபம் வந்தாலும் நாம் சாலை விதிமுறைகளை அனுசரித்து போகத்தான் வேண்டும். அப்படி சாலை விதிகளை போலீஸ்காரரையும் அலட்சிப்படுத்தி விட்டு சென்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து கொள்வதில் அயவில்லை. சுதந்திரம் உரிமை என்பதெல்லாம் தனி மனிதனை பெருந்த விஷயமல்ல, சமூகம் முழுவதிலும் அது பங்குண்டு. நம்முடைய சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் குறுக்கிட வரையில் ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் இந்த வரம்பை தாண்டும் போதும் குழப்பம்தான் நிலவும். எடுத்துக்காட்டாக இசை பயிற்சிக்கான 12 மணி முதல் விடியற்காலை வரை பயிற்சியை நடுவிலேயே அல்லது வீட்டின் நடுவிலேயோ செய்தால் அது பிறர்க்கு தொல்லையைத்தான் தரும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எங்கேயானாலும் மலை அடிவாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சென்று பயிற்சியை மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பிறரின் உணர்ச்சிகளின் மதிப்பு கொண்டு வகையிலும் அமையும். சாலை விதியே நம் எதிர்காலத்தின் தலைவிதி. இதனை நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. சாலை விதிமுறைக்கும் எதிர்மாறா நடத்தல் உயிர் இழப்பு தான் ஏற்படும். எனவே சாலை விதிகளை திறப்பாற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.
6: தலைப்பு: குழந்தைகள் தினவிழா. இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் கொண்டிருந்த பேரன்பு அளவிட முடியாதது. இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14 தேதியை குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும் போது தம் கவலை அனைத்தையும் மறந்து விடுவார். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளிக்கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். 14/11/2000 அன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. அன்று காலை முதல் எங்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தனர். மண்டபத்தில் நேரு அவர்களிடம் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் பலர் நேரு அவர்களிடம் நேரு அவர்களின் வரலாற்றையும் அவர் குழந்தைகளிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசியும் பாடல்கள் இசைத்தும் மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டியும் நடைபெற்றது. பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டன. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். குழந்தைகளின் வருங்காலம் சிறப்புடைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எனவே நாம் இத்தகைய விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூபூமிகா. என பேச வந்த தலைப்பு என்னவென்றால் விடுதலை திருநாள். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாக்கள் பொது அறிவை வளர்க்கின்றன, நண்பனை உண்டாக்கின்றன. விழாக்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பயிற்சியை மாணவர்கள் பெறுவதற்கு துணை செய்கின்றன. பள்ளியில் கொண்டாடும் விழாக்களுள் விடுதலை திருநாளும் ஒன்றாகும். அவ்விழாவை பற்றி கட்டுரையில் காண்போம். பாருக்குள்ளே நல்ல நாடே நம் பாரத நாடே ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் இரத்தம் சிந்தி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக காந்தியடிகள் நேரு சர்தார் பல்பால் படேல் கப்பலொட்டிய தமிழன் வாவூசி திருப்பு குமரன் போன்றோர் தம் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்தனர். தண்ணி விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 கிடைத்தது. அந்நாள் முதல் நாம் விடுதலை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். விடுதலை நாள் விழா அன்று கோட்டையிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. அணிவகுப்புகள் நடைபெறுகின்றன. ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதனை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்னும் கென்னையின் மேற்கோளை சொல்லி பெற்ற விடுதலை பேணிக்க வேண்டும் என்பதை பலரும் அறிவித்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலும் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தது. மாணவர்கள் சில சுதந்திர வரலாற்றை நடித்து காட்டினார். மன்ற செயல நன்றிக்கு பின் நாட்டு பாடலுடன் கூட்டம் இனிது முடிந்தது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழியை போற்றி பரப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமாக.
8: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆகும். உடல் நோயற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்றாடும் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது ஆகும். உடற்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கு வலிமையையும் அழகையும் தருகிறது. நம் உடலையும் மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடற்பயிற்சி ஆகும். குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் சீராக வளர வைக்க செய்கிறது. உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இரத்த ஓட்டம், உணவு செரித்தல் போன்ற உடலில் உள்ள இயக்கங்களையும் செய்வன உடற்பயிற்சி உதவுகிறது. நன்றி.
1: என்ன நேயர்களே, பேசு சென்னை பேசு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜி சுபஸ்ரீ. நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணா வந்து அவங்களுடைய திறமைகளை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு குட்டி

0: இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் அவங்களுடைய மழலை குரல்ல நம்மள மகிழ வைக்க போறாங்க. அது யாருன்னு அவங்க குரலை இப்ப கேக்கலாமா? ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன?
1: சஹானா.
0: சஹானா, சஹானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அழகான ராகத்தோட பேரு உங்க அம்மா உனக்கு வச்சிருக்காங்க. நீ நல்லா பாடுவியா?
1: நல்லா பாடுவேன்.
0: ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? முதல்ல அத சொல்லு.
1: எல்கேஜி.
0: எல்கேஜி. எல்கேஜி பாஸ் பண்ணி அடுத்து எப்ப என்ன போற? என்ன கிளாஸ் போற?
1: யுகேஜி.
0: யுகேஜி, ஓ வெரி குட். அப்புறம் இன்னைக்கு நீ வந்து இங்கே ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. நீ வந்து உன் பேரே சஹானான்னு வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லா பாடுவியா? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு மைக்ல பாட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நாங்களும் உன்னோட குரலை கேட்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்கலாமா? சஹானாவோட அழகான குரல்ல. சஹானா, நீ என்ன இப்போ நம்மளுக்காக பாட போற?
1: நான் வந்து
0: ஒரு ஸ்லோகம் சொல்ல போறியா? ஸ்லோகத்தை பாட போறியா? சரி, பாடு பாக்கலாம்.

0: ஜகத்குரும்.
1: ரொம்ப நல்லா பாடியிருக்கே கிருஷ்ணா மேல. கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? சரி, உனக்கு வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு?
0: கஜானனம், ஆஞ்சநேய சூரா, அப்புறம் வந்து அப்புறம் ராமையா ராமபத்ராய கஜானனம், அப்புறம் வந்து
1: சரி முதல்ல நம்ம கஜானனம் கேக்கலாமா? நீ பாடுறியா? கஜானனம்னா யார பத்தி அது?
0: கணேஷா
1: எப்படி இருப்பார்?
0: கணேஷா வந்து குண்டர்பா.
1: ஓகே, குண்டர்பரா. அவருடைய முகம் யாரு, எது மாதிரி இருக்கும்? அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும்? கணேஷா வந்து கணேஷ் ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும்? எலிஃபென்ட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: எலிஃபென்ட்ல போலாம்.
1: எலிஃபென்ட்ல போவியா? எங்க பாத்திருக்க நீ எலிஃபென்ட?
0: கோவில்ல.
1: ஓ, அப்புறம் வேற எங்க பாத்திருக்க?
0: அப்புறம் வந்து ஜூல பாத்திருக்க எலிஃபென்ட்.
1: ஓகே, நம்ம நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க?
0: ஹாய் அவ பாப்பாங்க.
1: பாப்பாங்களா? எல்லாருக்கும் எலிஃபென்ட். அப்புறம் வேற என்னென்ன அனிமல்ஸ் இல்ல உனக்கு பிடிக்கும்? உனக்கு எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும்.
0: டைகர், பீகாக், அப்புறம் வேற என்ன இருக்கு? டைகர், லயன்.
1: ஓகே,
0: அப்புறம் என்ன? எலிஃபென்ட்.
1: ஓகே, பீகாக் பிடிக்குமா?
0: பீகாக் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, பீகாக் வந்து என்ன கலர்ல இருக்கும்?
0: ப்ளூ கலர்.
1: ஓகே, உன்னோட Dress கூட எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டா நீ சொன்ன உனக்கு பீகாக் பிடிக்கும். பீகாக் என்ன பண்ணும்?
0: அந்த எல்லாமே ஃப்ரூட் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ, அப்புறம் நட்ஸ் சாப்போ,
1: ஓகே,
0: வெஜிடபிள் சாப்போ, பீன் சாப்போ,
1: ஓகே,
0: அப்புறம் நட்ஸ் சாப்போ.
1: ஓகே, அது என்ன பண்ணும்? மழை வந்தா அது ஒரு மாதிரி அதோட விங்ஸ் வச்சு என்ன பண்ணும்? அது
0: டான்ஸ் ஆடும்.
1: ஓகே, டான்ஸ் ஆடும் பீகாக். நீ பாத்திருக்கியா பீகாக் டான்ஸ் ஆடுறத?
0: பாத்திருக்க.
1: எங்க பாத்திருக்க பீகாக் டான்ஸ் ஆடுறத?
0: பீகாக் டான்ஸ் ஆடுறது ரெயின்ல பாத்திருக்க.
1: ரெயின் வரும்போது பீகாக் டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கியா?
0: அப்புறம் ரெயின்ல பியூட்டிஃபுல்லா கலர் கலரா ரெயின்போ வரும்.
1: அம்மா, என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெயின்போல உனக்கு தெரியுமா?
0: ரெட், ஆரஞ்சு,

0: பிளாக்
1: பிளாக் இருக்குமா?
0: ப்ரவுன் இருக்கு.
1: ஓகே, சஹானா பார்த்துருக்கிற வானவில்ல ப்ரவுன் பிளாக் எல்லாம் இருக்கும். இதுதான் நேர்களே குழந்தைகள் அப்படிங்கிறது. குழந்தைகள் பேசுறதும் பார்க்கறது அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் வானவில் மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சஹானாங்கிற ஒரு குட்டி நேர் வந்திருக்காங்க. சஹானா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஜானனம், அதாவது கணேஷா பற்றி பாடுறேன்னு சொன்னியே, பாடுறியா? ஓகே.

0: Kacang.
1: ஓகே, ரொம்ப அழகா நீ பாடின. உனக்கு நிறைய ஸ்லோகன்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லயா வீட்லயா? உங்க மம்மா? மயில் ரொம்ப பிடிக்கும்
0: சொன்னியா?
1: மயில் வந்து ஆடும் சொன்ன அழகா. நீ மயில், நீ உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? பாட தெரிஞ்சிருக்கு, டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கு, ஸ்லோகம் எல்லாம் சொல்ற, உன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா விளையாடுவியா?
0: நல்லா விளையாடுவேன்.
1: ஓகே, உனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்லோகம் எல்லாம் கூட ரொம்ப அழகா நீ வந்து பாட்டா பாடுற. ஸோ நீ வந்து மியூசிக் பத்தி என்ன நினைக்க? மியூசிக், சவுண்ட் ஆஃப் மியூசிக், அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமாமே, அதெல்லாம் பாடுவியாமே?
0: டீச்சரா?
1: சொல்லி கொடுப்பாங்களா? சரி, எனக்கு தெரியவே தெரியாதே சஹானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ப்ளீஸ்.

0: மீ.
1: ஓகே சஹானா, நீ இந்த பாட்டு வந்து கிட்டாரோட எல்லாம் வச்சு பாடுவியா?
0: ஆமா.
1: உனக்கு தெரியுமா கிட்டார் எல்லாம்?
0: கிட்டார் தெரியும், ஆனா வாசிப்பேன்.
1: வாசிப்பியா? அது கூட கத்துட்டு இருக்கியா?
0: அது கூட கத்துட்டு இருக்கேன்.
1: பாட்டு டான்ஸ் எல்லாமே நீ கத்துட்டு இருக்க. வெரி குட். நீ அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ வந்து என்ன எடுத்துன்னு வருவ?
0: மைக்.
1: மைக் இங்கே இருக்கும். பாடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன எடுத்துன்னு வருவ?
0: கிட்டார்.
1: வெரி குட். கிட்டார் எடுத்துன்னு வந்து இந்த
0: பாட்டை
1: வாசிச்சு காமிப்பியா? இந்த பார், இந்த பாட்டை கிட்டாரோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்ப வரப்போற அடுத்த வாட்டி?
0: சண்டே.
1: சண்டே வரியா? ஓகே. சஹானா, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க? எம்ஓபி ரேடியோக்கு வந்து அழகா நீ பாட்டெல்லாம் பாடின, பேசின. இது அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்க இல்லையா? நாளைக்கு நம்ம இத ரேடியோல போடுவோம். அப்ப ரேடியோல நீ மட்டும் இல்ல, ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மம்மா எல்லாரோடையும் கேட்க போற சஹானா பாடுறத. சஹானா பாடுறது சஹானாவோடைய ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எம்ஓபி லிசனர்ஸ் எல்லாரும் கேட்க போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானா, பேபி சஹானா வந்து அழகா நம்மளெல்லாம் பாட்டு பாடி ரொம்ப மகிழ்விச்சாங்க. சஹானா மாதிரி உங்க குழந்தைக்கும் நிறைய திறமைகள் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய குரலும் ரேடியோல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாங்க எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியின் சமுதாய வானொலி 107.8. சோ சஹானா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டி கிட்டாரோட வந்து என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போறாங்க. இப்போ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: தேங்க்யூ, பாய்.
2: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: A very happy day to all the listeners. You are tuned into MOPCRS 107.8. This is our radio, our community, and our pride. And this is your RJ Maya, reverting yet again with a lineup of speakers. As we continue our coverage of the Media Conclave, we are joined today by an extraordinary lineup of dynamic, accomplished, and highly inspiring women leaders in the industry. Ms. Bala Manian, Account Director, OPN Advertising Private Limited, who also acted as a moderator. Ma'am, I really love the session, by the way. And Ms. Nina Justin, Global Head of Communications, KissFlow. Ms. Smriti Raghunandan, Partner and Business Director, The Mavericks. Joining with us today, we also have Ms. Aparjita Rao, Producer, Co-Founder, Gerald Films. A warm welcome to all of you. So, to set the context for today's discussion, given the rapid AI-driven shifts across our industry, why is hosting such a conclave like this so crucial right now? And what key takeaways do you hope students, creators, and media professionals ground themselves in through these conclaves?
4: So, I'm an alumni of MOP. I did my undergrad in journalism and I did my master's in media management. And this was between 2009 to 2014. And even back then, the focus on having these kind of media conclaves was very important. We used to have so many seminars, so many guest speakers coming in, because while we would learn what's happening theoretically, it was so important for us to hear about the experience that people could come and share. And honestly, I think that's what kind of helped us understand which path we wanted to take. Because I did journalism and I never went into core journalism. Instead, I went into PR and, you know, comms and all of that, right? And these type of conclaves, events, seminars, all of that gives you like a really broad perspective in terms of what's out there and what are the opportunities that's available to us. And I think today, with, you know, AI being the current buzzword, it's very relevant to have a conversation around AI. And it so turned out that all four of us, we're such strong advocates of using AI ethically, right? And even when we met this morning, all of us were saying the same thing in, you know, in different ways, because it impacts us all in a very similar fashion. So I think this is great. I think I'm glad that MOP still continues to have such events, and it's very informative to the girls out there.
5: I think for me, one of the things that I realized very early on, and this is when I was in college myself, which was tens of years ago, I'm not going to say hundreds, but tens of years ago, was the fact that I think exposure to, you know, to the industry is going to be very, very critical, right? And you don't understand what the ground reality really is, because ultimately you do learn only, more often than not, we learned more theory than we did practical work. And especially when it comes to the communications industry, that typically is the case more often than not, right? At least when we were studying. And I think, you know, you get the feel of the industry and feel of what really you can expect when you go out there, because of conclaves like these, because of guest lectures, because of, you know, industry experts who basically come in to tell you what it looks like out there and what you can expect. And also not to be daunted at the same time. And I think that's really what, especially when it came to AI Today, I think one of the things that I'm hoping we helped, you know, the folks who were in the audience do is the fact that they shouldn't actually be scared. Because yes, AI is taking away jobs, but it's probably not taking away your job if you understand how you can use it to your advantage. And I think that's really how it ended. The conversation ended with that. And I think if you're able to find that nuance of what works the best for you, I think that's really it, right? And that's really why talking about AI a lot more is going to be very, very critical. Where do you use it? How do you use it to your advantage? I think is something that we have to continuously clarify for ourselves, because we know eventually this bubble is going to burst and life will move on. What do you do next? And I think that's honestly the case.
6: No, I think it's a great idea to have these kind of media conclaves, because I think that not only does it give the students a perspective into the kind of conversations that are prevalent in the industry right now, but it also gives the industry a certain sense of perspective in terms of how the students are thinking. And I think if we are looking at young blood coming in to, you know, to enthuse the industry, then I think that it is very critical

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு தோன்ற ஒரே விஷயம் கடன். முன்னாடிலாம் பேங்க்குக்கு போனால் பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் அதை பின்னாடி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பேங்க்குக்கு நீங்கள் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஆன்லைனில் பணம் கட்டிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸில் கூட பணம் கட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஷோவில் பேங்க் லோன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா நடுவில் காசு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற பற்றி சில குறிப்புகள் நான் தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படி பண்ண?
2: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
2: ஆனால் அம்மா,
3: உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்த இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். திஸ் PSA வாஸ் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டிப் 1. எல்லா மாசத்துக்கும் வீட்டு செலவுக்கு இவ்வளோதான், வாடகை பணத்துக்கு அவ்வளோதான் முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க.
0: இன்னைக்கு நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல மிஸ்ஸஸ் ஜானகி அவங்களோட பேச போறோம். அவங்க ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆபீஷியல். அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: What are the basic documents that a person requires to open a savings bank account, madam?
5: These days, the banks follow the KYC norms. That means know your customer. Along with the application filled up application form, we submit 3 photographs. You have to submit 3 photographs, passport size photographs. Then your ID proof and address proof. You can give your voter ID, driving license, for your ID proof, passport, and for address proof, ration card, or voter ID, or Aadhaar card.
4: What are secured and unsecured loans?
5: Unsecured loans given on the basis of the conduct of a person. There is no security taken against that loan. Secured loan means a security is given against the loan given to a customer. For example, mortgage loan, house is given as a security. In case of business loan, a stock is taken as a security, as well as an additional security is also given in case of business loan. And if a loan is given against a stock, then they take an additional security from the businessman.
4: How will the bank decide your home loan eligibility?
5: Some banks, private banks, pay 100% of the value of the property. Some banks pay 60-70. Maybe some banks pay 80% also. You will have to provide them with your salary certificate in case of a salaried person. And if he's a businessman, he has to provide his IT return. Even a salaried man will have to give his IT return. Then they will calculate and decide the number of years of payment, mode of payment, number of years given to them depending on their age. And the value of EMI is calculated accordingly.
4: Can you tell us about some of the schemes that are available for lower income households?
5: Yes, bank do give loans to lower income groups. For example, supposing a lady knows tailoring and she wants to get a tailoring machine and other equipments, she can approach a bank and they can provide her a loan.
4: talking about student loans, what does a student have to keep in mind while applying for a loan?
5: He has to keep his mark sheet ready. Then he has to give the fee structure of the college in which he's going to apply. And some banks give a loan up to 4 lakhs without any security. But if a student is applying for a bigger loan, then he has to provide his parents will have to provide a security for the loan given to him. And it's his repayment of the loan starts after his employment.
4: How is the rate of interest usually calculated for loans?
5: The Reserve Bank issues the PLR rate. Then the banks can increase it by 2% or 3% or 4%. It varies from bank to bank. And supposing the PLR rate is 7% decided by the Bank of Reserve Bank, then the banks can increase it by 2, 3% or 4%. And this variation of interest can is based on the customer also. Supposing he's a big businessman and with a huge turnover, then the rate of interest is more. And his profitability is also counted. Supposing it's a small business, then the banks can reduce their interest to a certain extent.
4: So what would you like to tell the audience today?
5: Every Indian should have an account at the bank. Start saving in a small way. It will grow into a big tree. After that, you can take a loan in case of need. Always deposit an amount in the bank. Instead of keeping it in the residence, you can keep it there. It will fetch you interest. And you can take loans what is available and manageable for your needs. Student, education is very important for all of us. They can take a loan, but be truthful in repayment. After you get your job, employment, be sure that you repay it to the bank so that they can fund another student. They can fund another student in times of need. A small scale industry can be developed in a broader scale by the loans available, and they should take it according to their needs. Saving in a small way will help any human being in a larger scale in times of need. So, bank account is very essential for every Indian in a country.
4: Ma'am, can you give us other examples?
5: Home-based business like making of pickles and puppets, catering to offices and banks in a small way, then making of paper bags for marriages, then cakes, pastry business, cakes, and supplying to houses. All these people can apply to the bank for funds.
0: Thank you, Mrs. Janaki. நேர்களே, இப்போ நீங்க கேட்ட இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வர செக்மெண்ட்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
2: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலாம் அங்க படிக்க முடியுமா?
2: ஆனா அம்மா,
3: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: ஏய் நித்யா, அப்பா இந்த வாட்டி துபாயிலேருந்து வந்தார்ல, இந்த மாசம்தான் ஒழுங்கா அவருக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. என் ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டாங்க. ஆனா பாக்கி இருக்க பணத்தை அம்மா உண்டியல்ல சேர்த்து வைங்கன்றாங்க. பக்கத்து வீட்டுல கேட்டா அப்படியெல்லாம் வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, முதல்ல ப்ராப்பர்ட்டியா வாங்கி வைங்கன்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடி, நீ ஏதாவது சொல்ல.
1: அப்படியெல்லாம் போட சொல்லாத அவங்க கிட்ட. முதல்ல பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பைசாவை போட சொல்லு. நீங்க சேர்த்து வைக்கிறதோட நிறையவா கிடைக்கும். இன்னும் அங்க நிறைய ஸ்கீம்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு.
4: The more you save, the more you get. Banks are our friends. This public service announcement was brought to you by MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: டிப் 2. மாசம் ஃபுல்லா வாங்க வேண்டி இருக்கிறத பிளான் பண்ணி வாங்குங்க. முதல் வாரம் இந்த இந்த செலவு, அடுத்த வாரம் வேற ஒரு செலவு அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குங்க. டிப் 3. Funds for emergencies.
0: நம்மள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின விழிப்புணர்வு இல்ல. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வர டிராமாவை கேளுங்க.
6: சாந்தா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
5: அக்கா மறந்துடாதீங்க, நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டே.
6: கவலைப்படாத சாந்தா, 10 எக்ஸ்ட்ரா சவாரி எடுத்தாவது உன் ஃபீஸ கட்டிடுறேன்.

0: மவுண்ட் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. ஷாம்லா அங்கதானே ஆட்டோ ஓட்டுவா?
1: அவளோட சவாரி ஏரியா வேற அங்குதானே.
0: கூட்டிட்டு போங்க.
1: இங்க ஷாம்லா யாராவது அட்மிட் பண்ணிருக்காங்களா?
2: ஒரே நிமிஷம், ஐசியூல இருக்காங்க. நேரா போய் லெஃப்ட்ல போங்க.
1: சாரி மேடம், சாரி மேடம், என் அக்கா ஷாம்லா நீங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆமே. சாரி மேம்.
0: ஷாம்லாவா? அவங்க கேஸ் நான் தான் அட்டெண்ட் பண்றேன்.
1: மேடம் அவங்க எப்படி இருக்காங்க மேடம், உங்களுக்கு காப்பாத்துருவீங்கல்ல?
0: அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
1: ஆபரேஷனா? எவ்வளவு ஆகும் மேடம்?
0: குத்து மதிப்பு ஒரு 3 லட்சம் ஆகும்னு வச்சுக்கோ.
1: ஐயோ, ஃபீஸ் வேற கட்டணும். இப்போ அவங்களோட ஆப்ரேஷனுக்கு நான் எப்படி காசு தருவேன்?
0: மா, எப்படியாச்சும் சீக்கிரமா ரெடி பண்ணுமா.
3: 3 லட்சமா? இருக்கிற நகையை வித்தா கூட அவ்வளோ காசு வராதேம்மா. ஆட்டோ வித்தா கூட அவ்வளோ காசு வராது.
1: ஐயோ, அவ்வளோ காசு நான் எங்க போவேன்?
2: 2 மணி நேரத்துக்கு பிறகு
1: டாக்டர், என்கிட்ட 40,000 தான் இருக்கு.
3: 40,000 ரூபாய் தான் இருக்கு. தமிழ்ல 40,000 தான்.
1: சரி டாக்டர், என்கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கு. எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்திட்டீங்களே, ப்ளீஸ்.
0: கவலைப்படாதம்மா, கவர்மெண்ட்ல இதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப கூட காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கூட ஒண்ணு போட்டிருக்காங்க. அது வந்து வருஷத்துக்கு 72,000 கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க அக்காவை காப்பாத்திரலாம். ஓகே நேர்களே, இந்த டிராமா மூலமா நீங்க காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமா தராங்க. அதுல ஒரு 3 முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். முதியோர் சிகிச்சை காப்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து அவங்க 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இப்ப வயசானவங்க, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு குடும்பத்திற்கு மினிமம் 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பேபி கேர் கிட் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை கூட தராங்க. இந்த மாதிரி

ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் தராங்க. ஸோ இந்த ஷோ மூலமா நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.

0: ஃபோர். முதல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க 18 வயசா இருந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அதை முதல்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் 5, வட்டிக்கு காசு எடுக்காம ஒரு பேங்க்ல இருந்து லோனா வாங்கிக்கோங்க. யாரும் பின்னாடி ரொம்ப துரத்த மாட்டாங்க, உங்களால மாசா மாசம் ஈஸியா கட்டவும் முடியும்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. இப்போ இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் மணி மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் 3 புத்திசாலியான பசங்க வந்திருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறத இப்போ அவங்களே அறிமுகம் படுத்திப்பாங்க.
2: ஹலோ, என் பேர் லக்ஷ்மி, எனக்கு 13 வயசு ஆகுது. எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்.
3: என் பேர் தீபா, எனக்கு 11 வயசு ஆகுது. எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
4: ஹாய், என் பேர் பவித்ரகுமாரி, எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும். அப்படியே நான் நிறைய எழுதுவேன். எனக்கு இந்த காம்படிஷனில் சேர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸில் நான் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.
1: இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ ரொம்ப அழகாக பேசினாங்க. புதுசாக இந்த ஷோவை கேட்குறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டோட பேர் வந்து மணி மேட்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி நம்ம பவித்ராவுக்காக. ரெடியா பவித்ரா?
4: யா.
1: ASIP-இன் விரிவாக்கத்தை கூறவும்.
4: அக்ரிகல்ச்சர் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்.
1: சரியான விடை. இரண்டாவது கேள்வி தீபாவிற்காக. 4 வெளிநாட்டு வங்கிகளின் பெயர்களை கூறவும்.
3: HSBC, ABN AMRO, RBS, Deutsche Bank.
1: இந்த சுற்றுக்கான கடைசி கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. டிடிக்கும் செக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கூறவும்.
2: டிடி வந்து ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணுறது, ஆனால் செக் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக.
1: இவங்களும் இன்னைக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றில் நீங்கள் 3 பேருமே சரியான விடை சொன்னதுனால இரண்டாவது சுற்றுக்கு தேர்வாக்கிங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா? இரண்டாவது சுற்றில் ஒவ்வொருத்தருக்கும் 10 வினாடிகள் தான் கிடைக்கும். நம்ம இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. ஏதாவது 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸின் பெயர்களை கூறவும்.
2: முதல்ல வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸ்கீம்.
1: அழகா சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி பவித்ரா அவர்களுக்கு. காப்புறுதி அல்லது இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன?
4: காப்புறுதிங்கிறது வந்து பேங்கோட பாலிசி. அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட லைஃப்ல ஏதாவது லாஸ், சப்போஸ் டெத் இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம போட்ட அமௌண்ட், நம்ம போட்ட மணி வந்து நம்மளுக்கு திருப்பி ஒரு லார்ஜர் சம்ல வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: இந்த சுற்றின் கடைசி கேள்வி தீபா அவங்களுக்கு. சேமிப்பு கணக்கை துறப்பது எப்படி?
3: சேமிப்பு கணக்கு
1: உங்களுக்கு 10 வினாடி தான் இருக்கு தீபா, நீங்க சீக்கிரம் சொல்லணும். இன்னும் 3 வினாடி தான் இருக்கு. ஓகே தீபா, நீங்க வந்து நேரம் கடந்த காரணத்தினால் இந்த சுற்றோட நீங்க வெளியேறணும். இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்க 2 பேர் பவித்ரா மற்றும் லக்ஷ்மி அவர்கள். போன சுற்றில் வந்து நேரம் கடந்த காரணத்தினால் தீபா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த கேமில் ட்ராவல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க.
3: ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஆனால் அவுட் ஆயிட்டேன்னு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்க. பட் பரவாயில்ல, மம்மி சொன்னாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
1: ஓகே, ரொம்ப அழகாக விளையாண்டாங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி தீபா. இப்போ நம்ம இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்றுக்கான இறுதி கேள்விக்கு யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர். இறுதி கேள்வி நல்ல கவனமாக கேளுங்க. காசோலை செல்லாமல் போவதற்கு 3 காரணங்கள் அளிக்கவும்.
4: ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேமேஜ் ஆயிருந்தான் செக், சப்போஸ் கிழிஞ்சிருந்துனா இல்லைன்னா ப்ராப்பர் கண்டிஷன் இல்லைன்னா அது ஒன்று. இரண்டாவது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ஏன்னா நீங்கள் அது பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை ஆகும். தேர்ட் வந்து டேட் பிரச்சனை, நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுவீங்கல்ல அஞ்சு இது ஃபில் பண்ணும்போது டேட் ஒழுங்காக ஃபில் பண்ணலைன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஸோ இதுதான் ஆன்சர் நினைக்கிறேன்.
1: பவித்ரா அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, ரொம்ப அழகா இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளரும் அவங்க தான். இன்னைக்கு நம்ம மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் பவித்ரா. வாழ்த்துக்கள் பவித்ரா.
4: தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
1: நம்ம ஷோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பா போச்சு. இன்னைக்கு வந்த மூணு குழந்தைகளுமே ரொம்ப புத்திசாலியா ஸ்போர்ட்டிவா விளையாடினாங்க. அவங்க மூணு பேருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
0: டிப் 6, ஃபோன் பின்னாலே நிறைய காசு ஆகுங்க. நீங்கள் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலனாலும் 200 ரூபாய் வீணாக கட்ட வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு ப்ரீபெய்ட் சிம்மா வாங்கி ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் 7, மாசா மாசம் இந்த கடையில் தள்ளுபடி அந்த தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு எல்லா கடையிலும் ஏதாவது போட்டுட்டு தாங்க இருக்காங்க. உங்களால் ஒரு பண்டிகை மாசத்துல துணி வாங்க முடியலன்னா அந்த மாதிரி கடைகளாக தேடி வாங்குங்க. டிப் 8, வர சம்பளத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணிக்கோங்க. டிப் 9, காசை வீட்டில் வைக்காம லேண்டா வாங்கி வைங்க. இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க.
1: பணம் என்பது நம்ம வாழ்க்கையில மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை சேமிக்கிறதும் சேமிக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில மிஸ்ஸஸ் ஜானகி அவங்க பேங்க் லோன்ஸ பத்தி உங்களுக்கு விவரமா பேசினாங்க. இந்த ஷோவோட இரண்டாவது பகுதியில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின ஒரு சின்ன டிராமாவையும் நம்ம கேட்டோம். இந்த ஷோவோட இறுதி பகுதியில சின்ன பசங்களிடையே பேங்க் பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: ஆப்ரை. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நாங்களோட ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு வந்து நம்மளோட கான்கிளேவ்க்கு வந்து இன்னும் ரெண்டு கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்காங்க. வி ஹாவ் மிஸ்டர் கௌதம் அண்ட் மிஸ் சிந்து ஜாவிதாஸ். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: We are good actually. We got more energy by looking into the crowd. உங்களோட varied people that you've invited, அவங்களோட curiosity and everything kind of added more energy to us. So it's going really well.
2: I felt good. என்னன்னா திருப்பி என்னதான் காலேஜ் விசிட் பண்ணும்போது this useful energy you always have. And that's amazing.
0: Right. And talking about your organization, which is O, and நீங்க சொன்னீங்க you had a lot of options. என்ன பண்ணலாம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு. You loved acting, you loved direction and everything. So what was the point when you decided நான் இதுதான் பண்ண போறேன்? Because it's not a very எல்லாருமே choose பண்ற ஒரு industry கிடையாது. So in the pointல நான் இதுதான் பண்ண போறேன்னு decide பண்ணது. What was that point?
2: One small addition or correction I would add is that I still never gave up on any of them.
0: Okay, amazing.
2: No, one thing difference between like other fields and media is like we can do it even when we are in 70. You
0: okay.
2: ஹீரோவாக இருந்தால் தான் ஆக்ட் பண்ணுமான்னு. ஸோ அந்த மாதிரி. பட் தென் என்ன, பட் டு புட் த ரைட் வேர்ட்ஸ் டு யுவர் க்வெஸ்சன், லைக் வென் யூ சூஸ் திஸ், இட்ஸ் லைக் வென் யூ சீ தர்ஸ் அ ப்ராப்ளம். That's what I would rightly put. See, entertainment is also a problem. If you don't like what's there, or you want, you would feel, enak raja kalathu kadaiya irundha nalla irukum. That means there's a problem there. And that's exactly how this happened. இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஸ்டில் அ கலரிஸ்ட், ஐ வாஸ் ஸ்டில் ரைட்டிங் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் டிரெக்டிங். அப்போ என்னன்னா திருப்பி திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கதை எழுதுறோம், கொரியாவில் பார்த்தா எப்படி இருக்கும், ஏன் கொரியன்ஸை நம்ம பார்க்குறோம், லைக் நம்ம இது அவங்க பார்த்தா இது வை வாஸ் த ப்ராப்ளம், நம்மளது நல்லா இல்லையா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தேர் ஆர் சோ மெனி டேலண்டட் பீப்புள் அவங்களது நல்லா இல்லையா. நோ, இட் வாஸ் நாட். இல்லைன்னா அதை ரீச் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் வர் நாட் அவைலபிள். அண்ட் ஏஐ வாஸ் பியூட்டிஃபுல்லி த ரைட் ஃபீல்ட் தட் ஃபெல்ட் it can reach that. That is the point with the right people and team, you know, this was chosen. Like, okay, I think so, idhu dhaan worthy problem nammalku mattum illa nammala suthi ellarkume, you know, as it would be reaching.
0: Right. And I think you gave me hope by saying you can do many different things, because I am also somebody who loves multitasking. And when I go, you know, people say Jack of all trades is a master of none. I hate that statement. So you gave me hope. Thank you. And coming to the specific, I mean, if you have a point, you can.
1: No, please go ahead. Yeah.
0: Coming to the specifics, so AI வச்சு வாய்ஸ் க்ளோனிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ தேர் மைட் ஆல்சோ பி இந்த ஐபிஆர் இன்ஃப்ரென்ச்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இனிஷியலாக அதை எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிகாஸ் வி ஆர் ஆல் நாட் ஃப்ரம் அ லா பேக்ரவுண்ட், ரைட்? ஸோ அதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணீங்க?
1: One thing about this particular industry is law, idellame involve aagudho illiyo, they are very cautious. And we may not have like a proper format to reference from, but it is a standard practice that is always happening in film industry. So, and we are very happy to even say we were the first one to come up with a tripartite agreement between the actor, the production company and between our company. So edukagana, which what you mean is very true. So IP is about something very personal, and the actor oda voice vandu yaro orthu eduthu misuse pannirakudadu, na pannada performance solirakudadu. There's so much sensitivity towards that IP, and at the same time we want to make sure that they feel comfortable trusting us, and we want to make sure all of this is included in that process. And so we were very aware in the entire process, and we knitted it to our platform as well.
0: Okay.
1: ஏன்னா இதெல்லாம் மேனுவல் ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் we made sure our platform reflects it, though this is a completely online based tool, and all the actor gets to say yes, only then we can download the voice.
0: Beautiful.
1: So yeah.
0: And share us something about your journey crossing boundaries, right? So ninga you are connecting with people across the globe, so and the network ela epdi build panninga, how did that happen?
2: I guess networking is the least taught.
0: Yeah,
2: and and it's like either you're sometimes talented, great, but the sad part is the most talented person will be the most unattended to also. You know, avangalukku

0: கம்யூனிட்டி ஆப் ரைட். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடு.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரை நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: மைக்கனே பையன் காலங்காலத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா ரசனே. ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா.
2: என்னமா
1: இம்புட்டு நேரம் தலை கூசினுக்குறியே? காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு அவங்க அப்பா கூப்பிடறான்.
3: கூப்பிடுறேன்
1: சாமியா. பசுனையா கூப்பிடுறாரு, வந்து
0: இன்னான்னு கேளு.
3: சக்கர, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
0: போங்க சாமி, கொண்டாந்து
3: மறந்துடாதடா சக்கர.
0: துட்டு குடிச்சிருக்கல, மறந்துருவனிம்பா. பாடி ஆந்துட்டம்மா காலையில
1: சீக்கிரம்
0: பணம் குத்திக்கிறாரு. கவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போனோம். ஜலட்சுமி வளையறா, காட்டுக்கு போவோம்.
2: ஸ்கூல் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா, பணம் குத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும். உன்னால என்ன பிடிக்க முடியாது போ.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொன்னாரு, யாரா ஒருத்தர் எங்க கூட வாங்க.
1: நீங்க

0: 분이었지. 이쁘게 썰렁대.
1: 공들었다 사람이 가로울만 한 번.
0: 민기야로.
1: 난다 사람이 그 날이 꺼런 게 생겨도 달래 그래.
0: 차례. 옛날에 룸 공항 안 가봤었어. 왕가. 오카르. 민기로 오카.
2: 난다 사람이.
3: 샤베이 앞으로 아침 불에 가파도 그런 게 샤베이.
2: 야 이거 아침 불에 사람이. 야 불에 가파도 그 사람이.
0: 달래 래 룸 뭐 발음만 아리바트 이렇게. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்
1: தெளிவா சொல்லுங்க சாமி அவன் போட போனா போடக்க மாட்டானா சாமி
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு
3: ஐயோ
2: சாமி
1: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி
0: வார்டு கொண்டு வந்துருப்பாங்க சரி நீங்க போங்க நானும் வரேன்

0: casa. Amore.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை என்ன வாழ்ந்துட்டு தானே இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: நல்ல முடிவு,
4: பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டினபுறமும் வாழைமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்கா, அதே மாதிரி மனுஷன் செத்தபுறமும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர இன்னும் போல?
5: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
5: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: என்ன சொல்றது உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட பொறைய மாட்டேங்குது. என் புள்ள செத்த பிறவும் உசுரோட வாழ போகுது, உன்னு பொறையில பொறியிலேயாக்கா. ஏ கொப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னியா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
7: It's MOP 107.8. It's enriching.
8: Hello Chennai, you're listening to MOP Community Radio 107.8 with RJ Twinkle, and today our topic is Slum Free India. Chennai faces a problem common to many cities across India. It has 2 tiers of slums, those with official government recognition and those without. In nearly 3 decades, hundreds of new slums have come up in the city. The city authorities, faced with rapid urban development, lack the capacity to cope with the diverse demands for infrastructural provision to meet economic and social needs. The city authorities, faced with rapid urban development, lack the capacity to cope with the diverse demands for infrastructural provision to meet economic and social needs. Slums were common in the 19th and 20th centuries in the United States and Europe. More recently, slums have been predominantly found in urban regions of developing and undeveloped parts of the world, but are also found in developed economies. Slums form and grow in many different parts of the world for many different reasons. Some causes include rapid rural to urban migration, economic stagnation and depression, high unemployment, poverty, informal economy, poor planning, politics, natural disasters, and social conflicts. Strategies tried to reduce and transform slums in different countries with varying degrees of success include a combination of slum removal, slum relocation, slum upgrading, slum planning with site-wide infrastructure development and public housing projects. Slums live illegally on someone else's land and property and they are not recognized by the state. As the slums started by violating another property's rights, the residents have no legal claim to the land. Slum clearance removes the slum, but it does not remove the causes that create and maintain the slum. Over to RJ Anisha.
9: Hello listeners, you are listening to MOP Community Radio Service 107.8 with me, RJ Anisha. And today we have our guest, Dr. Aman Kumar, who is a physician practicing in Chennai from past 20 years. Hello sir. So here is the first one. People living in slums don't have much facilities to have a proper healthcare. So what ways can they have healthcare without many sources like money? So sir, today we have a couple of questions for you. So here is the first one. People living in slums don't have much facilities to have a proper healthcare. So what ways can they have healthcare without many sources like money?
10: See, regarding not having money to go to doctors, people living in the slum can go to government hospitals, which are situated right in the heart of the city. There are a lot of government medical centers in the periphery, suburbs. So they can always go there, take their children, take their

0: சுத்தமா இருக்கணும்னா இப்படி பண்ற நீ. வா வா ஜெயில் பண்ணிட்டு போறோம், வா.
1: So listeners, don't just keep your homes clean, but also your country clean. Produced and brought to you by MOP Community Radio 107.8. Welcome back. This is RJ Twinkle and you're listening to MOP Community Radio 107.8 Slum Free India. So let's listen, what is the take of general public on this issue?
0: உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லம்னா என்னது?
2: அது ஸ்லம்னா ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு வீடு எங்கேயும் கிடைக்காதவங்க, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ண குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு அலாட் பண்ண இடம் பேர் தான் ஸ்லம். அங்கே வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க இருக்கிற தங்கறதுக்கான இடங்கள் இருக்கிறது குடிசை பகுதிகள் தான். ஸ்லம்ல இருக்கிறவங்களோட வசதி, வீட்டு வசதியை பொறுத்து அவங்க அங்கே வாழ்கிறாங்க.
0: ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால அவங்க எதனாலலாம் சஃபர் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: ஸ்லம்ல இருக்கிறவங்க வந்து முதல்ல சுத்தம் கிடையாது. ஏன் சுத்தம் கிடையாதுன்னா அங்கே ட்ரைனேஜ் ப்ராப்ளம், இது பப்ளிக் பாத்ரூம் ப்ராப்ளம், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கரண்ட் இல்லை. அவங்களுக்குன்னு எல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்லம்ல 1000 ஃபேமிலிஸ் மினிமம், 200,000 பாப்புலேஷன், 200 ஃபேமிலிஸ் அக்காமடேஷன் அந்த ஏரியாவில் இருக்கும். அவங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி. இந்த பாத்ரூமுக்கு தண்ணி வசதி, ட்ரைனேஜ் வசதி இல்லாத காரணத்தினால அங்கேயே சாப்பாடு ஆக்குவாங்க, அங்கேயே ட்ரைனேஜ் போவாங்க, அங்கேயே வந்து கிளீனிங்னஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கிளீனிங்னஸ் கிடையாது. அப்புறம் வந்து பப்ளிக் வந்து எவ்வளோ தான் நம்ம கவர்மெண்ட்டை நல்லா சுத்தம் பண்ணி லைட்டு தண்ணி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா கூட அவங்க வந்து அது வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க வந்து நோய் ரொம்ப எதிர், அந்த ஏரியாவுக்கு வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் ஜாஸ்தி வருது. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து பப்ளிக் ஹெல்த்தில் ஹெல்த் நர்சஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க தான் அதில் சஃபர் ஆகுறாங்க. நோய் தான் முக்கியம் அங்கே. ஸோ எதனால் நோய் வருதுன்னா கிளீனினஸ் இல்லை, அதனால நோய் ரொம்ப ஜாஸ்தி அந்த ஏரியாவில் கவர் ஆகுது.
0: நீங்கள் ஏன் அவங்க இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இதனால இதுதான் அவங்க வாழணுமா, இந்த மாதிரி லைஃப் தான் அவங்க வாழணுமா?
2: அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்க்குறாங்க. ஒன்று, சடனாக ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் வசதி வேணும்னா அந்த இடத்துலையே அவங்க அந்த ஸ்லம்முக்கிட்டே இருக்கிற ஸ்கூல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. மூணாவது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு காய்கறி வசதியோ சின்ன சின்ன கடைக்கு போனனாலும் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு அலர்ட் ஆகிருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக்குறதுனால வசதிக்காரங்க இந்த மார்வாடி வீடு ஹாஸ்பிட்டலு கம்பெனிங்க அந்த இடத்துல போய் பிறக்கிற வேலை செஞ்சு அந்த வருமானம் வச்சுக்கிற மாதிரி, அவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்கேஸ் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, அந்த ஏரியாவில் நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்ட்டு அவங்க ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க வேறு ஏரியாவுக்கு.
0: எந்த காரணத்தினால ஸ்லம்ன்ற ஒரு வார்த்தையோ இல்லை ஸ்லம்ன்றது ஃபார்ம் ஆச்சு, என்ன காரணங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அது வந்து முதல்ல வந்து ஒரு நிறையா இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த பக்கம் ஒரு வேக்கண்ட் லேண்டு மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்கும், ஒரு ஒரு கிரவுண்டு அரை கிரவுண்டில் பெரிய இடம் காலியாக இருந்துச்சு. அந்த காலியாக இருந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வீட்டு வேலை செய்கிறவங்க பழைப்புக்காக வெளி இடத்துலேருந்து இந்த சென்னைக்கு வந்து பழைக்கிறதுக்காக வந்தவங்க ஒரு குடிசை போடுவாங்க. குடிசை போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்க ரிலே அவங்க சொந்தக்காரங்க இன்னும் பக்கத்தில் நம்ம கூட வேலை செய்யோ ஒர்க்கர் அவங்க வேலை செய்கிறவங்கலாம் கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இடம் காலியாக இருக்குது, நீ எதுக்கு ஊருக்கு போகிற, இங்கே வந்து நம்ம வருமானத்துக்கு இல்லாத வீடு கிடைக்கல எங்கேயுமே, ஸோ நீ பக்கத்துலேயே இன்னொரு குடிசை போட்டுக்கோ. இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன் பை ஒன் முதல் முதல்ல குடிசை போட்டாங்க. அந்த குடிசையை வந்து அவங்களால மாற்றி எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்னென்னா, அந்த திடீர்னு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் வந்தவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு யாரும் பணமும் தரமாட்டாங்க, வீடும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த குடிசையில் அவங்க சொந்த செலவில் அவங்க குடிசை போட்டுக்கிட்டாங்க. அவங்க சொந்த செலவு குடிசை போட்டதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது. அந்த குழந்தைய நான் படிக்க வைக்கணுன்றதுக்காக அந்த ஏரியாவிலேயே இருக்கிற அங்கன்வாடி ஸ்கூல்ல குழந்தை கொண்டு போய் சேர்க்குவாங்க. திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, ரொட்டேட்டாரா அவங்க என்ன பண்ணுவாங்க, வருமானம் இல்ல, வெறும் வீடு மட்டும் கிடைச்சிச்சு, நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையை சாப்பிடணும், நம்ம பழைக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது, இப்படி ஒரு நாலேஜ் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு ரிச் பணக்காரங்க வீட்டுல, ஒரு சேட்டு வீட்லயோ, ஒரு கம்பெனிலயோ, ஒரு சின்ன கடைங்கலயோ, இந்த மாதிரி போய் ஒரு 2 hours வேலை செய்வாங்க. பெருக்கிற வேலை அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பெருக்குனாக்கா ஒரு 50 ரூபாய், அப்ப மாசம் வந்து 1500 ரூபாய். அப்போ அவங்க சொந்த வீடு கட்டுறதுனால அவங்க வந்து ரெண்டட் கொடுக்க முடியாததுனால அவங்களுக்கு ஒரு அந்த 1500 ரூபாய் ஒரு சேஃப்டி. அந்த 1500 ரூபாயில் பிள்ளைய படிக்க வைக்கணும், சாப்பிட்ணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இந்த அது ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, நோ எக்ஸ்பென்சஸ், அந்த வேலை செய்கிற வீட்லேயே ஒரு வேலை சாப்பாடும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு அவங்க பழச்சிக்குவாங்க. இந்த மாதிரி 1 by 1 போட்டுட்டு அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா பூரா குடிசை வந்துருச்சு. அந்த குடிசைகள் முதல் முதல்ல போட்டது அதுதான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஒன்று அலர்ட் பண்ணி இந்த ஏழை ஜனங்க இங்க போவங்க அவங்களுக்கு நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ன்ற காரணத்தினால நிறைய குடிசைங்க ஒரு 200 குடிசைங்க வந்துட்டாலே அந்த குடிசை மாற்று வாரியத்தில் அவங்கள வந்து பிழைக்க போக முடியாது. அவங்க வந்து ஓட்டர் உரிமை இருக்குது அவங்க கிட்டலாம், ஊரை விட்டு ஊர் வந்தாலும் ஓட்டர் உரிமை வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனத்துங்களை நம்ம வேற எங்கேயுமே அப்ரூவ் படுத்த முடியும், டெலிட் பண்ண முடியாது அவங்கள. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா அமைஞ்சிச்சு, அவங்களுக்குன்னு ஒரு டோர் நம்பர் கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு இடம் அலர்ட் ஆயிடுச்சு. அது வந்து எங்க பதிவு பண்ணுவாங்க, அது சொந்த ஆவறது சொந்த ஆவலன்றது செகண்ட் க்வெஸ்சன். அவங்க வந்து குடிசை மாற்று வாரியத்தில் அண்டர் கண்ட்ரோல்ல அவங்க வந்துருவாங்க.
0: ஹெல்த் வைஸ் அவங்க ஸ்லம்ல வாழ்ற மக்கள் வந்து என்னென்னலாம் நோயில பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்லுங்க.
2: அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து முதல்ல சுத்தமே கிடையாது, சுத்தம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எவ்வளோதான் பக்கத்து வீட்லேயும் ஒருத்தர் நல்லா சுத்தமாக வச்சுப்பாங்க வீட்டை, அவங்க வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் பக்கத்து வீட்டில் போட்டுருவாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுவாங்க, திரும்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டுக்கு போடுவாங்க. இதை ஒரு ஒருத்தரும் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோய் வராது. ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது. எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே ட்ரைனேஜ், ஒரே காவாக இருக்கும், ஒரே டாய்லெட், ஒரே வந்து தண்ணி வசதி. இந்த மாதிரி அடுத்தடுத்துல அவங்க போடுறதுனால ஃபஸ்ட்டு கொசு நிறைய வரும், கொசு வரும், ஈ முக்கியம், அப்புறமா வந்து நாய்ங்க நிறைய வளர்க்குவாங்க. அந்த ஏரியாலே நாய்ங்க வேற வச்சுக்குவாங்க, கோழிங்க வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வளர்க்குறதுனால அந்தளோட அந்த கோழிக்கு இருக்கிற நோய் கூட மனுஷாலுக்கு வரும். அந்த நாயெல்லாம் வச்சுக்குவாங்க, அதுங்களுக்கு இருக்கிற டிசீஸ் இந்த குழந்தைங்க பச்சை குழந்தைலாம் பிறந்த குழந்தைலாம் வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை பச்சை குழந்தைங்களுக்கு. அப்போ சுத்தமாக வச்சாதான் நோய் வராது. சுத்தம் இல்லாத வெளியிலே வச்சுக்குவாங்க, வெளியிலே ஃபீட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு, தாய்ப்பால் கொடுப்பாங்க, அப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் மூடி வைக்க மாட்டாங்க. இந்த ஓப்பன் பிளேஸில் சாப்பிடுவாங்க, ஓப்பன் பிளேஸில் சேல் பண்ணுவாங்க, ஓப்பன் பிளேஸில் தான் எல்லாமே செய்வாங்க. முதல்ல அது அதனாலேயே ஒரு பாதி போகிறோம். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க கடின உழைப்பு பண்ணுறாங்க, வீடு கட்டுற போகிறாங்க, ரோடு வேலை செய்கிறாங்க, பள்ளம் நோண்ட போகிறாங்க, அப்புறமா பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆம்பளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பகல்லன்னா ராத்திரியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு வந்து அவங்க அப்படியே ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது, அதனால அந்த ஒய்ஃப் வூண்டட் ஆகிறது, அதனால அந்த பொண்ணுக்கு ஜுரம் வர்றது, அதனால அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றது. இந்த மாதிரி அவங்க சரி இந்த ஆளு சின்ன சின்ன வயசெல்லாம் ஒய்ஃப் பேச்சு கேட்காம, பப்ளிக் பேச்சு கேட்காம, அம்மா அப்பா பேச்சு கேட்காம ஃபுல்லாக ட்ரிங்க் ஆகி ஆகி ஆகி ஆகி என்ன ஆகுது, ஒரு 60-70 வயசில் சாகிற பசங்க 40-45 வயசுலேயே செத்துடுறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கள் ஏரியாலேயே ஒரு 4-5 பேர் செத்துட்டாங்க. என்ன செத்தாங்கன்னு நம்ம போய் கொஸ்டின் கேட்டால் அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு இருப்பான், எந்த நேரம் ட்ரிங்கராக இருந்தா ரா ட்ரிங்க் அடிக்கிறான், பாக்கு போடுறான், அப்புறம் வந்து பான் கஞ்சா அடிக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் அவன் ரொம்ப அந்த நோய்க்கு அடிமை ஆகிற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பெரிய டிசீஸ் வரலனாலும் சின்ன இந்த மாதிரி டிசீஸ் வந்தால் அதை ரெக்டிவேட் பண்ணி போனால் கூட 1-2 வாரம் டாக்டர்கிட்ட போகிறான், திருப்பியும் குடிக்கக்கூடாது சொன்னால் கூட மறுபடியும் குடிக்கிறான். அதனால் அவனுக்கு கை கால் விழுந்துடும். டாக்டர் அட்வைஸ் என்ன, ஆல்கஹால் எடுக்கக்கூடாதுன்னா கூட மீறி அவன் எடுப்பான். அப்போ அவனுக்கு வந்து இல்னஸ் ஆகுது, அது அவனுக்கு தேவையான சத்து கிடைக்கல, அவனுக்கு தேவையான ஆதரவு இல்லை அவனுக்கு கவனிக்கிறதுக்கு. ஒய்ஃப் வேலைக்கு போயிடும், குழந்தைங்க ஸ்கூல் போயிடும், இவன் தனிமையாக இருக்கிறதுனால என்ன அவரும் அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதையே நம்ம வாங்கி வச்சுக்குவான், வாங்கி வச்சுட்டு அதையே குடிக்கிறான். அப்போ குடிக்க ஒய்ஃப் வந்து கேட்கும்போது இல்லை சொல்லுவான். இதேனாலேயே அவனுக்கு நோய் வருது. குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நோய் தான் வரும். ஏன்னா அவங்க ட்ரிங்க்ல தான் நிறைய சாவுறாங்க. அவங்களுக்கு மெடிக்ளைம்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. அட்வைஸ் கொடுத்து அவனை ரிக்வை பண்ணனா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்டுட்டு ருசி இருக்குது, அவனு கூட கூடாது. இவன் கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடிச்சா திருப்பியும் தாசி தான் ஆகுது. போலீஸ் கண்ட்ரோல் பண்ணால் கூட ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால் கூட அப்போ அட் அ டைம் போயிட்டா இருப்பான், மறுநாள் எடுத்துப்பான். நம்ம குழந்தைங்க இருக்குது, நம்ம ஒய்ஃப் பார்க்கணும், நம்ம சுற்றுவட்டாரத்தை பார்க்கணும், நம்ம நாளைக்கு ஒழிக்கணும் அப்படி இல்லை. ரெண்டு நாள் ஒழிச்சிட்டு வருவானுங்க, நாலு நாள் குடிப்பானுங்க அந்த காசை வச்சுட்டு. அப்போ ஒய்ஃபுக்கு காசு கொடுத்தா தானே சாப்பிட்றதுக்கு முடியும். சாப்பாடு எப்படி செய்யும் ஒய்ஃபு? அப்போ குழந்தைங்க பட்டினியாக இருக்கும். குழந்தைங்க பட்டினியாகவும் என்னாகும், ஜுரம் வரும், வயிறில் இன்ஃபெக்ஷன் வரும், பசி தாங்காது குழந்தைங்க. அப்போ ரோட்டில் விற்கிறத வாங்கி கொடுத்தாங்க, அது ரோட்டில் விற்கிறது என்னவா இருக்குது? சுத்தம் இருக்காது. ஈ மூச்சு இது கொடுப்பாங்க. ஈ மூச்சு கொடுத்து சாப்பிட்றதா என்னாவது? டைரியாவுது. டைரியானா டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் போனால் ஒன்ஸ் நல்லாயிருக்கும், ரெண்டாவது தடவை டைரியானா சில குழந்தைங்க டைரியால சாவரத்து கூட இருக்குது. அந்த கவர்மெண்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓஆர்எஸ் பாக்கெட் கொடுப்போம், அந்த உப்பு தக்காளி உப்பு சக்கரை கலந்த தண்ணி கொடுப்போம். எங்களால் ஆனால் முடிஞ்ச செல்ஃப் ஃபர்ஸ்ட் எய்டு நாங்கள் கொடுப்போம். அதையும் மீறி போச்சுங்கன்னா அந்த பசங்க பெரியவங்க ஈவன் லேடிஸ் கூட ட்ரங்க் அடிப்பாங்க. அங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பப்ளிக் போய் நம்ம கண்டாதான் அவங்களோட விஷயம். நம்ம ஏன் செய்கிற கொள்கிற நம்ம வந்து ஐஇசி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கொடுக்க தான் முடியும். அதை ஃபாலோ பண்ணோம் அவங்க. இன்னும் சில மதர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, சில குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சில பெரியவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு வந்து நம்ம டீச்சர் வந்து அங்கன்வாடி டீச்சர் வந்து நமக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்களே, அவங்க நல்லதுக்கு தான் செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர் எடுத்துப்பாங்க. இருந்த போதிலும் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு என்ஜிஓ வராங்க. அந்த என்ஜிஓ வந்து குழந்தைங்களுக்கு மாதம் இடம் எடுக்கிறாங்க, ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த அம்மாங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பாங்க. எப்படி சாப்பிட்ணும், எப்படி என்னென்ன பேசிக் டயட் சாப்பிட்ணும், எப்படி ஃபீட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு, எப்படி வயசானவங்களை எப்படி கவனிக்கணும், வயசானவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும். இந்த பட்டி அப்புறம் நிறைய சிகரெட் பிடிக்கிறது பிடிக்க பிடிக்க அவன் டிபி அட்டாக்காக இறங்குறான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா காரணத்துக்கும் முதல்ல என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, சுத்தம் கிடையாது அந்த ஏரியாவில். அதனால தான் இந்த டிசீஸ் எல்லாம் வருது. அந்த ஏரியாவில் இருக்கிற முதல் காரணமே சுத்தம் இல்லை. சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தாலும் 50% கேட்பாங்க, 50% கேட்க மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலியாக அவங்க நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த டிசீஸ் வரதுக்கு அங்கே காரணம்.
3: Ouch! So many mosquitoes are biting me. I don't know what to do, man.
4: Yeah, I guess it's because of the open window. Let's close it.
5: Just closing the windows won't help. The stagnant water and even the rainwater that gets stagnated, if it's clean, it will surely help. Just closing the windows won't help. We shouldn't let water stagnation around our homes, and also there should be a mandatory rainwater harvesting system in all the homes, which will help preventing the mosquitoes invading our homes. Just closing the windows won't help. We should not allow stagnant water around our homes, and also there should be a mandatory rainwater harvesting system in all the buildings, which will prevent the mosquitoes from breeding and invading our homes.
6: Listeners, you are tuned into MOP Community Radio 107.8 with RJ Rita, and our next program is an interview with Mrs. Roselina. She is an Anganwadi school teacher and has been working there for nearly 33 years. She has been working with children of age group 2 to 5 years in Thousand Lights area. She has won many awards like state level best Anganwadi worker. She has even won Kurunji Award, which is given once in 12 years only. She has got this award on 12th December 2012. She has won Best Worker from World Witch Council and many other awards. These awards speak about her passion towards underprivileged children. Now Mrs. Roselina is in our studio with RJ Mariam, and they are going to talk about her experience in community development.
7: Anganwadi department la neenga irukkeenga, enna eerpu irukku ungalku indha anganwadi மக்களுக்காக நீங்கள் இருக்கிறதுல?
2: அங்கன்வாடி ஒர்க்கரில் நான் வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் நம்மளை நம்பி அந்த குழந்தைய விட்றாங்க. காலையில் 9:30 to 9:30 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் விட்றாங்க. அப்போ நம்மளை நம்பி விடும்போது அந்த குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு பாட்டி தாத்தா ஆயா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டு நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அவங்களோட முதல்ல வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம். அவங்க அந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்கள வந்து கண்டிப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கக்கூடாது, குழந்தைங்கள பத்திரமாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும். அப்புறமா வந்து அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவன் தானாக சாப்பிட கற்றுக் கொடுக்கணும், தானாக சாப்பிட இது தானாக டாய்லெட் போயிட்டு வர கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், தானாக சில்பர் போட கற்றுக்கணும், தானாக ட்ரெஸ் போட கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அவங்க ஸ்கூல் போகும்போது அவங்கள வந்து நம்ம தயார்படுத்துகிறோம். அந்த தயார்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் மனசில், நம்மளால் நம்ம குழந்தைங்க வந்து டெவலப் ஆகுது, நம்ம குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்குது, நம்ம குழந்தைங்க அழாத இருக்குது, அடுத்த ஸ்கூல் போகும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அழாத போகுது, நல்லா படிப்பு கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, அவங்க வந்து சின்னதுலேயே புரிஞ்சுக்கிற மைண்டு அவங்களுக்கு 75% 2 to 5 இயர்ஸில் மைண்டில் நிறையா மூளை வளர்ச்சி அதிகமாகும். அந்த மூளை வளர்ச்சி அதிகமாகும் போது அவங்க வந்து அந்த ப்ரீ ஸ்கூலில் நாங்கள் நடத்தும் போது அங்கன்வாடி சென்டரில் ப்ரீ ஸ்கூல் நடத்தும் போது அவங்க வந்து எல்லா மைண்டும் அவங்களுக்கு ஒரு மனசாக இருக்கணும். சில குழந்தைங்க டல்னஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், குழந்தைங்க டல்லாக இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது, குழந்தைங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சோஷியல் டெவலப்மெண்ட் வரணும், ஒரு குழந்தையோட ஒரு குழந்தை அடிச்சுக்க கூடாது, ஒரு குழந்தை பிடிச்சி தள்ளக்கூடாது, ஒரு குழந்தையோட ஸ்நாக்ஸ் எடுத்து இன்னொரு குழந்தை சாப்பிட்றோம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அந்த ப்ரீ ஸ்கூலில். பட் அப்படியெல்லாம் இல்லாமல் அவங்களோட கூடவே கொண்டு போய் அவங்கள இதுதான் நம்மளது தான் இது என்னோடது அப்படின்னு அவங்க பர்சனல் ஐடியா அவங்க தெரிஞ்சுக்கணும், இது என்னோட பொருள், இது நான் கொண்டு போய் அங்கே வைக்கணும், இதை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களை சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், சுத்தமாக வரணும், கச்சிப் குத்தின்னு வரணும், அப்புறம் மூக்கை துடைக்கணும், அப்புறம் வந்து அவங்க வந்து தானாக செருப்பு போட்டுக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து 2 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை, அரசாங்க வேலை. ரெண்டாவது, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யார் எந்த குழந்தைய நம்ம பார்க்குறோம், நல்ல பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு கார் இருக்கும், ஒரு குழந்தைய அம்மா டாக்டராக படிக்க வைப்பாங்க, ஒரு குழந்தைய இன்ஜினியராக படிக்க வைக்கணும்னு இப்படியெல்லாம் ஒரு கனவு காணுவாங்க பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில். ஆனால் நான் சொல்லி கொடுக்குற குழந்தைங்கள்லாம் வந்து பக்க ஸ்லம் குழந்தை, அவங்களோட சூழ்நிலை என்ன இருக்கும், அவங்களுக்கு டிவி இருக்காது, அவங்க அப்பா ட்ரங்கராக இருப்பார், அவங்க அம்மா எத்தனை மணிக்கு சமைச்சு போடுதோ அத்தனை தான் சாப்பிட முடியும், அவங்க இஷ்டப்பட்டதை விரும்பி சாப்பிட முடியாது. பணக்கார வீட்டு பிள்ளைங்க வந்து அது பீஸா சாப்பிடும், பர்கர் சாப்பிடும், ஐஸ்கிரீம் சாப்பிடும், அப்புறம் எந்த நினச்ச நேரத்தில் கண்டு கூட்டிட்டு போவாங்க, நினச்ச நேரத்தில் தூங்க வைப்பாங்க, நினச்ச நேரத்தில் சாப்பிட வைப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம குழந்தைங்க எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை தான், எல்லோருமே ஒரே 10 மாதம் சம்மந்த குழந்தைங்க தான் எல்லாருமே. அந்த குழந்தைங்களும் நம்ம ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ஸ்லம் பீப்புள் வந்து கீழ்த்தரமான மட்டத்துக்கு போயிடக்கூடாது, அவங்களையும் நல்ல ஒரு குழந்தையாக உருவாக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் எனக்கு சூப்பர்வைசிங் மேற்பார்வையாளர் வேலை கிடச்சிது, நிறைய கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சா கூட எனக்கு வந்து இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க தான் நமக்கு உயிர், நம்ம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்களை கூட நான் கவனிக்க மாட்டேன், என்னோட வேலையில் நான் கண்ணும் கருத்துமாக கவனிப்பாக இருப்பேன், என்னோட மதர்ஸு, என்னோட ஏரியா இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஒரு மையத்துக்கும் ஒரு ஏரியாவுக்கும் தொடர்பு இருந்தால் தான் அந்த மையமும் நல்லா, அந்த அங்கன்வாடி சென்டரும் நல்லாயிருக்கும், அந்த ஏரியா மதரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறனோ அதை அந்த ஏரியா மதர் கேட்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா நான் போவேன், எங்களுக்கு ஒரு நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டால் டீச்சரை வந்து அவரை ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக வந்து கேட்பாங்க, டீச்சருக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, ஜுரம்மா, அந்த குழந்தைங்க கூட போய் சொல்லம்மா எங்கள் டீச்சர் இன்றைக்கி வரலம்மா, ஜுரம்மாம்மா, என்னன்னு தெரிலம்மா, ரோசி மிஸ் வரல அப்படின்னு ஒரு அவங்களுக்கு என் மேலே ஒரு பற்றுதல், ஒரு ஆசை, ஒரு கண்டிப்பு. நம்ம வந்து குழந்தைங்கள அடிக்காமல் திட்டாமல் அன்பாக அவங்கள வந்து சமூகத்தில் எல்லா குழந்தையும் ஒரு குழந்தை, தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணாதவன் அப்படியெல்லாம் டிமாண்ட் இது கண்டிஷன் போடாமல் அவங்கள அன்பாக அரவணைச்சிக்கணும். இந்த நம்ம போடுறது ஒரு பேஸ், நான் பேஸ் நல்லா இருந்தால் தான் ஒரு பில்டிங் நல்லாயிருக்கும், அந்த மோட்டிவ். அப்புறம் இந்த பேஸ் வந்து நல்லா இருக்கும்போதுனா நம்ம என்ன பண்ணோம், ஒரு விதை ஒரு செடி அதை வந்து நம்ம மண்ணில் நல்லா உருவாக்கணும். அந்த குழந்தைய உருவாக்குனது தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட, ஏன்னா அப்புறம் இந்த பிகினிங் 82 ஜாயின் பண்ணேன். அந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி என்கிட்ட, சில குழந்தைங்க வந்து இன்றைக்கி எனக்கு ஆடிட்டராகிறாங்க, சில குழந்தைங்க வந்து குட்சபட் போயிருக்கிறாங்க, சில குழந்தைங்க வந்து சர்ச் பார் போயிருக்கிறாங்க, சில ஏன் இதை சொல்கிறேன்னா டைரெக்டாக அந்த வசதிக்காரங்க ஸ்கூல்லலாம் இப்போல்லாம் அட்மிஷனு பிளே ஸ்கூலுக்கு படிச்சிருந்தா தான் ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்குது. அப்போல்லாம் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கன்வாடி மையத்தில் படித்த குழந்தையும் ஆர்டினரி குழந்தை வீட்டில் இருக்கிற குழந்தைய டைரெக்டாக போய் சேர்க்குற குழந்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட் காட்டுது. காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீ ஸ்கூலுக்கு வந்த அங்கன்வாடி மையத்துக்கு மையத்தில் இருந்த குழந்தை ப்ரீ ஸ்கூலுக்கு அந்த ஏரியா ஸ்கூலில் 6 இயர்ஸ் ஆன போன பிறகு அழக மாட்டேருந்து பேகை கரெக்டாக கொண்டு போகுது, அழகாக அதோடைய பேகை பார்த்துக்குது, தானே வேலையை தன் வேலையை தானே செய்துக்கிற அளவுக்கு அவளுக்கு டெவலப்மெண்ட்டு கொடுத்துட்டோம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, லேர்னிங் டெவலப்மெண்ட்டு, எல்லா 6 டெவலப்மெண்ட்டு, சென்சோரியல் டெவலப்மெண்ட் எல்லாமே அந்த குழந்தை கொடுத்துறதுனால அது நல்லா பெருசாகிடுது, நல்லா டெவலப் ஆகுது. ஆனால் வீட்டில் இருக்கிற குழந்த, வசதிக்கார குழந்த எல்லாம் இருக்குது அந்த குழந்தைக்கு. தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கார் வராங்க, டிரைவர் வராங்க, அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க, அப்பா ஒரு பக்கம் போயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு பாசம், அந்த ஒரு அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்காது. கிடைக்காததுனால அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழுகுது. அழுகிறதுனால அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு அந்த அழுவை ஓய வைக்கிறதே ரொம்ப நேரம் ஆகிடும். அப்போது அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலை, ஒரு பீரியட் 2 பீரியட் கூட போயிடும் அந்த குழந்தைய கன்வீனியன்ஸ் பண்ணவே முடியாது. அந்த குழந்தை அம்மா அம்மா அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் எல்லாம் ஒரே குழந்தை, ஒரே மைண்டு. பட் சூழ்நிலை காரணமாக தான் அவங்க வந்து ஏழை பணக்காராக வராங்க. அது ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட எப்படியாப்பட்ட ஸ்லம் பீப்புளாக இருந்தால் கூட நமக்கு, எனக்கு வந்து மரியாதை, மதிப்பு, சூழ்நிலை. நம்ம என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டாலும் வர்றது, நாங்கள் போய் அவங்கள வந்து ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி எதுக்காக கூப்பிட்றோம், ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. என் பிள்ளை நல்லா படிக்க வைங்க டீச்சர், என் பிள்ளை வந்து வீட்டில் வந்து ராங் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறான் டீச்சர், சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்வேன், இங்கே வர பிள்ளைங்க அப்படி பேசவே பேசாது, உண்மை பேசவே பேசாது. ஒரு பிள்ளை கூட நீங்கள் வீட்டில் வேணால் அந்த அன்டைடியா அன்டைடியா இருக்கலாம், அந்த தவறாத வார்த்தைகள்லாம் பேசலாம், பட் ஸ்கூலில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டிங்காக என்ஜிஓஸ் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. அவங்க என்ன உதவி செய்கிறாங்கன்னா, ஒரு ஏன் இப்போ ஒரு ஸ்கூல் ப்ளே ஸ்கூலுக்கு போகும்போது குறைஞ்சபட்சம் 3000 ரூபாய் கட்டுறாங்க. ஒரு மதர் மதிய ப்ளே ஸ்கூல் மாண்டசேரி ஸ்கூலுக்கு 3000 ரூபாய் கட்டுறாங்க பர் சில்ட்ரன். ஆனால் ஏன் அந்த குழந்தை தானே படிக்கணுமா, இந்த குழந்தைங்களுக்கும் அதே மைண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கன்வாடி மையத்தில் வந்து மாண்டசேரி மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு போட்டு அது ஒரு டீச்சர் போட்டு இப்போ ஒரு குழந்தை ஒரு மேட் எடுத்து தன் வேலை தானாக செய்யணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் போய் வேலை செஞ்சால் கூட அந்த திருப்தி வராது. பட் குழந்தைங்களோட குழந்தைங்களாகவே இருந்துட்டு எனக்கு இந்த குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற அன்பு பாசம் அதுங்களெல்லாம் விட்டு பிரிய மனசே வராது எனக்கு. அதனால தான் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்து இன்ன வரைக்கும் நல்லபடியாக பணியாற்றி வராங்க அங்கன்வாடி மையத்தில். நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி.
6: Thank you, Mrs. Roslina and RJ Mariam. We are honored, ma'am, to have you as a guest for our program. So, listeners, it's time for a short break. This is RJ Rita on MOP Radio 107.8. Stay tuned.
8: Oh God, why these apartment people don't understand the basic system of garbage disposal? Though there are different trash bins for organic and inorganic waste, still they dump all the waste in the same bin.
9: Hey lady, who are you? Why are you screaming? Who are you? What is this organic and inorganic waste about?
8: Hi, I'm working for the corporation and I'm in charge for the cleanliness of this area. So, you're asking me about organic and inorganic waste, right? Listen, organic waste are those which are food waste and useful for the gardeners, farmers, and later they can be used as a manure. But inorganic waste are those which cannot be decomposed or are really hard to decompose. So, we shouldn't always mix the plastic bags, metals or even paper with the organic waste because they are not decomposable. But this apartment people just don't understand. Though we have different trash bins, they always throw the garbage together. And I really don't know how to bring this change. I really need to talk to the security of this.
9: I will put forth this information across the society people. And surely there will be a change in next few days. After few days.
8: Oh Oh wow, what a change. I'm really glad to see this change in such a short period of time. Thank you, young lady. You have been a great help. So, we should always keep our garbage disposal clean and tidy.
4: Welcome back. This is RJ Twinkle and you're listening to MOP Community Radio 107.8 Slum Free India. So let's listen, what is the take of general public on this issue?
10: Wait a minute.
11: What comes to your mind when you listen to the word slum?
10: Poor people.
11: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
10: I don't think government has started any initiative in clearing slum. But yeah, there are some steps taken by private companies where they are trying to develop that area as well as come up with some strategy of establishing their company there.
11: How would you feel if you had to live in slum area?
10: I don't think I would even go to such kind of area.
11: Is corruption one of the hurdles in slum education?
10: Not exactly, but yeah, corruption is the root cause of all the problems. But it's not only the corruption, but it's also about the mindset of people. They don't want to get rid of those slum. I mean, unhygienic, unclean place.
11: What steps do you think you can take for slum development?
10: First of all, we need to educate those people. Tell them that living in a hygienic place is 100 times better than living in such unclean and non-hygienic place.
7: Government enala teevirama ulaikudha இந்த ஸ்லம் ஏரியாக்காக அவங்க என்னெல்லாம் தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுற என்னென்ன திங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள்.
2: அந்த ஏரியாவில் வந்து முதல்ல வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு அந்த குடிசை போட்டாங்க, குடிசை மாற்று வாரியத்தில் கண்டறது இருக்கிறதுனால குடிசை போட்டாங்க. சரி, எல்லோரும் ஒரு 200 ஃபேமிலி ஆனாலும் அவங்கள குடிசை, அந்த குடிசையை மாற்றி ஆஸ் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு குடிசையை மாற்றி ஆஸ்பெஸ்டஸ் சீட் போட்டாங்க. ஒரு பில்டிங் ஆயிடுச்சு, நல்லா சுற்றியும் கான்கிரீட்டில் கட்டி கொடுத்துட்டு மேலே டாப்பு வந்து ஆஸ்பெஸ்டஸ் சீட் போட்டு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, நல்லா வீடு கொடுத்துட்டாங்க. இப்போ வீடு கொடுத்த உடனே ரெண்டாவது தண்ணி ஃபெசிலிட்டி வந்து குடிசை மாற்று வாரியத்துக்கு வந்து நல்ல ஒரு வீடு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒன், தண்ணி வந்து அப்போலாம் அந்த ஏரியா ஜனங்களுக்கு 200 வீட்டுக்கு தண்ணி கிடையாது, தண்ணி வந்து லாரி தண்ணி தான் பிடிக்கணும். அந்த லாரி தண்ணி வந்து பப்ளிக் ரோட்டில் விடுவாங்க, பப்ளிக் ரோட்டில் விடும்போது ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் நடக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும், குழந்தைங்க அங்கங்கே ஓடி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்புறம் வந்து சண்டை வரும், நாம் போனாலும் முன்னே போனால் தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை வரும். அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் நடக்குது அங்கேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு ஏன் நம்ம ரோட்டில் தண்ணி விடணும், அவங்க ஊர் உள்ளவே அவங்களோட கண்ட்ரோலுக்கே அவங்களுக்காகவே ஒரு 10 அடி 10 அடி 10 அடி போட்டு ஹேண்ட் பம்ப் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இப்போ 24 ஹவர்ஸ் தண்ணி வர அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட சுத்தத்தை கருதி 24 ஹவர்ஸ் தண்ணி அவங்களுக்கு அது கொடுத்துட்றாங்க. தேர்ட் ஒன், ரோட்டில் தான் டாய்லெட் போவாங்க பசங்க, ரோட்டில் தான் பப்ளிக் எல்லாருமே போடுவாங்க அந்த பிளாட்ஃபார்மில். இதையும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, ஒன் பை ஒன்னாக அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்காக நம்ம ரோட்டில் போகிறது வருது ரொம்ப சுத்தம் இல்லாத போது பப்ளிக்கில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாஸ்டியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டு உள்ளவே ஒரு டாய்லெட் வித் இந்த பாத்திங் ரெண்டுமே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய டாய்லெட் கட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அது முடிஞ்சிச்சு. சரி, பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க, தண்ணி வசதி போட்டு கொடுத்துட்டாங்க, ரோடு வந்து வீடு வசதி மூணு வசதி செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரோடெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது, குண்டு குழி பள்ளம் அது இது நல்லா ஒரு தண்ணி சேரெல்லாம் இருக்கும். ஸோ ரோடு வந்து நல்லா இல்லையே, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளவே நல்லா ரோடு போட்டு கொடுக்கணும், வாசலெல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு இப்போது கான்கிரீட் போட்டு ரோடு கொடுத்துருக்குறாங்க. ரோடு கொடுத்துட்டாங்க, அது அழகாயிடுச்சு. இப்போ தண்ணி சமைக்கிற தண்ணி வேஸ்டேஜ் வாட்டரு அந்த குளிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து எல்லாரும் பாத்திர கழுவுற தண்ணி எல்லா தண்ணியும் ரோட்டில் கொண்டாந்து ஊத்துறாங்க. ஸோ ரோட்டில் கொண்டாந்து எல்லாமே பப்ளிக்கில் வந்து போக பப்ளிக் சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ட்ரைனேஜ் ஒன்று போட்டாங்க. அந்த ட்ரைனேஜில் மொத்த வாட்டரும் போய் அதில் விழுற மாதிரி இப்போ நல்லா க்ளீனாக அது இத்தனை வசதி சரி இத்தனை வசதி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இத்தனை வசதி செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லாத விளக்கில் கொளுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. விளக்கில் கொளுத்தி வைக்கும்போது அந்த காலத்தில் குடிசை பற்றிக்கும். ஸோ திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு வேற குடிசை இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கும் அரசாங்கம் லைட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு லைட்டு கரண்ட் வசதி எல்லா வசதியும் கவர்மெண்ட் செய்து எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்த பிறகு இப்போ வந்து அரசாங்கத்தில் அவங்க வந்து கரண்ட் கொடுத்தா தானே அவங்க வீட்டில் ஒரு மிக்சி வேணும், ஒரு ஃபேன் வேணும், ஒரு லைட் வேணும், ஒரு டிவி வேணும், பொழுதுபோக்காக அவங்களுக்கு டிவி வேணும். அவ்வளவும் கொடுத்து தான் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன எல்லா ஃப்ரீ நோ காஸ்ட் டிவி மிக்சி கிரைண்டர் ஃபேனு எல்லாமே ஓ லைட் கரண்ட் தான் தானே இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், சும்மா இதை கொடுத்தா எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிச்சு கவர்மெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சலுகையும் கொடுக்குது. அவங்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுத்து பக்கத்துலேயே ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் கட்டி கொடுக்குது, அந்த குழந்தைங்க நேராக போய் அங்கே போய் படிக்கலாம். வீட்டில் இப்போ அங்கே இப்போ வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கவர்மெண்ட் வந்து வீட்டில் வந்து ஒரு குழந்தை கூட படிக்காத இருக்கக்கூடாது, அந்த காலத்தில் விட்டுட்டாங்க படிக்கலை எஜுகேஷனே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும்ட்டு ஒரு குழந்தை கூட சத்து குறைவில்லாத மாநிலமாக்கணும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்குது.
7: ஸ்லம் ஏரியா மக்களுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக?
2: கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா ஜனங்களை வந்து அவங்களோட வாழ்க்கை முன்னேறணுன்றதுக்காக அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்கம்ல வச்சு ஒரு சுய உதவி குழுன்னு ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது பேர், சுய உதவி குழு தமிழில் சொல்கிறேன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது வந்து ஒரு 20 பேர் சேர்ந்தது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த 20 பேர் குரூப் சேர்ந்து ஃபார்ம் பண்ணும்போது அது கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும், கவர்மெண்ட் என்ன பண்ணோம் 20 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஒரு தலைவி ஒரு உபத்தலைவி ஒரு பொருளாளர் அப்போ அந்த மூணு பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 20 பேரும் வந்து ஓரளவு படித்தவங்களாக இருக்கணும், அந்த படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அந்த வேலை வாய்ப்பை வச்சு அவங்க இன்கம் பெருகணும், அந்த இன்கம்னால் பக்கத்தில் இருக்கிற கம்பெனிங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எப்படின்னா அந்த 20 பேரை சேர்ந்து ஒரு உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 20 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஈச் 500 கொடுத்துட்டாங்கன்னா அந்த 500 அவங்க என்ன பண்ணுவாங்க இன்கேஸ் அவங்க வந்து ஒரு எப்போ லோ காஸ்ட்டில் வாங்கினாலும் சரி நம்ம வந்து ஹை ரிச்சாக போகணும்னு அவசியம் இல்லை, அந்த ஏரியாவில் அவங்களுக்கு காசுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால என்ன மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொத்தத்தோட நல்லா கிளீன் நல்லா ஒரு டேஸ்டோட எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர்கா செய்யலாம், ஒரு ஜாம் செய்யலாம், அப்புறம் வந்து இது ரெண்டும் ஒரு நல்லபடியாக அதை ப்ரெசன்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு அதுக்கு ஒரு லேபிள் போட்டு அந்த சுய உதவி குழுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஐடி ஒரு நேம் கொடுப்பாங்க. உதாரணமாக இந்திரா செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் லோட்டஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த மாதிரி ஒரு பூ பேரோ ஒரு பழம் பேரை வச்சு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிப்பாங்க. அந்த ஆரம்பித்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இப்போ 20 பேரை சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பாட்டில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு லாபம், 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு 12,000 ரூபாய் ஒரு இது எடுக்கலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம், 2,000 ப்ராஃபிட் வரும். அந்த 2,000 ப்ராஃபிட்டை 20 பேரை சேர்ந்து எடுத்துப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு. இதனால் வந்து இந்த 20 பேர் வந்து இன்னொரு 20 பேர் 40 பேர் இன்னொரு 20 பேர் அப்போ மூணு குரூப் ஃபார்ம் ஆகும். மூணு குரூப் ஃபார்ம் ஆனால் குறைஞ்சது ஒரு 5 குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க. 5 குரூப்னா 100 பேர் ஆகிடுவாங்க. அந்த 100 பேரும் அவங்கவுங்க குரூப்பில் எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணுறாங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எப்படி கம்பெனிங்களுக்கு கொண்டு போய் அந்த ஊர்க்கா ஜாம் சேல் பண்ணுறாங்க, அப்போ வந்து அது வந்து அவங்களோட முன்னேற்றத்திற்கு அவங்களுக்கும் லோன் கொடுப்பாங்க, அவங்க வீட்லேயும் அது வந்து அவங்க காசு இல்லாமல் அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, காசு போட்டு செலவு பண்ண அவசியம் இல்லை. இவங்க செய்யும்போது உங்கள் வீட்டுக்கும் ஒன்று கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது குரூப் வந்து இதே தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அவங்க வந்து ஒரு பேப்பர் பாக்கெட்டு, பேப்பர் பேக்கு, பேப்பர் வாங்கி பேப்பர் பேக்கு, அதுக்கு மேலே ஒரு பிரிண்டிங்கு, அது வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் பேக், பென்சில், சின்ன ஒரு லஞ்சு பேக், ஒரு ஸ்நாக்ஸ் பேக் மாதிரி ஒரு நாட் போட்டு அது ஒரு பேக்கு சப்ளை பண்ணோம். அந்த பேக்கு காஸ்ட்டோட ஒரு 20 ருபீஸ் ஒரு காஸ்ட்டுன்னு சொன்னால் அது வந்து அவங்க ஒரு 15 ருபீஸ் கொடுக்கலாம், இல்லை 22 ருபீஸ்க்கு, எப்படி அவங்களோட வருமானத்துக்கும் அந்த பொருளோட விலைக்கும் ஏற்ற மாதிரி அந்த 20 பேரும் ஒற்றுமையாக அந்த ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழுவில் வந்து இத்தனை பேர் அதை செஞ்சாங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டு இவங்க இவ்வளோ செய்கிறாங்க பப்ளிக் இவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், பேங்க் லோன் கொடுக்கும். ஓ இவங்க சின்ன சின்ன சின்ன முதலீடு பண்ணுறாங்க இவங்களுக்கு பெருசளவில் கொடுக்கலாம், இப்போ வீட்லேயே ஊர்க்கா ஜாம் செஞ்சு அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு கடை வச்சு கொடுத்தோம்னா அதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் பணம் போய் சேரும், வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் நேரத்தை வீணடிக்காமல் நாங்கள் எழுதி படிச்சிருந்தோம் இந்த விஷயத்துக்காகவும் அவங்க சொன்னேன். இன்னொரு குரூப்பு உதாரணம் ரெண்டு குரூப்ஸ், இன்னொரு குரூப் வந்து ஓரளவுக்கு 8வது படிச்சிருக்கணும் இல்லை 10வது படிச்சிருக்கணும் அந்த மாதிரி டிமாண்டாக இருக்கேன். டெய்லரிங் தெரியுமா உனக்கு, செய்ய தெரியுமா, சரி ஒரு 10 மிஷின் வாங்கி போடலாம், 10 மிஷின் வாங்கி போட்டு நீ ஒரு மிஷின் ப்ளவுஸ் தைக்கலாம், ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 2 பேரை கூப்பிடலாம், டீச்சருங்க டெய்லரிங் படித்த டீச்சர்ஸ் கூப்பிடலாம், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீ உன்னோட ஒரு ஒரு உதாரணம் ஒரு குடும்பத்தை மேம்படுத்தினா அந்த ஊரே மேம்படுத்த முடியும். ஏன் மேம்படுத்த முடியும்னா அந்த ஒரு குடும்பம் வந்து டெய்லரிங் கற்றுக்கிறதுனால அவங்க வந்து நாளைக்கு அவங்க சொந்த செலவில் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், இன்றைக்கி ஒரு ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், ஒரு ப்ளவுஸோட இது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ தைக்கிற ஸ்டிச்சிங் அமௌண்ட்டோட குறைஞ்சது 120 ருபீஸ் இருக்கும் அது. அந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் கடன் வந்து ஒரு 50 ரூபா கட்டினாலும் உங்களுக்கு வந்து 70 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. இதை கவர்மெண்ட் இந்த மாதிரி சுய உதவி குழு நிறையா மேம்படுத்துறதுனால அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குது, பப்ளிக் ஆதரவு கொடுக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து சொந்த நம்ம வந்து ஏன் தனியாக ஒருத்தர்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணோம், தனியாக போய் ஒருத்தர் கேட்கணும், நம்ம சொந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. கவர்மெண்ட் வந்து வேலை இல்லாத வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சும்மா நேரத்தை வீணாக்காமல் ஆண்களுக்காக இந்த சுய உதவி குழு கிடையாது, பெண்களுக்காக பெண்களுக்கு மட்டுமே சுய உதவி குழு நடத்துகிறாங்க. இது ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஏரியா ஜனங்களும் வந்து இதனால் நல்லா முன்னுக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் இந்த வருமானத்தை வச்சு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வருமானத்தை வச்சே அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாங்க, குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க, காலேஜ் கூட படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு லோன் கொடுக்குறாங்க. லோனுன்னா ஒரு அந்த சுய உதவி குழு மூலியமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமாக பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க்கில் லோ இன்ட்ரெஸ்ட்டு காசு கொடுத்து அவங்க ஃபேமிலியும் அந்த குடிசை மக்களையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது.
7: ஸ்லம்ல வாழ்கிற இளைஞர்களுக்கு, நீங்கள் படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க?
2: முதல்ல அங்கே படித்து நிறைய பசங்க படிச்சுட்டு 10வதோடு நிறுத்திடுறாங்க, ப்ளஸ் 2வோட நிறுத்துகிறாங்க, அதுக்கு மேலே யாரும் படிக்கிறதில்ல. அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், வருமானத்துக்கு வருமானம் இல்லாத காரணால 10வது படித்த பசங்க கூட வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் படிச்சுட்டு இவ்வளோ படிச்சுட்டு நீங்கள் வீட்டு வேலைக்கு போகாதீங்க, அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில் வந்து நல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டெய்லரிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு கவர்மெண்ட் மூலிமா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், 45 டேஸ் அது ட்ரைனிங்கு, அந்த ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க, அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா 1.5 மந்த் அந்த ட்ரைனிங்கு இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறோம், அது நீங்கள் ட்ரைனிங்கில் வந்து ஒரு எக்ஸாம் வைப்போம் அதை பாஸ் பண்ணிவிடுங்க, 1000 ரூபா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேறு தரோம், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து 1000 ரூபா ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அங்கேயே கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் தனியார் நிறுவனத்துலேயோ கவர்மெண்ட்லேயோ உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம், அது இல்லாத எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். மற்றபடி ஆம்பளை பசங்களுக்கு இளைஞர்களுக்கு எப்படின்னா அவனுங்க வந்து படித்த உடனே வந்து ஏதாவது ஒரு லைனில் போனோன்னு ஆனால் அவனுங்க விரும்பலை. அவங்க ஃபேமிலியோட சூழ்நிலை காரணமாக வந்து இப்போ போலீஸ் ஆகணும், நம்ம வந்து டிராஃபிக் போலீஸ் ஆகணும், இல்லை வந்து நல்ல ஒரு கரையத்தில் போகணும், இல்லை ஒரு எஜுகேஷனில் வாத்தியாராக போகணும், இல்லை ஒரு பிடி மாஸ்டராக போகணும், அந்த மாதிரி யாருமே இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஊக்கி வைக்கிறதுக்கு, அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ப்ரெஸ்லையோ அப்படி தனியார் கம்பெனிங்களையோ அப்புறமா வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. ஈவன் ஒரு ஸ்கூட்டர் மெக்கானிக், ஒரு கார் மெக்கானிக், ஆர் வாட்டர் வாஷு ஏதாவது ஒன்றில் போகணும், வீட்டில் இருக்கக்கூடாது. சும்மா ஏதாவது ஒரு கைத்தொழில் செஞ்சால் நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவணி. இன்றைக்கி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையேன்ட்டு வீட்டில்

0: அப்படியே டல்லா சோர்ந்து உக்காரக்கூடாது. அது நீ அப்படி சோர்ந்து உக்காரதுனால உனக்கு வேற மைண்ட் வந்து உன்னோட தாட் எல்லாம் வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல போயிடும். அதனால நீ வந்து ஒயிட் வாஷ், இது வாட்டர் வாஷ் பண்ணலாம், மெக்கானிக் பண்ணலாம், டோர் மெக்கானிக் போகலாம், ஏசி மெக்கானிக் போகலாம், எல்லாமே ஒரு கோர்ஸ் தான். அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல படிப்புக்காக தான் கவர்மெண்ட்டை நம்ம வேறு உதவி செய்து, ஒரு ஏசி மெக்கானிக் வாங்கினோம், ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கணும், ஜெராக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கண்டிப்பாக ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அந்த இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டலாம் கட்டலாம், இல்லை உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குது உங்கள் ஏரியாவுக்கு, எல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்லம்ன்றதை வந்து நம்ம ஸ்லம்முன்னு இல்லாமல் அவங்களும் ஒரு மிடில் ஃபேமிலி, அவங்களும் நல்லா முன்னுக்கு வரணும், அவங்களும் அவங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும், ஸ்லம்முனா ஸ்லம்லே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஸ்லம்மில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவுட் ஆஃப் சென்னையில் வந்து அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து இப்போது குடிசை மாற்று வாரியத்து மூலமாக நிறைய வீடுங்க கட்டியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்றைக்கு அலாட் பண்ணுதோ அன்னைக்கு இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியோ சென்ட்ரல் பிளேஸில் குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற தாய்மார்களோ அந்த குழந்தைங்களோ அந்த வீடுங்களும் நடுமத்தியில் இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட இடம், அவங்கள வந்து அவங்களோட சரௌண்டிங் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு அலாட் பண்ணியிருக்குது. அது அவங்க அலாட் பண்ணும்போது கவர்மெண்ட் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போகலான்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொந்த வீடு எந்த ஒரு பைசா இல்லாமல் அலாட் பண்ணி அந்த வீடு கொடுத்து இவ்வளோ அரசாங்கம் குடிசை மக்களுக்காக நிறைய உதவி செய்ததுன்றது நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன்.
1: What comes to your mind when you listen to the word slum?
2: Poverty.
1: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
2: Government is, if not 100%, has taken some steps, but India being a very big country with a huge population, I think it's not just the government, but it also is the responsibility of individuals to help eradicate slum.
1: How would you feel if you had to live in slum area?
2: I wouldn't go there. I mean, I wouldn't like living in a slum area.
1: Is corruption one of the root cause in slum education?
2: Corruption is a cause for is a hurdle in slum education. Yes, of course there are other causes, but yes, corruption is also one of the causes.
1: What steps do you think you can take for slum development?
2: For slum development, I think if possible, as individuals, providing them with some resources, making them self-sustained, that is educating them and maybe monetary also helping them in some small steps, in some small ways. What comes to your mind when you listen to the word slum?
1: Poor people.
2: Do you think government is taking initiative to eradicate slum? Explain how.
1: I don't think government has started any initiative in clearing slum. But yeah, there are some steps taken by private companies where they are trying to develop that area as well as come up with some strategy of establishing their company there.
2: How would you feel if you had to live in slum area?
1: I don't think I would even go to such kind of area.
2: Is corruption one of the hurdles in slum education?
1: Not exactly, but yeah, corruption is the root cause of all the problems. But it's not only the corruption, but it's also about the mindset of people. They don't want to get rid of those slum, I mean unhygienic, unclean place. Okay.
2: What steps do you think you can take for slum development?
1: First of all, we need to educate those people. Tell them that living in a hygienic place is 100 times better than living in such unclean and non-hygienic place.
3: Government slum paathittu avangalukku ella veedu kuduthittu slum clear pannalam.
4: availability to basic facilities like water and sanitation is inferior in the peripheral areas. Waste flows into pits which are dug in every house due to a lack of sewage connections. Water quality and its impact on health are also areas of concern. Slums in the core areas have better access to education, especially higher education. Lack of accessibility to medical centers is acuter in peripheral slums. Broadly speaking, slums are perceived as a hindrance if a city is dreaming of a world-class image, and the slum clearance board often take initiatives to clear them. Alternatively, slums can be viewed as partial solutions to a bigger problem. They represent a survival strategy in the face of insufficient affordable housing and lack of tenure security, often blending production and distribution spaces along with living quarters. They demonstrate innovative shelters and efficient livelihood strategies which form an important part of the urban ecosystem. A major chunk of informal employment is from the slums. The prominent professions among the urban poor are that of housemaids, sweepers, rag pickers, auto rickshaw drivers, vegetable vendors, and watchmen, to name a few. Their lives are nondescript and invisible, but each of them helps in the functioning of a city or a family. The success of slum development and rehabilitation schemes, other schemes, lies in focusing not only on building houses, but also promoting livelihood options and affordable social infrastructure and mobility options to livelihood, the urban ecosystem as a whole. The services and lives of the slum people need not to be acknowledged and included in designing solutions through participatory negotiations and institutions. This will make them more responsible towards cities and their infrastructure. A recognized urban habitation system is required to make the poor eligible for basic amenities. This will also help in facilitating access to government schemes and services.
5: Do's and don'ts of garbage dispersal. Do keep your garbage disposal clean and run the garbage disposal regularly. Frequent use prevents rust and ensure that all parts stay moving and prevents obstruction from accumulating. Do not mix plastic, glass, metal or even paper with the organic waste.
4: So listeners, this was our program about Slum Free India, and we hope that you are hugely benefited by this. We were really glad to have our two expert guests with us, and we would like to add on saying that this issue cannot be solved by just discussing, by implementing these rules in our life. Now it's time to wrap up our program. You were listening to MOP Community Radio 107.8 with RJ Twinkle. Stay tuned.

0: இப்ப நம்மளோட சிஆர்எஸ் எம்ஓபி சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அபி சரவணன் சார் இருக்காங்க. நம்மளோட காலேஜ்ல இன்னைக்கு நடக்கிற ஈவெண்டோட சீஃப் கெஸ்ட் நம்ம அபி சரவணன் சார் தான். சார், இன்னைக்கு நடந்த ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்க?
1: அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க அபி சரவணன் பேசுறேன். பேசிக்காக என்னோடய கேரியர் ஒரு ஆர்ஜியாவை தான் ஸ்டார்ட் பண்ணேன், தென் விஜே, தென் தான் இப்போது ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக மாறியிருக்கேன். அண்ட் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஒரு லேடிஸ் காலேஜில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணுறது. பிகாஸ் டியூரிங் மை காலேஜ் டேஸ்லலாம் ஏதாவது காலேஜஸில் ஃபங்க்ஷன் வந்தால் ஒவ்வொருத்தருன்னு தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்த இந்த மீடியா ஃபீல்டுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இன்வைட் பண்ண உங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சென்னையில் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசிக் ஐம் ஃப்ரம் மதுரை. ஸோ சென்னை போனுங்கனாலே ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த டைமில்.
0: சார், ஆக்சுவலி நீங்கள் படித்தது ஐடி ப்ரொஃபஷனலில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பட் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து எப்படி ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அது ஏதாவது உங்களுக்கு லைக் இவங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்த அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்?
1: ஆக்சுவலாக அதுக்கு இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒரு ஆட் பார்த்தேன், விச் மீன்ஸ் ஒரு டைட்டில் ஒன்று பார்த்தேன். யூஸ்வலாக நான் அங்கே இருக்கப்போ அந்த ஃபிலிம் சம்மந்தமான நியூஸஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு படத்தோட ஆட் வந்து எந்த ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு டைட்டில் மட்டும் இருந்தது. அண்ட் தட் டைம் ஐ வாஸ் திங்கிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டைட்டில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் இங்கே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த கேரளா நாட்டு இளம் பெண்களை படத்தோட சான்சஸ் கிடச்சிது. அங்கே போய் நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அதே ஆட் வந்தது, கேரளா நாட்டு இளம் பெண்களுடனே பின்னாடி ஹீரோனா.
0: சார், நீங்கள் லீட் ரோலாகவும் நடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலாகவும் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்ஸ்?
1: ஒரே ஒரு விஷயம் தாங்க, கேமரா எப்போ நம்ம முன்னாடி ஆன் ஆகுதோ அப்போ நம்ம எல்லாமே ஹீரோ தான். நான் வந்து ஆட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், ஐ நெவர் மைண்ட். என் முன்னாடி எப்போ கேமரா ஆன் ஆகுதோ அப்போ நான் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி நான் பண்ணுவேன். எனக்கு கொடுக்க எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் ஐ டூ த மை பெஸ்ட்.
2: இப்போது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் உமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் மீடியாக்காகவே படிக்கிறோம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு. ஆனால் நிறைய ஃபியர் இருக்குது, அங்கே போனால் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? அண்ட் இஸ் இட் ஹவு டு யூ திங்க் உமன் ஷுட் கோ அபவுட் கெட்டிங் இன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டெல் யூ ஒன் திங், மீடியா இஸ் ஓப்பன் டு ஆல். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலு ஃபிமேலு, வயசு பெரியவங்க சின்னவங்க, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எப்பயுமே கிடையாது. அண்ட் ஐ டூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், யூனோ ஃப்ரங்க்லி டெல்லிங், நீங்களாம் மீடியா ஸ்டடிஸ் படிச்சுட்டு யூஆர் வெயிட்டிங். நாங்களாம் அந்த சான்சஸ் கிடைக்காம ஒரு வேலை உள்ளே வந்துட்டோம். பட் இப்போ தான் ரைட் நோ வி ஃபீல்ட் ஐயோ நம்மளுக்கு அந்த மீடியா ரிலேட்டட் ஏதாவது படிச்சிருக்கலாமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். யூஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலி, யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் அபவுட் தட். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. தெரியாமல் தான் உள்ளே வந்தோம், இன்றைக்கி நாங்கள் அதில் வந்திருக்கோன்னா தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வர போகிறீங்க. யூஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். உண்மையாக சொல்லணும்னா ரெட் கார்பெட் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல்.
2: தேங்க்யூ சார். சார், நீங்கள் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆடிஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. எம்ஓபிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க மூவியில் நடிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ ஆடிஷன் போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்?
1: ஆடிஷன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டவனே எனக்கு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி இப்போது கபாலி ரஜினி சாரோட மூவி போயிட்டுருக்கேன், அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் ஆடிஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஆடிஷன்ஸில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆடிஷன் நடக்கிறப்போ அதில் கலந்துட்டு ஒரு விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஸ்டில் அவர் எங்கே இருந்தாலும் உள்ளே வர, ஏன்னா இன்ட்ரெஸ்டட். ஆடிஷன் இஸ் நத்திங் அபவுட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் இன்ஃப்ரேஷன் எப்படி இருக்கோ அதுதான் ஃபைனல் வரைக்கும் போகும். ஸோ ஆடிஷன் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடச்சிரும். இட்ஸ் லைக் எ டீசர் ஆர் ப்ரொமோ சம்திங், ட்ரெய்லர் அது மாதிரி தான். உங்களோட ட்ரெய்லரோ டீசரோ தான் அந்த ஆடிஷன்றது. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்துலையோ இல்லை ஒரு டைலாக்கையோ என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ண முடியும்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். விச் மீன்ஸ் முதல் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்கன்னே அதை படிச்சுட்டு உடனே போய் பண்ணிடலான்னு ப்ளீஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபுல்லாக டைலாக் வாங்கி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 4-5 வெரைட்டி பண்ணி பார்த்துட்டு விச் இஸ் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் அதை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மீடியா ரொம்ப இட்ஸ் வைட், சினிஃபீல்டும் சரி இல்லை மீடியாவும் சரி வைடு. உங்களுக்கு ஆஃபர்ஸ் ஆடிஷன்ஸ் வச்சு வைடாக தான் எடுக்கிறாங்க. ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரிலாம் தெரியாது, எங்கே ஆடிஷன் நடக்குது, எங்கே என்ன நடக்குதுன்னா தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா ப்ளீஸ் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்தோடனே ஒரு பேப்பர் கொடுத்தோடனே யூ கான்ட் ஆடியன் சம்திங். ஒரு உங்களுக்கு பிடிச்ச படத்தில் பிடிச்ச டயலாக்காக நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மிரரில் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வேரியன்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்டான பொண்ணாக பண்ணுறத விட ஒரு போல்டான வில்லேஜ் பொண்ணாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, இது உங்களுக்கு ஒரு அன்னி கேரக்டர் கொடுத்து அப்படி பண்ணுவீங்கன்றது ஒரு வெரைட்டி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாடலேஷன்
2: சொன்னோன்னா எனக்கு நிஜமாவே பண்ணி பார்க்கணும்னு தோணுது சார்.
1: ஷூர் ஐ வில் டு இட்.
2: இப்போ பியூட்டிஃபுல் கேம்பெயின் வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்ங்கிறத எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க?
1: பி யூ அந்த டீக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபுல் பியூட்டிஃபுல், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற விஷயம் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும்னு விரும்புகிறேன். இந்த ரேடியோ எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒவ்வொரு மேக்கப் பண்ணுவீங்க, லைக் ஆயில் வைப்பீங்க, கோம் பண்ணுவீங்க, சம்திங் யூல் டூ இட் ரைட். எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஃபைனலாக அந்த கண்ணாடி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவீங்க, டு பி ஹானஸ்ட் ஆ நல்லா இருக்கேன். அந்த ஒரு ஃபீல் அது எல்லாருக்கும் எப்பயுமே இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் அந்த டாபிக் என்ன வச்சிங்களோ அதுதான் அதோட ரியல் கான்செப்ட். நான் எப்போயும் அழகாக இருக்கேன் நம்மளுக்குள்ளே ஃபீல் வந்தாலே, விச் மீன்ஸ் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னா, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கோமாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், செல்ஃபி அப்படின்னு வச்சுனே ஒரு ஸ்மைல் ஒரு செகண்ட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அது அசிங்கமாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க, உங்கள் ஃபேஸ் அழகாக தான் வச்சுக்குவீங்க. ஸோ எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா இருக்குன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை மாற்றி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பியூட்டிஃபுல் அப்படின்றது நம்மளோட அவுட் சைடில் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நீங்கள் பிறந்தப்போ சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க, இப்போது ஒரு டீனேஜில் இருக்கீங்க, இன்னும் போக மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், நீங்கள் வயசாவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ன்றது வந்து மாறிட்டே இருக்கும். பட் இன்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கேரக்டர் என்ன, உண்மையான பியூட்டிஃபுல்ன்றது அதுதான். வாட் எவர் யூ ஆர், நீங்கள் குண்டா இருங்க, குட்டியாக இருங்க, கருப்பாக இருங்க, அழகாக இருங்க, எப்படி வேணா இருங்க, உங்களோட கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாராலையும் கவனிக்கப்படுவீங்க. ரெண்டாவது விஷயம், கேரக்டர் கூட அப்படி இப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இன்டர்னல் டேலண்ட்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். அன்னை தெரசு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி. அவங்க பார்க்குறதுக்கு முகம்லாம் சுருக்கு சுருக்கமாக இருப்பாங்க. யாருக்காவது அவங்களை பிடிக்காமல் இருக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்ட கேரக்டர் அது. அஞ்சு ஜார்ஜ் அவங்களுக்கு கண்ணால் ஒட்டி போயிருக்கும். பிடி உஷா இந்தியாவின் தங்க மகன் சொல்கிறோம், அவங்க ஃபேஸே இருக்காது. ஏன் ஆனால் அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக தான் அவங்க வந்து அவார்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, ப்ரைஸஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேரக்டரும் நம்மளுக்குள்ளே நம்ம வளர்த்துக்கிற டேலண்ட்டு மட்டும்தான் உண்மையான பியூட்டி நம்மளுக்குள்ள. அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். நெவர் மைண்ட் அபவுட் வாட் யூ ஆர் ஹூ யூ ஆர், நீங்கள் எப்போ இருக்கீன்றத பற்றி யோசனை பண்ணவே வேணாம். உங்களுக்குள்ளே உள்ள கேரக்டரும் உங்களோட டேலண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் ரெட் கார்பெட்டில் நிப்பாட்டும். ஒன் டே ஃபார் ஷோ.
2: நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி அட்டகத்தியில் உங்களை நீங்கள் முதல் தடவை பார்க்குறச்சி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஆனால் ஃபேமிலிக்கிட்டேருந்தே நினச்ச சப்போர்ட் கிடைக்கல. நிச்சயமாக மற்றவங்க கூட இருந்தவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னால தான் உங்களுக்கு அடுத்த படம் போகணுன்னே தோணிருக்கும், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும். அப்படி வந்ததில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா யார் கொடுத்தது?
1: நீங்கள் கேட்கனால இந்த கேள்வி நான் சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃபேமிலி தாண்டி எனக்கு வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ ஷுட் ரெஃபரன்ஸ் தெம், பத்மநாபன், முனியராஜன், சுரேன், என்னோட செந்திலண்ணா, இவங்க நாலு பேர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சவுத்லேருந்து வந்தாலும் எனக்கு இங்கே பண்ண முடியுன்ற பயம் இருந்தது. பிகாஸ் உங்களுக்குலாம் மேபி நீங்களாம் சென்னைன்னு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் இங்கே வீடு இருக்கும். ஸோ எப்படினாலும் வீடு போகணும், சாப்பாடு கிடச்சிரும், தங்க இடம் கிடச்சிரும். பட் நாங்கள் அப்படி இல்லை, ஃப்ரம் சவுத், அது வீட்டை விட்டு வெளியே வந்த பசங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு அக்கமடேஷன் ரெடி பண்ணணும், எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த சான்சஸ் தேணும். இந்த ஹோப்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் யூஆர் ஆர் பிளெஸ்ட், உங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து கோயம்பேட்டில் இறங்கி அதுக்கப்புறம் சான்சஸ் தேடி நாங்கள் வர்றதுக்கு டிலே. அப்படி இருக்க நாங்களே இப்போ லீடிங் வந்துட்டோம்னா உங்களுக்குலாம் எவ்வளோ ஈஸி இல்லை. யூ கேன் ஈஸிலி வைட் அப். உங்களுக்கு பெரிய சப்போர்ட் உங்கள் அப்பா அம்மா. தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரெண்டு வருஷம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் என் அம்மா அப்பாட்ட போய் சொன்னேன், அப்போ தான் அவங்க ஹாப்பியானாங்க, ஓகே அட்லீஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக நீங்கள் அதில் வின் பண்ணிடலாம்.
2: சார், உங்களை ஹீரோவாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க வெளில போனால்.
1: அஃப்கோர்ஸ்.
2: ஸோ பியூட்டிஃபுல் கேம்பெயினை பற்றி நீங்கள்,
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நடத்தின காலேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க.
2: தேங்க்யூ சார்.
1: எல்லாருமே அழகாக இருந்தாங்க. அதையும் தாண்டி உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் ஹெச்ஓடி மேடமாக இருக்கட்டும், இல்லை காயத்ரி மேடமாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாம் அவங்க பாட்டுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக அவுட் பண்ணாங்க. அஸ் வெல் அஸ் உங்களோட நேம்லாம் எனக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை. சனா அண்ட் ஸ்ருதி ஹேமா இவங்க என்கிட்ட இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்வியூ பண்ணாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், உங்களோட டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு பார்க்காம யார் இருந்தாலும் அவங்களை கெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணி இந்தளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக உங்களோட இந்த சர்வீஸும் இந்த கேம்பெயினும் வந்து என்னோடய லைஃப் டைமில் மறக்க முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன், சீஃப் கெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அது நான் ஆசைப்பட்டு பார்த்த ஒரு காலேஜில்.
2: நிறையா இடத்துக்கு போவீங்க சார் நீங்கள் நிச்சயமாக.
1: உங்களோட எல்லா சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக அது கண்டிப்பாக நடக்கும். என்னோடய மூவி அடுத்து சாகசம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பாருங்கள்,
2: பெஸ்ட் விஷஸ் சார்.
1: தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு ஆல்.
2: Thank you so much for coming to my show. I think listeners ellarum unga kitta nariya pesi enjoy pannirpaanga nambrom. Neenga kettukondirupadhu MOP samudaya vanali.

புள்ளி 8. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சல்மா. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். சுதந்திரம். இந்த வார்த்தை ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனா அதுக்கான அர்த்தம் ரொம்ப பெரியது. பாரதியார் சொன்ன வரிகளோட ஆரம்பிக்கலாம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி போல, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி போல. அவர் பேசின சுதந்திரம்னா வெறும் கட்டுப்பாடு இல்லாம வாழ்றது இல்ல, பயம் இல்லாம யோசிக்கிற மனசு, நிமிந்து நிக்கிற தைரியம், உண்மைய பேசுற உரிமை. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி அடிக்கடி வருது. நமக்கு கிடைச்ச சுதந்திரம் நம்மள வளர்க்குதா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நம்மளே தொலைக்க வைக்குதா? ஏன்னா எதை வேணா செய்யலாம்னு நினைக்கிறது சுதந்திரம் இல்ல. நம்ம எதை செஞ்சாலும் பொறுப்புடன் செய்யறது தான் சுதந்திரம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எதிரொலி இருக்கு. அதனாலதான் கவிஞர் வைரமுத்து சொன்ன மாதிரி, பறக்க சிறகுகள் மட்டும் போதாது, பறக்க வானம் பற்றிய புரிதலும் வேண்டும். சிறகுகள் இருந்தா மட்டும் பறக்க முடியாது, எந்த திசையில போகணும்னு தெரியணும். அதே மாதிரிதான் சுதந்திரமும். இந்த சமுதாயம் நமக்கு நிறைய உரிமைகள் கொடுத்திருக்கு. பேசுற உரிமை, கனவு காண்ற உரிமை, நம்ம வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுக்க கூடிய உரிமை. ஆனா உரிமை அதிகமாகும் போது பொறுப்பும் அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனிதனோட உண்மையான பெருமை அவரோட ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் தான். எனக்கு சில நேரம் தோணுங்க, உண்மையான சுதந்திரம்ங்கிறது நம்ம மனசுக்கு தோன்ற எல்லா தப்பையும் செய்யறதில்ல, நம்ம புத்தி தவறான பாதையில போகும் போதும் இது எனக்கு சரியான பாதை இல்லைன்னு நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்றோம்ல, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் உண்மையான பெருமை, அதுதான் உண்மையான சுதந்திரம். அதனாலதான் நானும் திரும்பவும் கேக்குறேன், நம்ம ஃப்ரீடம் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம்க்கு நம்ம தகுந்த மனுஷங்களா இருக்கோமா? நம்ம ஃப்ரீடம் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீடம்க்கு நம்ம தகுந்த மனுஷங்களா இருக்கோமா? ஏன்னா சுதந்திரம்னா யாரும் நம்மள கேள்வி கேட்காத நிலை இல்ல, கேள்வி கேட்டாலும் சரியான வழியில நிக்கிற பக்குவம், அதுதான் உண்மையான சுதந்திரம். குறிப்பா நம்ம இளைய தலைமுறை, நம்ம மாணவ மாணவிகள் கிட்ட கண்டிப்பா போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் சுதந்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு தனி பெருமை இருக்குல்ல.

ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த சுதந்திரம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை நம்ம தப்பா பயன்படுத்திக்கிறோமோ அப்படின்னு தோணுது. எனக்கு தான் சுதந்திரம் இருக்கே, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான பாதைக்கு ஆரம்பமாகுது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்ஸிக் ஹேபிட்ஸ்க்கு அடிமையா போறது தான் சுதந்திரமா? இல்லைங்க, அது சுதந்திரமே இல்லைங்க. என்னடா இவ அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான்னு யோசிக்கிறீங்களா? பியர் பிரஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் வேணா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மச்சா இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு யாராச்சும் சொன்னா அங்க நோ சொல்றது கன்சர்வேட்டிவ் கிடையாது, அதுதான் ரியல் போல்ட்னஸ். எனக்கு என்ன வேணா பண்ண ஃப்ரீடம் இருக்கு, ஆனா என் ஹெல்த்துக்கு எது நல்லதுன்னு முடிவெடுக்கிற ஃப்ரீடமும் எனக்கு தான் இருக்கு. உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கிற கில்லித்தனமே ஒரு நல்ல ஃப்ரீடம் தான். சரி, ஸ்மார்ட் போன் யூசேஜ் பத்தி பார்த்தா, சோசியல் மீடியா ரீல்ஸ் பாக்குறது அப்பப்ப யூஸ் பண்றது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஆர் ஸ்பேஸ். ஆனா ஒரு எல்லை மீறி யூஸ் பண்றது, அதாவது லேட் நைட்ல சாட் பண்றது, அனானிமஸா இருந்து மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது, மறைமுகமா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் போட்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் தப்பு. அண்ட் அதே டைம்ல நம்ம ஹெல்த்தும் கெடும் ஸ்டடீஸும் டிஸ்டர்ப் ஆகும். இதை பேலன்ஸ் பண்றது தான் நிஜமான ஸ்மார்ட்னஸ். ஃப்ரீ டைம்ல நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம நம்ம க்ரோத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இல்லனா கடைச்ச ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு உங்களை நீங்களே மிஸ் பண்ணிடாதீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை, சுதந்திரம் ஒரு பரிசல்ல, அது ஒரு நம்பிக்கை. அதை மதிப்பவன் வளர்கிறான், அதை புரிந்தவன் உயர்கிறான். அதனால மக்களே, சுதந்திரத்தை உரிமையாக மட்டும் பார்க்காம பொறுப்பாகவும் பார்க்க ஆரம்பிங்க. சுதந்திரத்தை அனுபவிப்போம், பொறுப்புடன் வாழ்வோம். சைனிங் ஆஃப், நான் உங்க ஆர்ஜே சல்மா, ஒரு குரல் நிறைய எமோஷன்ஸ். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க குரலின் பீட்டு எமோஷன்ஸ்க்கு இதுதான் ட்ரீட்டு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.

0: டீனேஜர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் டிசைனர் க்ளோத்ஸ் கிடைக்கிறது அங்கேருந்தான். சரி ஓகே, ஆஃபீஸ் வேலை எல்லாம் முடிஞ்சுடுதா?
1: முடிச்சாச்சு.
0: சரி அப்போனா என் வீட்டுக்கு வரியா?
1: வர.

0: வா உள்ள வா.
1: வாவ், வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ச்சா, என்ன கலர்ஸ், ரொம்ப அழகா இருக்கு.
0: போதும் போதும், ஒரே ஜலதோஷம் பிடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் தான்.
1: ஏய், நம்புற மாதிரி தான் சொல்றியா?
0: நிஜமா நான் தான் பண்ணிருக்கேன்.
1: எப்படி தீப்தி, உன்னால
0: நம்பிக்கையே வராதே. எனக்கு டிசைனிங், அழகுபடுத்துறது அதெல்லாம் பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை உண்டு. அதனால அதெல்லாம் விட்டு போக கூடாதுன்னு, அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன்.
1: எனக்கும் இதெல்லாம் பிடிக்கும் தீப்தி, ஆனா என்ன பண்றது, எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் குடுக்கறியா?
0: நானா? இன்னைக்கு நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோல இத பத்தி தான் பேச போறாங்க. வா கேக்கலாமா? வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க தாங்க பேசினது இப்போ உங்க RJ தீப்தி
1: அண்ட் ராஜேஸ்வரி. யாருக்கு தாங்க ட்ரெண்டியா, மாடர்னா, ஃபேஷனபிளா இருக்க பிடிக்காது சொல்லுங்க? இப்ப எல்லாரும் அதுதான் விரும்புறாங்க.
0: இப்போ ரோட்ல யாரான அழகா ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு போனா நம்ம யோசிக்கிறது இல்லையா, இது நம்ம கிட்ட இருக்க கூடாதா?
1: சரி, ஃபேஷன், டிசைன், இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் பேசுறோம்.
0: இத பத்தி நம்ம மக்கள் கிட்ட அவங்க அபிப்ராயத்தை கேட்கலாமா? ஹலோ, உங்க பேர் என்ன?
2: என் பேர் பத்மா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே மேடம், அப்போ வந்து நீங்க பசங்க எல்லாம் இருக்காங்களா?
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா.
0: அப்படியா? அப்படின்னா நிறைய இந்த ட்ரெஸ் வாங்குறச்செல்லாம் எனக்கு இது ஃபேஷனபிளா இல்ல, இது ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க பொண்ணுகிட்ட இருந்து. அப்போ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: ஆமா, அது நிறைய இப்போ எல்லாம் தட் ஹாஸ் பிகம் அ ஃபேஷன். யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஃபேஷன் இது இன்னத்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேஷனா போச்சு அவங்களுக்கு. பட் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஷன் ஃபேஷன் சொல்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே வேரபிளாவே இல்லை. டே டு டே லைஃப்ல ஒரு ஈஸியா எடுத்தோம் போட்டோம், பாக்கிறதுக்கும் நீட்டா, எங்கேயானு போனோம்னா டீசென்டா ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி இல்லவே இல்லை. இட் இஸ் வெரி வெரி சேட் சிச்சுவேஷன். ஐம் வெரி சாரி டு சே திஸ், பட் நான் எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் மெனி பீப்புள் நான் இந்த ட்ரெண்ட் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்துட்டு வருது. என்னன்னு சொன்னா இப்ப ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்கிறது, அங்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாடல்ஸ்க்கு போட்டு கொண்டு வராங்க. ஃபேஷன் குரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ற ஒரு ட்ரெஸ் கூட அது எதுவுமே வேரபிளா இல்ல. அப்படி இருக்கும்பொழுது அதுல என்ன ஃபேஷன் இருக்கு? இந்த மாதிரி ஷோ எல்லாம் நடத்தணுமா? இத பார்த்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம பசங்க, அவங்களுக்கு தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரும் இல்லாம வெஸ்டர்ன் கல்ச்சரும் இல்லாம எதுக்காக என்ன ட்ரெஸ் போடுறோம், அந்த ட்ரெஸ் எதுக்காக இந்த மாதிரி போடுறோங்கிற ஒரு ஒரு எண்ணமே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போடுறாங்க, அவங்க அதனால நம்மளும் இந்த மாதிரி போடணும். அதுலயும் முக்கியமா இது வந்து சினிமா இன்ஃபுளுசஸ் அ லாட். ஏன்னு சொன்னா இப்போ எல்லாருக்கும் ரீச் ஆற ஒரு இது, எல்லாரும் ஏழையோ இல்ல பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு மீடியா சினிமா. அதுல வரக்கூடிய இந்த மாதிரியான ரொம்ப ஆடை குறைப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம, அது வந்து ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கிறதுனால பசங்களுக்கு எது ஃபேஷன் அப்படிங்கறது தெரியல. அதாவது ஃபேஷன் இருக்கணும், ஆனா எப்படி அப்படின்னா நம்மள டீசென்டாவும் காட்டணும், நம்ம போற இடத்துல நம்மள மரியாதையா எல்லாரும் பாக்குற அளவுக்கு புது மாதிரியா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. எப்பவும் போடுற மாதிரி ஒரே மாதிரி சாரி தான் போடணும் நீங்க, அல்ல சல்வார் கமீஸ் தான் போடணும்னு நான் சொல்லல. நீங்க ஃபேஷனபிளா நீங்க இப்ப பேண்ட் ஷர்ட் எல்லாமே போட்டுக்கோங்க, ஆனா நீங்க போடுற ட்ரெஸ் டீசென்டா இருக்கணும். மத்தவங்க ரோட்ல போகும்போது உங்களை பார்த்து கமெண்ட் அடிக்க கூடிய விஷயமா இருக்கக்கூடாது.
0: ஓகே, அப்பனா மேடம் நீங்க சொல்றீங்க நம்ம பாரம்பரியம் விட்டு போறது, வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பசங்க, கன்ஃபியூஸ் ஆறாங்கன்னு. அப்பனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பட்டு சாரிகள், பட்டு புடவைகள் நம்ம பாரம்பரியத்துல. சோ இப்பெல்லாம் பசங்க இந்த மாதிரி போட்டுக்கிறது இல்ல, பொண்கள் பட்டு புடவை போட்டுனா ரொம்ப ஓல்டா ஃபீல் பண்றாங்க. சோ டிசைனர் சாரீஸ் டிசைனர் சல்வார் கமீஸ்க்கெல்லாம் ஷிஃப்ட் ஆறாங்க. அப்போ அத பத்தி என்ன உங்க அபிப்ராயம்?
2: ஆமா, இது வந்து இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ங்கிறதுல இது ஒரு பார்ட். அதாவது இந்த டிசைனர் வேர், டிசைனர் வேர்ங்கிறது நாட் ஓன்லி வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் சல்வார் கமீஸ் அண்ட் ஆல், சாரீஸும் அதுல இப்ப சொல்றாங்க டிசைனர் வேர் அப்படின்னு. அதாவது டிசைனர் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ மேக் சம் டிசைன் ஆன் தட், அத வந்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணும்போது, இப்ப சாரீல எல்லாம் டிசைன் பண்றது அப்படிங்கறதுக்கு முந்தி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சம்கி ஒர்க், நிறைய எம்பிராய்டரி, இது எப்பவுமே இருக்கு, இப்போ இருக்கு, முந்தியும் இருந்தது. ஆனா அந்த சாரிய கூட கட்டிக்கிற விதம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதுலதான் நம்மளோட கல்ச்சர் என்னங்கறத நம்ம சொல்லணும். ஆனா இப்போ வர வர அந்த சாரியவே அவங்க கட்டிக்கிற விதம் தான் சரியா இல்ல அப்படிங்கறது தான் என்னோட. சாரீஸ் கட்டுறாங்க, இப்பவும் கட்டுறாங்க, டிசைனர் சாரி அப்படின்னு சொல்லி, அந்த சாரிய கட்டிக்கிற விதம் சரியில்லாததுனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்க, சாரீஸ் தான் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, பேண்ட் டிஷர்ட்டை விட இதுதான் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்ல, இட் லுக்ஸ் வெரி செக்ஸி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, த வே இன் விச் யூ வேர் தட் சாரி. சோ இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த மாதிரி சேஞ்சஸ் எப்ப வந்ததுன்னா, இந்த டிசைனர் வேர்ங்கிறது ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்தது. அதாவது புடவைய புடவையா கட்டணும், அது புடவைய கட்டும் பொழுது உடம்புல ஒரு பாகம் தெரியாத அளவுக்கு கட்ட முடியும், ஆனா இப்போ அந்த மாதிரி கட்டுறது இல்ல. டிசைனர் வேர்னு சொல்லி அந்த சொல்றாங்க இல்லையா, என்னமோ அந்த டியூப்
0: நூடுல் ஸ்ட்ராப்,
2: அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு புரியறது இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். அதனால அந்த மாதிரி எல்லாம் பிளவுஸ் போட்டு அந்த சாரியோட தலப்ப வந்து பின்னால கொண்டு போய் முன்னால கொண்டு வந்து சொருகிக்கணும், அதுதான் முந்தி நாங்க பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ சாரியோட தலப்ப முன்பக்கமே போட்டுக்கிறீங்க, அல்லது சாரியோட தலப்பே வரமாட்டேங்கிறது, என்ன இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எல்லாம் டிசைனர் வேர் அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய கல்ச்சரை வந்து இவங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா புரியுது, அவ்வளவுதான்.
0: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க பேர் என்ன?
3: மை நேம் இஸ் ரிஹானா.
0: ஓகே, நீங்க என்ன பண்றீங்க?
3: சேல்ஸ் கலா இருக்கா?
0: எங்க?
3: நெக்லஸ், இயரிங், டாப்ஸ், ட்ரெஸ், ஹேட்ஸ், பேக், ஸ்கார்ஃப், பேங்கிள்.
0: சரி, இவ்வளவு விக்கிறீங்க, இதுல வந்துட்டு அவங்க எல்லாரும் விரும்பி ரொம்பவே விரும்பி வாங்குறது எல்லாமே வாங்குவாங்க, ஆனா ஒரு சிலது நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, அது என்ன என்ன நீங்க சொல்றீங்க?
3: நெக்லஸ் அண்ட் இயரிங் வாங்குறாங்க.
0: ஓகே ஓகே மேடம். இங்க வரவங்க யூஸ்வலா என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க?
3: ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, அப்புறமா வந்து காலேஜ் கேர்ள்ஸ், பக்கத்திலே காலேஜ் இருக்கிறதுனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க.
0: ஓகே மேடம், தேங்க் யூ. ஹலோ சார், உங்க பேர்?
4: பாலாதித்யா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் CEO of Ad Gifts and Company.
0: அப்படியா? ஓகே சார். சோ அப்பனா உங்களுக்கு நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும். சோ இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ஃபேஷன் கான்ஷியஸா இருக்கீங்களா?
4: டெஃபினட்டா ஃபேஷன் கான்ஷியஸா இருக்கிறோம். பட் ஆனா என் ஏஜுக்கு வந்து ஃபேஷன் ஆகும்னு இல்லை, பட் நான் எங்கா இருக்கும் போது நல்லா ஃபேஷனா பண்ணா ஸ்டில் மெயின்டைன் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீசென்ட் ட்ரெஸ், ஒரு கார்பரேட் கஸ்டமர் கிட்ட போனா எப்படி டீசென்ட் இதை பண்ணணும், அதெல்லாம் கண்டிப்பா டெஃபினட்டா மெயின்டைன் பண்ணுறோம். கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அண்ட் வித் நல்லா குட் லுக், நாட் ஃபேஷன், நல்லா கம்ஃபர்டபுள் அண்ட் ட்ரெஸ் பண்ணணும். ஆல்வேஸ் ஐ எக்ஸ்பெக்ட் லைக் தட்.
0: ஓகே, இன்றைய பசங்க எப்படி வந்து ஃபேஷன் வந்து அவங்களோட ட்ரெண்ட்ஸ் போறாங்கல்ல, சோ அதை பத்தி என்ன அபிப்பிராயம்?
4: ஃபேஷன் போறது தப்பு கிடையாது, நல்லா ஃபேஷனாக நல்லா இருக்கணும். ஏன்னா யங் க்ரௌட் எல்லாமே அப்படிதான் இருக்கு, எல்லாமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க அந்த மாதிரி நல்லா ஃபேஷனாக போனால் நல்லா இருக்கும். ஆனால் கெட்ட இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போகாம நல்லபடியா இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே சரி. அண்ட் ஜென்ஸ் வந்து ஃபேஷனபிளா இருக்கணும், ஸ்டைலிஷா இருக்கணும்னா என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம்?
4: நல்லா டீசெண்டா டக் பண்ணிட்டு, நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ் இல்லாமல், ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் என்ன டீசெண்டான ட்ரெஸ், ஓவர் கலரிங் இல்லாமல் நல்ல லைட் ட்ரெஸ் அண்ட் டார்க் பேண்ட் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும், எல்லா சில பேர் லோ ஹிப் ஹை ஹிப்னு சொல்லிட்டு ஷார்ட் பேண்ட் ஷார்ட் ஷர்ட்டு ரொம்ப இந்த டைட் பேண்ட் அப்படி போடுறாங்க. நார்மல் கம்ஃபர்டபுளாக எல்லோரும் பார்க்க, ஓ நல்லா இருக்கா பையன், நல்லா இருக்க பொண்ணு, அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓவர் ட்ரெஸ் இல்லாமல் லூஸ் பேண்ட் டைட் ஷர்ட்டு ரொம்ப ஓவராக இது இல்லாமல் லோ, ஆமாம் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும்.
0: சரி, தேங்க்யூ சார். ஹலோ மேம், வாட்ஸ் யுவர் நேம்?
5: மீனா பிராஞ்சித்.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
5: ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஷன் டிசைனுக்கு.
0: ஓகே வா. ஸோ உங்களுக்கு நிறையா ஃபேஷன் பற்றி ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைய ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? வாட் யூ ஃபீல், ஹவ் ஆர் த சில்ட்ரன் கெட்டிங் ரூட்டட் இன் டு ஃபேஷன் அண்ட் ஆல் தட்?
6: கண்டிப்பாக சென்னை இப்போ சென்னையை எடுத்தோம்னா நம்ம வந்து எல்லாருமே ஃபேஷனபிள் தான். சின்ன குட்டீஸ்லேருந்து நல்ல வயசானவங்க வர நல்லா ஃபேஷனபிளாக, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்குது இப்போ இருக்கிற இப்போ ட்ரெண்டில். அதாவது ஒரு இடத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஒகேஷனுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. அதுவே பெரிய ஒரு சேஞ்சஸ் தான் ஃபேஷன் இல்லையா. அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய அவுட்லுக் எல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் டு டோவேனே எடுத்துக்கலாம். அதாவது எந்த மாதிரி ஹேர் டூ பண்ணணும், என்ன மாதிரி. இப்போ ஃபேஷனுங்கிறது வந்து இட்ஸ் நாட் பர்டிகுலர் சம்திங், ஓகே, இட்ஸ் அபவுட் எவ்ரி திங், ஓகே, ஹவ் யூ டாக் அண்ட், அதாவது எப்படி நீங்கள் பேசுறது, எப்படி நீங்கள் நடந்துக்கிறது, அதேமாதிரி எந்த ஸ்டைலையும் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்து போகிறாங்க வராங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்டைல் இருக்கும், கிரியேட் பண்ணணும், அதுதான் ஃபேஷன். அதில் வந்து சின்ன சின்ன விதமான சில இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், பேஸ்ட் ஆன் மூவிஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம்.
0: Okay, so vandu so fashion is simplicity or is it being jazzy?
6: Simplicity and comfortable.
0: Okay, so enna madri dresses ippola college students podukalam illa vandu generally what do you recommend?
6: சரி, இப்போ காலேஜ் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எடுத்தோன்னா, இப்போ சவுத் இந்தியன் எடுத்தோம்னா இங்கே வந்து சில காலேஜஸில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஓகே, இப்படி தான் போடணும் இல்லை இதுதான் வேர் பண்ணணும் அப்படின்னு. அது ஸ்லீவ்லெஸ் கூடாது, ஷார்ட் குர்த்திஸ் போடணும், அந்த மாதிரிலாம் ஓகே. அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இல்லை, பொதுவாகவே இந்த சென்னை கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு குர்த்திஸ் வந்து ரொம்ப நல்ல இது, ஏன்னா நிறைய வேரியபிள் காட்டன்ஸ் ஆர் அவைலபிள், ஓகே. அது இல்லாமல் கொஞ்சம் பிளெண்டடான மெட்டீரியல்ஸும் இருக்குது, ஸோ மெட்டீரியல் வைஸாக போனோம் அப்படி. அதுமாரி மோட்டிவ்ஸ் வைஸாக போனால் எல்லாருமே வந்து சிம்பிளிசிட்டி தான் விரும்புகிறாங்க தவிர, ரொம்ப ஜாலியான ஒரு கலர்ஸ் அதெல்லாம் போகிறதில்லை. அது இல்லாமல் நம்ம இந்தியா பொறுத்தவரை வந்து இந்தியா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கண்ட்ரி, யூனோ, எல்லா மாதமே இல்லை எவ்ரி வீக்கே நம்ம எடுத்தோம்னா ஒரு ஏதாவது ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுல தப்பே இல்லை.
0: தேங்க்யூ மேம். ஹலோ சார், உங்க பேர்
7: என்ன?
0: நீங்க என்ன பண்றீங்க? கத்து கொடுத்துருப்பீங்க. சோ ஜென்ஸுக்கு என்ன மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கு, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அவங்க?
7: ஜென்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேஷுவல், எப்பவுமே கேஷுவல். டெனிம் அண்ட் டீ-ஷர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கம்ஃபர்டபிள்.
0: டெனிம் அண்ட் டீ-ஷர்ட்ஸ். அப்புறம் இப்போ பசங்க வந்து ஜீன்ஸ் கிழிச்சு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் நிஜமாலுமே அதான் ஃபேஷனா, அதான் ஃபாலோ பண்ணணுமா?
7: அல்ல, அது ஒரு ஃபேட், கொஞ்ச நேரம் இருக்கும், என்ன அப்புறம் அப்படியே. அண்ட் ஸ்டோல் ஆல்சோ இஸ் இன் ஃபேஷன்.
0: ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ்?
7: யா, ஸ்டோல் ஃபார் ஜென்ஸ் இஸ் ஃபேஷன்.
0: ஓகே, அண்ட் வாட் டு யூ ரெக்கமெண்ட் ஃபார் ஜென்ஸ், என்ன மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம்?
7: எனிதிங் இன் காட்டன் ஃபார், யா, எனிதிங் இன் காட்டன் ஃபார் தமிழ்நாடு.
0: அண்ட் கலர் டோன்ஸ்?
7: Colors. Any fluorescent light colors. Fluorescent are in for gents. Say, pista green or pinkish.
0: Are you fashion conscious? How do you set trends?
7: I'm an orthodox and fashion conscious person.
0: Okay. Apparina, enna idhu sir?
7: Romba primitive, but fashionable.
0: Okay. Thank you, sir.
8: எவ்வளவு தெரிஞ்சிருக்குல ஃபேஷன் பத்தி?
1: நிறையவே தெரிஞ்சிருக்கு. சரி, நம்மளும் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லலாமா?
8: சரி நேயர்களே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்ல போறேன். உங்களுக்கு ஸ்லிம்மா ஹைட்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்போ நீங்க வந்து தொளதொளானு ரொம்ப ஃபிட்டா இல்லாம கொஞ்சம் தொளதொளானு பெரிய லாங்கா ஒரு குர்தா இல்ல ஒரு டாப் போட்டுட்டீங்கன்னா உங்களை பாக்குறதுக்கு டாலா ஹைட்டா உள்ளியா தெரியவேங்க. அது மட்டும் இல்ல, ஒரே கலர் டோன்ல ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சரி நேயர்களே, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா அது பயன்படும்னு நம்புறேன்.
1: இன்னும் நம்ம ஃபேஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்மளோட மிஸ் ரேவதி இருக்காங்க. அவங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில கிராஜுவேட், இப்போ அவங்க ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்றாங்க. இன்னும் அவங்க கிட்ட இதை பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
1: என் பேரு ரேவதி.
0: ஓகே, நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர்ல?
1: யா.
0: சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃபேஷன் டிசைனரா ஆகணும்னு நினைச்சீங்களா? வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர்?
1: சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குல. ஐ வாஸ் ஜஸ்ட் இன்ட்ரஸ்டட் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் டிராயிங் அண்ட் ஆல். பட் லேட்டர் ஆன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வந்தபோது ஐ கெட் டு நோ தட் தேர் சம்திங் கால் ஃபேஷன் டிசைனிங். மீன் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ மை மாம் வாஸ் ஜஸ்ட் புஷிங் மீ டு நோ அபவுட் இட் அண்ட் ஷீ அப்ளைட் ஃபார் மீ அண்ட் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் கேவ் இட் அ ட்ரை. அண்ட் ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் இருந்தது ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் அண்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் சவுத் இந்தியா. ஸோ என்ஜினியரிங் கூட அட்டன் பண்ணியிருந்தேன் பட் சின்ஸ் திஸ் வாஸ் வெரி குட் லைக் ரேங்க் லிஸ்ட்னால் ஐ ஜஸ்ட் ஆப்டட் ஃபார் திஸ்.
0: ஓகே, எங்கே படிச்சீங்க?
1: நான் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னையில் டிட் மை கோர்ஸ்.
0: ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் ரைட் ஃபார் த கோர்ஸ்?
1: ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட், இட் இஸ் த பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா விச் இஸ் ஆஃபரிங் திஸ் கோர்ஸ் ரைட்.
0: ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ முடிச்ச அப்புறம் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இறங்கிட்டு காலேஜில் படித்ததுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ஐ யூ லைக்கிங் இட்?
1: சி, காலேஜில் நம்ம யூஸ்வலாக நம்ம காலேஜ் போனால் எல்லா கோர்சஸ்லையும் தேல் டீச் யூ வாட் எவர் யூ கோன் டு டூ தேல் டீச் யூ. பட் இங்கே அப்படி இல்லை, திஸ் இஸ் என்டையர்லி அ கிரியேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் வித் இன் யூ. யாரும் சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் தி கிரியேட்டிவிட்டி டசன்ட் கம் அவுட் ஆஃப் யூ. வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டெவலப் யூர்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் டெவலப், பட் தேல் கைட் யூ எப்படி போகணும், இந்த மாதிரி பண்ணினா இந்த அவுட்புட் வரும். லைக் நீங்கள் கிரியேட்டிவாக பண்ணுன்னா மீன் பேசிக்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. என்ன என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளை அழகுபடுத்தலாம், மீன் அதோட பேலன்ஸ் எப்படி சரி பண்ணணும், அது அழகாக இருக்க ஹார்மனி வேணும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து தேல் டீச் யூ. பட் நீங்கள் வந்து எப்பவுமே இருக்காத மாதிரி சம்திங் நியூவாக கிரியேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு திங்க் அண்ட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிரியேட்டிவ் இமேஜினேட்டிவ் இனஃப். அப்படிதான் முடியும்.
0: காலேஜில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு? ரொம்ப ஹெக்டிக்கா அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? இஸ் நிறைய லேடிஸ் வராங்களா இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள?
1: இட்ஸ் எ நைஸ் க்வெஸ்சன். நம்ம ஃபர்ஸ்ட் வி என்டர் யூனோ வில் திங்க் இட்ஸ் வெரி வெரி நைஸ் கோர்ஸ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். முதல்ல அப்படிதான் இருக்கும், ஆனால் போக போக இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு நார்மல் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா சம்திங் விச் இஸ் லைக் இன்ஜினியரிங் ஓ சம்திங், நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் புக் ஓரியன்டாக தான் இருக்கும் இல்லையா? பட் திஸ் இஸ் லைக் இட் இஸ் ஆல்சோ புக் ஓரியன்டட் அண்ட் இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்களே இப்போ நான் வந்து காஸ்ட்யூம் டிசைனிங் பண்ணினேன். ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டிச் மை ஓன் க்ளோத்ஸுமே. நான் டிசைன் பண்ண க்ளோத்ஸை நானே தான் ஸ்டிச் பண்ணும். வி கான் ஹையர் அ டெய்லர். ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஹவு தி கார்மெண்ட் இஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பேட்டர்ன் எப்படி பண்ணணும் அப்படி நம்ம நம்ம கற்றுனா தான் ஃபியூச்சரில் இஃப் வி ஆர் அ டிசைனர் நம்மளுக்கு அவங்க வந்து கைட் பண்ண முடியும். ஒரு டெய்லரை இல்லாட்டி நம்ம இதில் ஒர்க் பண்ணவங்கள நம்மளால கைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹெக்டிக். ஏன்னா நீங்கள் நான்லாம் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் ஐ யூஸ் டு ஒர்க் டில் 9-10 அண்ட் ஆல். சம்டைம்ஸ் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஐ வில் ஸ்டே தி ஹோல் நைட் இட் செல்ஃப் இன் காலேஜ் அண்ட் கம்ப்ளீட் மை ஒர்க். இட் வாஸ் வெரி வெரி ஹெக்டிக். 4 இயர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் கோர்ஸ் இப்போ. ஸோ அதனால 4 இயர்ஸ் ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹெக்டிக் டைம். ஐ வென்ட் த்ரூ வெரி வெரி ஹெக்டிக் டைம்.
0: ஓகே, இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் அவசியமா? ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் தே இன் தட் செட்டிங் தட் ஃபேஷன் ட்ரெண்ட்?
1: ஓகே, இப்போ வந்து ஃபேஷன்னா என்ன? இட்ஸ் நத்திங். நீங்கள் வந்து அவேராக இருக்கீங்க திஸ் இஸ் வாட் கோயிங் இன் திஸ் சீசன், that is what is fashion. அது இப்போ வந்து நம்ம younger generation, they like to follow it. அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ ஃபேஷன் ட்ரெண்ட் செட் பண்ணுறதுன்னா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக அதுக்கு ஃபேஷன் டிசைனர் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு சீனியர், அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், அவர் வந்து எப்பவுமே அவருக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்குன்னா அது அவங்க ஃபேஷன் டிசைனராக இருக்கணும்னு இல்லை. ஆனாலும் அவங்க இருக்காங்கன்னா ஹீ இஸ் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட் தட் ஐ ஆம் லைக் திஸ், ஐ வில் பி ட்ரெஸ் அப் லைக் திஸ். ஓகே, அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்கி அந்த ஒரு காலேஜில் வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கூட இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இந்தியா இல்லாட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும், என்ன நெக்ஸ்ட் சீசனுக்கு ட்ரெண்டாக வரும். அப்போதான் ஒரு ஃபேஷன் டிசைனர் மீன் அவங்க ரோல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு, நெக்ஸ்ட் சீசன்ல என்ன ட்ரெண்ட் வரும் அப்படின்னு தேல் ஃபைண்ட் அவுட். அப்படி ஏஜென்சிஸ் இருக்கு விச் அவங்க டியூட்டியே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அ மீன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் இன் த நெக்ஸ்ட் ஃபோர்காஸ்ட். ஸோ அவங்க பார்க்க அந்த மாதிரி ஏஜென்சிஸ் கிட்ட அவங்கள ரிசர்ச் பண்ணி நம்ம ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்து புதுசா இன்னோவேட்டிவா ட்ரெண்ட்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் டாஸ்க், இட்ஸ் நாட் லைக் சிம்பிள் ஜாப் ஆஃப் யூ நோ ஜஸ்ட் மேக்கிங் சம்திங், அப்படி இல்லை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுனாமி ஹிட் ஆச்சு இல்லை இந்தியாவில். ஸோ அந்த சீசனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது செலிப்ரேட் பண்ணவோ, ஒன்றுமே எல்லாமே ரொம்ப சேடாக இருந்த ஒரு சீசன். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெண்ட் இருந்ததே பிளாக் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ், வெரி டல் கலர்ஸ். ஏன்னா யாருக்குமே மூட் இல்லை, ஐ மீன் செலிப்ரேட் பண்ணவோ எதுக்குமே நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட். ஸோ அந்த மாதிரி இதில் தே மேட் அ ரிசர்ச். ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் வந்து அவங்க மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அந்த அப்போ செட் ஆச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோட்டட்.
0: ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நம்ம சீனியர்ஸில் ட்ரெண்ட் செட் பண்ணால் நம்மளுக்கும் ஃபாலோ பண்ணணும்னு ஆசை வரும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் க்ளோத்ஸ் அதெல்லாம் நவ டேஸ் இட்ஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஹூ கே நாட் அஃபோர்ட் இட், அவளுக்கும் இதெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் யூனோ மேக்கிங் இட் ஸோ எக்ஸ்பென்சிவ்?
1: சி ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயாச்சும் ஒரு ஷாப் போனீங்கன்னா you will have many pieces. ஒரு டிசைன் எடுத்தீங்கன்னா அதோட நிறைய பீசஸ் இருக்கும், ஏன்னா இட்ஸ் பீன் மாஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா. அப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகணுன்னா இட் ஷுட் பி சிம்பிள் எனஃப், ரொம்ப சிம்பிள் ஆன ஒரு இது ஃபார்முலா. ஒரு கார்மெண்ட் வந்து அது நிறைய மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் முடியும். இல்லாட்டி அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இட் வில் டேக் லோட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் உங்களுக்கு இட்ஸ் நாட் ஃபீசிபிள் அட் ஆல் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன, அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அதோட எஃபர்ட் கம்மியாக இருக்கும், அதில் வந்து பர்ஃபெக்ஷன் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ஆல்சோ வில் பி லெஸ். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா வேணும்னா தி இல் பி எக்ஸ்பென்சிவ் இனஃப். ஸோ ஆனால் டிசைனாக வேற இல்லை அப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து யூ கான் ஃபைண்ட் சோ மெனி பீசஸ் அட் ஆல். ஒரு டிசைன் எடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஜஸ்ட் வெரி யூனிக்காக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப மினிமல் பீசஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், நம்பர் ஆஃப் பீசஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட், ஏன்னா அது பண்ணவே டைம் ஆகும். ஒரு டிசைன் மேபி சிம்பிள் டிசைன்ஸ் கூட இருக்கலாம் விச் வில் பி மாஸ் ப்ரொடியூஸ்ட், அதுக்கு அது மாதிரி அதோட கம்பேரிட்டிவ்லி ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஒரு டிசைனோ வேர் வந்து பண்ணினீங்கன்னா தட் இஸ் டிசைனோ வேர். ஸோ அதனால அதில் டிசைன் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் அதோட குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய டிசைனர்ஸ் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுற, நார்மலாக இப்போ மெஷின் எம்ப்ராய்டரிஸ்லாம் வந்துடுது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அதுதான் இப்போ மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் என்ன யூனிக்காக எதுவுமே இருக்காது. பட் இப்போ ஒரு டிசைனர் வேர் எடுத்தனாலும் இப்போ ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எத்னிக் வேர். இப்போ நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய எத்னிக் வேர் ப்ரிஃபர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சல்வா கமீஸ் அதில் எல்லாம் வந்து நிறைய ஹேண்ட் பெயிண்டிங்ஸ், ஹேண்ட் எம்ப்ராய்டரிஸ், ஹேண்ட் ஒர்க் எல்லாம் எம்ப்ளாய் பண்ணும்போது இட்ஸ் ப்ரெட்டி காஸ்ட்லி. ஏன்னா அது வந்து ஒரு யூனிக் பீஸ் இந்த வேலை, இந்த வேலையில தான் இருக்கும். ஏன்னா அவங்க மேபி ஒரு டிசைனர், ஒரு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய டிசைனரை வந்து அவங்களோட இது ஃபாலோ பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஷுவராக அவங்க டிசைனர் பிராண்டுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, அவங்க ப்ரைஸ் வச்சிருப்பாங்க, தட் வில் பி ஆடட் ஆன். ஏன்னா தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஒருத்தங்க அது அந்த டிசைனர் வேற எடுக்கிறாங்கன்னா அவங்க ஓகே, அவங்க வந்து இப்போ இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சவுத் இந்தியன், நான் வந்து சவுத் இந்தியன் டிசைனர் கோட் பண்றேன், இரமலி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா தட்ஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஃபார் தெம். வெளியில போகும்போது அவங்க இஃப் சம்மன் ஆஸ் லைக் சம் செலிபிரிட்டி இஃப் ஷீ இஸ் வேரிங் தட், ஓகே ஷீ இஸ் வேரிங் இரமலிஸ் க்ளோத்ஸ், ஓகே ஷீ இஸ் வேரிங் சைத்தன்யா ராவ்ஸ் க்ளோத்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. பட் உங்களுக்கு சீப்பராக கூட ஸ்டார்டிங் இந்த அப்கமிங் டிசைனர்ஸ் கிட்டேருந்து யூ கேன் மிடில் கிளாஸ் கூட தே கேன் அஃபோர்ட்.
0: அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாட் இந்தியன் ஃபேஷன் ஷோஸ், இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா த கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் தே வேர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்கிறது இல்லை, யூ கேன் நாட் வேர் இட் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் வாக் அரவுண்ட். ஸோ வாட் இஸ் என்ன என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணுறது?
1: இது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன். திஸ் இஸ் கமிங் அப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஐ மீன் எனக்கு இப்போ ஐ நோ ஐ எம் இன் டு ஃபேஷன் ஃபீல்ட், ஸோ ஐ நோ வாட் இஸ் தேர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ நோ. பட் ஜென்ரலா பீப்புளுக்கு வந்து அப்ராட் இன்டர்நேஷனலி இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு அவேரன்ஸ் இருக்கு. பட் சின்ஸ் இந்தியா நம்ம கன்சர்வேட்டிவா இருக்கிறதுனால வி டோன்ட் ஓபன் அவர் மைண்ட் டு சீ திங்ஸ். ஓகே, தட் இஸ் அ திங். என்னன்னா இப்போ வந்து நிறைய ஃபேஷன் ஷோஸ் நடக்குது. ஐம் நாட் டெலிங் அபவுட் இந்தியா, அப்ராட் ஃபாரின் கண்ட்ரிஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ பாரிஸ் ஃபேஷன் வீக், மிலான் ஃபேஷன் வீக், அந்த மாதிரி நிறைய. நீங்கள் வந்து எஃப்டிவினாலே நீங்கள் தப்புன்னு அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கோம், பட் பார்க்கறது இல்லை. ஆனால் அது அது கூட இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷன் கார்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸ் பண்ணும்போது அதுலேயே த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விச் இஸ் பிரெத் வேர், அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் போட்டுக்கலாம், இட்ஸ் ப்ராக்டிக்கல். நீங்கள் நீங்கள் போடுற மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ், ஐ மீன் நார்மலாக கேஷுவல் க்ளோத்ஸ் இல்லாட்டி ஒரு ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி, கேஷுவல் ஃபார்மல்ஸ் செமி ஃபார்மல்ஸ் அந்த மூணு கேட்டகரிஸில் வர, இல்லாட்டி இந்த மாதிரி எத்னிக் அந்த மாதிரி இருக்கிற கார்மெண்ட்ஸ் விச் கேன் பி வோர்ன் இன் எனி ஒகேஷன். இன்னொன்று வந்து குட்டியூர், இது வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைட்டானிக்ல ரோஸ் போட்ட கார்மெண்ட்ஸ் இல்லையா, இந்த ஜென்ரலா எல்லாருக்கும் தெரியும். தட் இஸ் ஐம் ஜஸ்ட் கோட்டிங் திஸ். அது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும், அது வந்து நிறைய பீஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பீஸ் விச் மேக்ஸ் இட் ஸ்பெஷல். ஓகே, அதுவும் போடலாம். எப்போ போடலாம்னா அந்தந்த ஒகேஷனுக்கு, அந்தந்த மீன் அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் தேல் வேர் இட், மீன் அந்த மாதிரி போடலாம். இன்னொரு இதுக்கு பேர் குத்தியூர், அண்ட் இன்னொன்றுத்துக்கு பேர் வந்து அவான்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவான்கார்ட்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் நாட் இட் ஆல் ஃபீசிபிள் இன் வேரிங். ஓகே, ஃபோட்டோஷூட்ஸ்க்கு அப்புறம் வந்து ராம் ஷோஸ்க்கு மட்டுமா. ஏன்னா எப்பவுமே நம்ம போடுற காமிச்சே பண்ணிட்டு இருந்தா வேர் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் இட் இல்ல. கிரியேட்டிவிட்டி எப்போ காமிக்கிறது? சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இல்லையா. எல்லாரும் நார்மலா திங்க் பண்ணணும் இல்லையே. சம் பீப்புள் ஜஸ்ட் திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ். இந்த நெக்லைன் இப்படிதான் போகணும்னு இல்லாம அந்த காலர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏன் தலைக்கு மேல வரக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வேண்டாமா? வேல் தே எக்ஸிபிட் தேர் டேலண்ட். ஸோ அதனால்தான் இந்த ஸ்ட்ரீம் வந்திருக்கு அவங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஷோ வாட் யூ ஹவ் டன். அதுக்கு வந்து எப்படின்னா அது நீங்கள் நார்மலாக போட முடியற கார்மெண்ட்ஸாக இருக்கணும்னு இல்லை, பட் அதுக்கு வந்து அதோட வேல்யூ இருக்கணும், ஒரு கான்செப்ட் இருக்கும், அதுக்கு ஒரு தீம் இருக்கும். நீங்கள் ஆரிகேமி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் அ ஆர்ட் ஆஃப் மேக்கிங், என்ன பேப்பர்லேருந்து குட்டி குட்டி ஆர்ட் மீன் பொம்மைகள் பண்ணுற ஒரு இதாக்கும் அந்த ஆரிகேமிங்கிறது. இட் இஸ் அ சைனீஸ் ஆர்ட். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கார்மெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்படி தான் இருக்கும், ப்ரொட்ரூடிங்காக இருக்கும் கார்மெண்ட்ஸ் எல்லாம், அப்படி இப்படி ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது யூ கான் வேர் இட் 100% யூ கான் வேர் இட், பட் தேர் இஸ் சம் வேல்யூ டு தட் கார்மெண்ட். ஒரு ஃபோட்டோ ஷூட் மீன் இப்போ நிறைய வோக் அந்த மாதிரி மேகசின்ஸ் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்லாம் அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ், இப்போ சப்போஸ் ஏதாச்சும் பிராண்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க டிசைனரோட பேரை இது பண்ண பப்ளிசிட்டி பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அதுக்கும் நிறைய வேல்யூ இருக்கு. பீப்புள் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹவு டு வீ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஒரு சம்மர் கலெக்ஷன் இல்லை விண்டர் கலெக்ஷன் அண்ட் இந்த சீசன் கலர்ஸ்னு வருது, இந்த சீசன் பர்பிள் இந்த சீசன் பிங்க். ஸோ ஹவு டு யூ டிசைட் தட்? சி பேசிக்லி சம்மர் விண்டர் இது வந்து மெயினாக நம்ம கண்ட்ரி தட் இஸ் இந்தியாவுக்கு வந்து, அதுவும் சவுத் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் மீன் நம்மளுக்கு அது ஃபீசிபிளே கிடையாது. பட் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விண்டர்னா எக்ஸ்ட்ரீம் விண்டராக இருக்கும், சம்மர்னா எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது விண்டருக்கு வந்து அவங்க வந்து ஃபர் க்ளோத்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டுப்பாங்க, அண்ட் சம்மரில் வந்து வெரி தின் காட்டன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி ரொம்ப மீன் தின் இது போட்டுப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கிற கார்மெண்ட்ஸ் போட்டுப்பாங்க. பட் அது இந்தியாவில் வரும்போது நம்ம வந்து கலர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சம்மர் கலர்ஸ்னால் பிரைட் கலர்ஸாக இருக்கும், விண்டர் கலர்ஸ்னால் கொஞ்சம் வார்ம் கலர்ஸாக இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக்ஸில் நிறையவா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டோன்னா நம்ம விண்டர்லேயே செத்து போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எப்போவுமே கலர்ஸ் வச்சு இல்லாட்டி அந்த ஃபேப்ரிகேஷனில் இப்போ வந்து கொஞ்சம் திக் காட்டன்ஸ் மீன் நல்ல கார்ட்ராய் அந்த மாதிரி, இப்போ மென்ஸ் வேர்க்கு சொல்கிறேன் கார்ட்ராய்ஸ் கார்ட்ராய் பேண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப அப்ரப்டா தெரியாத டிஃபரன்ஸ் தெரியாததுனால வி ஹாவ் டு கோ ஃபார் கலர்ஸ், அப்புறம் வந்து டெக்னிக்ஸ் கொஞ்சம் இப்போ நிறைய ஒரு ஒரு ஜஸ்ட் இமேஜின் ஒரு விண்டர் கலெக்ஷனுக்கு வந்து நம்ம நிறைய ப்ளீட்டட் கார்மெண்ட்ஸ் ப்ளீட்டட் நிறைய ப்ளீட்ஸ் வர கார்மெண்ட்ஸ் போட்டோம்னா இட்ஸ் திக்கர். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் காட்டன் இட் மேக்ஸ் சென்ஸ் யூனோ இட்ஸ் திக்கர் ஃபார் அ விண்டர் கலெக்ஷன். அண்ட் இஃப் இட்ஸ் சம்மர் இட் கேன் பி வெரி பிளெயின் நார்மல் டாப் வித் சம் எம்ப்ராய்டரிஸ் இன் இட் வித் சம் பிரைட் கலர்ஸ் சம்மர் கலர்ஸ் அந்த மாதிரி நம்ம போடலாம். ஏன்னா டார்க் கலர்ஸ்னா தட் வில் அப்சார்ப் இன் ஹீட், லைட் கலர்ஸ்னா பிரைட் கலர்ஸ்னா இட்ஸ் சைன்ஸ் ஆல்சோ. அதே இது விண்டர் டைம்ல வீல் யூஸ் வார்ம் அண்ட் டார்க் கலர்ஸ், ஏன்னா அது வந்து லைட் நம்மளுக்கு ஹீட் அப்படியே அது இன்சுலேட் பண்ணிடும். ஸோ அதனால தட் இஸ் அ பாயிண்ட், ஹோல் பாயிண்ட். எல்லாத்துலயுமே சயின்ஸ் கூட இருக்கு.
0: ஸோ இந்த சீசன் கலர்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு த சீசன்ஸ். ஸோ யார் இதை டிசைட் பண்றாங்க? ஏதாவது ஒரு ஃபெடரேஷன் ஃபேஷன் கமிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: ஆஸ் ஹி செட், அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு, ஃபேஷன் ஃபோர்காஸ்டிங் ஏஜென்சிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில், நாட் இன் இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆல் வில் மேக் அ ரிசர்ச் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் வேர்ல்ட் வைட். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கலர்ஸ் கலர் சிப்ஸை தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணுவோம். பட் அக்கார்டிங் டு இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன்டர்நேஷ்னலி இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் அ பாலிவுட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட இந்தியாவிலே கொஞ்சம் கூட ஃபார்வர்டாக திங்க் பண்ணது பாலிவுட் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ அந்த பாலிவுட் கலர்ஸ் அங்கே வரந்தது நம்ம சவுத் இண்டியன்ஸ் தீபிகா. தட்ஸ் ஹவு த ஃபேஷன் கோஸ்.
0: ஓகே, ஸோ உங்களுக்கு யார் ரோல் மாடல் நம்ம இந்தியன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து?
1: நான் இஃப் ஐம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப், நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக ஆகணும் அப்படின்னு ஐ டென்ட் கம். பட் எனக்கு வந்து எனக்கு உள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருந்தது, அண்ட் ஐ வாஸ் கிரியேட்டிவ் இனஃப். ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிக்கிங் அப் எனி ரோல் மாடல்

0: ஸ்ப்ரெடிங் பிகாஸ் நிறைய பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அண்ட் தே ஆர் ஜஸ்ட் கிவிங் அ ட்ரை ஃபார் திஸ் கோர்ஸ். ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தி ரியல் குட் டேலண்ட் ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ எப்பவுமே இந்த ஃபேஷனுங்கிற ஃபீல்டில் மட்டும் இங்கே வந்து ஒன்றெல்லாம் லோவஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஹையஸ்ட்டாக இருக்கணும், இந்த ஆவரேஜே கிடையாது. ஏன்னா லோவஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதாச்சும் கிரேஸியாக பண்ணிட்டு இருந்தால் அது வாங்க பீப்புள் இருப்பாங்க, ஹையஸ்ட்டாக சூப்பராக நீங்கள் அப்படியே அஸ்டானிஷிங்காக பண்ணால் கூட அதை வாங்க பீப்புள் இருப்பாங்க, ஆவரேஜாக பண்ணால் தான் கஷ்டம். ஸோ லோவஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹையஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இப்போது, என்னன்னா எங்கே பார்த்தாலும் வந்து யூ ஹாவ் டிசைனர் க்ளோத்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ ரீட்டெயில் மார்க்கெட்ஸ் ரீட்டெயில் பிராண்ட்ஸ் கூட நல்லா பண்ணுறாங்க, டிசைனாக இதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் வர ரீட்டெயில் பிராண்ட்ஸ் கூட. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். ஸோ வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம் ஃபீஸிபிள். நான் வந்து அஸ் யூ ஆஸ்க் மீ க்வெஸ்சன், ஏன் டிசைனர் வேர் எப்பவுமே காஸ்ட்லியாக இருக்குது, நான் இப்போ அந்த ஆங்கிளில் தான் ஐ எம் கோயிங். ஏன்னா ஜெனரல் பீப்புள் நார்மல் பீப்புளுக்கும் அது வந்து ஃபீஸிபிளாக இருக்கணும், வாங்க முடியணும், அட் த சேம் டைம் அதுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஹிட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ அது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிசைனர் வேர்லேயே நான் வந்து நான் சப்போஸ் இஃப் ஐம் ஒரு பிராண்ட் நான் வந்து இஃப் ஐம் கோன் ஸ்டார்ட் தென் நான் வந்து ஷுவராக வந்து என்னோட மூணு லைன்ஸ் இருக்கும், ஹையஸ்ட் தென் மீடியம் அண்ட் தி லோவஸ்ட் விச் இஸ் ஐ திங்க் நியூ இன் திஸ் ஃபீல்ட்.
1: ஓகே, இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து பாடி பியர்சிங்ஸ் அப்புறம் பெர்மனன்ட் டேட்டூஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க, நாக்கில் குத்திக்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் ஃபேஷன், இதுதான் ஃபேஷனா?
0: சி ஃபேஷன், ஃபேஷன் அப்படின்னா என்ன, அது வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஹேர் ஸ்டைல், உங்கள் லைஃப் ஸ்டைலே ஒரு ஃபேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இப்படி இருப்பேன், திஸ் இஸ் வாட் இஸ் மை சிஸ்டம். ஃபேஷனுங்கிறது இட்ஸ் அ ஜென்ரல் டேர்ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சம் பீப்புள் ப்ரிஃபர், அவங்க வந்து இப்போ அவங்க கல்ச்சர் படி அவங்க பண்ணுறத வி ஆர் காப்பிங், தட் இஸ் ஆல். ஏன்னா இப்போ நம்ம கூட நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம் சவுத் இண்டியன்ஸ் இல்லையா, நோஸ் பியர்ஸ் பண்ணுவோம், அது மாதிரி தே ஆர் பியர்சிங் செகண்ட்ஸ் அப்புறம் வந்து நாக்கில், மீன் தேர் பீஸ், தட்ஸ் தேர் கல்ச்சர். இஃப் வி ஆர் காப்பிங் இட், இட்ஸ் நன் ஆஃப் தேர் ஃபால்ட், நோ நம்பர் ஃபால்ட் தானே, நம்ம காப்பி பண்ண. ஸோ இட்ஸ் பிகமிங், இட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் அண்ட் இட்ஸ் அ ஃபேஷன், இட்ஸ் வெரி சிம்பிள்.
1: ஓகே, ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனரா ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஆர் அஸ்பைரிங் டு பிகம் ஃபேஷன் டிசைனர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, எதுக்காக, வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்க்கு தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட்?
0: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்கு வந்தோடனே தேல் பி ஃபேண்டசைஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரொம்ப ஃபேண்டசி வேர்ல்டுலேயே அப்படி மெதந்துட்டு இருப்பாங்க. பட் அதனால அவங்க ரியாலிட்டி என்னன்னு தே ஒன்ட் ரியலைஸ். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஃபீல்டில் வந்தாச்சுன்னா ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஓகே, என்னன்னா இந்த ஃபீல்டில் வந்தோடனே நிறைய பேர் ரொம்ப சேஞ்ச் ஆகிறவங்க இருக்காங்க, தே வில் ஜஸ்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படியோ உங்கள் கேரக்டர், உங்கள் குட் செல்ஃப் அந்த மாரல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வேல்யூ கொடுத்து யூ ஹாவ் டு ஸ்டே வாட் யூ ஆர். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்து கரியர் லெவலில் தான் பார்க்குறாங்க. ஓகே, ஃபேஷன் டிசைனிங்னா நல்ல கரியர் இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் அட் தி சேம் டைம் யூ ஹாவ் டு நோ. இப்போ வந்து நான் வந்து இந்தியா சவுத் இண்டியன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன்னா தே டென் டு மூவ் அவே ஃப்ரம் தி ட்ராக். ஏன்னா தட் இஸ் ஹேப்பனிங் நவ டேஸ். பிகாஸ் நானே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் டெல் ஒன் திங், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஆன், பட் மேக் ஷுர் தட் யூ ஆர் யுவர் செல்ஃப். அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீல் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ ஹாவ் ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு டூ. இட்ஸ் நாட் லைக் நார்மல் ஸ்டடீஸ் லைக் சும்மா புக்கை பார்த்தோமா படிச்சோமா எக்ஸாம் எழுதணுமா அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி க்ரியேட்டிவ் ஃபீல்ட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அட் த சேம் டைம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் யூ ஹாவ் டு பி டெடிக்கேட்டட் டு வாட் யூஆர் டூயிங்.
1: தேங்க் யூ மேம். என்ன நேர்களே, மிஸ் ரேவதி கிட்ட இருந்து ஃபேஷன் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டீங்களா? சரி, இப்போ நமக்கு அடுத்த குறிப்பு கொடுக்கறதுக்கு நேரம் வந்தாச்சு.
2: நீங்க வீட்ல இருந்தாலும் நல்லா நீட்டா அழகா டிரஸ் பண்ணிருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்க கிட்ட நம்ம பேசும் போது கூட ரொம்ப அமைதியா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் நல்லா ஸ்மூத்தா முடிக்கலாம்.
1: சரி நேயர்களே, இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஷன் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க கருத்து பத்தி கேக்கலாமா?
2: கேக்கலாமே.

0: பேர் என்ன?
1: ஹாய், நான் பவானி.
0: என்ன பண்றீங்க?
1: நான் ஒரு ஸ்டூடெண்ட்.
0: ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்க, அப்போனா ஃபேஷனா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேங்கல்ல, அதோட ட்ரெண்ட்ஸ் அதெல்லாம்?
1: ஆமாம், கண்டிப்பாக ஓரளவுக்கு நான் ஃபேஷன் என்ன லேட்டஸ்ட் என்னன்னு அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறது உண்டு தான்.
0: அப்போ ஃபேஷன்னா என்னன்னு நினைக்கிறீங்க?
1: ஓகே, ஃபேஷன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேரிங், யூனோ, இது வந்து என்ன சொல்றது, இது கண்ட சின்ன சின்ன சின்ன துணி மாதிரி டூ பீஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறது தான் ஃபேஷன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரையிலும் கம்ஃபர்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஃபேஷன் என்னதான் ஃபேஷனாக இருந்தாலும் கம்ஃபர்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யூனோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு போகணுன்றத விட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது தான் பார்க்கணும். அண்ட் இப்போ பேக்ஸ்லாம் கூட மேட்சிங்காக போட்டுக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்லாம் வந்திருக்கு. இயர்ரிங்ஸ் இதெல்லாம், அப்புறம் நோஸ் ரிங், நோஸ் பின்ஸ், இந்த நிறையா பியர்சிங்ஸ்லாம், பாடி பியர்சிங் எங்கே வேணால் பியர்ஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய இடத்துல குத்திக்கிறாங்க, டேட்டூ இதெல்லாம் கூட ஃபேஷன் சொல்கிறாங்க. பட் டேட்டூ ஃபேஷனாக இருந்தாலும் நான் வந்து டேட்டூலாம் குத்திக்கிறத அது ஃபேஷன்னா நான் அதை அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறையா ஒன்ஸ் குத்திட்டா அது பர்மனென்ட் ஆகிடும், அதனால ரொம்ப யோசிக்கணும். அதுக்கப்புறம் நிறையா கொஞ்சம் ரிஸ்கி கூட இந்த பியர்சிங்ஸ்லாம், சில சமயம் இந்த நர்வ்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க, வெயின்ஸில் எங்கேனா குத்திட்டாங்கனாக்க ஏன்னா நிறையா ப்ளீடிங் வரலாம், எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி. பட் அவங்க அபிப்பிராயங்கள் மாறிட்டு தான் இருக்கு. பேக்ஸ் எல்லாம் கூட கம்ஃபர்ட் லெவல் தான் என்னை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட் தான். ஈவன் ஷூஸ், அப்புறம் க்ளோத்ஸ்ல எல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் டியூரபிலிட்டி இஸ் ஒன் மோர் திங். நான் அது எவ்வளோ நாள் கண்டு வருதுன்றது நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு துணி வாங்கி ரெண்டு நாள்லயே அது ஸ்னாப் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ரெண்டு நாள்லயே அது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது ஃபேஷனபிளா இருக்கலாம், ஆனால் அதை வாங்கி என்ன பிரயோஜனம், எப்படியும் ரெண்டு நாள் தான் போட்டுக்க முடிஞ்சது என்னால் அப்படின்ற ஒரு ஒரு ரிக்ரெட் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால டியூரபிலிட்டியும் நான் பார்க்கறது.
0: அப்போ நீங்க வந்து ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்றீங்களா இல்ல எப்படி?
1: ஓரளவுக்கு ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றதுதான். ஏன்னா இப்ப வந்துட்டு எல்லாரும் சல்வார் போட்டு, சல்வார் ஃபேஷன் சொல்ல முடியாது, பட் சல்வார் போட்டுக்கிறது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனும் கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நான் ஏதானா பஃப் கையோ அந்த மாதிரி ஏதானா அந்த காலத்துல போட்டுருந்தேன்னா அது கண்டிப்பா அது நல்லாவே இருக்காது பாக்கிறதுக்கு, நான் தனியா தெரிவேன். அதனால ஓரளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ணா நம்ம உலகத்தோட நம்மளும் சேர்ந்து போயிட்டு இருக்கோன்றது தெரியும். இல்ல, நம்ம ஏதோ ஒரு காலத்துல இருப்போம், மத்தவங்க எல்லாம் வேற காலத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபேஷன் ஃபாலோ பண்ணுவேன் வழியா ரொம்ப நான் தான் முதல்ல எல்லாம் ட்ரெண்ட் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல.
2: ஹலோ, உங்க பேர் என்ன?
3: ஹாய், ஐம் சரண்யா.
2: நீங்க என்ன பண்றீங்க?
3: நான் தேர்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன்.
2: ஓகே, ஸோ நீங்க ஸ்டூடெண்ட். அப்போனா வந்து மத்த பசங்க மாதிரி நீங்களும் வந்து ரொம்ப ஃபேஷன் கான்சியஸா ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா?
3: அது எனக்கு தெரியல, எனக்குன்னு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அது ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் மற்றவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் காதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ரெண்டு குத்தின்னு இருக்கேன், அண்ட் மூக்கெல்லாம் குத்தின்னு இருக்கேன். ஆனால் பட் லேட்டர் நான் ஐ ஃபீல், ஐயோ நான் எதுக்கு குத்தினேன், இது பிடிக்கலையே எனக்கு இப்போ அப்படின்னு ஐ ஃபீல் லைக் டேக்கிங் இட் ஆஃப். ஸோ இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அதர்ஸ் ஐ டூ இட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு அதர் பாடி பியர்சிங்ஸ் லைக் த லிப் அண்ட் த ஐப்ரோ, த டங், தட்ஸ் ஐ திங்க் அது ரொம்ப பார்க்கறதுக்கே என்னமோ மாதிரி இருக்குது. அது வந்து and also the I don't know how they do it and how comfortable they feel in the society, and I don't think that the society should accept such a thing.
2: So you feel that fashion na comfort levels irukanum, neenga comfortable ah irukanum?
3: Yeah, very much.
2: Thank you.
4: Hello, unga peru enna?
2: Radhika.
4: Neenga enna pandreenga?
2: Software company la work pannit irukken.
4: Okay, so or working lady ah fashion evlo mukkiyam unga vaalkaiyila?
2: சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறதுனால யூ ஷுட் மீட் அப் டு தி ஸ்டாண்டர்ட். அங்கே வந்து யூ கான்ட் வேர் ஒன் ஆயிலி ஹேர் அண்ட் யூனோ பர்ஃபெக்ட் சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போனால் இட் டசன்ட் மீட் அப் டு தி கார்பரேட் லெவல். ஸோ அதனால யூ ஷுட் ஸ்டிக் டு த ட்ரெஸ் கோட். ஃபேஷன் இஸ் நாட் அபவுட் வேரிங் ஆல் டியூப் டாப்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் இல்லை. வாட் எவர் யூ வேர் இட் ஷுட் பி நீட் அண்ட் இட் ஷுட் பி டு த ட்ரெண்ட், டுடேஸ் ட்ரெண்ட். நீட் ட்ரெஸ் இட்ஸ் ஃபேஷன் அப் டு மீ. யூ ஷுட் பி லைக் எப்படி சொல்றது,
4: சிம்பிள்
2: அண்ட் வாட் எவர் யூ கம்ஃபர்டபுள் இனஃப் டு வேர், தட்ஸ் ஃபேஷன் மோர் ஆஃப் லைக் அவங்க போடுறதுனால நான் போகணுன்ற அவசியம் இல்லை. இஃப் ஐ எம் கம்ஃபர்டபுள் வேரிங் எனி க்ளோத் ஐ வில். பட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க் பிளேஸ்ல கண்டிப்பா வந்து யூ ஷுட் ஸ்டிக் டு சம் கைண்ட் ஆஃப் டெக்கோரம் அண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ இஃப் தே எக்ஸ்பெக்ட் யூ டு வேர் ஃபார்மல்ஸ், கண்டிப்பா ஃபார்மல்ஸ் போடணும். அண்ட் தென் யோர் யூனோ ட்ரெஸ்ஸிங், மேக்கப், காஸ்டியூம்ஸ், எவ்ரி திங் மேட்டர்ஸ். பிகாஸ் அங்கே வந்து யூ கான்ட் கோ வித் ஆயிலி ஹேர் அண்ட் யூனோ டைட் பிளீட்ஸ் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அப்ளிகேபிள் applicable to be into a corporate setup, not only into a corporate but எந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் செட்டப்பா இருந்தாலும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் திஸ் ஜெனரேஷன்ல அப்படி வந்து யூ கான் பி யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் கெட் அடாப்டட் டு த டுடேஸ் ட்ரெண்ட். ஸோ ஃபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் லைக் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எல்லாரும் வந்து தி வாண்ட் டு கெட் இன் டு நியூ கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் ஆல் பென்சில் கட் பேண்ட்ஸ் டிஷர்ட்ஸ் எவ்ரி திங். So, yeah, it is important, but compulsory is not compulsory. Unless if you are into the group of people, you should be like how they are. You can't be out of the group. And if it's one, yeah.
4: Okay. Apro, vandu, in the body piercings, tattoos, adala, adu pathi enna ungaloda abhiprayam?
2: Personally, I won't go for it because body piercing, I don't go for it. And tattoo is one thing, is painful and it's not good for health. We don't know enna madri complications end of 5 to 10 years adu gundakum theriyadu. But body piercing, it is not necessary. Enna keta irukra kaadula mookla irukiradhu pota podum and nobody else wanted to pierce and I don't wanted to do it. It is not needed and that doesn't mean fashion. It's just to people want to while away time, waste money and energy, everything, just shoot up, show up things. Maybe I think that way. Thanks a lot.
4: Thank you so much.
5: இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேஷன் தாங்க. இதுக்கு ஆம்பளைங்க மொட்டை என்ன குறைஞ்சவங்களா?
1: கரெக்ட். அவங்களுக்கும் ஒரு டிப் கொடுத்துடலாமா? நீங்க போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணுமா, மூணு ஜுவல்லரிக்கு மேல போடாதேங்க. அதே மாதிரி ட்ரெஸ்லயோ மூணு கலருக்கு மேல வேணாம். ரொம்ப சிம்பிளா ஸ்டைலிஷா இருக்கணும்னா பிளாக் ஸ்ட்ரைப் ட்ரெஸ் இல்லை ஒரு ஒயிட் ஷர்ட் வித் டார்க் ப்ளூ ஜீன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக காலை ஃபிட் ஆகிற ஷூஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
5: ஃபேஷன்னா பேஷன் மட்டும் இல்லை. இப்போ ஃபேஷனில் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஃபேஷன் டிசைனர், ஆக்சசரி டிசைனர், ஃபேஷன் மர்ச்சன்டைசர், க்ளோத்திங் பேட்டர்ன், ஃபேஷன் கோஆர்டினேட்டர், பர்சனல் ஸ்டைலிஸ்ட், ஃபேஷன் ரைட்டர், ஃபேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபேஷன் எடிட்டர், ஃபேஷன் இல்லஸ்ட்ரேட்டர்.
1: ஆ, ஸோ எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃபேஷன் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நேர்களே, அதாவது நம்ம போட்டுக்கிற உடைகள் நகைகள் எல்லாம் நம்ம கம்ஃபர்ட் லெவல்ஸ் சார்ந்தது இருக்கணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏதோ போட்டுக்கணும்னு போட்டுக்க கூடாது. அதே மாதிரி ஆபாசமாக இருக்கக்கூடாது, அதாவது நம்மளை திரும்பி பார்க்கறச்ச குத்த விளக்கு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி தான் நினைக்கணுங்க. தவிர எல்லாரும் கமெண்ட் அடிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க.
5: இது வரைக்கும் நம்ம ஃபேஷன் பத்தி பேசணும், அப்புறம் அடுத்தது என்ன?
1: அடுத்தது என்னன்னா இன்டீரியர் டிசைனிங் தான்.
5: இன்டீரியர் டிசைனிங்னா வீடு அலங்காரம் பண்ணுவாங்களே அதுவா?
1: ஆமா ஆமா அதே தான். இன்டீரியர் டிசைனிங்னா கொஞ்சம் அதுல கற்பனை திறன் வேணுங்க. கொஞ்சம் தொழில்நுட்பமான விஷயங்கள் கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்துதான் நம்ம வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ண முடியும். இன்டீரியர் டிசைனிங்னால நம்ம வீட்டை அழகுபடுத்தின உடனே நம்ம வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தோங்க.
5: இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். ஆர்கிடெக்ட்ல எப்படி ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதுல எவ்வளவு ஸ்பேசியஸா காம்பாக்டா வீடு கட்டலாங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுப்போம். இத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கிடெக்ட் மிஸ் ஹேமலதா நம்ம கூட இருக்காங்க. இப்போ அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
6: நம்ம எங்க ஷோக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்லி எப்படி உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது அண்ட் எங்க படிச்சீங்க?
7: ஓகே, ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்கா நான் ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஆர்கிடெக்சர் பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஐ வாஸ் வெரி குட் இன் மை டிராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ் ஐ வாஸ் குட். அண்ட் அப்பா வந்து ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டோட டாட்டர் வந்துவங்க ஆர்கிடெக்சர் பண்ற போது நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்கள. ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ. ஸோ ஐ தாட் வை நாட் டேக் சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்டா எடுத்து பண்ணலாமே இன்ஜினியரிங் தவிர்த்து அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஆர்கிடெக்சர் வாஸ் ஆப்ட் ஃபார் மீ. அந்த மாதிரி.
6: அப்படியா? ஓகே, படிச்சதுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு?
7: யா, படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய ஒன்றும் தெரியாது, புக் நாலேஜ் தான் கண்டிப்பாக இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு வந்த அப்புறம் அதுவும் வி ஹாவ் சம் இன்டர்ன்ஷிப், ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் யூ ஹாவ் டு டூ வித் அன் ஆர்கிடெக்ட். அப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய, அதுதான் வந்து இன்னும் என்ன பூஸ்ட் பண்ணிச்சு டு பி இன் த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட். இல்லைனா ஐ வாஸ் இன் வெரி மச் வெரி ஹாப்பி வித் வாட் எவர் ஐ வாஸ் டூயிங் அட் மை காலேஜ்.
6: இப்போதான் நிறைய லேடிஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்காங்கல்ல மேடம்?
7: மேக்சிமம் லேடிஸ் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா, தென் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போறத விட ஆர்கிடெக்ட்ன்ற போது அது டிசைன் பேசிஸா வந்துருது, மோர் தென் கோயிங் டு த சைட்ஸ் எல்லாம். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எங்க கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அதாவது 1:2 ரேஷியோ, தட் இஸ் 1 வாஸ் த பாய்ஸ் ரேஷியோ அண்ட் 2 வாஸ் அ கேர்ள்ஸ் ரேஷியோ. ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் ஆப்ட் ஃபார் கேர்ள்ஸ் ஆக்சுவலி.
6: ஓகே மேம், ஸோ இப்போ என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருந்தா?
7: ஓகே, சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா மூவிங் ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணி சைட்டுக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இஃப் அட் ஆல் வி ஆர் நாட் குட் இன் த ரூல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மற்றபடி பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் சில சமயத்துல நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. பீங் அ லேடி பார்க்க போனால் சில கிளைண்ட்ஸ் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, சில கிளைண்ட்ஸ் லேடி தானே தே மைட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இட் வில் பி சேலஞ்சிங், பட் அதர்வைஸ் இட்ஸ் அ சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சேலஞ்ச் டு ஃபேஸ், தட்ஸ் இட்.
6: ஓகே, அண்ட் இப்போ அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எஜுகேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு ஆர்கிடெக்டா ஆத்துக்கு, எங்க போய் படிக்கலாம்?
7: ஓகே, இப்போ ஆக்சுவலாக ஆர்கிடெக்சர் நாங்கள் படிக்கும் போது வி டென்ட் ஹாவ் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இப்போ நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் டு டேக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கு கோச்சிங் முடிச்சுட்டு அவங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணுற போது தே ஹாவ் டு டூ அ டிகிரி கால்ட் பிஆர்க் ஆர்கிடெக்சர், பேச்சுலர்ஸ் இன் ஆர்கிடெக்சர். அது இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இப்போ நிறைய இருக்கு. ஸோ தே கேன் டேக் அப் தட் கோர்ஸ்.
6: இப்போ வந்து எப்படி பசங்க வந்து இந்த கோர்ஸ்க்குள்ள போகலாம், என்ன சேலஞ்சஸ் அதெல்லாம் பேசியாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கும் இன்டீரியர் டிசைனிங்க்கும் இஸ் தேர் லிங்க், ஏதானும் சம்மந்தம் இருக்கா இல்ல தனித்தனி கோர்சஸா அது?
7: ஆர்கிடெக்சரும் இன்டீரியர் டிசைனும் ஆக்சுவலாக செப்பரேட் கோர்சஸ். ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் த மாஸ் த ப்ரொபோர்ஷன் பில்டிங்கோட ஃபசாட் முதற்கொண்டு எல்லாமே டிசைன் பண்ணி அதுக்குள்ள இன்டீரியர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற மித்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் கொண்டு வருது. பட் இன் டீட்டெயில் பார்க்க போனீங்கன்னா இன்டீரியர் டிசைன் லேண்ட்ஸ்கேப்னு செப்பரேட்டாக வி ஹாவ் த மேஜர் டிவிஷன்ஸ். லைக் வி கேன் டேக் அப் ஆஃப்டர் ஃபினிஷிங் அவர் பிஆர்க் வி கேன் டேக் அப் அவர் ஹையர், அதாவது எம்ஆர்க்ல வந்து இன்டீரியர் டிசைன் இருக்கு, எம்ஆர்க்ல வந்து லேண்ட்ஸ்கேப் இருக்கு, ஆர் மாஸ்டர் ஆஃப் டவுன் planning that we call it as MTP or general MMark. இந்த மாதிரி we have to specialize. அப்படி specialize பண்ணா இந்த மாதிரி courses வந்து நம்ம different ஆ பண்ணலாம்.
6: அப்புறம் இப்போ என்ன மாதிரி projects எல்லாம் நீங்க work பண்றீங்க?
7: ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தேன்னா நான் ரெசிடென்சஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பேசஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் ஆன் மோஸ்ட்லி ஆன் த ரெசிடென்சஸ் பிகாஸ் கிளைண்டோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வி கேன் ஒர்க் மோர் இன் தட். நல்ல ஒரு சின்ன ஸ்பேஸ்லயோ இல்லை பெரிய ஸ்பேஸ்லயோ எப்படி இருந்தாலும் கிளைண்டோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வி கேன் ஒர்க். ஆக்சுவலி
6: ஸ்பேஸ்ன்னு சொல்லச்சா இப்போ நிறைய பேர் பாப்புலேஷன் அதிகம் ஆகிட்டே இருக்கு, லேண்ட் கம்மி ஆயிருக்கு, கிரவுண்ட் வெல ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஒரு குட்டி இடத்துலயும் எப்படி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாம், ஸ்பேஷியஸான ஒரு லுக்கு கொடுக்கலாம் அதுக்கு?
7: ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பன் கான்செப்ட் ஆஃப் ஹவுசஸ் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலா வாட் இஸ் இஸ் ஓப்பன் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிளான்ஸ் இருக்கும், முன்னாடி எல்லாத்துக்குமே வால்ஸ் இருக்கும், கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும், கிச்சனுக்கும் மித்த எல்லா ஸ்பேசஸ்க்கும் நடுவில் வால்ஸ் இருக்கும். லைக் லிவிங் அண்ட் டைனிங் இஸ் ஆல்சோ செப்பரேட்டட் பை வால், இட் வாஸ். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பன் கான்செப்ட், யுவர் லிவிங், யுவர் டைனிங், யுவர் கிச்சன், லைக் எவ்ரி திங் இஸ் சீம் டு பி ஓப்பன் சோ தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்பேஷியஸ். பட் அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் சம் ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம், செமி பிரைவேட் பார்ட்டிஷன்ஸ், ஆர் யூ கேன் மூவ் இட், ஆர் மூவபிள் பார்ட்டிஷன்ஸ், ஆர் ஸ்லைடிங் பார்ட்டிஷன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய வி ஹாவ் இட் நவ். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலா நம்ம டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால வி கேன் யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் நம்ம சின்ன ஸ்பேஸையும் ஸ்பேஷியஸா ஆக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கலாம் நம்ம. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எல்லாமே டிசைனர்ஸ், அதாவது ஆர்கிடெக்ட்ஸோ இல்லை இன்டீரியர் டிசைனர்ஸ் ஓவர்ஸ் கோன் டேக் அப் த டிசைனர் அண்ட் எவ்வளோ கோஆப்ரேட் பண்றாங்க அந்த கிளைண்ட் அப்படிங்கறத பொறுத்து தான் தியர் டிசைன் வில் பி யூனோ ஃபுல்ஃபில் டு த கோர்.
6: ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர்ல ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ மிடில் கிளாஸ் காரங்களுக்கு ரொம்ப தயங்குறாங்க, ஸோ எப்படி கட்டினாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறாங்க. அதனால வேற ஏதானும் மெத்தட்ஸ் இருக்கா டு கேட்டர் டு திஸ் சொசைட்டி திஸ் பர்சன்?
7: யா, கண்டிப்பா வந்து மெத்தட்ஸ் இருக்கு. லைக் நம்ம வந்து இன்டீரியர் டிசைன்ல ஒரு நமக்கு ஏஸ்தட்டிக்கா நம்ம ஸ்பேஸ ரொம்ப பிரைட்டா ஆக்கணும் அப்படின்ற போது இல்ல ரொம்ப நல்ல லைட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம. ஸோ இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்னா நம்ம இப்ப ஒரு ஆயில் பெயிண்டிங்கோ இல்ல அக்ரலிக் அந்த மாதிரி நிறைய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குறதுன்னா இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் இஸ் மோர். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் உள்ள ஒரு துணி கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற பெரிய பிரிண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபிளார்ஸ் ஓ சம்திங் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை நீங்க ஃப்ரேம் பண்ணி தட் யூ கேன் மேக் இட் அஸ் அ பெயிண்டிங். அது வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு, பட் இட் வில் கிவ் யூ அ ராயல் எலிகண்ட் லுக், இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் யூ.
6: அப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு எத்தனிக்கான லுக் கொடுக்கணும்னா என்னெல்லாம் வைக்கலாம், ஒரு மாடர்னான லுக் கொடுக்கணும்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கணும் வீட்டில்?
7: யா எத்னிக் லுக்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கோன் ஃபார் டெரகோட்டா பிராஸ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் லைக் அந்த காலத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா பிராஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை எண்ட்ல இருக்கும், தட் இஸ் இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ்.

0: வெரஸ் டெரக்கோட்டாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்மி ரேட்ல, பட் யூ ஹாவ் டிஃபரெண்ட் டிசைன்ஸ். சோ அந்த எத்தனிக் ஸ்டைல குடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். மாடர்னா பாக்க போனீங்கன்னா யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அப்ட்ராக்ட் திங்ஸ் நவ். சோ இதே டெரக்கோட்டா ப்ராடக்ட்ஸே வந்து அப்ட்ராக்டா பண்ணிருப்பாங்க, செராமிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. சோ எனி திங் அப்ட்ராக்ட் அண்ட் வெரி பிரைட் கலர்ஸ் சம்திங் லைக் தட் வில் கிவ் யூ அ மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி லுக் ஆக்சுவலி.
1: ஃபேஸ் பத்தி பேசியிருந்தோம். சோ நிறைய பேர் வந்து கார்டன் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு பிளான்ட்ஸ் வச்சு. சோ இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், அண்ட் ரூஃப் டாப் கார்டன்ஸ் அதெல்லாம் ஹவு ஃபீசபிள் இஸ் இட்?
0: ஓகே, ரூஃப் டாப் கார்டன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப மோஸ்ட்லி ஆல் தி அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள். அண்ட் இல்லனா பால்கனிஸ் சர்வீஸ் வெராண்டாஸ் கொடுத்திருப்பாங்க, அங்க யூ கேன் ஹாவ் பிளான்டர்ஸ். அப்படி இல்லைனா யூ கேன் ஈவன் ஹாவ் ஒரு சென்டர் கோர்ட்யார்ட்ஸ் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு, ஈவன் இந்த கோர்ட்யார்ட்ஸ்ல கூட கொஞ்சம் ஸ்கைலைட் படுற மாதிரி பட்டு அங்க கூட நீங்க கிரியேட் யூ கேன் கிரியேட் சம் பிளான்டிங் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரூஃப் டாப்ல வந்து நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரா ரூஃப ட்ரீட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரூஃப் டாப் கார்டன்ஸ்க்கு போகலாம், நல்லா இருக்கும்.
1: அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் சொல்றாங்களே, அதுதான் என்னது?
0: ஓகே, ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நீட்க்கு, அதாவது நம்ம என்விரான்மெண்ட் போயிட்டு இருக்க சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர் இஸ் வெரி மச் நீடட். ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் இட் இஸ் கோயின் டு பி நேச்சுரல் யூஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் பக்கத்தில் இருக்கிற என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், உட்டை வந்து கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணாலும் எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் யூ கேன் ஈவன் கிவ் ஜஸ்ட் அன்பினிஷ்ட் சிமெண்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணாம ஃபிளை ஆஷ் யூஸ் பண்ற மாதிரி. சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி டெக்னிக்ஸ் இருக்கு, சோலார் பவர் யூஸ் பண்றது இல்ல விண்ட் பவர் யூஸ் பண்றது இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாம எப்படி அதர் ரிசோர்சஸ் எப்படி நம்ம நல்லா சேவ் பண்ணி எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணி ரீசைக்கிள் எப்படி பண்றது மெட்டீரியல்ஸ் இல்ல ஆஃப்டர் இந்த லைஃப் சைக்கிள் அந்த பில்டிங்கோட லைஃப் சைக்கிள்ல இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த பீப்புள் அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாக்குறது நம்ம இக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் பில்டிங்ஸ் சொல்லுவோம் நம்ம.
1: அப்புறம் இந்த வாஸ்து பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, சோ ஒரு ஆர்கிடெக்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
0: ஆக்சுவலா வாஸ்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது பில்டிங் சயின்ஸ், அது கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் பிளைண்டா ஓகே இது இங்கதான் பிளேஸ் பண்ணும் இது இங்கதான் பிளேஸ் பண்ணும், தேர் இஸ் நோ ரூல் அஸ் சச். நம்ம சயின்ஸை யூஸ் பண்ணும்போது இப்ப எப்படி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னா நமக்கு தாக எடுக்கும்போது தண்ணி குடிச்சுக்கலாம், எப்ப கோல்டு வாட்டர் குடிக்கணும் எப்ப வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும் நமக்கு தெரியுமோ அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு வாஸ்துங்கிறதும் எப்ப அதுக்கு தேவைப்படுதோ அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தே யூஸ் டு டெல் சவுத் வெஸ்ட்ல டாலா நமக்கு அங்கதான் இருக்கணும், அங்கதான் வந்து வாட்டர் டேங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து வந்து எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சயின்ஸ். அதுல வந்து அப்போ வாட்டர் டேங்க்ன்ற ஒரு ஃபெசிலிட்டியே கிடையாது, வி டிட் ஹேவ் அ மோட்டார், எல்லாமே வந்து நம்ம கிரவுண்ட் வெல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்ப எப்படி நமக்கு வாட்டர் டேங்க் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து எந்த ரூல்ஸுமே அப்ப கொண்டு வரல ஆக்சுவலா. பட் அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு, சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம வந்து சவுத் வெஸ்ட்ல வந்து வாட்டர் டேங்க் கொடுக்கறோம், எப்படி அது வந்து நம்மளோட ஹீட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளோட பில்டிங்கோட ஹீட்ட கண்ட்ரோல் பண்ணுது, சோ கீழ இருக்கிற ரூம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து நமக்கு கூலா இருக்க வைக்குது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேணா நம்ம டிசைன்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ்துவை. பட் பிளைண்டா ஃபாலோ பண்றங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் ஆக்சுவலி.
1: ஓகே, அப்புறம் இந்த இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து நிறைய தே சஜஸ்ட் அந்த இந்த சைனீஸ் பிளான்ஸ் பேம்பு ஷூட்ஸ், அப்புறம் நிறைய அந்த சைனீஸ் இங்கேங் அதெல்லாம் அந்த வால்ஸ்லயே எம்பெட் பண்றாங்க, அதெல்லாம் என்ன வெறும் டிசைனா போட்டு எம்பெட் பண்றாங்களா இல்ல டு தே ஹாவ் எனி மீனிங் பிஹைண்ட் இட்?
0: Yeah, feng shui is also like, again, it's called Chinese vastu. As everybody knows, feng shui pathinga Chinese vastu. When it can be used at one place, China, it cannot be, you know, completely used in other country. Because avangaloda vibrations, avangaloda climatic conditions, ellame nammaloda India ku vandu different ah irukum. But still, we can follow certain things. Ena elements vandu ella oorlime vandu onna da irukapodu. So, we have five elements. I think as you all know, fire, water, earth, andha maari ungalku five elements irukku theriyundra maari. Andha elements vechi neenga vandu use pannikalam. Like இப்போ wind chimes லாம் இருக்கு, wind chimes is very much needed. என்னன்னா it gives a rhythm, அந்த flow, அந்த music வந்து உங்களுக்கு உங்களோட மைண்ட என்ஹான்ஸ் பண்ணும். சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் பிளான்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம், அண்ட் பட் பிளான்ஸ் வந்து ஹெவி பிளான்ஸ் வந்து நீங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நைட்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு அது வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. சோ இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். சோ சர்டன் திங்ஸ் நம்ம பிளைண்ட்லி அவங்க யூஸ் பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாம நம்ம கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணால் நமக்கு எப்படி சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணால் பெட்டரா இருக்கும்.
1: ஓகே, ஒரு ஆர்கிடெக்டா ஒரு இன்டீரியர் டிசைனரா என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் டு பிகம் ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட் நினைக்கிறேங்க?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும், அப்புறம் ப்ராப்ளம் என்னால சால்வ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். பிகாஸ் வர அத்தனை கிளைண்ட்ஸுமே ஒரு ப்ராப்ளமோட வருவாங்க. அதான் ப்ராப்ளம்ன்றது என்ன, நான் எங்க வீடு வாங்குறது, நான் எங்க இடத்தை சூஸ் பண்றது, இந்த இடத்துல எனக்கு வாஸ்துப்படி என்னால இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, என்னோட நீட்ஸ் அங்க பர்பஸ் சால்வ் பண்ணுமா, அந்த இடம் எனக்கு சால்வ் பண்ணுமா அப்படின்னு இடம் சூஸ் பண்றதுல இருந்து அவங்க கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்து கண்டிப்பா அந்த பர்சனுக்கு இருக்கணும். சோ கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்பிடன்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொஞ்சம் நம்மள என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் தந்த மாதிரி வி ஹாவ் டு நோ அபவுட் த சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆட்டோகேட், அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. 3D Max ஃபார் டூயிங் த 3D மாடலிங், பிகாஸ் ஃபசாட்லாம் உங்களுக்கு 3D கொடுக்கணும், உங்களுக்கு அதர் தன் தட் கொஞ்சம் கலர்ஃபுல்லா கொடுக்கணும்னா போட்டோஷாப், அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர் ஆர் சம் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ ஷுட் டேக் இட் இன் டு தெம் செல்ஸ். அது இல்லாமல் கொஞ்சம் நாலேஜ் அபவுட் திஸ் வாஸ்து ஃபங்க்ஷன் ஆல்சோ தே ஷுட் எஜுகேட் வித் அண்ட் சோ தட் தே கேன் பி வெரி கம்ஃபர்டபிள் இன் ஃபேசிங் எனி கிளைண்ட். அதாவது என்ன கிளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல வருவாங்க, என்ன கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வருவாங்க நமக்கு சொல்ல முடியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ற கான்ஃபிடன்ஸும் கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா வேணும்.
2: முன்னாடி காலத்துலலாம் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு யாருமே இல்லை. ஸோ அப்பவே வந்து அவங்க வீடை ரொம்ப அழகா பிளான் பண்ணி ரொம்ப வெளிச்சம்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த காலத்துல எதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வீடை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் எதுக்கு வந்தது அப்படி?
0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அந்த காலத்துல இல்ல அப்படிங்கறத விட ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து அவங்க நேம் பண்ணிக்கலாம் அவங்க. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கலைத்திறன் இருந்தது, எல்லாமே நான் இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கலைத்திறன் இருந்தது எல்லாருக்குமே. அது இல்லாம இடம், அப்ப இடமும் ஜாஸ்தியா இருந்தது, ரிசோர்சஸ் இப்ப வுட் மாதிரி ரிசோர்சஸும் பாத்தீங்கன்னா அங்க நிறையவே இருந்தது அப்போல்லாம். இப்ப செட்டிநாடு வீட்டுக்குள்ள எல்லாம் போனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஆட்டோ வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சினிமால கிண்டலா பேசுறாங்களா, அந்த மாதிரி பெருசா இருக்கும். அண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வுட்ல தான் இருக்கும் எல்லாமே, முக்கால்வாசி வுட் அண்ட் இன்ட்ரிகேட் காவிங்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாது அந்த மாதிரி பில்டிங்ஸ். மெயின் டோருக்கு மட்டும் தான் நீங்க பர்மாட்டிக்க பத்தி யோசிக்க முடியும் ஒரு நார்மல் ஃபேமிலியால. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வுட்டோட நெசசிட்டி வந்து இருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியாத ரிசோர்ஸோட லேக்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஓகே எனக்கு பெட்டர் டிசைன் சொல்யூஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா, அதுக்கு அடுத்த சொல்யூஷன் எனக்கு வுட் இல்லனா அடுத்த சொல்யூஷன். ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ வந்து இதுல நாலேஜ் இருக்காது. ஸோ லெட் மீ கோ டு அன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் அன் ஆர்கிடெக்ட் ஆர் அ டிசைனர், இன்டீரியர் டிசைனர் போயிட்டு ரீச் பண்ணிட்டு தே கெட் த சொல்யூஷன் ஃபார் தியர் ஒர்க்.
2: ஓகே, ஒரு லேமன் ஆர்கிடெக்ட் பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்க ஆர்கிடெக்ட் கிட்ட அவங்க என்னென்னலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், மீன்ஸ் என்னென்னலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகே, அவங்க என்ன ஆர்கிடெக்ட் கிட்ட க்வெஸ்சன் கேட்கணுங்கிறத விட அவங்க வந்து ஆர்கிடெக்ட் கிட்ட தன்னை புரிய வைக்கணும், எனக்கு இது வேணும், என்னோட தேவை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு புரிய வச்சாதான் அந்த பர்சனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எந்த விஷயத்துலயுமே. ஸோ அப்போ அவங்க கிளியரா அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த சைஸ்ல பெட்ரூம் வேணும், எனக்கு இந்த இத்தனை பேர் இருக்கும் எங்க வீட்டில், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஸ்கீமேட்டிக்கா வந்து தே டிஸ்கஸ் அபௌட் த பிளான்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த பிளான்ஸ் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 x 12 எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு 10 x 12 தான் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அதை 4 யூஸ் பண்ண போறாங்கன்னா நாங்களே சொல்லுவோம் இல்ல அது வேண்டாம், அது பத்தாது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஸ்பேசஸ் லிவிங்ல கொடுங்க, எனக்கு கெஸ்ட் வருவாங்க இல்ல அடிக்கடி எங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா நாங்களே அவங்களுக்கு ஐடியா கொடுப்போம். ஓகே, அப்ப லிவிங் டைனிங் வந்து வால் கொடுத்து பிரிக்காதீங்க, ஒரு பார்ட்டிஷன், ஒரு மூவபிள் பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துக்கோங்க, சோ தட் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கெட் டுகெதர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் கொடுப்போம். சோ தென் அவங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா நிறைய வந்து அப்பத்தி இருக்க மெட்டீரியல்ஸ் நமக்கு ஆர்கிடெக்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க ஆர்கிடெக்ட் கூட போயிட்டு எல்லா இடத்துலயும் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணினா அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும், அந்த மெட்டீரியல்ஸோட நாலேஜ். அப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. இதோட பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க புக்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் மீட் பண்ண அதுக்காக கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு போய் நம்ம ஆர்கிடெக்டோ இல்ல ஒரு டிசைனரையோ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதை கொடுக்கணும், அந்த நெசசிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுப்பாங்க அவங்க. சோ ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் அந்த நாலேஜோட போயிட்டு ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்றது பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு.
2: ஒரு வீடு பிளான் பண்ணும் போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு அந்த வீடை நீங்க பிளான் பண்ணுவீங்க?
0: சேஃப்டி மெஷர்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்லி இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் லைக் ஏன்னா சைல்ட் லாக் இப்ப நிறைய இதெல்லாம் வந்திருக்கு, நமக்கு ஸ்விட்சஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ற மாதிரி பாத்துப்போம் நம்ம. அண்ட் தென் ஹவு டு ப்ரொடெக்ட், இப்போ நிறைய லைக் பர்கர் அலார்ம்ஸ் அந்த மாதிரி நிறைய வி ஹாவ் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி எதுவும் நம்ம நம்மளால கொடுக்க முடியுமா இல்ல இட்ஸ் கோயிங் டு பி ரெசிடென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன லெவல்ல யோசிச்சா போதும். ஒரு சேஃப்டி லாக் எப்படி நம்ம லாக் கொடுக்கறது, எப்படி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை எப்படி இன்ஃபார்ம் பண்ண, அந்த மாதிரி சில டெக்னிக்கலா நம்ம கொடுக்கலாம் நம்ம. பட் பெரிய பில்டிங்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பில்டிங்ஸ் அண்ட் மல்டி லெவல் பில்டிங்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபயர் எக்ஸிட்ஸ் எல்லாம் கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அதாவது இன் கேஸ் ஆஃப் ஃபயர் எப்படி அங்க இருக்கிற ரெசிடென்ஸோ ஆர் யூசர்ஸோ தப்பிக்க போறாங்க, இல்ல அவங்க எப்படி சேஃபா அங்க இருந்து கொண்டு வெளியில வர முடியும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துதான் டிசைன்.
1: மேம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் என்ன மாதிரி வேலைகள்லாம் உண்டு?
0: ஆர்கிடெக்டோட வேலை பார்த்தீங்கன்னா முதல்ல கிளைண்ட் வந்தோடனே அவங்க எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுலேருந்து ஆர்கிடெக்டோட வேலை ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்க எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது நாங்கள் கேட்கறது ஓகே மேடம் இல்லை உங்களோட பட்ஜெட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நம்ம அதை தான் கேட்குறோம் நம்ம. ஸோ அவங்களோட பட்ஜெட்டும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் சொன்ன அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி காமிப்போம், இப்படி தான் வந்து உங்களோட வீடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க ஓகே எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க வெளியில் வரும்போது அவங்களோட டேஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த டேஸ்ட் புரியும் போது நம்ம நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஒரு பிளான் அப்படிங்கிற லெவலுக்கு போய் பிளான் பண்ணி கொடுக்கறோம். அதுல அப்ரூவல் வந்தோடனே வெளியில ஃபசாட் மோத கொண்டு ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ உங்க வீடு வெளியில பார்க்க எப்படி இருக்கும், உள்ள பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டிசைன்ஸையும் போட்டு அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டன்ஸ் ரீச் பண்ணணும். லைக் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ்க்கு அண்ட் எலக்ட்ரிக்கல் டீடைல்ஸ்க்கு பிளம்பிங் டீடைல்ஸ்க்கு வில் ஹாவ் ஸ்பெஷல் கன்சல்டன்ஸ். ஸோ ஒரு ஒரு கன்சல்டன்ஸா ரீச் பண்ணி அவங்க கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் வாங்கி ஒரு கான்ட்ராக்டரோ இல்ல சம் பில்டர் வீ நீட் டு டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் ஸ்கேல், பெரு ஸ்கேலா இருந்தா இல்ல சின்ன ஸ்கேலா இருக்கா மீடியம் ஸ்கேலா இருக்கான்னு பார்த்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது கூட இருந்து எல்லாத்தையுமே எக்ஸிக்யூஷன் முடிச்சு ஃபைனலா அவங்க கிட்ட பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து ஃபுளோரிங் பெயிண்டிங் எல்லா பினிஷஸும் கொடுத்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் அந்த ஆர்கிடெக்டோட ஜாப் கண்டினியூ ஆகும்.
1: ஜென்ரலா நீங்க எந்த மாதிரி கிளையன்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? கலர் டோன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கலர் கொடுக்கறதா இல்ல ஒவ்வொரு ரூமுக்கும் அதுக்கேத்த ஒரு கலர் அந்த மூடுக்கு ஏத்த ஒரு கலர் கொடுப்பீங்களா?
0: ஓகே, கிளைண்ட்ஸை பொறுத்து இருக்கு, அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெயிண்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் ஸ்டேஜில் வரக்கும்போது ஆல்மோஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாம் பேங்க்ராப்ட் ஆயிருப்பாங்க. நார்மல் ஒரு ரெசிடென்ஸ் பண்ணுற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து இனி கலர்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லாக ஆஃப் ஒயிட் போயிடலாம் இல்லை ஃபுல்லாக ஒரே கலர் போயிடலாம் பேஸ்டல் ஷேட்ஸ் போயிடலான்ட்டு ஆஃப் பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. இல்லை ஓகே கொஞ்சம் வெல் ஆஃபாக இருந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைட் ஷேட்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய பிளேசஸ் லைக் லிவிங் டைனிங் அந்த மாதிரி ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருக்கும் கிட்ஸ் ஸ்டடி ஏரியாஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பிளேசஸில் பிரைட் கலர்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி லைக் யெல்லோஸ் ஆரஞ்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், பண்ணணும் இல்லை பட் பண்ணலாம் அதே மாதிரி. பட் சோபர் கலர்ஸ் லைக் பேஸ்டல் ஷேட்ஸ் லைக் பிங்க்ஸ் ஆர் ப்ளூஸ், ப்ளூஸ் வந்து ப்ரிஃபரபிளி இஸ் வெரி குட் ஃபார் ரூம்ஸ் அண்ட் ஆல் பிகாஸ் இட் கீப்ஸ் த ரூம் கூல் அஃப்கோர்ஸ் அண்ட் கீப்ஸ் யூ வெரி யூ நோ வெரி கம்ஃபர்டபுள் ஆல்சோ. அதனால ப்ளூஸ் அந்த மாதிரி இல்லை பேஸ்டல் கிரீன்ஸ் ஆர் யூ கேன் கோ அந்த மாதிரி லைட் கலர்ஸ் அண்ட் வெரி பேஸ்டல் ஷேட்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஆல் பெட்ரூம்ஸ் வேர் யூ டேக் ரெஸ்ட். ஈவன் லைக் ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், ஹோம் தியேட்டர்ஸ் ஆர் லைப்ரரிஸ், லைப்ரரிஸ் ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ஹாவ் லிட்டில் யூ நோ பிரைட் ஷேட்ஸ் லிட்டில் லைட்டர் ஷேட்ஸ் லைக் மேபி சம் பிரைட் எல்லோஸ் ஆர் ஒயிட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ தட் இட் மேக்ஸ் யூ ஆக்டிவ் வென் யூ ரீடிங் இன் யோர் லைப்ரரி அந்த மாதிரி. So shades in pathinga these are the things we'll be using. Konja highlighters highlighters in solvo we call the highlighters what is like either niches mari la create panni லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நிஷஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த நிஷஸில் மட்டும் நல்லா பிரைட்டாக டார்க் ஷேட் கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி கொடுத்து ஒரு ஆர்டிஃபேக்டோ இல்லை ஒரு பெயிண்டிங்காக கொடுத்து ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ தட்ஸ் கால் ஹைலைட்டர்ஸ் லைக்.
1: ஓகே, இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டி ரொம்ப ஆல்மோஸ்ட் 9 months ஃபுல் இயரே வந்து சம்மர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வீ கேன் கீப் இட் இன் ஆர் ஹவுஸ் டு கீப் த ரூம் கிளீன் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஏசி அஃப்கோர்ஸ்?
0: யா, ஆக்சுவலி இட்ஸ் அ குட் குவஸ்டின். ஏன்னா நமக்கு ஃபால் சீலிங்ஸ் மெயினாக நமக்கு நெசசரி. ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக போயிடும் உங்களுக்கு. பட் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ட்ரீட் பண்ணலாம், நம்ம விண்டோஸை ட்ரீட் பண்ணலாம். எப்படின்னா வெட்டி வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வி ஹாவ் அ திங் அண்ட் அதில் வந்து தட்டி மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு நாங்கள் சொல்றது வந்து விண்டோ பிளைண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் அது வந்து உங்களோட ரூமை வந்து கூலாக வைக்கும். ஏன்னா விண்டோஸ்லேருந்து வர ஏர் வந்து உள்ளே வரும்போது அந்த ப்ராடக்ட் மூலயமா நம்ம பட்டு வெளியில் வரும்போது ஈவன் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ, கொஞ்சம் கூலாகவும் வச்சுக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் நம்மளுக்கு.
1: ஓகே, இப்போ ஒரு கிளையண்ட் வராங்க உங்ககிட்ட, அவங்க வந்து வயசானவங்க இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, அப்போனா என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு, என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு?
0: ஓகே, இப்போ கிளைண்ட்ஸ்ல வந்து பிசிக்கலி சேலஞ்ச் இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இண்டிவிஜுவல் பில்டிங், அதாவது தனிப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா, நம்ம ராம்ஸ்ல முத கொண்டு ஆரம்பிச்சு உள்ள கொண்டு, அதாவது உள்ள அவங்க போகிறதுக்கு முத கொண்டு ஆரம்பிச்சு கொண்டு போகலாம். அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டுங்கள்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணும், அதாவது லெவல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம் நம்ம பில்டிங்ஸ்ல. சிலர் என்ன பண்ணுவாங்க, லிவிங்க கொஞ்சம் கீழே ஏற்றுவாங்க, டைனிங்க கொஞ்சம் மேலே ஏற்றுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் ஓல்ட் பீப்புள் இருக்கிற மாதிரி ரெசிடென்சஸ்ல. சோ இது இண்டிவிஜுவல் இதுக்கு வந்து இதெல்லாம் ஃபீசபிள் நம்மளுக்கு. பட் வேற அபார்ட்மெண்ட்ஸ் போனது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கண்டிப்பா லிப்ட் இருக்க மாதிரி பாத்துக்கிறோம் நாங்க அந்த கிளைண்ட்டுக்கு. சோ அந்த லிப்ட் இருக்கணும் மெயினா. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதே மாதிரி லெவல் டிஃபரன்சஸ் இருக்கக்கூடாது, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணும். அதாவது பார்ட்டிஷன்ஸ் அங்கங்க, டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை. அவங்க வீல் சேர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா டேர்னிங் ரேடியஸ்லாம் தேவை அவங்களுக்கு, அந்த வீல் சேர்ல மூவ் பண்ற அளவுக்கு. சோ மூவ்மெண்ட் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் நம்ம. சில ஸ்பேசஸ் லைக் டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விகிவ் கிராப் பார்ஸ் சொல்லுவோம், அதாவது ஒரு ஹைட்ல வந்து சில கம்பி மாதிரி கொடுப்போம், அதை நம்ம கை பிடி பிடிச்சிக்கிற அளவுக்கு. நம்ம ஸ்டேகேஸ்ல கைப்பிடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இல்ல அவங்க யூஸ் பண்ற ஸ்பேஸ்ல அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிராப் பார்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாம பெட்ரூம்ஸ்ல எல்லாமும் நம்ம வேணுன்ற பட்சத்துல அவங்களோட நெசசிட்டி பார்த்துட்டு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி லோ லெவல் சீட்டிங் இல்ல அந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு.
1: குழந்தைகளுக்கு இருக்கிற வீட்டில் என்ன மாதிரி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரி வீட்டை எப்படி கட்டினா அவங்களுக்கு வந்து படாம விளையாடிச்ச ஓடுச்சு எங்கேயானு இடிச்சுருவாங்க, அந்த கார்னர் அந்த வால் கார்னர்ஸ்ல எல்லாம் ஷார்ப்பா இருக்கும் அங்க போய் இடிச்சிருவாங்க, என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க கட்டுறீங்க, என்ன பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க?
0: ஓகே, பெயின்ஸ் முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம்னா பெயின்ஸ் வந்து இமல்ஷன்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியில இருக்கு, அது 2-3 வெரைட்டிஸா இருக்கும், அதாவது லெவல்ஸ் இருக்கும். ஓகே, வாஷபிள் பெயின்ஸ், இந்த இமல்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாஷபிள் பெயின்ஸ், யூ கேன் வைப் த டர்ட்ஸ், ஏதாவது டர்ட்ஸ் பட்டுச்சுன்னா யூ கேன் வைப் இட், பட் இமீடியட்லி பண்ணிடணும் நம்ம, ஏன்னா அது போய் உள்ள செட்டில் ஆறதுக்கு முன்னாடி நம்ம வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா சோப் வாட்டர் வச்சுட்டு இட் பி கிளீன், தட் இஸ் ஒன் திங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓகே நிறைய யூஸ் பண்ற ஒரு ஏரியால ஒரு கார்னர் இருக்கு அப்படின்னா ஒன்னு ஷார்ப்பா இருக்கு, சோ அதை வந்து நான் கொஞ்சம் பிளண்ட் ஆகணும், ஏன்னா இடிச்சிரும் யாருக்காவது நடக்கும் போது அப்படின்னு நினைச்சால் ஒன்னு நான் வாலே வந்து பிளண்டா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐ கேன் ஈவன் இது யூஸ் த வுட் ஆர் சம் ப்ராடக்ட் அக்ரலிக் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பிளண்ட் ஆக்கிட்டு அந்த டிசைன் பண்ணலாம், வி கால் இட் பேனலிங். ஸோ அந்த மாதிரி பேனலிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனலிங் ரெண்டு விதமா அவங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி அவங்க அடிபடாம இருக்கிறது மட்டும் இல்லாம அழுக்காகாமையும் கொஞ்சம் சால்வ் பண்ணும் நமக்கு ப்ராப்ளம்ஸ். ஸோ அதை நமக்கு இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க இனி எனக்கு அது தேவைப்படாதுங்கிற போது அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
1: சரி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க ஆர்கிடெக்சர் இன்டீரியர் டிசைனிங் பத்தியும். ஸோ கடைசியில ஒரு அஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்க்கு என்ன சொல்ல வருமே, ஏதானும் மெசேஜ்?
0: மெசேஜ் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல், டோன்ட் ஃபாலோ, அதாவது ஐ எம் டூயிங் திஸ் ஐ எம் ஃபாலோயிங் ஹீ இஸ் மை ஓகே. ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் ஃப்ரம் அன் ஆர்கிடெக்ட் ஆர் ஃப்ரம் ஈவன் ஃப்ரம் த நேச்சர் யூ கேன் டேக் த இன்ஸ்பிரேஷன், பட் டோன்ட் ஃபாலோ எனிபடி, யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல்.
1: தேங்க்யூ மேம்.

0: மிஸ் ஹேமலதா நமக்கு நிறைய பயனுள்ள விஷயங்கள் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், தாஜ்மஹால், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி, த சிட்னி ஒப்பேரா, எம்பையர் ஸ்டேட் பில்டிங், ஈஃபில் டவர், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வரும். இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் ஃபேஷன் பத்தி பேசினோம், இன்டீரியர் டிசைன் பத்தி பேசினோம், ஆர்கிடெக்சர் பத்தி பேசினோம், இதெல்லாம் நம்ம எங்க படிக்கிறது, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? தோ நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், பேர்ல் அகாடமி ஆஃப் ஃபேஷன், நார்தர்ன் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, சிருஷ்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிராஃப்ட் அண்ட் டிசைன், சிம்பயோசிஸ் சென்டர் ஆஃப் டிசைன், இன்னும் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. உங்களோட ஆர்கிடெக்ட் ஃபேஷன் டிசைன் ஆகிற கனவை அங்கே போய் படித்து நிறைவேற்றிக்கோங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கற்பனை திறனும் இருந்தா இதுலலாம் சும்மா பூந்து விளையாடலாங்க.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா எங்க போய் படிக்கலாம், ஃபேஷன்னா என்ன, ஆர்கிடெக்சர்னா என்ன, வீடு எப்படி எல்லாம் அழகுபடுத்தலாம்னு? இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சது ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து ஆனா மேரி ஜேக்கப்.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க ஆர்ஜே ராஜேஸ்வரி.
1: நான் உங்க ஆர்ஜே தீப்தி. நன்றி.
0: நன்றி.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா that produces a lot of heat. அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: சமுதாய வானொலி 107.8.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். இந்த சவுண்ட் கேட்டதும் நம்ம மைண்ட்ல வர்றது ஆக்டர், ஆக்ட்ரஸ், சாங், மூவி இதுதாங்க. பட் இந்த வார்த்தைய சொல்றதுக்கு ஒரு க்ரூல எத்தனை பேர் ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னு தாங்க நம்ம ஷோல கேட்க போறோம். கட்டபொம்மனை காட்டினதும் சினிமாதான், கர்ணனை காட்டினதும் சினிமாதான். எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா, இந்த மாதிரி பல பிரபலங்கள் இந்த சினிமான்ற இண்டஸ்ட்ரியில தாங்க பல சாதனைகளை பண்ணிருக்காங்க. நம்ம பொதுவா யார்கிட்டயாவது சினிமானா என்னன்னு கேட்டா சில பேர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, சில பேர் ரஜினி கமல்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் சூர்யா, அஜித்னு சொல்லுவாங்க. இதே கேள்விய நம்ம ஃபீல்ட் ஆர்ஜே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கேக்குறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: ஹாய், ஹலோ சார், நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கிறது ஒரு க்வெஸ்சன் கேட்கதான். உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்.
1: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது என்ன?
4: ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ்.
1: உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றது என்ன?
4: தலைவருங்க.
1: ஹலோ சார், உங்களோட கண்ணோட்டத்துல சினிமான்றத நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: சினிமானா தலை, தலைனா அஜித், அது மட்டும்தான் சினிமா.
1: ஹாய், ஹலோ குட்டி பொண்ணு, உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா என்ன?
6: சினிமானா எப்ப இன்டர்வல் வருதோ எங்க அப்பா கிட்ட கேட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன்.
1: கேட்டீங்களா? பட் ஒரு படம் எடுக்க ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர் மட்டும் போதாதுங்க. ப்ரொடியூசர், ஸ்கிரீன் பிளே, டைலாக் ஆர்டிஸ்ட் ஆரம்பிச்சு லைட்மேன் வரைக்கும் ஒரு படம் பண்ண ஆளுங்க தேவைப்படுறாங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பேசலாம் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர்ஜே ஹேமா இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. அவர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: ஹோபி சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய், வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. படம் சினிமா நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்கிறோம், கை தட்டுறோம், கமெண்ட் கூட பண்ணிடுவோங்க ஈஸியா. நல்ல படம், மொக்க படம். ஆனா ஒரு படம் எடுக்க எத்தனையோ விஷயம் தேவைப்படுதுங்க. அதுல முக்கியமானது பணம். இன் மீடியா லாங்குவேஜ், பட்ஜெட். இந்த பட்ஜெட், வெதர் இட் இஸ் அ ஸ்மால் பட்ஜெட் ஆர் பிக், இதை டிசைட் பண்றது டைரக்டருங்க. அவங்க ஒரு படத்தை எடுக்கும் போது தன்னோட படத்துல இவங்க தான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஆனா ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாரையும் நம்பி பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க. ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, அதுல ரொம்ப பாதிக்கப்பட போறவங்க ப்ரொடியூசர்ஸ் தாங்க. இவங்கள பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம்.
2: என் பேரு ராணி, எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா அப்பால அவங்களால என்னை படிக்க வைக்க முடியல. அதனால நான் இப்ப வேலையில இருக்கேன். யாராச்சும் என்ன டாக்டர் படிக்க ஹெல்ப் பண்றீங்களா?
3: சைல்ட் லேபர் நம்ம பேசிட்டே தாங்க இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ராணி மாதிரி பசங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்?

0: சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர்ஜே ஹேமா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால். காரைக்குடியிலிருந்து வந்தவங்க ஏவி மெய்யப்ப செட்டியார். இவர் ஆரம்பிச்சது தாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்.

இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட வாசல் ஏறி இறங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 1935 ஸ்டார்ட் பண்ண அல்லி அர்ஜுனான்ற மூவி தாங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். லேட்டஸ்ட் மூவி அயன், பயங்கரமான ஹிட் கொடுத்த மூவி. தென் 2014 இதுவும் கண்டு போகும் மூவி தாங்க இவங்களோட லாஸ்ட் ப்ரொடக்ஷன். சினிமா இண்டஸ்ட்ரியில பொதுவா தேவர் பிலிம்ஸ் மாதிரி பிளான் பண்ணி ஒரு மூவியை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சர்க்கஸ்ல பாம்பு யானை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த நம்ம அதை வச்சும் படம் எடுக்க முடியும்ன்றது நமக்கு ப்ரூவ் பண்ணவங்க சண்டு சின்னப்ப தேவர் தாங்க. சண்டு சின்னப்ப தேவர் பயங்கரமான முருக பக்தருங்க. டிவோஷனல் மூவிஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. கே பி சார் வந்து டைரக்டரா மட்டும்தாங்க பாத்திருப்போம். ஆனா இவரு ஒரு படத்துல கல்கின்ற படத்துல ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அதாவது ப்ரொடியூசர் ரோல பண்ணிருக்காங்க. அந்த ரோல் இவர் யார இமிடேட் பண்ணி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்டு சின்னப்ப தேவர். இவரை மாதிரியே தாங்க அந்த ரோல் அப்படியே பண்ணிருப்பாரு. அந்த மூவிய பார்த்தோம்னா இவர் தான் தேவர் சார், இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இமிடேட் பண்ணி பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம். யூ ஆர் லிசனிங் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வித் மீ ஆர் ஜே ஹேமா. வெல்கம் பேக் டு திரைக்கு பின்னால் இன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நம்ம எல்லாருமே பஸ்ல போகும்போது கண்டிப்பா ஜெமினின்ற ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்போம். ஜெமினி ஸ்டாப்பிங்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நின்றுருப்போம். ஆனா இந்த ஜெமினின்ற அந்த இடத்துக்கு எப்படி பேரு வந்ததுன்னு யாருக்காக தெரியுமாங்க? நான் சொல்றேன். நமக்கு எல்லாம் காதல் மன்னன் யார் அஜித் தெரியும். ஆனா அந்த காலத்தோட காதல் மன்னன் ஜெமினி கணேசன். இந்த ஜெமினி கணேசன் ஜெமினி ஸ்டுடியோஸ்ல மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. அவங்க அதுக்கப்புறமா சினிமால வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அதனாலதான் இன்னும் வரைக்கும் அவரை ஜெமினி கணேசன்ற பேர்ல நம்ம கூப்பிட்டு இருக்கோம்.

இந்த ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். எஸ் எஸ் வாசன் இவங்க தாங்க ஜெமினி பிக்சர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியா ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க எடுத்த மெகா கிளாசிக் பட்ஜெட் பிலிம் தாங்க அவ்வையார். இதே மாதிரி இவங்க நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க. ஏவிஎம்ல ஸ்டார்ட் பண்ணி ஆர் பி சௌத்ரி சூப்பர் குட் பிலிம் வரைக்கும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்துட்டே தாங்க இருக்கு. ஒரு பிரேக் அப்புறமா டைரக்டர்ஸ் ஆக்ட்ரஸா இருந்தவங்க ப்ரொடியூசர்ஸா மாறின ரோலை பத்தி பேசலாம்.

0: ஜி சாரோட தாங்க அன்னை ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன்ல வெளிவந்தது தான் நம்ம சந்திரமுகி. டைரக்டர் மணிரத்னம் சார் ஆகட்டும், இல்ல கே பி பாலச்சந்திரன் சார் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டைரக்டிங்ல மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வச்சிருக்காங்க. சார் மணிரத்னமோட ப்ரொடக்ஷன் தான் மெட்ராஸ் டாக்கீஸ். கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க தங்களோட பேனர்ஸ்ல தன்னோட படத்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம தாங்கிட்ட வேலை செய்யற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ற கண்ணோட்டத்தோட ஆரம்பிச்சது தாங்க இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ். அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல், ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது. பணம் போட்டு தன்னோட சொத்து, நகை, இடம் எல்லாத்தையும் வித்து படம் பண்றவங்க தாங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ். இவங்க இல்லனா சினிமா இல்லங்க. இவங்க இல்லாம நம்மளால சினிமாவை ரசிக்க முடியுமா யோசிங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு பர்சனாலிட்டிஸ் பத்தியே பேசுவோம். Until stay tuned MOP Community Radio 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திரைக்கு பின்னால் வித் மீ ஆர் ஜே ஹேமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: புதுசா போட்டோவை போஸ்ட் போட்டிருக்கா, நான் அதுக்கு கீழே செம்ம மோசமா கமெண்ட் போட்டுட்டேன். இதை யாராவது படிச்சா அவங்க காதுல இருந்தும் கண்ணுல இருந்தும் ரத்தம் தான் வரும். அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? நான் இவளுக்கு என்னோட ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். பிரிட்டி டால் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்போ நான் கமெண்ட் கூட அதுலதான் பண்ணிருக்கேன். இங்க வந்து இத பாரு, செம்ம காமெடியில அவளை யாருக்குமே சுத்தமா பிடிக்காதுடி, எனக்கு செம்ம கெத்தா இருக்கு.
4: என்னடி இவ்ளோ மோசமா கமெண்ட் பண்ணிருக்க, என்ன ரம்யா சொல்ற, என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க? ஒருத்தவங்களோட தோற்றத்தை கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இட் இஸ் எ டிஜிட்டல் அஃபென்ஸ். அவங்க கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவ?
3: அட விடுடி, இதுக்கெல்லாம் யாரு போலீஸ் கேஸ் கொடுக்க போறாங்க? அப்படியே போனாலும் அவங்களுக்கு பிரிட்டி டால் யாருன்னு யாருக்கு தெரிய போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி, பாத்துக்கலாம் வா, நீ ஃப்ரீயா விடு.
4: இங்கதான் நீ தப்பு பண்ற ரம்யா. நீ போடுற ஒவ்வொரு கமெண்ட்லயும் உன்னோட ஐபி அட்ரஸ் மூலமா ட்ராக் பண்ண முடியும். நீ பிரிட்டி டாலா இல்ல ரம்யாவான்னு கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீஸ்க்கு 5 நிமிஷம் கூட ஆகாது.
3: நிஜமாவா சொல்ற மாலினி?
4: ஆமா, 2026 சட்டப்படி ஆன்லைன்ல ஒருத்தர ஆபாசமா பேசுறதோ, வெறுப்ப தூண்ற மாதிரியான பேச்சுல ஈடுபடுவதோ தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்ல, ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவது போன்ற செயல்ல ஈடுபட்டா BNS, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா செக்ஷன் 196 மற்றும் 79 படி 3 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம IT ஆக்ட் வேற இருக்கு. உன்னோட படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாமே இந்த 1 நிமிஷ கெத்துக்காக காணாம போயிடும்.
3: ஐயோ, நான் விளையாட்டாதான் பண்ணேன், இப்பவே அதை டிலீட் பண்ணிடுறேன், என்ன சும்மா பயமுறுத்தாத.
4: டெலிட் பண்ணாலும் அவங்க ஒருவேளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தா மாட்டிக்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி முகமுடி போட்டுக்கிட்டு மத்தவங்க மனச காயப்படுத்தாத.
3: சரிடி, நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன், சாரி.
4: சாரிய எனக்கு சொல்லாத, முடிஞ்சா பத்மாவுக்கு சொல்லு, பாவம் அவ ஹர்ட் ஆகிருப்பாள.
0: இப்படி உங்களை யாராவது தரக்குறைவாவோ அல்லது அவமானப்படுத்தும்படி அவங்களோட கருத்து, அதாவது கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா கோவப்பட்டு உடனடியாக சமூக வலைதளத்தில் பதிலடி கொடுக்காதீர்கள். பொறுமை மற்றும் அமைதியுடன் இருங்கள். அந்த கமெண்ட் மற்றும் அந்த நபரின் ப்ரொஃபைல் ஆகியவற்றை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சமூக வலைதளத்திலேயே ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை பயன்படுத்துங்கள். நிலைமை அதுக்கப்புறமும் மோசமாச்சுன்னா உடனடியாக www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கவும், அல்லது 1930 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கவும். முகமுடி போட்டுக்கிட்டு பேசுறது தைரியம் இல்ல, அது பயம். ஆன்லைன்ல நீங்க சொல்ற

ஒவ்வொரு சொல்லும் உங்களோட அடையாளத்தை குறிக்குது. டிஜிட்டல் உலகத்தை பொறுப்புடன் கையாளுவோம், விழிப்புணர்வுடன் இருப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவர அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீங்க?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அந்த பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர்
2: நான் இருக்கேன்ல. ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே சேஃபா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற டாபிக், வெளியில இருந்து பார்க்க ரொம்ப லைட்டா தெரியலாம், ஆனா அதோட ஆழம் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். நைட் டைம்ல நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ சடனா ஒரு ஃபயர் அலாரம் சவுண்ட் கேக்குது. அப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பயப்படுவோம், எங்கடா நெருப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சப்போஸ் நம்ம இருக்க இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா அங்க இருந்து பாதுகாப்பா எப்படி வெளியில போகலாம்னு தான் நினைப்போம். ஆமாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா ஃபயர் அலாரம் அடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடியே ஒரு சைரன் சவுண்டும் கேக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சைரன் சவுண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? இந்த சைரன் சவுண்ட் அப்படின்றது போலீஸ் வெஹிக்கல்லையும் ஆம்புலன்ஸ்லயும், அது மட்டும் இல்லாம நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ற வெஹிக்கல்லையும் இருக்கும். சோ சைரன் அப்படின்றது ஒரு சவுண்ட் மட்டும் இல்ல மக்களே, அது ஒரு சிக்னல். யாராவது ஒருத்தரோட லைஃப் டேஞ்சர்ல இருந்தா அப்போ அந்த இடத்துல பயத்தை விட்டுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் டியூட்டியை சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு நேர்லயே போய் மக்களை காப்பாத்துவாங்க. இந்நேரத்துக்கு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவங்க வேற யாரும் இல்ல மக்களே, அவங்க தான் நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ். நம்ம கிட்ட யாராவது வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம்? ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்க நெருப்பு அணைக்கிறவங்க, தீ விபத்துல இருந்து மக்களை பாதுகாக்கிறவங்க, அப்படிதானே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தோணும். ஆனா நிஜத்துல நம்ம நினைக்கிறத விடவும் அவங்க வர்க் ரொம்ப பெருசு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு வீடு கொலாப்ஸ் ஆனாலும் சரி, ஃப்ளட் வந்தாலும் சரி, யாராவது ஆக்சிடென்ட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாலும் ஃபர்ஸ்டாக வர ஃபேஸ்னா அது கண்டிப்பாக நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஃபேஸ் தான். அவங்க வரும்போது தனியாக வர்றதில்ல, கூட நம்பிக்கையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வராங்க. சரி, நம்மளோட பக்கத்துல இருந்து யோசிச்சு பாக்கும்போது நம்ம வீட்டுல சின்ன ஸ்மோக் வந்தாலோ இல்ல கேஸ் சிலிண்டர் ஸ்மெல் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நம்ம ஃபேமிலி, நம்ம சுத்தி இருக்கவங்க சேஃபா இருக்காங்களான்னு தானே பாப்போம். இது தப்பு கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இது நேச்சுரல் தான். ஆனா அதே மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் தான் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாம பொதுமக்களோட பாதுகாப்புக்காக உழைக்கிறாங்க நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ். அவங்களோட வேலை அது ஒரு வேலை மட்டும் கிடையாது, அது ஒரு மக்கள் சேவை, ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துற ஒரு பெரிய பொறுப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானே? அவங்களுக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பாதுகாப்புக்காக யோசிக்கிற பல பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ரிஸ்க நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சடன் ஹீட், அந்த ஹீட்டை இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு வெப்பம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்மோக், மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டஸ்ட், கெமிக்கல்ஸ், அதனால ஆக்சிஜன் கம்மியாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தோ அவங்க ஏன் அவங்களோட சேஃப்டியை பத்தி கூட பொருட்படுத்தாம மக்களோட சேஃப்டிக்காக உழைக்கிறாங்க? ஏன்னா ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் ஒரு லைஃபே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம பக்கத்துக்கு வருவோமா? ஒரு சின்ன கேள்வி, இந்த ஃபயர்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். உதாரணத்துக்கு மொபைல் போன்ஸ் சார்ஜ் பண்ணும் போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம மறந்துடுறது, பிளக் ஓவர்லோட் பண்றது, கேஸ் சிலிண்டரை கரெக்டா செக் பண்ணாம விட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு காரணமாவே அமையுது. சரி, இப்போ இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? யூஸ் பண்ணாத அப்ளையன்சஸ் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு கரெக்டா தான் ஆஃப் பண்றோமா அப்படின்றத ரீசெக் பண்ணுங்க. நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டாதான் காலையில மொபைல் போன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன்காக பிளக் ஓவர்லோட் பண்ணாதீங்க. முக்கியமா குழந்தைங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இல்ல ஷார்ப்பான பொருட்களை கொடுக்காதீங்க. இதை விட ரொம்ப முக்கியமா ஃபயர் ஃபைட்டர்ஸோட நம்பர் 101 இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சேஃப்டிக்காக
சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு விபத்துகள் நடக்காம தடுக்க முடியும். அதையும் தாண்டி இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறது, ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இல்ல கத்துக்க வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். அதுதான் அவங்களோட டீம் ஒர்க். ஒரு பக்கம் ஒருத்தர் வாட்டர் ஹோஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ டீம் உள்ள போய் மக்களை வெளியில கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கை தான் ஒரு டீம் ஒர்க்கா மாறி ஒருத்தரோட உயிரே காப்பாத்துற அளவுக்கு மாறுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபயர் ஃபைட்டர்ஸோட பிசிக்கல் ஹெல்த்தையும் தாண்டி அவங்களோட மென்டல் ஹெல்த். ஆக்சிடென்ட்ஸ்க்கு நடுவுல மாட்டிட்டு இருக்க மக்களுக்கு அவங்க பயத்தையும் தாண்டி தைரியத்தை கொடுக்கறாங்க. சில கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி கூட இருக்கும், பல பேரோட இழப்புகள், கண்ணீர், கஷ்டம்னு. இதை ஃபேஸ் பண்றது அப்படின்றது ஈஸி இல்ல மக்களே, இது பிராக்டிஸ்னாலையும் அவ்வளவு ஈஸியா வந்துருது. இதுக்கு ஒரு திடமான மனசுதான் வேணும். சோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற பேருக்கு பின்னாடி தைரியத்தோட செயல்படுற, நம்ம உயிரையும் நம்ம சேஃப்டியும் பாதுகாக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க சைரன் சத்தத்தை கேட்கும் போது அத ஒரு நாய்ஸா நினைக்காதீங்க. ரோட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, முக்கியமா ரெஸ்பெக்ட் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: அம்மா, பர்த்டே சூப்பரா இருந்துச்சுல. இதுதான் என்னோட பெஸ்ட் பர்த்டேமா.
1: அப்படியா, நீ ஹாப்பி தானே? சரி, இப்ப நாளைக்கு ஸ்கூல் இருக்கல, மதி லேட் ஆயிடும், நீ போய் தூங்கு சரியா?
0: அம்மா, இந்த டெக்கரேஷன் கேண்டில்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்ச நேரம் எரிஞ்சுட்டே இருக்கட்டுமேமா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: சரி மதி, நானும் அந்த டெக்கரேஷனுக்காக தான் வாங்கினேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் எரியட்டும், நான் அப்புறமாவே ஆஃப் பண்ணிக்கிறேன்.
0: ப்ராமிஸ்மா?
1: ப்ராமிஸ் தாக்கண்ணா.
0: சரிம்மா, நான் போய் தூங்க போறேன். அம்மா அம்மா, ஸ்மோக் எங்க இருந்து வருது?
1: ஐயோ மதி, கர்டன்ஸ்ல தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, எனக்கு பயமா இருக்கு.
1: பயப்படாத மதி, அம்மா இருக்கல, நம்ம வெளியில போயிடலாம். நான் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். அச்சோ, டோர் வேற ஹீட்டா இருக்கேம்மா, ஓபன் பண்ண முடியலையே. சரி இரு, நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ, 101 ஃபயர் சர்வீஸ் ஆங்க? எங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட்ங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து காப்பாத்துங்களேன். காப்பாத்த வந்துட்டு இருக்காங்க மதி, நீ பயப்படாதமா, அம்மா இருக்கேன் சரியா?
0: அச்சோ, அப்போ பர்த்டே கேண்டில்னால தான் இவ்ளோ பெரிய ஃபயர் ஆச்சா ஆண்டி?
2: இல்ல பாப்பா, பர்த்டே கேண்டில் ஏத்தினது தப்பு இல்ல, ஆனா சரியான நேரத்துல அணைக்காம இருந்தது தான் தப்பு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கும்.
0: சரிங்க ஆண்டி, இதுக்கப்புறம் இது மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்காம கான்சியஸா இருக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஆண்டி.
1: இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்ல நெருப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குழந்தைங்க நெருப்பு சார்ந்த பொருளோட விளையாடாம பாத்துக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல செலிப்ரேஷனை விடவும் நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.